0: சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி. வணக்கம் என் அன்பர்வர்களுக்கு, இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது சிரி சிரி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறு சிறிய நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
1: இந்த பக்கம் இருக்குங்க நைனா.
2: ஆமா, இன்னைக்கு தலையை மாத்திட்டீடாப்பா.
1: இல்ல நைனா, இந்த பக்கம் தலை வச்சு படுத்த முந்தங்க நைனா.
2: என்ன கல்யாணம் பண்ணிவிடா?
1: ராத்திரியோ தொல்லை பண்றீங்களே நைனா.
2: ராத்திரியானதா கல்யாணம் நினைப்பு சாஸ்தியா வருது. கல்யாணம் பண்ணிவிடா.
1: கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க நைனா?
2: நீ என்னடாப்பா பண்ண?
1: பெரிய பாவத்தை பண்ண. உங்களை பத்தி தொலைச்சிருக்கேனே.
2: நீ பண்ண அதே பாவத்தை எனக்கு பண்ண தெரியும்டாப்பா.
1: உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு நைனா. ராத்திரியோட ராத்திரி எந்திரிச்சு போயிருங்க. இப்படித்தான் நேற்று ராத்திரி நைனா வண்ணாத்தி மங்கம்மா வீட்டுல கழுதையோட கழுதை படுத்துட்டீங்க. அந்த வண்ணாத்தி மங்கம்மா உங்களை குனிய வச்சு மூட்டைய முதுகுல ஏத்தி தொடர வரைக்கும் கொண்டு போய் துவச்சு எடுத்துட்டா. அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு உணர்வு வந்து ராத்திரியோட ராத்திரி இங்க வந்து படுத்திருக்கீங்க நைனா. உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வெளியே தெரிஞ்சா எப்படிங்க நைனா பொண்ணு கொடுப்பாங்க?
2: எனக்கு எப்படி கல்யாணம்?
1: நீங்க என்னைக்கு தூக்கத்துல எந்திரிச்சு நடக்காம படுத்துக்கிறீங்களோ அன்னைக்குத்தான் நைனா கல்யாணம் பண்ணி வைப்பேன் நைனா.
2: அப்ப ஆஞ்சநேயா நீ இந்த அருள் புரியணும். நீந்த பிரம்மச்சரியாச்ச, உனக்கு எங்க ஏன் அவசரம் தெரிய போகுது? முருகா நீ தான் நம்ம ஆளு, ரெண்டு கொண்டாடிக்கிற நீ தான் மனசு வைக்கணும். அப்பா முருகன் கிட்ட சொல்லிட்டேன். அப்பா தலைய காண
1: இங்க இருக்குங்க.
2: ஏன் அடிக்கடி மாத்திக்கிற?
1: ஏன் இஷ்டம்
2: சேர்றேன்.

0: காலு நரம் மாதிரி இருக்க, காலு இரும்பு மாதிரி இருக்கு, ஏடியா கலை?
1: சும்மா இரே, களைப்பா இருக்கு, நாளைக்கு பாத்துக்கலாம் போடி.
0: ரானியா,
1: காலம் ரொம்ப கெட்டு போச்சு. மனுஷன் தான் 8 மணிக்கு எழுந்திருக்கிறான், சேவல் கூட 7 மணிக்கு தான் எழுந்துச்சு கூவுது. அடியே
0: என்னையா பொண்டாக்கி பறி கொடுத்த மாதிரி கட்டுற?
1: பறி கொடுத்த மாதிரி என்னடி பறியோ போயிடுச்சுடி. அந்த பாரி ஓடாதடா, நின்னுடா, ஓடாதடா, நின்னுடா. என்னால ஓட முடியலடா.
0: ஓட முடியாது, என்ன பேசிட்டு இருக்க? வெட்டலாம் அவனை.
1: அடியே வெட்டினா போலீஸ் கேஸ் ஆயிடும். என்ன நாக்கலாம் பூச்சியா?
2: நாக்கலாம் பூச்சியா? யோ, உன் மகன் என்ன பண்ணான் தெரியுமா? பொண்டாட்டி பக்கத்துல படுத்துட்டாயா?
1: எங்க இவர் சொல்றதெல்லாம் உண்மையா?
0: நான் ஒண்ணுமே செய்யலடாப்பா,
1: ஒண்ணுமே செய்யலான்டாப்பா. இருந்தாலும் இவன் என் பொண்டாட்டி பக்கத்துல எப்படியா படுக்கலாம்? நான் என்ன செய்வேன் தெரியுமா? மானஸ்தன் இந்த அறிவாளை ஓங்கி
0: ஓங்கி
1: என் கழுத்துல ஓட்டிக்கிட்டு நானே செத்துருவேன்.
0: ஐயோ, என்ன விதவையாக்க பாக்குறீங்களே, என்ன விதவையாக்க பாக்குறீங்க?
1: இவர் இருந்தா செத்துருந்தேன்.
3: ஒட்டோட குச்சிக்கு நல்லா வேசி கட்டின மாதிரி.
0: அப்பா ஆமா, அப்பா
3: எந்த ஆம?
0: நாட்டாம.
2: என்னையா, என்னையா அங்க கலாட்டா பண்றீங்க?
1: நாட்டாம, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா?
0: நாட்டாம, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா?
3: கேட்டீங்களா, கேட்டீங்களா? அவர் எப்படி கேப்பாரு? சொன்னாத்தானே கேப்பாரு. நீங்க சொல்ல போறது இல்லையா, நானே சொல்லிக்கிறேன். நாட்டாம, என் பையனுக்கு ராத்திரி தூங்கும் போது நடக்கிற வியாதி இருக்கு. இது வெளியே தெரிஞ்சா என் பையனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால எனக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்கன்னா 12 ரூபாய் 90 பைசா தர்றேன்.
2: அது என்னையா பேட்டா சிறப்பு மாதிரி 12 90?
3: 12 ரூபாய் உங்களுக்கு சாராயத்துக்கு, 90 பைசா ஊர்லாச்சு.
2: மேற்கொண்டு உள்ளத நான் பாத்துக்கிறேன். யோ, சங்கு புள்ள நல்ல புள்ள, அவங்க புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். எல்லாரும் கலைஞ்ச அவன் வீட்டுக்கு போங்கய்யா. என்னையா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும்
3: என்னங்க, புரோட்டாவுக்கு மாவு பண்ணுற மாதிரி பண்ணிருக்கீங்க.
0: பழம் எங்கடா?
3: பழம் கீழே இருக்கு.
0: அப்பா கல்யாணம் முடிச்சு போயிடா, கல்யாணத்தை முடிச்சு போயிடா.
3: என்னங்க நைனா இந்த நேரத்துல தொல்லை பண்றீங்க? உங்களை பெற்றதுக்கு என்ன செருப்பால அடிச்சுக்கணும். ரொம்ப நன்றி நைனா. நைனா, இது நியாயம் தானா? ராத்திரியில தூக்கத்துல நடக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதானே மூக்கு முட்டா சாராயத்தை வாங்கி கொடுத்தேன். குடிச்சு புட்டு இப்படி குழப்பம் பண்றீங்களே, இது நியாயம் தானா நைனா? படுங்க நைனா.
0: இதுக்குதான் அப்பனே இல்லாம பிறக்கணுங்கிறது. நம்ம இஷ்டத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல.
3: என்ன நைனா, பழத்தை பழனி பஞ்சாமிரதம் ஆக்கிட்டீங்க. படுங்க நைனா, படுங்க, இல்லைன்னா சங்கிலே மெதிப்பு. இந்த சங்கு புள்ள
0: கண்டா புள்ள காலை ஒடிச்சிருவேன்.
3: நைனா, நைனா, என்ன நைனா போரிங் பைப்பை வாயில வச்சு குடிக்கிற சத்தம் கேக்குது.

0: கூட்ட பாட சொல்லிடுறா. தம்பிக்கு எந்த ஊரு?
1: இதே ஊரு தான்.
0: எந்த தெரு?
1: முட்டு தெரு.
0: வீட்டு நம்பரு?
1: பழைய நம்பர் 8.
0: புது நம்பரு?
1: அதுவும் 8 தான்.
0: அடையடே, ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. தம்பி பேரு?
1: கண்டப்பிள்ளை.
0: என் பையன் நைனா பேரும் அதேதான்.
1: அப்படியா?
0: உங்க அப்பா பேரு?
1: சங்குப்பிள்ளை.
0: என் பேரு அதேதான்.
1: அப்படியா?
0: ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க.
1: ஆமா.
0: அம்மா இப்ப நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க?
1: கையில கொளுத்துது. அப்படியே ஐஸ் போட்டு சர்பத்து குடிக்கலான்னு போறேன்.
0: நான் கூட சர்பத்து போட்டு ஐஸ் குடிக்கலான்னு போறேன். என்னன்னு நம்ம வீட்டு வந்து யாரோ நாமம் போட்டிருக்காங்க.
1: தெரியலடா.
0: நைனா
1: இல்லடா.
0: ஒழுங்கா படுங்க நைனா. ராத்திரியில எந்திரிச்சு நடக்காதீங்க நைனா. கைய கட்டிமமா புடிச்சுக்கீங்க நைனா.
1: புடிச்சுக்கிட்டா.
0: என்ன நைனா மூக்கு குத்தி இருக்கீங்க?
1: நீ தானே சின்ன புள்ளில குத்தி விட்ட.
0: அது காதுல
1: நீ மட்டும் தலைய மாத்திக்கலாமா? நானும் மாத்திக்கிட்டேன்.
0: எப்படியோ குத்துன அடையாளம் இருந்தா சரி.
1: என்ன
0: தைரியம் இருந்தா ராத்திரி எங்க வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு ஆம்பளை அடிப்ப?
2: எங்க வீடியா சுத்தி பாருங்கயா.
1: அப்பா படுறான்னு கடைசியில இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேனே.
0: என்னங்க நைனா, நீங்க தான் இது வரைக்கும் தனித்தனியா போய் படுத்தீங்க. இப்போ என்னையும் சேர்த்து கூட்டணி அமைச்சு இங்க கொண்டாந்து படுக்க வச்சு இவங்க குடும்பத்தையும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களே நைனா. நான் அப்பவே நினைச்சேன்,
1: என்னடா
0: கதவுல நாமம் போட்டுக்கும் போதே இது நம்ம விட இருக்காதுன்னு.
2: நிறுத்தீங்களா? என்கிட்ட சாராயத்த கடை வாங்கி குடிச்சிட்டு என்ன தைரியம் இருந்தா படுப்பீங்க? வாங்க வாங்கிக்கு உங்களுக்கு ஒரு வழி.
3: என்ன சங்க பிள்ளைங்க கலாட்டா,
0: நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல. நான் இங்க நிக்கிறேன்.
3: என் பார்வையே அப்படித்தான். என்ன விஷயம்? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். அப்புறம் என்னையா கூட்டம் முடிஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க வீட்டுக்கு. ஏமா நாட்டாம சொல்றேன்.
0: நைனா தூங்கிட்டீங்களா?
1: தூங்கி அரை மணி நேரமாச்சுடா அப்பா.
0: இப்படி விட்டா சரி வர மாட்டீங்க. இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்ணிடுறேன். மதுரை திருமணம் தூணு மாதிரி.
1: அப்பா தங்கத்துல அறநகர் கேட்டியா?
0: இல்ல இல்ல, பெல்லாவுக்கு அரைமுடி கட்டுறேன்.
1: கேட்டு கட்டுறேன்.

0: உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாத்தீங்களா? அதான் நைனா முடியாது. ஒழுங்கா மரியாதையா படுங்க நைனா. தங்கா நொங்கா.
1: ஏண்டா என்னடா மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது?
0: நான் தலையில வச்சிருக்கேன்.
1: கழுத்துல தாலி மாதிரி ஒண்ணு கட்டிருக்க?
0: அது அருணா கயிறு.
1: அப்படியா? தனிய தாலி
2: ஏண்டி? நான் ஒரு நாட்டாம, இந்த ஊரே என்ன பார்த்து மரியாதை கொடுத்து கைகட்டி நிக்குது. என்னையா எட்டி உதைக்கிற உன்ன?
1: ஏண்டாப்பா, என கல்யாணம் பண்ணிருந்தா நாலு புள்ள நறுக்குன்னு பத்திருப்பேன். என்னையா எட்டி உதைக்கிற? எனக்கும் உதைக்க தெரியண்டா அப்பா.
3: பகல்ல மட்டும் பொட்டி பாம்பா அருங்கி கிடக்குற, ராத்திரியில மட்டும் பொண்டாடிட்ட வீரத்தை காட்டுறியா? அது இந்த காலேறிட்ட நடக்காது.
0: நைனா, பெத்த பிதாவையே உதைக்கிறீங்களா? இருங்க, விடியட்டும், உங்க நல்லி எலும்ப உறிஞ்சிடுறேன்.
1: கழுத கழுத
2: எருமை எருமை. ஐயோ, ஏண்டா இப்படி நேரங்காலம் தெரியாம என்ன வந்து எழுப்புறீங்க? உங்களுக்கு பஞ்சாயத்து வைக்க வேற நேரமே கிடையாதா?
0: அவருதெல்லாம் அவர் அடிச்சுக்கிறாரு, நமக்கு என்ன? நைனா நீங்க போடுங்க, எங்க புள்ள நீங்களும் போடுங்க. சரிங்க,
4: எழுந்துருச்சு சொல்லடி.
1: என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுல வந்து எங்களே விரட்டுவேன்.
0: உங்க அப்பா எங்க இருக்கேன்? யாராவது
2: ஏண்டா ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி ஏன் பொண்டாட்டி பக்கத்திலேயே வந்து படுத்துட்டீங்களேடா?
5: ஐயா இதுக்கு போய் பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கேன், இவங்க சும்மா வரக்கூடாது.
2: விடவே மாட்டேன்டி, இங்க பாருங்கடா, உங்களை விடவே மாட்டேன்டா.
0: ரொம்ப கட்டாதையா, மானம் போயிரும்.
1: யாருக்கடா?
0: உனக்கு தான்.
1: அப்ப போட்டோம்.
2: என்ன திமிர்ற உனக்கு? இப்பவே ஊரை கூட்டி கொடுக்கறேன்டா.
0: அது வேறையா?
2: அது வந்து ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு உங்க மானத்தை வாங்குறேன்டா.
4: இந்த அநியாயத்தை கேட்டீங்களா மகாஜனங்களே? இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? என்னருமை தாய்க்குலமே, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா?
6: நாங்களும் அப்போலேருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? அநியாயத்தை கேட்டீங்களான்னு சொல்றீங்களே தவிர
5: எந்த அநியாயத்தை சொல்லவே இல்லையா?
4: சொல்லேண்டி.
3: நான் என்ன கதைங்க சொல்றது? நான் பிறந்த கதைய சொல்லவா? நான் வளர்ந்த கதைய சொல்லவா? இந்த ஆளுக்கு வாக்கப்பட்ட கதைய சொல்லவா? இவனுங்களால இங்க பங்கப்பட்டு நிக்கிறனே அந்த கதைய சொல்லவா?
5: பொண்டாட்டி கலந்து பேசி எப்ப சொல்லலாம்னு ஒரு முடிவு போங்க. வாங்க போலாம்.
4: போகாதீங்க ஐயா, நில்லுங்க ஐயா, சொல்றேன், உட்காருங்க ஐயா. இந்த சங்கு பிள்ளையும்

0: அறைக்கு நாட்டாமேனு பேர் இருந்துச்சு, இப்ப கிழிஞ்சிருச்சு.
1: ஏண்டா வைக்க முடியாதா?
0: இது துணி இல்ல, பஞ்சாயத்து.
1: அப்ப நல்லா வைக்கட்டும்.
2: சங்கு பிள்ளை, சங்கு பிள்ளை, எனக்கு ஒரு உதவி செய்வியா?
0: என்ன செய்யணும்?
2: நீதான் குடிகாரன், உன் பையனை பத்திரமா பாத்துக்க முடியல, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா.
0: நீ பாத்துக்கிறேங்கிறியா?
2: ஐயோ, நான் அதை சொல்லலையா. அவன் பொண்டாட்டி அவனை பத்திரமா பாத்துக்குவா.
0: நல்ல யோசனை
1: தான். எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா?
2: என்னடா கண்ட பிள்ளை,
1: நீங்களே எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருங்களா?
2: ஏண்டா, நான் என்ன நாட்டாமையா இல்ல மாமாவா?
0: இல்லீங்க, நீங்க நாட்டாமா மாமா.
1: ஆமா மாமா.
0: உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க.
1: நாளை மறுநாள் இதே மாதிரி நடந்தா நான் பொறுப்புள்ள மாமா.
0: உங்க வசதி எப்படி மாமா?
2: அதே என்ன மாமா வாக்கிட்டீங்களா?
0: ஆமா, இந்த மூஞ்சிக்கு பஞ்சாயத்து தலைவர் ஆக்குனதே பெரிய விஷயம், மாமா வாக்க கூடாதா?
2: டேய், ஊரு பொண்டாட்டி எல்லாம் பத்திரமா இருக்கணும்னா இந்த பயலுக்கு ஒரு பொண்டாட்டிய தேடி பிடிச்சிதான்.
1: பேசிக்கிட்டே இருக்கீங்களே, தேடி புடிங்க.
0: பிடிக்கிறதா பிடிக்கிறீங்க? உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துடாதீங்க.
2: ஏன்?
0: ரொம்ப அகோரமா இருக்கும்.
1: கொஞ்சம் அழகா பாத்து புடிங்க,
0: எனக்கு வசதியா இருக்கும். சமைக்கிறதுக்குங்க.
2: என்னடா இது குடும்பம், புள்ள அப்பனா அப்பாடாங்கிறான், அப்பன் புள்ளைய நைனாங்கிறான்.
0: அதுதான் சங்கு பிள்ளை குடும்பம்.
2: ஆமா, பெரிய தேசிய குடும்பம்.
3: என்னங்க, என்ன கொஞ்சம் பாருங்களேன், எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த பாலியாவது குடிங்க. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு.
1: சின்ன பிள்ளைல முடிச்சு
3: இப்படி வசப்பட்டுங்க. இப்படிங்க,
1: வேற என்ன பண்ண சொல்றீங்க?
3: அந்த பழம் எடுத்து வச்சிருக்கு
1: சாப்பிடுறதுக்கு.
3: இந்த பாய எடுத்து போட்டிருக்க
1: படுக்கிறதுக்கு.
3: உங்களுக்கு முதலிரவு பத்தி நான் சொல்லி கொடுத்துமா?
1: உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கா?
3: ஐயோ, எனக்கு இதான் பஸ்ட்,
1: எனக்கு இதான் பஸ்ட்.
3: அப்ப நான் சொல்லபடி செய்வீங்களா?
1: செய்யறேன்.
3: முதல்ல கையை எடுங்க.
1: கையெல்லாம் தண்ணி எடுக்க முடியாதுங்க.
3: ஐயோ, கையை தூக்குங்க.
1: தூக்கினேன்.
3: அப்படியே என்ன கட்டி போடுங்க.
1: முடிச்சுக்கினே.
3: அப்படியே ஒரு முத்தம் கொடுங்க.
1: சின்ன முத்தமா பெரிய முத்தமா?
0: என்ன கிணறு வெட்டிட்டு இப்பதான் நான் வர்றேன். மருமகளே, நான் மாமா.
3: மாமா? என்னங்க மாமா இந்த நேரத்துல?
0: மருமகளே, தப்பா நினைக்காத, நான் அவரை பாக்கணும்.
3: அவரா? யாரது?
0: என் மகனே. நான் அவரும் இவரும் தான் சொல்லி பழக்கம்.
1: நான் எங்க அப்பாவை வாடா போடணும் சொல்லித்தான் பழக்கம்.
0: எப்படி எங்க குடும்பம்?
3: நல்ல குடும்பம்.
0: இப்படி குடும்பத்துல இந்தியாவில பாத்திருக்கவே முடியாது. நீ கொஞ்சம் உட்காருமா? நைனா.
1: என்னடா அப்பா?
0: பாஞ்சு தப்பா. மகனே நைனா, 10,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தி இருக்குங்க.
1: திருப்பி கொடுக்கணுமா?
0: அது இல்லைங்க, நீங்க பாட்டுக்கு ராத்திரி தூங்கி எந்திரிச்சு நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க. இன்னைக்கு ராத்திரி போய் நரிக்குறம் வீட்டுல படுத்துட்டீங்கன்னா நாளை காலையில எந்திரிச்சு ஊசி விக்கலையோ பாசி விக்கலையோ விக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுங்க.
1: எது, ஊசி பாசி விக்கிறதா?
0: ஐயோ, அது இல்லைங்க, நீங்க ராத்திரி தூக்கத்துல எந்திரிச்சு நடந்து போற விஷயம்.
1: கவலைப்படாரா? நான்
0: சொல்லும் போதே கொட்டாய விடுறீங்களே.
1: நைனா நீ போ, நான் ஒத்தையிலே நின்று சமாளிக்கிறேன்.
0: ஒத்தையில தான் சமாளிக்கணும், இதுக்கு கூட்டணி அமைக்க முடியும். கடவுளே, இந்த ராத்திரியை நீ தான் பாத்துக்கணும். இந்த முதலுறவ உனக்கே அஞ்சலி செலுத்துறேன். சமர்ப்பணம்.
1: இவ வேற கரடி மாதிரி. கல்யாணி கல்லு, தூங்கிட்டியா? அப்போ நானும் தூங்கிடுவேன். இன்னைக்கு வேணா, நாளைக்கு வச்சுக்கணும். நாளைக்கு இவ்வளவு தூங்கவே விடக்கூடாது.
0: அப்ப மேல படுத்திருக்கும் கீழே தெரியுங்களே நைனா.
1: அப்பா பொண்டாடி காணடா.
0: பொண்டாட்டியா காணாமா?
1: கல்யாணி காணடா.
0: ஐயோ, 10,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சனே. கல்யாணி ஓடினாள், ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டாள்.
1: ஐயோ, பராசக்தி வசனம் பேசுற நேரமா இது? பொண்டாட்டி காணும்னா அப்பா
0: காசு தொலைஞ்சு போனா தேடலாம், பொண்டாட்டி தொலைஞ்சு போனா எங்கெங்க தேட முடியும்? நல்லா தேடி பாத்தீங்களா?
1: அஞ்சரப்பட்டியில இருந்து அடுக்கு போன வரைக்கும் இன்டோர்ல தேடி பாத்துட்டேன்.
0: சரி வாங்க, அவுட்டோர்ல போய் தேடி
1: பாப்போம்.
0: கல்யாணி
1: மோப்பம் பிடிக்க
0: பாக்கலையே. எங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா?
1: அப்பா என் பொண்டாட்டி அப்பா.
0: எங்க பொண்டாட்டிய பாத்தீங்களா?
4: சிகப்பா ஒல்லியா இருக்குமே.
1: ஆமா,
4: ஒத்த ஜடை போட்டிருக்குமே. அதானே?
1: ஆமா, அதே பொண்ணுதான் பாத்தியா?
4: இல்லையே, காலையில கல்யாணத்துல
1: பார்த்ததுதான்.
0: மடசாமி இல்ல, மாடசாமி.
1: அப்படிதான் அப்படித்தான் கூப்பிடுவேன். மடசாமி மாமா.
0: சம்பந்தி
1: மாமா.
0: சம்பந்தி
1: வந்தி.
0: என்ன மாப்பிள்ள, என்ன சம்பந்தி? அத்தராத்திரி இல்ல, பொண்டாட்டிய

0: என் மகம் முன்னாடி கணவன்யா.
1: என்ன யோசிக்கிறீங்க?
0: இங்க வரலையே, எதுக்கு? வாங்க தேடி பாத்துருவோம்.
2: என்ன
0: முதலுறவு இங்க நடக்குது?
1: ஐயோ நாயனடா, இல்ல ஒருத்தன்.
0: ஐயோ என்ன நைனா, ஆரம்பத்திலிருந்தே உங்க கல்யாணம் ஒரே குழப்பமாவே இருக்கு.
1: என்னங்க
0: நைனா,
1: இவ எனக்கு வேணவே வேணாண்டா.
0: ஏங்க நைனா,
1: இவளுக்கு அவனுக்கு ஏற்கனவே கள்ள காதல் இருந்திருக்கு, அதான் கட்டில படுத்திருக்காங்க.
0: இந்த சின்ன விஷயத்தை போய் பெருசு படுத்துறீங்களா மாப்பிள?
3: இது
0: சின்ன விஷயமா? ஏயா, கட்டுறவன கை விட்டுட்டு கண்டவனோட கட்டுல வந்து படுத்திருக்கா, இது சின்ன விஷயமா? அப்படியே வாய்க்குள்ள கைய விட்டேன்னா உள்ளாக்கு ஜோன்னு இழுத்துருவேன்.
3: இல்லீங்க,
0: உள்ளாக்கே இல்லைங்கிறியா? அது இல்லீங்க, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்.
1: எது? கள்ளக்காதல் இருக்கிறதா?
0: இல்ல இல்ல, என் பொண்ணுக்கும் இவரு மாதிரியே
3: ஒரு பையனே இருக்காங்கிறியா?
0: அது இல்லீங்க, தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குதுங்க. ஏத்தணும்னா இதை ஏன் முன்னாடியே சொல்லல? அப்படியே நானும் ஏத்தணும்னா இதை ஏன் அதிக முன்னாடி சொல்லல?
3: அதுவும் சரிதான்.
0: அடுத்தவங்க பொண்டாட்டி கிட்ட போய் நீங்க படுத்தீங்க, இப்ப உங்க பொண்டாட்டி அடுத்தவங்க கிட்ட போய் படுத்த உடனே உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு பாத்தீங்களா? முட்டை இருக்கிற கோழிக்குத்தான் அது தெரியும்.
1: என்ன தெரியும்?
0: ரொம்ப முக்கியம்.
1: தன்வினை தன்னை சுடும்,
0: இது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்க.
1: ஓட்டப்பம் வீட்டை சுடும்,
0: இது வேற தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
1: திருக்குறள்ல படிச்சிருக்கானே அப்பா, நீ ஆயிரம் தான் சொன்னாலும்
0: இன்னொரு ரெண்டா தண்ணீர்ல குளிக்கணும் போல இருக்க, இவர்களையே புடி. என்ன
3: என்னவா,
0: உலகமே இடிஞ்சு விழுகிற மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்னவா
3: இங்கேயே நான் படுத்திருக்கேன்.
0: ஐயோ,
3: இது யாரு உங்க வீடா?
0: எங்க குடும்பம் தான் கெட்ட குடும்பம், இது கேடு கெட்ட குடும்பமா இருக்குமா?
4: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி. நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மூன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்து இருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். நெல்லி மரம் திருமாலின் அம்சமாக கருதப்படுகிறது. ஹரிபலம் என்றும் இதற்கு பெயர் உண்டு. வீட்டில் நெல்லி மரம் வைத்தால் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் ஆரோக்கியம் கிடைப்பதுடன் புண்ணியமும் சேரும். ஆனால் இதனை இரவு நேரத்தில் உண்பது கூடாது என்கிறது சாஸ்திரம். நெல்லி மரத்தின் நிழலில் அன்னதானம் செய்வது சிறப்பு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாளான துவாதசி அன்று நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொள்வர். நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிடுவது நல்லது. வலம்புரி சங்கை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் லக்ஷ்மி குபேரரின் அருள் கிடைக்குமாம். தொழில் செய்யும் இடத்தில் சங்கை வழிபட்டு வந்தால் தடை நீங்கி லாபம் பெருகும். வலம்புரி சங்கில் பால் வைத்து லக்ஷ்மியை வழிபட்டால் புதிய ஆடை ஆபரணம் சேரும். சங்கில் ஊற்றிய புனித தீர்த்தத்தை பூஜையில் வைத்து அருந்த தீர்க்க ஆயுள் உண்டாகும். வெள்ளியன்று வீட்டில் இத்தீர்த்தத்தை தெளித்தால் வாஸ்து தோஷம் அகலும். சங்கு வழிபாட்டால் ஏழு பிறவைகளில் செய்த பாவம் கூட நீங்கும் என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது.

மாயம் செய்வதில் வல்லவர் என்பதால் கிருஷ்ணரை மாய கிருஷ்ணன் என்பர். ஆனால் அந்த மாயனுக்கும் முந்தி மாயம் செய்தவர் வாமனர். குள்ளமாக வந்து குறுகிய கால்களால் மூன்றடி மண் தானம் கேட்ட அவர் திடீரென திரிவிக்ரமனாக உயர்ந்து பெரிய திருவடிகளால் உலகை அளந்தார். இதனால் மாயன் என்ற சொல் இவருக்கும் உரியது ஆனது. அவர் மகாபலி சக்கரவர்த்தியிடம் செய்த அதே மாயத்தை தன்னிடமும் செய்யும்படி வைணவ ஆச்சாரியாரான ஆளவந்தார் வேண்டுகிறார். சங்கு சக்குர அங்குச்ச ரேகைகள் கொண்ட உன் திருவடியே என் தலைமீது வைக்கும் பேறு எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறார் அவர். திருமாலின் திருவடிகள் அந்த அளவுக்கு உயர்ந்தவை. எனவே பெருமாள் கோவில்களுக்கு செல்பவர்கள் முதலில் அவரது திருவடியை தரிசிக்க வேண்டும், பிறகே முகம் பார்க்க வேண்டும். திருமாலின் திருவடி பொறித்த சடாரியை நம் தலைமேல் வைப்பதும் இதனால்தான். தன் திருவடிகளில் சரணடைந்த அடியவர்களின் பாவங்களை போக்கி நல்வாழ்வு தந்து அருளுவார். ஜாம்பவான் என்ற பாத்திரம் இதிகாசங்களில் இடம்பெற்றுள்ளது. இவர் வாமனராக வந்து திரிவிக்ரமராக உயர்ந்து உலகளந்து திருமாலை சுற்றி வந்து வணங்கியவர். திருமாலின் உயர்ந்த திருவடி கண்டு மகிழ்ந்த ஜாம்பவான் பறை ஒன்றை கொட்டியபடி அவரை வலம் வந்தார். ஆண்டாளும் வாமனரை பாராட்டி திருப்பாவையில் மூன்று பாசுரம் பாடியிருக்கிறாள். காரணம், மற்ற அவதாரங்களில் பெருமாள் யாரையாவது வதம் செய்திருக்கிறார் அல்லது அடக்கியிருக்கிறார். ஆனால் அசுரன் என்றாலும் மகாபலியை ஆட்கொண்டு சிரஞ்சீவியாய் வாழும் பேறு தந்தார். இதனால்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று திருப்பாவையில் சொல்கிறாள் ஆண்டாள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பிரான்சில் அசிசி என்ற துறவியை தேடி மூன்று பேர் வந்தனர். அவரிடம், துறவியாரே, நாங்கள் ஒரு மலையிலுள்ள குகைகளில் தனித்தனியாக வசிக்கிறோம். ஆண்டவரை காண வேண்டும் என்பது எங்களது ஆசை. அதற்காக கடும் பிரயத்தனம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் அவரை காண முடியவில்லை. தாங்கள்தான் ஆலோசனை கூற வேண்டும் என்றனர். அவர்களை பார்த்து சிரித்த துறவி, இருப்பதே மூவர். நீங்களே பிரிந்திருந்தால் ஆண்டவரை எப்படி காண முடியும்? நீங்கள் மூவரும் இனி ஒரே குகையில் தங்குங்கள். உங்களில் ஒருவரை தந்தையாகவும், ஒருவரை தாயாகவும், ஒருவரை குழந்தையாகவும் பாவித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதம் கழித்து தந்தையாக இருந்தவர் தாயாகவும், தாயாக இருந்தவர் தந்தையாகவும் மாறிக்கொள்ள வேண்டும். பின்னர் குழந்தையாக இருந்தவர் தாய் தந்தையாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோருமே மூன்று உறவுகளாக மாறி மாறி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எப்போது ஒற்றுமையும் அன்பும் அதிகமாகிறதோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெரிவார் என்றனர். அன்பிலும் ஒற்றுமையிலும் மட்டுமே ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை அந்த இளைஞர்களுக்கு எளிதாக புரிய வைத்தார் பிரான்சிஸ் அசிசி. உலகில் பிறந்த அனைவரும் தங்களை உறவுகளாக நட்பாக பார்க்கும் காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும், காண முடியும்.

ஆண்டவர் வெறுப்பவை ஏழு என்கிறது பைபிள். பைபிளில் இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவை: அகம்பாவமான பார்வை, புழுகும் நாக்கு, தூய இரத்தத்தை சிந்தச் செய்யும் கை, தீய கற்பனைகள் வகுக்கும் சூழ்ச்சி உள்ளம், பொல்லாங்கை தேடி விரைந்து ஓடும் கால், பொய்ப்புனைகள் உரைக்கும் கள்ள சாட்சி, சகோதரர்களுக்குள் சச்சரவு விதைவிப்போன். ஆண்டவர் வெறுக்கும் இவற்றை தவிர்த்து விடலாமே நாமும். கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடிஜோக்கல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்று கேட்டனர். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கின்றோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் போதோ, கண்டதை உண்ணும் போதோ, குடிக்கும் போதோ, புகை பிடிக்கும் போதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாயிருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் மனிதனை அழித்துவிடும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள் ரமலான் சிந்தனைகள். நோன்பின் நோக்கம். நோன்பு பொறுமையில் பாதி, பொறுமை இறை நம்பிக்கையில் பாதி என்கிறார் நபிகள் நாயகம். இஸ்லாமின் பல தூண்களில் நோன்பு தனித்துவம் பெறுகிறது. நோன்புக்கும் இறைவனுக்கும் தனிப்பட்ட தொடர்பு இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் மூலமாக இறைவனே கூறுகிறார். நோன்பை தவிர்த்து மற்ற நற்செயல்கள் ஒவ்வொன்றும் 10 to 70 மடங்கு கூலி பெறும். ஆனால் நோன்பு எனக்காக நோற்கப்படுகிறது, அதற்கு கூலி நானே கொடுப்பேன் என்கிறார். இறைவனே கூலி தருகிறான் என்றால் அதன் அளவை எதை கொண்டு மதிப்பிட முடியும்? எனவே இறைவனின் கட்டளையை ஏற்று நற்சிந்தனையுடன் நோன்பிருப்பவர் அடையும் பலனுக்கு அளவுகோல் இல்லை. நோன்பின் இந்த அரிய நோக்கத்தை உணர்ந்து அதை சிறப்பாக நாம் நோற்போம். அதிக பலன் பெற வழி. ரமலான் மாதத்தில் தொழுகையின் அளவு எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அதிக பலனை அல்லாஹ் அருளுகிறார். நீங்கள் அல்லாஹ்விற்கு அதிகமாக சஜ்தா செய்யுங்கள், அதாவது தொழுங்கள். நிச்சயமாக நீங்கள் செய்யும் ஒரு சஜ்தாவை கொண்டும் உங்களுக்கு ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறார். உங்களை விட்டும் ஒரு பாவத்தை அழித்து விடுகிறான் என்கிறார் நபிகள் நாயகம். மனிதன் தொழுத பிறகு அவனுக்காக தொழுகையின் 1/10 பதிவு செய்யப்படுகிறது. சிலருக்கு 1/9, சிலருக்கு 8/1, சிலருக்கு 7/1, இப்படியாக தொழுகைகளில் 1,00,000 பதிவு செய்யப்படுமானாலும் அதுவும் அல்லாஹ்வின் கிருபையே ஆகும். கியாம நாளில் முதலாவதாக கேட்கப்படும் கேள்வி தொழுகையை பற்றியது ஆகும். எனவே தொழுகையில் கவனம் பேணுங்கள்.

அவன் தன் பொறுப்புக்கு உட்பட்டவர்கள் பற்றி விசாரிக்கப்படுவான். பெண் தனது கணவரின் வீட்டிற்கு பொறுப்பாளர். அவள் அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவாள். பணியாளன் தனது எஜமானின் செல்வத்திற்கு பொறுப்பாளன். அவன் தனக்குரிய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே, தத்தமது பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என நபிகள் நாயகம் வலியுறுத்தி சொல்கிறார். கனி வகைகளில் பேரீச்சையும் மாதுளையும் நபிகள் நாயகத்திற்கு மிகவும் பிடித்தமானவை. மாதுளையை அதன் உள்தோலுடன் சாப்பிட்டால் அது குடலை வலுப்படுத்தும். நாயகம் பேரீச்சையுடன் தர்பூஷணி பழத்தையும் சாப்பிடுவார். ஒன்றின் உஷ்ணம் மற்றதின் குளிர்ச்சியை சமமாக்கிவிடும் என்று இதற்கு அவர் காரணம் சொல்கிறார். மேலும் பேரீச்சம் பழத்துடன் வெள்ளரிக்காயையும் அவர் சேர்த்துக் கொள்கிறார். நாயகத்திற்கு சுரைக்காய் மிகவும் பிடிக்கும். இறைச்சி சமைக்கும் போது அதில் அதிகமாக சுரைக்காயை போட வேண்டும் என தமது துணைவியார் ஆயிஷா அம்மையாரிடம் அடிக்கடி சொல்வார். ஏனெனில் கவலை நிரம்பிய மனதிற்கு அது புத்துணர்வு ஊட்டும் மருந்தாக இருக்கும் என அவர் சொல்லியிருக்கிறார். இலந்தை, திராட்சை, அத்தி ஆகியவையும் நபிகள் நாயகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பழ வகைகள் ஆகும்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம். நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். நமது சிந்தனைக்கு, ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நாமெல்லாம் தொழிலாளி, சொல்கிறார் குருதேவர். உலகின் முதலாளியாக கடவுள் ஒருவரே இருக்கிறார். நாம் அவருக்கு பணிவிடை செய்யும் ஊழியர்களாக இருக்கவே இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம். பூமியின் நான்கு திசைகளிலும் பயணம் செய்தாலும் உண்மையான தர்மத்தை எங்கும் காண முடியாது. இருப்பது எல்லாம் உங்கள் உள்ளத்திலேயே இருக்கிறது. வீடு கட்டும் போது சாரம் அவசியம். கட்டி முடித்த பின் அது தேவையில்லாமல் போய்விடும். அதுபோல பக்தியின் தொடக்கத்தில் சிலை வழிபாடு அவசியம். பக்தியில் பக்குவம் அடைந்த பின் அது தேவையில்லை. அன்றாட பணிகளில் ஈடுபட அதிகாலை பொழுது பொருத்தமானது. மனிதன் ஆன்மீக வழியில் மனதை செலுத்த இளமை பருவம் பொருத்தமானது. கடின உழைப்பும் முயற்சியும் உள்ளவனுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த பண்புகள் இல்லாவிட்டால் உலகில் ஒன்றுமே கிடைக்காது. எல்லா மனிதர்களிடமும் கடவுள் இருக்கிறார். ஆனால் கடவுளிடத்தில் எல்லா மனிதர்களும் இல்லை. இதுவே வாழ்வின் துன்பம் உண்டாக காரணம். உங்களுடைய வழிபாட்டு முறைகளில் ஆழ்ந்த பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருங்கள். ஆனால் மற்றவர் மீது வெறுப்பு சிறிதும் கொள்ளுவது கூடாது. கடவுளை வெளியுலகில் தேட வேண்டாம். அவர் நமக்குள் இருப்பதை உணர்வதே அறிவு. இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் உலகத்தோடு ஒட்டி உறவாடி ஒற்றுமையை நிலைநாட்டுவர். பிறருடைய குற்றம் குறைகளில் மனதை செலுத்துபவன் காலத்தை வீணாக்குகிறான். தன்னுடைய குறைகளை திருத்திக் கொள்பவன் வாழ்வை பயனுள்ளதாக்கிக் கொள்கிறான். உலகம் மூலகமாக இருக்கும் ஒன்றை தெரிந்து கொண்டால் போதும், பிறகு எல்லாம் தெரிந்துவிடும். ஒன்று என்னும் இலக்கத்துடன் சேரும் பூஜ்யமும் மதிப்பு பெறுவது போல கடவுளை அறிந்தால்தான் மனிதனுக்கே மதிப்பு. பழுத்த மரம் கனிகளை சுமப்பதால் எப்பொழுதும் தாழ்ந்து நிற்கும். மனிதனும் மதிப்புடன் வாழ வேண்டுமானால் பணி உள்ளவனாக இருக்க வேண்டும். பணம் யாருக்கு அடிமையோ அவனே உண்மையான மனிதன். பணத்தால் உணவு உடைகளை பெற முடியுமே தவிர ஞானத்தை வாங்க முடியாது. அதிகம் படித்தவன் விவாதம் செய்வதில் ஈடுபாடு கொள்கிறான். மனதை கடவுளிடம் ஒருமுகப்படுத்தியவன் பேச்சை விட செயலையே மதிக்கிறான். கடவுள் மனிதனை எண்ணத்தின் அடிப்படையில் மட்டுமே காண்கிறார். அவரவர் எண்ணத்திற்கு ஏற்பவே கடவுளின் அருளும் வெளிப்படுகிறது. படிப்பதை விட கேள்வி கேட்பது சிறந்தது. கேட்பதை விட நேரில் காணும் அனுபவம் மிக உயர்ந்தது. தீர்த்த யாத்திரை சென்று திரும்பிய பிறகும் மனம் பக்தியில் ஈடுபடாவிட்டால் யாத்திரை சென்றதில் ஒரு பயனும் உண்டாகவில்லை என்றே பொருள். இணைந்திருங்கள். ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இத்தாலியின் தென்பகுதியில் உள்ள தீவு கேப்ரி. இங்கே கடலுக்கு நடுவே ஒரு குகை உள்ளது, ப்ளூ கிராட்டோ என்ற. இந்த குகைக்குள் நுழைந்தால் ரம்யமாக இருக்கும். வெளியே இருந்து வரும் சூரிய கதிர்கள் பட்டு நீரும் குகையின் மேல் பகுதியும் ஊதா நிற சாயத்தை ஊற்றியது போல இருக்கும். இதை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் அலை மோதும். நம் ஊரில் இருந்து யாராவது போனால் ஊதா கலர் தண்ணி என கூட பாட்டு பாடலாம். வானவில் மரங்கள் பார்த்ததுண்டா? வாருங்கள், ஹவாய் செல்லலாம். ஹவாயில் உள்ள காவை என்ற தீவில் நிறைய யூகாலிப்டஸ் மரங்கள் உண்டு. இந்த மரங்கள் தன்மை காரணமாக இதன் பட்டைகள் உரிந்து பால் வடியும் பொழுது பல நிறங்களில் தோற்றம் அளிக்கும். பார்ப்பதற்கு வானவில் போன்று காட்சி அளிப்பதால் வானவில் யூகாலிப்டஸ் என்றே அழைக்கிறார்கள். பாண்டாவை பார்த்திருக்கிறீர்களா? நாம் அனைவருக்கும் தெரிந்த பாண்டா கரடிகளைப் போல சிலி நாட்டின் கடலோர பகுதியில் ஒரு எறும்பு இனம் உண்டு. இவற்றின் உடல் கருப்பாகவும் உடலில் உள்ள முடிகள் வெள்ளையாகவும் இருப்பதால் இவை பாண்டா எறும்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜப்பானில் ஸ்பைடர் கிராப் என்பதுதான் உலகத்தின் மிகப்பெரிய நண்டு வகை. சிலந்தி போல காட்சியளிக்கும் இந்த நண்டு 12 அடி உயரம் வரை வளரும். ஜப்பானிய கடற்பகுதிகளில் அதிகமாக இவை காணப்படுகின்றன. பெல்வெஸ்டிகா என்னும் பாலைவனத்தில் வளரும் ஒரு செடி பிரதானமாக 2 இலைகளை மட்டுமே தோன்றி கிளைகள் போல மண்ணில் பரவும். 2 மீட்டர் நீளம் வரை பரவும் இந்த செடி சுமார் 1000 ஆண்டுகள் பாலைவன வெயிலை தாக்குப்பிடித்து வாழுமாம். உயரமான விலங்கு எது என்று கேட்டால் ஒட்டகச்சிவிங்கி என உடனடியாக நாம் சொல்லிவிடுவோம். இதன் கழுத்தில் மட்டும் சராசரியாக 6 அடி இருக்கும். ஆனால் அவ்வளவு நீள கழுத்தில் 7 எலும்புகள் மட்டுமே இருக்கும். மனிதர்களின் சிறிய கழுத்திலும் 7 எலும்புகள் தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இணைந்திருங்கள், இது MTR FM.

0: இது நலம் பேணும் நேரம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்றால் என்ன? அது எவ்வாறு பரவுகிறது? அதற்கான அறிகுறிகள், சோதனைகள், தடுப்பூசிகள் உள்ளனவா? இந்த நோயை எவ்வாறு தடுக்கலாம் போன்ற விஷயங்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். கர்ப்பப்பையின் கீழ்ப்பகுதியில் பிறப்பு உறுப்பு இணைகின்ற இடத்தில் கர்ப்பப்பை வாய் உள்ளது. ஹியூமன் பாப்பிலோமா எனும் வைரஸ் இந்த இடத்தை தாக்கும் போது கர்ப்பப்பை வாய் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் வருகிறது. பாதுகாப்பற்ற சுகாதாரமற்ற உடல் உறவு மூலம் இந்த வைரஸ் பரவுகிறது. இந்த வைரஸ் கிருமி கர்ப்பப்பை வாயில் உள்ள திசுக்களை தாக்கி புற்றுநோயை உருவாக்குகிறது. மாதவிடாயின் போது வலியுடன் கூடிய இரத்தப்போக்கு, கட்டி கட்டியாக இந்த இரத்தப்போக்கு, அடிவயிறு கனமாக இருப்பது போன்ற உணர்வு, தாம்பத்திய உறவின் போது அதிக வலி போன்றவை ஆரம்ப அறிகுறிகள். துர்நாற்றத்துடன் வெள்ளை வெளிப்படுதல் பாதிப்பு முற்றியுள்ளதற்கான அறிகுறியாகும். இதற்கான சோதனைகள் என்ன என்றால், பாப்ஸ்மியர் சோதனை, 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் 2 ஆண்டுகள் இடைவெளியில் இதை செய்து கொள்வது நல்லது. மாதவிடாய் முடிந்து 2 வாரங்களுக்குள் இதை செய்து கொள்ள வேண்டும். இதை தடுக்க முடியுமா என்றால், குவாட்ரிவேலண்ட், பைவேலண்ட் என 2 தடுப்பூசிகள் உள்ளன. இது வைரஸ் பாதிப்பிலிருந்து 70% பாதுகாப்பு தரும். குவாட்ரிவேலண்ட் தடுப்பூசியை 10 வயது முடிந்த சிறுமியர் முதல் தவணை ஊசி போட்டு கொள்ள வேண்டும். முதல் ஊசிக்கு பின் 2 மாதம் கழித்து 2 முறையும், 6 மாதங்கள் கழித்து 3 முறையும் போட்டுக்கொள்ள வேண்டும். பைவேலண்ட் ஊசியை போடுவதாக இருந்தால் முதல் ஊசிக்கு பின் 1 மாதம் கழித்து 2 ஊசியும், 6 மாதங்கள் கழித்து 3 ஊசியும் போட்டுக்கொள்ள வேண்டும். இது யார் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது என்றால், 1க்கு மேற்பட்ட நபர்களுடன் தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளும் பெண்களுக்கும், சுய சுகாதாரம் இல்லாதவர்களுக்கும் வரலாம். கர்ப்பிணிகள் கர்ப்பகாலம் முடியும் வரை இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளக்கூடாது. ஆரம்ப கட்ட நோய் என்றால் அறுவை சிகிச்சை அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை மூலம் குணப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் முற்றிய நிலையில் கதிர்வீச்சு சிகிச்சையோடு அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: துள்ளி துள்ளி துள்ளி விழுந்துட போற சார், கொஞ்சம் விழுந்துருங்க. சோபா பிடிச்சி அப்படி போடுவோம், கொஞ்சம் பிடிங்க.

0: ஆரோக்கிய உணவு வகைகளை பற்றி காணலாம். கீரைகளில் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு விதமான நன்மையை நமக்கு உடலுக்கு அளிக்கிறது. வெந்தயக்கீரை உடலுக்கு ஊக்கத்தை அளிக்கும், வயிற்றுப்புண்களை குணப்படுத்தும், அதிக இரும்பு சத்து கொண்டது. அரைக்கீரை உடலில் உள்ள விஷங்களை முறிக்கக்கூடியது, தோல் சம்பந்தமான நோய்கள் குணமாகும், குடல் புண் வராமல் தடுக்கும். பசலைக்கீரை உடலுக்கு குளிர்ச்சியை தரும், தாய்ப்பால் பெருகும். முருங்கைக்கீரை உடலுக்கு சக்தி வல்லமையை அளிக்கக்கூடியது, இரும்பு சத்து அதிகம், ஆண்மையை அதிகரிக்க செய்யும், மலச்சிக்கலை கட்டுப்படுத்தும், இரத்தம் சுத்தம் செய்யும், மாதவிலக்கு வரும்போது ஏற்படும் வலியை குறைக்கும். சிறுகீரை மலச்சிக்கலை குறைக்கும், உடலில் உள்ள பித்தத்தை குறைக்கும், உடல் தளர்ச்சியை போக்கும். மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண் குடல் புண்ணை குணப்படுத்தும். அகத்திக்கீரை உடலின் வெப்பத்தை குறைக்கும், குடற்புழுக்களை அழிக்கும், பித்தம் தலைசுற்றல் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், இரத்தத்தை சுத்தம் செய்யும். புதினாக்கீரை சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க உதவும். வல்லாரைக்கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் தன்மை இதற்கு உண்டு. திராட்சை சாப்பிடலாமா? திராட்சை பழம் சாப்பிடுவதால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன. ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் இதுவும் ஒன்று. இதில் விட்டமின் B1, B2, B3, B6, B12, C, இரும்பு சத்து, பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. இரத்த சோகை, மலச்சிக்கல், ஜீரணக் கோளாறு, சிறுநீரக கோளாறு களைப்பு போக்கும் சக்தி திராட்சைக்கு உண்டு. திராட்சை சாப்பிடுவதால் உடல் வறட்சி பித்தம் நீங்கும், இரத்தம் தூய்மை பெறும், இதயம் கல்லீரல் மூளை நரம்புகள் வலுப்பெறும். ஜீரணக் கோளாறு இருப்பவர்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும். பசி இல்லாதவர்கள் அடிக்கடி திராட்சையை சாப்பிட வேண்டும், அது பசியை தூண்டிவிடும், குடல் கோளாறுகளை குணப்படுத்தும். திராட்சை பழத்துடன் மிளகை அரைத்து சாப்பிட்டு வர நா வறட்சி நீங்கும். உடல் அசதிக்கும் பயணத்தின் போது ஏற்படும் உஷ்ணத்திற்கும் திராட்சை பழம் மிகவும் ஏற்றது. இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: 1, 2, 3, 4, 5, 6, 7.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு. சொல்லுவதை எல்லாம் கேட்டு அவற்றை நம்பும் மக்கள் இருக்கிறார்கள். நம்புவதுடன் அல்லாது அவற்றை நாலு பேருக்கு சொல்லியும் விடுகிறார்கள். அந்த நான்கு பேர் இன்னமும் நான்கு பேருக்கு அதை சொல்லிவிடுகிறார்கள். இப்படியாக உண்மையாகவோ இல்லையோ அந்த செய்தி ஊரெங்கும் பரவுகிறது. பரப்புகிறவர்கள் பரபரப்பை விரும்பி கொஞ்சம் கைச்சரக்கையும் சேர்த்து விடுகிறார்கள். இந்த வழியில் தவறான செய்திகள் வெகு வேகமாக பரப்பப்படுகின்றன. சில சமயங்களில் இந்த போக்கு கலவரங்களுக்கு காரணமாகிறது. வருவனவற்றை எல்லாம் வாங்கி போட்டுக் கொள்கின்ற காதுதான் கோட்செவி என்பது. குரலை என்பது பொய்யான செய்தி. எதையும் கேட்கும் காதுகளுக்கு பொய் செய்திகள் போய் சேர்ந்தால் அவை காற்றுடன் கூடிய நெருப்பு போல வேகமாக பரவும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அண்மை காலத்தில் கூட வதந்திகளே பல சமுதாய கலவரங்களுக்கு காரணமாக இருந்தன என்பது தெரிய வந்திருக்கிறது. தவறான செய்தி ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லும் பொழுது எப்படி புதிய புதிய பொய்களை சேர்த்துக் கொள்கிறது? ஒருவர் சொன்னார் என்று மற்றவர் சொல்லும் பொழுது பலர் உண்மையாக இருக்குமா என்று அதை யோசிப்பது இல்லை. பங்குச்சந்தை வர்த்தகம் திடீரென்று விழுவதற்கும் எழுவதற்கும் கூட வதந்திகள் காரணமாக இருக்கின்றன. உண்மை எழுவதற்குள் பொய் ஊர் சுற்றப் போய்விடும் என்பது ஒரு ஆங்கில பழமொழி. பொய் அதிவேகமாக பரவுகிறது, உண்மை உடனே வெளிப்படுவது இல்லை. இதைத்தான் ஔவையார் கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு என்றார். எதை கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா என்பதை சிரமப்பட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நாம். நேரத்தே உணவு, பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண். உண்பது உயிர் வாழ்வதற்காக, அந்த உணவுக்காக உழைக்கிறோம். உண்பதற்கு கூடிய போதிய நேரம் ஒதுக்காது சிலர் உழைக்கிறார்கள், அது தவறு. அதுபோலவே உணவுக்கும் மட்டும் போதும் என்றபடி மிக குறைந்த அளவு உழைப்பதும் தவறே. யார் எப்படி எவ்வளவு உழைத்தாலும் காலத்தே உண்ண வேண்டும். நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிடுவது என்ற பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு. இதைத்தான் இந்த பழமொழி ஒரு உதாரணத்துடன் சொல்கிறது. பால் உடலுக்கு நல்லது. பலகாரங்கள் சாப்பிட்ட பிறகு பால் குடிப்பது நல்ல பழக்கமே. எனினும் அதை நாம் காலமறிந்து செய்ய வேண்டும். அகால நேரத்தில் சாப்பிடும் பொழுது பண்டங்களுடன் பால் இருந்த போதிலும் கேடு கேடுதான். சிலர் சாப்பிடுவது எதுவாக இருந்தாலும் அதை குறித்த காலத்தில் தான் சாப்பிடுவார்கள். அவர்கள் என்றும் நலமாகவே வாழ்கிறார்கள். விருந்தினராக சென்ற இடங்களில் கூட அகாலத்தில் ஏதாவது விருந்தோம்பல் கருதி தரப்பட்டால் அதையும் கூட விருந்தேற்பவர்கள் முகம் கோணாதபடி நயமாக நாகரிகமாக மறுத்து விடுவார்கள். அதிக உணவு உபாதை என்று அவர்களுக்கு தெரியும். ஔவையாரும் ஒரு இடத்தில் ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏலென்றால் ஏலாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதே என்கிறார். வயிறாகிய எனக்கு ஓய்வு கொடுக்க மாட்டேன் என்கிறாயே மனிதா என்று வயிறு பேசுவது போல ரமண மகரிஷியும் சொல்லியிருக்கிறார். அதுபோல கிராமப்புற சொல்வழக்கு ஒன்றையும் இங்கு நாம் நினைத்து பார்க்கணும். வயிற்றை கட்டி வாயை கட்டி வாழ்வது என்கிறார்களே, அதன் பொருள் பேசுவதிலும் சிக்கனம் காலமறிந்து பேசுதல். அதுபோல உண்பதில் சிக்கனம் காலமறிந்து உண்பது. ஆங்கில மருத்துவ முறையில் அடிக்கடி டயட் என்பார்களே, அது ஒத்துவரக்கூடியது. ஒழுங்காக அளவோடு சாப்பிடுவதே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். பண்டரிபுரம் யாத்திரை ஆத்ம சுகத்தை அளிக்கும் என்கிறார் நாமதேவர். பரபிரம்ம ஸ்வரூபமே பாண்டுரங்கன், அவனது நாமங்களை சொல்லி வழிபடுங்கள் என்கிறார் ஆதிசங்கரர். 24 மணி நேரமும் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் ஒலித்துக் கொண்டிருக்கும் திருத்தலம் பண்டரிபுரம். இங்குள்ள சந்திரபாகா நதிக்கரையில் விட்டலன் என்ற பாண்டுரங்கனும் ருக்மிணி என்ற ரகுமாயியும் குடிகொண்டிருக்கிற புராதனமான கோவில் அமைந்துள்ளது. ருக்மிணியுடன் கிருஷ்ணன் நிரந்தரமாக தங்கிவிட்ட இந்த பண்டரிபுரத்தில் எங்கு திரும்பினாலும் கிருஷ்ண கோஷம்தான். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகின்ற பண்டரிபுரத்தை பக்தர்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசித்துவிட வேண்டும். சந்திரபாகாவில் புனித நீராடுவது, விட்டலனை தரிசனம் செய்வது, ஆலயத்தை வலம் வருவது, நாம சங்கீர்த்தனம் முழங்குவது ஆகிய இவற்றையெல்லாம் பண்டரிபுரத்தில் செய்தால் பிறவி முழுமை பெறுகிறது, பாவம் விலகுகிறது என்கிறார் துக்காராம். கங்கையை விட பழமையும் புனிதமும் உடையது சந்திரபாகா நதி. விட்டலன் ஆலயம் வீற்றிருக்கும் வீதியில் நடந்தாலே நாம சங்கீர்த்தன ஒலி காதுகளை நிறைக்கும். ஆலயம் செல்கிற வழியில் நாம சங்கீர்த்தனத்திற்கு தேவையான வாத்திய கருவிகள், துளசிமணி மாலை, சந்தனக்கட்டை, பூஜை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். விட்டலன் ஆலயத்தை பிரம்மாண்டமானது என்று சொல்ல முடியாது, கச்சிதமான பழமையான ஆலயம். சரி, கிருஷ்ணன் இங்கே விட்டலனாக கோவில் கொண்டது எப்படி? புண்டரீகன் என்பவன் தன் தாய் மற்றும் தந்தையரை பராமரித்து வந்தான். எப்படிப்பட்ட பராமரிப்பு அது? அவர்களுக்கு அனைத்து விதமான உபச்சாரங்களையும் செய்து உணவு ஊட்டிவிட்டு படுக்க வைத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தான். தாய்க்கும் தந்தைக்கும் கால்களை அமுக்கிவிட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது துவாரகையில் ஆட்சி புரிகின்ற கிருஷ்ணன் வாசலில் வந்து நிற்கிறான். அவன் நிற்கும் இடம் சேரும் சகதியுமாக இருக்கிறது. தாய் தந்தைக்கு எவன் ஒருவன் சேவகம் செய்து அவர்களை பராமரித்து வருகிறானோ அவன் என்னை தேடி வரவேண்டாம், அவன் இருக்கிற இடம் தேடி நானே வருவேன் என்று கிருஷ்ணன் அருளியிருக்கிறான். இப்பொழுது புரிந்திருக்கும், சேரும் சகதியும் நிறைந்த இந்த வாசல் பகுதியில் அவன் ஏன் நின்று கொண்டிருக்கிறான் என்று. தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்கிற புண்டரீகனை ஜன்னல் வழியே பார்த்து ஏ புண்டரீகா என்று அழைத்தான். புண்டரீகன் எட்டி பார்த்தான். வாசலில் வந்து காத்திருப்பது ஒரு அவதார புருஷர் என்று தெரிந்தும், என் தாயும் தந்தையும் உறங்கிய பின்தான் உன்னை வந்து பார்க்க முடியும் என்றான். கிருஷ்ணன் அவனிடம், சரி, நீ வரும் வரை நான் எங்கே நிற்பது? இந்த இடமே சரியில்லையே. நான் வருகிற வரை இதன் மேல் ஏறினில் என்று ஒரு செங்கல்லை எடுத்து ஜன்னல் வழியே வீசினான் புண்டரீகன். பிறகு சேவையை தொடர்ந்தான். அந்த செங்கலில் ஏறி இடுப்பின் இரு பக்கமும் இரு கைகளை வைத்தபடி காத்திருந்தான் கிருஷ்ணன். பெற்றோர் நன்றாக உறங்க ஆரம்பித்த பின் வாசலுக்கு போய் கிருஷ்ணனை வணங்குகிறான். கிருஷ்ணன் நெகிழ்ந்து அவனை ஆசீர்வதித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எனக்கு காட்சி தந்து அருளியது போல எல்லோருக்கும் நீ இதே கோலத்தில் தரிசனம் தந்து அருள் புரிய வேண்டும் என்றான். அந்த பக்தனின் விருப்பப்படி பரந்தாமன் அதே கோலத்தில் அங்கே சந்நிதி கொண்டான். புண்டரீகனின் பெயரால் அந்த ஊருக்கு பண்டரிபுரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஒரு ஆடி மாதத்தில் தான் பண்டரிபுரத்தில் வந்து அமர்ந்தான் விட்டலன். எனவே ஆடி மாதத்தில், அதாவது ஜூலை, வருகிற ஏகாதசி ஆஷாட ஏகாதசியாக பக்தர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். சாதாரண ஏகாதசி என்றாலே பண்டரிபுரம் பக்தர்கள் கூட்டத்தில் தத்தளிக்கும் என்றால், ஆஷாட ஏகாதசி என்று எண்ணிலடங்கா மக்கள் வருவார்கள். நம் ஊரில் பழனிக்கு பால் காவடி எடுத்து செல்வது போல மகாராஷ்டிர பக்தர்களும் காவடி எடுத்து செல்கிறார்கள். காவடி கிளம்பியதில் இருந்து பண்டரிபுரத்தில் காவடியை கீழே இறக்கி வைக்கும் வரை விட்டல விட்டல பாண்டுரங்கா பண்டரிநாதா என்று விட்டலின் விட்டல நாமங்களை முழங்கிக் கொண்டே செல்வார்கள். முழுக்க முழுக்க பாத யாத்திரைதான். இங்கே பால் மற்றும் தயிர் காவடி மட்டுமே எடுக்கப்படும். இதை விட்டலவன் சந்நிதியில் பக்தர்கள் அர்ப்பணிப்பார்கள். செல்கிற வழியெல்லாம் காவடி சுமந்து வரும் பக்தர்கள் தங்க பெரிய பந்தல்கள் போடப்பட்டு உணவும் ஓய்வுக்கு இடமும் வழங்கப்படும்.
இதை அப்பகுதி பணக்காரர்கள் உபயமாக செய்து கொடுக்கிறார்கள். பண்டரிபுரம் விட்டலன் ஆலயத்திற்குள் காலடி வைத்ததும் இனம் புரியாத ஒரு பரவசம் நம்மை ஆட்கொள்ளும். ஆலயத்தில் அழகான சிற்பங்கள் நிறைந்த கல் தூண்கள் ஆண்டுகள் பலவற்றை கடந்தும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. கையெழுத்தினால் எழுதப்பட்ட மகாபாரத புத்தகத்தை ஒரு கண்ணாடி பேழைக்குள் பலரும் தரிசிக்கும் வகையில் வைத்திருக்கிறார்கள். இதை ஒரு பொக்கிஷமாக கருதுகிறார்கள். கருவறையில் அருளுகின்ற விட்டலனின் அருகே சென்று அவனது திருப்பாதங்களில் தலை வைத்து பிரார்த்திக்க பக்தர்களுக்கு அனுமதி தரப்படுகிறது. விட்டலனின் பாதங்களை பற்றுகிற ஒவ்வொரு பக்தரும் சாட்சாத் கிருஷ்ணனின் திருப்பாதங்களையே பற்றிவிட்டது போல மகிழ்கிறார்கள். தன் இரு கைகளையும் இடுப்பில் கொண்டு கம்பீரமாக நம்மை பார்த்து, என்னை தரிசனம் செய்ய வந்து விட்டாயா என்று கேட்பது போல தோன்றுகிறது தோற்றம். ஆலயம் முழுக்க துளசியும் சந்தனமும் நறுமணம் பரப்பி கோவிலின் தெய்வீகத்தன்மையை மேலும் மெருகூட்டுகிறது. விட்டலனை தரிசித்தால் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்துவிடும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

ஒரு குட்டி கதை காணலாமா? ஒரு நாட்டின் ராணி மிக சிறந்த ராமபக்தை. ஆனால் ராஜாவோ தேச விஷயங்களில் தான் கவனம் செலுத்துவார். ஒரு நாள் ராணி ராஜாவிடம், ஒரு நாளாவது என்னுடன் ராமர் கோயிலுக்கு வருவீர்களா என்று கேட்டாள். ராஜா மறுத்துவிட்டார். ராணி வருத்தத்துடன் கோவிலுக்கு போய் விட்டாள். அன்று இரவில் ராஜா உறக்கத்தில் ராமா ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். விழித்து கொண்ட ராணி ராஜா இப்படி ராமநாமம் சொல்வதை கேட்டு மகிழ்ந்தாள். மறுநாள் ஊரெங்கும் விழா கொண்டாட உத்தரவு போட்டு விட்டாள். காலையில் கண்விழித்த ராஜா இது பற்றி மந்திரியிடம் விசாரித்தார். மந்திரி ராணியின் உத்தரவை சொல்ல ராணியை அழைத்தார் அவர். மேலும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார். ஒன்றும் புரியாத ராணி அவரிடம் காரணம் கேட்க, இத்தனை நாளும் என் நெஞ்சுக்குள் அந்த ராமனை பூட்டி வைத்திருந்தேனே, அவனது பெயரை சொன்னதன் மூலம் அவன் என் வாய்வழியாக வெளியேறிவிட்டானே, இனி அவனை எப்படி என் நெஞ்சுக்குள் மீண்டும் கொண்டு வைப்பேன் என்றார். கோவிலுக்கு போவது நல்ல பக்தி, அதைவிட உயர்ந்தது உள்ளத்துக்குள் எந்நேரமும் கடவுளை இருத்தி வைப்பது. சத்ரபதி சிவாஜியின் அரண்மனையில் வேலை செய்தவர்களில் ஒரு பணியாளருக்கு 50 ரூபாயும் இன்னொரு பணியாளருக்கு 100 ரூபாயும் சம்பளம். ஆனால் இருவருக்குமோ ஒரே வேலை. குறைந்த சம்பளம் வாங்கியவன் இது பற்றி சிவாஜியிடம் கேட்டுவிட்டான். அப்பொழுது வாசலில் ஏதோ சப்தம் கேட்டது. சிவாஜி அந்த பணியாளனிடம், வாசலில் சப்தம் கேட்கிறது, போய் பார்த்து வா என்றார். அவன் போன வேகத்தில் திரும்பி வந்தான். ராஜா, ஒரு யானை போய்க் கொண்டிருக்கிறது. அது என்ன யானை என்றார் சிவாஜி. இவன் திரும்பவும் போய் வந்து, ஆண் யானை மகாராஜ் என்றான். அதன் விலை என்னவாம் என்றதும் திரும்ப யானைக்காரனை பார்க்க ஓடினான் பணியாளன். இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் ஓடி ஓடி சென்று பார்த்து வர வேண்டியது ஆயிற்று. சிவாஜி அடுத்த பணியாளனை அழைத்தார். வாசலில் ஏதோ சத்தம் கேட்கிறது, பார்த்து வா என்றார். அவன் சற்று நேரத்தில் திரும்பி வந்தான். மகாராஜ், அங்கே ஒரு யான் யானை போகிறது. மிகுந்த லட்சணமானது. தந்தத்தின் நீளம் மட்டும் 5 அடி இருக்கும். விலை 1000 பொன் பெறும் என்று விவரமாக எடுத்துரைத்தான். சிவாஜி முதல் பணியாளனை ஒரு பார்வை பார்த்தார். அதன் பிறகு அவன் அவரிடம் கூலி பற்றி வாய் திறக்கவே இல்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நான் யாரு, நான் யாரு, நான் யாரு?
1: எம்டிஆர் வானொலி, எம்டிஆர் வானொலி, எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான இணையதள வானொலி.

எம்டிஆர் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய அதிகாலை வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த அருமையான காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவிப்பது தமிழகத்தின் கலையகத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் அப்துல் பாசித்.

இன்றைய பொதுகை தென்றல் உங்களுக்காக பல விடயங்களை வழக்கம் போல தரப்போகிறது. அதோடு கூட இனிமையான பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது அதிகாலையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்கங்கள், அதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வழக்கமாக சில வெற்றியாளர்கள் கடைபிடிக்கிற பழக்கங்களும் கூட இந்த அருமையான பழக்க வழக்கங்கள். இந்த பழக்கங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறலாம். அந்த பழக்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம் இந்த பாடலுக்கு பிறகு. அன்பு சொந்தங்கள், இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம் இன் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் கொண்டு வரும் பாடல்

அன்பு சொந்தங்கள், கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இனிய வானொலி. இதயங்களை இணைக்கும் இனிய வானொலி எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். புதுகை தென்றல் உங்களுக்காக சுகமான ராகங்களோடு இனிய நல்ல நடைமுறைகளையும் உங்களுக்கு சொல்லித்தருகிறது. இன்றைய புதுகை தென்றலில் நாம் தெரிந்து கொண்டிருப்பது அதிகாலையில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அற்புதமான பழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்தால் நாமும் கூட அதை வாழ்க்கையில் பின்பற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த பழக்கங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து வெற்றியாளர்கள் அனைவருமே அதிகாலையில் விழித்தெழுபவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது அந்த முதன்மையான பழக்கம். அதிகாலை அதாவது நான்கு மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக இந்த காலத்தில் எழுபவர்களாக இருந்தார்கள் வெற்றியாளர்கள். அனைவருமே அதிகாலையில் துயிலும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இதைத்தான் நம் வாழ்க்கையில் முதல்ல கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான ஒரு பழக்கம். தொடர்ந்து பேசுவோம். புதுகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்.

எம்டிஆர் அன்பு சொந்தங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதிகை தென்றல் அதிகாலையில் வசந்தமாக உங்கள் உள்ளங்களில் ஒழித்துக் கொண்டிருக்கும் இனிய சுகமான ராகங்களோடு இனிய பல விடயங்களையும் அன்றாடம் எடுத்து வருகிறது நம்மளுடைய பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சிக்க போற விஷயம், அதிகாலை வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுல அடுத்ததாக நம்ம தெரிஞ்சிக்கிற வேண்டிய விடயம் வந்து காலை உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படிங்கிறத விட யோகா, உடற்பயிற்சி பிளஸ் யோகா, இந்த ரெண்டு பழக்கங்களை எதையாவது ஒன்றை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடற்பயிற்சியும் கூட எவ்வளவு நேரம் அப்படின்னா, அது சாதாரண ஏதாவது ஒரு பயிற்சியாக இருக்கலாம். காலை கடன்களில் முடிக்கிறதுக்கு முன்னால் காலையில் துயில் எழுந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய இன்னொரு பழக்கம் இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்
2: ஜி. கலக்கலன்னு கலக்குறோம்.

இந்த அதிகாலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இதமானதாக சுகந்தமானதாக சுகமானதாக அமைய வேண்டும் என்று எம்டிஆர் வானொலி வாழ்த்துகிறது. பணிகளுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் வானொலி. அதேபோல பயணங்களில் இருப்பவர்கள் அவர்களது பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம்மில் பொதுகை தென்றலில் இப்போது நாம் தெரிந்து கொண்டிருப்பது வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் சிறந்த பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி துயில் எழுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான ஒரு விடயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அதிகாலை பழக்கங்களே ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் வந்து இந்த கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ளாக துயில் எழும்போது நாம் செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான ஒரு விடயம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, துயில் எழுவதற்கு முன்னால் தூக்கம் கலைந்ததுமே வந்து நம்ம கண்களை மூடிக்கொண்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இன்றைய நாள் எனக்கு அற்புதமான நாள், இந்த நாள் வந்து அற்புதமாக இருக்கிறது, என் உடல்நலம் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சுகமானதாக இருக்கிறது, இன்றைய நாள் எல்லாம் எனக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நாம் மனதுக்குள் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி தொடர்ந்து சொல்வதனால் என்ன நிகழ்கிறது என்பதை தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு அழகான பாடல், சுகந்தமான பாடல் உங்களுக்காக சுமந்து வருகிறது புதுகை தென்றல்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்
2: ஜி. கல கல.

இந்த அதிகாலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இதமானதாக சுகந்தமானதாக சுகமானதாக அமைய வேண்டும் என்று எம்டிஆர் வானொலி வாழ்த்துகிறது. பணிகளுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் வானொலி. அதேபோல பயணங்களில் இருப்பவர்கள் அவர்களது பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம்.

பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்றைய பொதிகை தென்றலில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான நடைமுறை பழக்கங்கள், அதிகாலையில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான நடைமுறை பழக்கங்கள் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதாவது நான் சொன்ன மாதிரி காலையில நீங்க இப்படி சொல்லும் போது உங்கள் மனதிற்குள் அந்த விடயம் பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்லலாம். நான் வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்கிறார்கள். ஆழ்மனது, நம்மளுடைய ஆழ்மனது அந்த விடயத்தை உள்வாங்கிக் கொள்கிறது என்று சொல்கிறார்கள். அதிகாலையில் நாம் என்ன நினைவுகளோடு எழுகிறோமோ அதே நினைவுகள் நமக்கு அந்த நாள் முழுக்க நீடித்திருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு அற்புதமான ஒரு விடயம்.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றல் உங்களுக்காக வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் சிறந்த பழக்கங்கள், அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகும் அற்புதமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அந்த நாளை பற்றி, அதாவது அதிகாலையில் இன்று நீங்கள் செய்யப்போகிற வேலைகளுக்கான டு டூ லிஸ்ட், அதாவது செய்ய வேண்டிய வேலைகளுக்கான ஒரு அட்டவணை, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிடுங்க. அந்த வேலைகள் தினமும் உங்களால் நிறைவேற்றப்படுகிறதா அப்படிங்கிறத சொல்லி தொடர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. அந்த வேலைகள் நிறைவேற்றப்பட்டால் நீங்கள் வந்து அந்த வேலைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், நீங்கள் எந்த சிறந்த வேலையை, எந்த வேலையை முதலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த வேலையை மட்டுமே நீங்கள் குறிப்பில் எழுதப் போகிறீர்கள். அதான் வந்து உண்மை. எந்த முக்கியமான வேலையை செய்ய போகிறீர்களோ அதைத்தான் குறிப்பெடுக்கப் போகிறீர்கள். அந்த குறிப்பில் உள்ள அந்த வேலைகளை அந்த நாள் நிறைவேற்றி கொடுப்பதற்கு அதிகாலையில் நாம் அதை குறிப்பெடுத்துக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வழக்கமாக இருக்கும். இதுவும் கூட வெற்றியாளர்கள் கடைபிடிக்கிற ஒரு அருமையான நடைமுறை ஆகும். தொடர்ந்து இணைந்திருங்கள், பேசுவோம். இது அதிகாலை வசந்தமாக உங்கள் உள்ளங்களில் வீசிக்கொண்டிருக்கும் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்

இதயங்களை எளிமையாக்கி கொண்டிருக்கும் இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதிய தென்றல். கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொண்டிருப்பது சாதனையாளர்கள் கடைபிடிக்கும், வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அணுகுமுறைகள், கடைபிடிக்கும் பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பழக்கமுமே வந்து நமக்கு வந்து அந்த பழக்கம் நம்மோடு தொடர்ந்து செயலாற்றுவதற்கு உளவியல் ரீதியாக சில உண்மைகளை சொல்கிறார்கள். எந்த ஒரு நடைமுறை பழக்கத்தை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அந்த பழக்கத்தை குறைந்தது 21 நாட்களாவது அதை கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பழக்கம் உங்களுக்கு வந்து தொடர் நடைமுறை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, அது அதிகாலையில் எழுவதாக இருக்கட்டும் அல்லது அதிகாலையில் வந்து பல திட்டமிடலாக இருக்கட்டும், இந்த செயல்களை நீங்கள் 21 நாட்கள் செய்தீர்களானால் நிச்சயமாக அந்த பழக்கம் உங்களோடு ஒன்றிவிடும் என்று உளவியல் சொல்கிறது. சரி, வெற்றியாளர்கள் சந்திக்கும் இந்த நடைமுறைகளை பயன்படுத்தினால் நீங்களும் ஒரு வெற்றியாளரே.

0: எம்டிஆர் எஃப்எம் இனிய சொந்தங்கள் இதுவரை இணைந்து கேட்டு ரசித்தது பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித்.
1: பாட்டு போடுங்க ஜி.
0: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் அன்பு உறவுகளை, உங்களோட காட்டலையில் பிரியமுடன் ரதீஷ். இப்போதிருந்து ஒரு மணி நேரத்துக்கு மதுரகானம் காட்டலையில் வருகிறது. மதுரகானத்தில் இன்று சின்ன சின்ன சொல் காட்டலையில் தவளை இருக்கிறது. ஒவ்வொரு பாடலிலும் சின்ன சின்ன என்ற சொல் இரண்டு தடவை வருகிறது. முதலில் வெறும் பாடல்,

மதுரகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரகானத்தில் வெறும் ஒரு சொல் பாடலாக இன்று ஒரு சொல் இரண்டு தடவை வருகிறது. சின்ன சின்ன என்ற இரண்டாவது பாடலை கேட்கலாம்.

இனிமையான இந்த நேரத்தில் நீங்கள் மதுர கானம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். மதுர கானத்தில் இணைகிறது ஒரு சொல் பாடல். அதில் சின்ன சின்ன என்ற சொல் இரண்டு தடவை வெறும் பாடல்கள் காற்றலையில் தவழ்கிறது. வரும் அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மதுரகானம் இந்த நிகழ்ச்சியில் மதுரமான பாடல்கள் ஒரு சொல் பாடலாக இன்று ஒரு சொல்லாக இருந்தாலும் இரண்டு சொல்லாக வருகிறது. சின்ன சின்ன சொல்

காற்றலையில் வரும் மதுர கானம் இது. மதுர கானத்தில் மதுர கானத்தோடு இணைந்திருக்கிறார்கள். மதுர கானத்தில் இன்று சின்ன சின்ன சொல் உள்ள பாடல்கள் காற்றலையில் வருகிறது. கேட்போம் இந்த பாடலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மோன்றியல் தமிழ் வானிலையோடு இணைந்திருக்கிறீர்கள். மதுரகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரகானத்தில் சின்ன சின்ன என்ற சொல்லு கொண்ட பாடல்கள் எடுத்து வந்திருக்கு. பாடலை கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர கானம். இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. ஒரு சொல் பாடலில் அடுத்து பெறும் சின்ன சின்ன பாடல் இதோ.

சிரிக்கிறியே? சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்துல நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

இதுவரை நேரமும் கானம் மதுரகானம் கேட்டீர்கள். இன்னும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் காட்டலையில் இணையும் வரை விடைபெற்றுக் கொள்வது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக ரகசிய போலீஸ் 115 என்ற படத்திலிருந்து உன்னை எண்ணி என்னை மறந்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுமதி என் சுந்தரி என்ற படத்திலிருந்து பொட்டு வச்ச முகமோ கட்டி வச்ச குழலோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற படத்திலிருந்து ஆசை நெஞ்சின் கனவுகள் வளர்விரை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசிய வாசுதேவன், பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சீர்வரிசை என்ற படத்திலிருந்து பஞ்சாங்கம் பார்த்து சொல்லவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சமாலே சமாலி என்ற படத்திலிருந்து சிட்டுக்குருவி கென்ன கட்டுப்பாடு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரியகாந்தி என்ற படத்திலிருந்து ஓ மேரி தில்ரூபா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், செல்வி ஜெயலலிதா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கனிமுத்து பாப்பா என்ற படத்திலிருந்து ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரிக்ஷாக்காரன் என்ற படத்திலிருந்து அழகிய தமிழ் மகள் இவள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எதிர்நீச்சல் என்ற படத்திலிருந்து தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே. நமது MTRFM இணையதள வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாட்டுக்கார வேலன் என்ற படத்திலிருந்து பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தம்மா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், பி சுசீலா, எல்லா ஈஸ்வரி.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக ரகசிய போலீஸ் 115 என்ற படத்திலிருந்து உன்னை எண்ணி என்னை மறந்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக கலாட்டா கல்யாணம் என்ற படத்திலிருந்து நல்ல இடம் நீ வந்த இடம் வரவேண்டும் காதல் மகராணி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷாதி. இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருந்து இணையதள வானொலியோடு நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை தினமும் மலர்வது போல் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

ஊரெங்கும் தேடி மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி நாங்கள் அனைவரும் கூடி மகிழ்ந்திட வேண்டும் என்று உங்கள் காதோரம் ஓடி இசையோடு வருகின்றது நேயர் நிறுத்து பாடல்கள் சர்வதேச மக்களோடு இணைந்து கேட்பதற்கு. அதற்கான முதல் பாடலை இன்று அனுப்பி வைத்திருக்கின்றார் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம். மகாலிங்கம், நீங்கள் அனுப்பிய அந்த பாடல் படகோட்டி என்ற திரைப்படத்து பாடல் அல்லவா? அந்த பாடல் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு என்று அழகாக பாடுகின்றது.

ஒத்தாதை உடம்பு வட்டாமல் இருந்தால் ஒத்தாதை செய்யும் வளையல், அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல், சில சித்தாதை உடம்பு

புருஷன் ரெண்டாக இருந்தா மூணாக செய்வடையல். இது ஒட்டாத மனசில் கிட்டாத சுகத்தை கட்டாயம் தருவடையல். மாமியார மாமனார சாமியாரா மாத்தி

அப்புறம் தொடர்ந்து வரும் இன்னும் ஒரு பாடல், வீட்டுல விசேஷமுங்க என்ற திரைப்படுத்து பாடல் தான். அந்த பாடல் மலரே தென்றல் பாடும் என்று கூறும் வரியை முதல் வரியாக கொண்ட பல்லவியோடு முழுவதையும் தருகின்றார் ஈழமணி திரு. நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து வளமை போல என்றும் அன்பு டிராஞ்சி அவர்கள்.

லிராஞ்சி தந்துவிட்டால் போதுமா? மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து ஈழமணி திருநாடு விஜயராணியும் ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் மிக மிக அற்புதமான ஒரு பாடல். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் பாடல், கேட்க கேட்க இனிக்கும் தோகை இளமையில் ஆடி வருகிறது என்று பாடுகின்றது.

அளவழியில் கனடா மண் அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினியும் ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் பகவதிபுரம் ரயில்வே கேட் என்ற திரைப்படத்தில் பாடிய பாடல். என்ன பாடலாக இருக்கும்? செவ்வரளி தோட்டத்திலே என்று வரி எடுத்து பாடி மகள வைக்கின்றது.

இவர்கள் வந்த வேளையிலேதான் கனடா மொன்றியாலிருந்து தனுஷனும் தனக்கு விருப்பமான பாடல் என்று சாகா என்ற திரைப்படத்து பாடல் தாருங்கள் என்ற வேளையில் யாவும் யாயும் யாயும் என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் ஒளிபரப்பாகும் தித்திக்கும் தீனான பாடல்களாக சர்வதேச நேயர் விருப்பத்து பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஒலிக்கும் பாடல் சர்வதேச நேயர் விருப்பம் என்று அறிந்து கொள்வோம்.

ஒலித்த பாடல்களை கேட்டிருக்கும் வழியில் இப்பொழுது நாங்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினரின் பாடல்களோடு ஐக்கியமாவோம். முதலில் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் வளமை போல இன்றும் வந்து தருகின்றார்கள். அற்புதமான ஒரு பாடலை அள்ளி வச்ச மல்லிகையே என்று பாடுகின்றது. ஜோடியாக வந்து எப்பொழுதும் ஜோடி குரலில் பாடும் வேளையிலே இந்த பாடலிலே இளமை இதோ இதோ என்ற திரைப்படுத்து பாடல் என்றதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம்.

இவர்களைத் தொடர்ந்து மீண்டும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. புதிய திரைப்படம் பராசக்தி திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குழி தொட்டு போரே என்ற பாடல்தான் அவரது இந்த பாடல்.

இந்த பாடல்களை நாங்கள் கேட்கும் வேளையில் என்னுடைய பாடல் எங்கே என்று கேட்பது போன்று கீதீஸ் அவர்கள் அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலே தென்பாண்டி தென்றல் வந்து என்ற வரி கொண்ட பாடல் புது நிலவு திரைப்படத்திலிருந்து பாடி எங்களை மகிழ வைக்கின்றது.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து நாங்கள் கேட்டு மகளும் தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி வருகின்றது. ஒருவரை கண்டு அல்ல அனைவரும் கூடி மகிழ்வோமே என்று கேட்கும் வண்ணம் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்கள் பாடல் தொடர இருக்கின்றது. அந்த பாடல்களுள் முதல் பாடல் மஞ்சள் குளிக்கிற பிஞ்சு குருவிக்கு என்ற பல்லவி மனசுக்கேற்ற மகாராஷ்டிரா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து இளவரசியும் தருகின்றார் வன்கூவர் மாநிலத்திலிருந்து. ஓ மனசிலே பாட்டுத்தான் இருக்குது என்ற பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்து பாடலாகும்.

அதை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் வன்கூவர் வசந்தி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த பாடல் நிலவே நிலவே சரிகம பதனி என்று கூறும் பெரியண்ணா திரைப்படுத்த பாடல் தான் நீங்கள் தந்த பாடல்.

குடும்ப உறவுகளாக இனிக்கும் பாடலை கேட்டு மகிழும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். வசந்த வாசல் என்ற திரைப்படத்து பாடலை, அந்த பாடல் அத்திப்பட்டி அழகு குட்டி என்று வரி எடுத்து பாடுகின்றது. இது முன்றைய

சர்வதேச நேயர் விருப்பத்தில் இன்னும் பாடல் கேட்போமா? ஓ நண்பனே நண்பனே என்ற பாடல். இந்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். தில் திரைப்படத்தில் இருந்து.

அனுப்பிய மன்னன்றவுடன் என்னவள் விட்டு விடுவாரா? அவர் ஈழமணி திருநாடு சென்றாலும் எங்களை மறவாது இருக்கின்றோம் என்பதற்காக தங்கக்கிளி திரைப்படுத்த பாடலை தந்து மகிழ்கின்றார். நினைக்காத நேரமில்லை என்று உருக்கமாக பாடுகின்றது.

உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் நேய நேரத்துக்கு இறுதியாக ஒரு பாடல் வந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றதே. நாளெல்லாம் பௌர்ணமி என்ற திரைப்படத்தில் இருந்து நீதானா நெசந்தானா என்று வரியெடுத்து பாடும் அந்த பாடல் கனடா மண்ணிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் தந்து கேட்டு மகிழ்ந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்களையும் மகிழ வைத்து செல்லும் இந்த வேளை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நான் நினைந்து மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்பாக.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

நன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

என்றும் ஆண்டுகள் பல கடந்தாலும் நினைக்க நினைக்க இனிக்கும் ஒரு பாடல். அந்த பாடலை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள். வளமை போல அவர் நீண்டகால உறவாக இருந்து தரும் பாடல்களை கேட்கும் வேளையிலே அவரோடு இணைந்து வளமை போல இன்றும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களோடு உலகத் தமிழரும் கேட்கின்றார்கள். இனிப்பாக கேட்கும் முதல் பாடல் முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. அந்த பாடல் உத்தம புத்திரன் திரைப்படத்தில் அன்று பாடியது, இன்றும் பாடுகின்றது எங்களுக்காக.

தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் அவளுக்கென்ன அழகிய முகம் என்று வரியெடுத்து பாடுகின்றது சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார்கள் வளமை போல மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா அவர்களோடு குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா மேலும் ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர்.

அடுத்து ஒரு பாடல், நீண்ட காலமாக கேட்க இருக்கும் ஒரு அற்புதமான பாடல், இறைவன் கொடுத்த வரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள். மகளே மஞ்சுளா, நீங்கள் தந்த இனிமையான அந்த பாடல் வெள்ளை கலையுடுத்தும் கலை மகளே என்ற பாடல் தான் அந்த பாடல்.

இனிமையோடு நாங்கள் மீண்டும் ஒரு பாடலை கேட்போம். ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் இருந்து. வீடு தந்தானடி தில்லையிலே என்ற அற்புதமான குரலூசை கொண்ட அந்த பாடலை அன்பு மகள் இஞ்சிக்குடி சியாமலா அவர்கள் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து கேட்கும் வேளையிலே, வழமை போல இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா அவர்களோடு மதுசூரி சிவசங்கரன், மத்பவி மேலும் நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகளும் வேளையிலே இன்னும் ஓர் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. 1991 ஆண்டு திரைக்கு வந்த சின்ன தம்பி என்ற திரைப்படத்து பாடல். இந்த திரைப்படத்திலே சின்னக்குயில் சித்ரா அவர்களின் குரலில் ஒரு பாடல் ஒலித்தது. அந்த பாடலை கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் திருப்புவனத்திலிருந்து கேட்கின்றார்கள். அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தையும் நண்பர்களையும் இணைத்துக் கொண்டு அந்த

0: பாடல் தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே என்று வரி எடுத்து பாடுகின்றது. அடுத்து வரும் பாடலும் அதே திரைப்படம் சின்ன தம்பி என்ற திரைப்படம். அதே ஆண்டு வெளிவந்த வேளையிலே பாடும் பாடல் தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே என்றுதான். இந்த பாடலுக்கு குரல் கொடுக்கின்றார் பிரபல பின்னணி பாடகர் மனு அவர்கள். இதை கேட்டு வித்தியாசத்தை நாங்கள் உணரும் வண்ணம் செய்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் அவரது நண்பர்களும் உலக தமிழர்களும்.
1: சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீந்து போயிடும்.

நாங்கள் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தித்திக்கும் தேனான பாடல்கள் நேயர் நேரத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

காதுக்கு இனிய கீதங்களை கருத்தாளமாக ஒலிக்கும் வேளையில் நாங்கள் கேட்கும் வேளையிலே மறைந்த பாரதி ராஜா ஐயா அவர்களின் நினைவாக நித்தமும் பாடலை கேட்கும் அன்பு விஜயராகவன் என்றும் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து கேட்கின்றார். மீண்டும் ஒரு பாடல் என்றும் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து அற்புதமான அந்த பாடல் ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னமோர் பாடல் மிகவும் சிறப்பான பாடலாக நாங்கள் கேட்டு மகள இருக்கின்றோம். அந்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தரும் அந்த பாடல் தெரியுமா தெரியுமா என்று பாசமும் நேசமும் என்ற ஒரு திரைப்படத்தில் தெரிவு செய்து தந்திருக்கின்றார். மிகவும் பழைய பாடல், ஆனால் இனிமையான பாடல், இனிமையான இசையோடு ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை நாங்கள் கேட்க வேண்டும் என்று பாலைக்காடு கேரளா மாநிலத்திலிருந்து ரதீஷ் தந்திருக்கின்றீர்கள். வேதம் என்ற திரைப்படத்து பாடலை மலைக்காற்று வந்து என்று ஆரம்பிக்கும் முதல் வரி இனிமையாக பாடும் வேளையில் அந்த காற்றிலே நாங்களும் இசையோடு இணைவோம்.

இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நேயர் நேரத்தை அலங்கரித்து நிறைவேற்றுகின்றது ரன் திரைப்படத்து பாடல். இச்சுத்தா இச்சுத்தா என்று கேட்டு பாடும் அந்த பாடல் வளைகுடா மண், நீண்டகால உறவு, குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோஷ் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது பாடல்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காத்தலையிலே உங்களோடு நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வளமை போல நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சேதுபதி என்ற திரைப்படத்திலிருந்து ஆரம்பிக்கும் பாடல் கொஞ்சி பேசிட வேண்டாம் என்ற வரி எடுத்து முதல் வரியாக குறி முழுவதையும் பாடும் வேளையிலே ஆங்கிலேய நாடான அருள்மோகனின் பாடலாக கேட்போம்.

ஏய் என்னடி, ஒன்று புள்ளி தூக்கில பேக பிடி பார்த்துட்டு இருக்கா? ஏய் என்னடி, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தா? அதான் எல்லாத்தையும் ஃபோன்ல பேசி முடிச்சாச்சு.

இனிமையான ஒரு பாடல். உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்து பாடல். இந்த பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து அன்புடனே டிரான்சி தந்திருக்கின்றீர்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். அர்ப்பணம் உனக்கே அர்ப்பணம் என்று கூறும் ஸ்வப்னா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஏடில்லாமல் ஒரு எழுத்தில்லாமல் விழி பாடல் ஆயிரம் பாட, ஒரு கிளை இல்லாமல் பசும் இலை இல்லாமல் வண்ண பூ மலர்ந்ததோ ஆட, இடையில் பாதி நடையில் பாதி கொஞ்ச இதழின் ஓரம் மதுவின் சாரம் நெஞ்ச.

வாழும் காலமெனும் நூறு ஆண்டுகளும் ஏழை காதலன் நெஞ்சம் ஒரு சீத கமலம் என சிரித்து நடக்கும் இவள் பாத கமலங்களில் தஞ்சம். உனது பாதை எனது பார்வை செல்ல உருகும் நேரம் விரகம் என்ன சொல்ல.

அவரை தொடர்ந்து வரும் பாடலை கனடாவில் இருந்து மோன்றியால் மாநகரம் தனுஷனின் பாடலாக கேட்போம். யாரோ என் நெஞ்சில் என்ற வரி குட்டி என்ற திரைப்படத்தில் தெரிவு செய்து அனுப்பிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

கனடா என்றவுடன் அல்பர்டா மாநிலம் சாந்தினியின் பாடலும் கேட்க கிடைக்கின்றது. கனா காண்கிறேன் கனா காண்கின்றேன் என்ற ஆனந்த தாண்டவம் திரைப்படத்து பாடல்தான் அந்த பாடல். ஒலிக்கின்றது கேட்போம்.

இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலிக்கின்றது. சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

தொடர இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடல் சகியே சகியே என்று யூத் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை தந்திருக்கின்றார். மேலும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து ரமணி ரஜினி முருகன் திரைப்படத்து பாடலை இன்று கேட்க விரும்புகிறார். உண்மையிலே ஒரு கண்ணு என்று பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

இவரோடு இணைந்துதான் மீண்டும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேதீஸ் நீண்டகால உறவு இசைப்பானம் செய்கின்றார். எங்களோடு பூக்கள் பூக்கும் தருணம் யாரும் பார்த்ததில்லையே என்று மதராசிப்பட்டினம் திரைப்படுத்த பாடலை கேட்டு மகிழ்வோம். அவரோடு இணைந்து அவர் தந்த பாடலாக

இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பமாக வரும் அடுத்த பாடல் மீண்டும் கனடா மண்ணிலிருந்து வன்கூவர் மாநிலத்து இளவரசியின் பாடல். தங்க மகன் திரைப்படுத்து பாடல் என்ன சொல்ல ஏது சொல்ல என்று பாடும் வேளை செவி மடுப்போம்.

அதை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் வன்கூவர் மாநிலம் கனடா, வசந்தியின் பாடல். உன்னாலே என்னாலும் என்ற தொறி திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார், ஒலிக்கின்றது இங்கே.

சான்றுகளோடுதான் வன்பவர் மாநிலத்து காஞ்சனாவும் தந்திருக்கின்றார். நீதானே நீதானே என்ற மெர்சல் திரைப்படுத்து பாடலை

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் தித்திக்கும் தீனான பாடல்கள் வரிசையில் பார்வை யுவராணி கண்ணூவியம் என்ற அற்புதமான ஒரு காவிய பாடல், சிவந்த மண் என்ற திரைப்படத்திலே பாடிய பாடலை இன்று சிங்கார பூமி சிங்கப்பூரில் இருந்தும் மகாலிங்கம் தந்திருக்கின்றார்.

தொடர்ந்து ஐரோப்பிய மண்ணிலிருந்து நிவேஷன் தந்த பாடலையும் கேட்போம். என்னாச்சு ஏதாச்சு என்ற த்ரீசா இல்லன்னா நயன்தாரா என்ற திரைப்படத்து பாடலை ஜெனீவாவிலிருந்து நிவேஷன் நீங்கள் தந்தபடி ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் பாடகம் இருக்குமல்லவா. நலம் நல மறிய ஆவல் என்று காதல் கோட்டை திரைப்படத்தில் பாடலை ஈழமணி திருநாட்டிலிருந்து இன்று கேட்கின்றார். நாங்கள் அனைவரும் நலம் உங்கள் நலம் அறிந்தோம் என்று கூறி சொல்வோம் அந்த பாடல் மூலம்.

பாடலை கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேன ஆசான் அவர்கள் வளமை போல உன்னை பார்த்த பின்பு நான் என்ற பாடலை தந்து காதல் மன்னன் திரைப்படம் என்று கூறி நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார். அன்பு

நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு வளர்ந்து மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கும் வரை இன்றைய பாடல்களை மகிழ்வோடு நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்லும் வேளையிலே வாழ்வோம் அன்போடு தமிழோடு என்று கூறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும் உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை போல இன்று ஒலிக்கும் நீர் நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் லட்சுமி கல்யாணம் திரைப்படத்து பாடல். ராமன் எத்தனை ராமனடி என்று அடியெடுத்து பாடுகின்றது அந்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்பு மகளே சியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். வளமை போல உங்களோடு இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் கேட்கும் வேளையில் நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது முதல் பாடல்.

அவரை தொடர்ந்து ஒரு பாடல். மீண்டும் மறைந்த பாரதி ராஜா அவர்கள் இயக்குநரின் எண்ணத்தை நாங்கள் நினைக்கும் வண்ணம் ஒரு பாடல் ஜென்சி அவர்களால் பாடப்பட்டிருக்கிறது. இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து போகுதே போகுதே என்று வரியெடுத்து அந்த பாடலை உணர்வோடு கேட்டிருக்கின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

தொடர்ந்து வரும் பாடல். இந்த நிலைமை நான் பார்த்தால் அது எனக்கென வந்தது போல் என்று கூறும் முதல் வரியை கொண்ட பாடல் பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள் வேலூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கின்றார்கள். மகளே மஞ்சுளா, உங்கள் பாடல் பவானி திரைப்படத்தில் ஒலித்தது, இன்று இங்கும் ஒலிக்கின்றது.

தொடரும் பாடல்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தந்த பாடல். இந்த பாடலை ஆஷா போஸ்லி அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். 1987 ஆண்டு எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலே என்றும், என்னோடு இணைந்து என்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும் நண்பர்களும் கேட்கின்றார்கள் பாடல். பட்டுப்பூச்சி போல எத்தனையோ வண்ணம் என்று கூறி செண்பகமே செண்பகமே என்று பாடுகின்றது.

0: தொடரும் பாடலும் எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து. பிரபல பின்னணி பாடகர் மனோ அவர்களினால் பாடப்பட்ட பட்டுப்பூச்சி போல எத்தனை வண்ணம் என்று கூறி செண்பகமே செண்பகமே என்று தொடர்ந்து பாடுகின்றது தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்காக. அவர் இந்த பாடலை தன்னுடைய நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்கின்றார்.
1: பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும்.
2: பால் கரகத்துக்கு ஏற்பாடு பண்றா பாட்டு பாட ஆரம்பிச்ச
3: படிய வைக்கும் போது குறுக்கு பேசக்கூடாது.
2: பாட்டு பாடி படிய வைக்க போறீங்களோ நடத்துக்கு நடத்து.
1: நட்டு வச்சு நாம் பறிக்கு நாம் வளர்த்த நந்தவனம்.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

சோலை கொள்ள காட்டுக்குள்ள என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் தர்மசக்கரம் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று விரும்பி கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சொன்னராஜ் அவர்கள்.

அடுத்து வரும் பாடல் நாள் ஒரு பாட்டு பால்நிலாவில் நீற்று. இனிமையான பல்லவி அல்லவா. தொடர்ந்து சரணங்களையும் கேட்பதற்காக ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். பழமை போல அந்த பாடலை அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் இவர்கள் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

ஒலிக்கும் பாடலுடன் தான் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தந்த பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்று கூறி. இன்றைய தின வாழ்த்துக்களை எங்களுக்கு கூறிக்கொண்டு இவரோடு இணைந்து கேட்கின்றார்கள் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் கேட்கும் வேளையில் பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்துள்ளார்கள். நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேர் நேரத்திற்கான பாடல் வரிசையிலே அடுத்து வரும் ஒரு பாடல் வெத்தல போட்ட பத்தினி பொண்ணு என்று வரியெடுத்து வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் உங்களுக்காக.

இனிமையான இதமான திதிக்கும் தேனான பாடல்களாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் முன்றியல் தமிழ் வானொலி நேயர் நேரத்தில் அடுத்து ஒரு பாடல் பாட வருகின்றது. நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் இருந்து. தேவன் கோவில் தீபம் ஒன்று என்று பல்லவியோடு சரணங்களையும் தர வேண்டும் என்று நீண்ட கால உறவு, நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்திருக்கின்றார் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள். முகமது ராஃபிக் அவர்கள் வளமை போல என்றும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை இணைத்து கேட்கும் வேளை அந்த பாடல் ஒலிக்கின்றது.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எனக்கொரு சிநேகிதி சிநேகிதி என்று பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து கேட்டு மகள விரும்புகிறார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

அழகூரில் பூத்தவளே என்ற பாடல் ஒன்று திருமலை திரைப்படத்தில் பாடுகின்றது. இந்த பாடல் வளமை போல நீண்ட கால உறவு வளைகுடா மண் குவைத்திலிருந்து ஜோஜ் தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரம் வந்து வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 19வது நாள் மகிழ்வும் நிகழ்வும் சேர்ந்து ஒலித்து ஓய்ந்த இன்று 19வது நாளான செவ்வாய்க்கிழமையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா உறவுகளே என்று கேட்டு இணைந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த தமிழ் அன்பு தமிழ் எங்கள் இன்பத்தமிழ் இவற்றிற்கெல்லாம் ஆளாக இருந்து எங்களை படைத்து காத்து அருளும் எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் என்று உங்களோடு இணைந்து கொண்டேன். இன்றைய கதம்பத்திலே வளமை போல தினமும் மலரும் கதம்பம் இன்றும் மலர வேண்டுமென்று இவர்களை வணங்கி முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே உங்களையும் வருக வருக வேண்டும் என்று தமிழ் வானொலியின் காற்றலைக்கு அழைக்கின்றேன். 647-8-4-6-4-1-5 என்ற எண்களோடு மீண்டும் கூறுகின்றேன். 647-8-4-6-4-1-5 என்ற எண்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று நேரொலியிலே என்று கூறிக்கொள்கின்றேன். இன்றைய காலநிலையை ஒரு தடவை நாங்கள் உற்று பார்த்தால் மொன்றியல் மாநகரம் அருகில் இருக்கும் கோன்வால் என்ற கிராமம் நாங்கள் வசிக்கும் கலையகம் உள்ள இடம். அதை சுற்றி இப்பொழுது 24 பாகை பூச்சியத்துக்கு மேலே என்று மகிழ்வாக கூறும் இந்த வேளையிலே இது படிப்படியாக உயர்ந்து 29 பாகையை எட்டி பிடிக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. உலகை ஆளும் உலகுக்கு உயிர் நாடியாக இருக்கும் சூரிய பகவான் கூட இன்று அதிகாலை 5:25 தன் பொன்னான கரம் நீட்டி பொலிவோடு வெளிச்சத்தை தந்து நல்ல ஒளியோடு இருக்கின்றார். நாங்கள் அதை பார்த்து அனுபவிக்கக்கூடியதாக மகிழக்கூடியதாயிருக்கும் வேளையிலே இன்று பகல் வேளை முழுவதும் எங்களோடு இருந்து மாலையாகி இரவை தொடும் வேளை 8:25 என்று தெரியப்படுத்தி இன்று நாங்கள் 15 பகலை கண்டுவிட்டோம் என்றதை மகிழ்வாக கூறிக்கொள்கின்றேன். முன்னியல் தமிழ் வானொலி 24 தமிழ் பணி தினமும் மலரும் கதம்பம் இன்றும் மலரும் வேளையிலே செவ்வாய்த்தோறும் என்ன நிகழ்வு என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வெளியே நாங்கள் மிகவும் சிறப்பான ஒரு காலநிலை நடைப்பயணம் செய்வதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த வேளையில் வெப்பத்தின் தாக்கத்தை நாங்கள் பார்த்தால் 24 பாகை இருந்தால் எப்படி இருக்கும்? அதே போன்ற வெப்பம், ஆனால் அது வெப்பமாக எங்களுக்கு தோன்றவில்லை, மிகவும் சுகமாக இருக்கின்றது என்றுதான் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். இந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்று அன்புடன் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் அழகாக ஒரு படம் வரைந்து அங்கே MTRFM வழங்கும் கதம்பம் நேரலை சொல்லோடு பாடல் என்று எழுதி இணைந்திடுங்கள் அன்பு உறவுகளை என்றும் விளித்திருக்கின்றார். அவருக்கும் வணக்கம் கூறி வருக வருக என்று கூறும் நாகப்பட்டினத்து நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்களோடு உலகளாவை இருக்கும் உறவுகளுக்கும் அவர் தந்த அந்த விழிப்பான செய்தியை கூறிக்கொள்ள நான் விரும்புகிறேன். அந்த வேளையில் அடுத்த உறவாக மல்லியம் மகாலிங்கம் அவர்கள் தமிழ்நாடு இனியதோர் நிகழ்ச்சிதனை மிகச் சிறப்பாக நடத்த வரும் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் என்று அன்போடு எழுதியிருக்கின்றார். அவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுவோம் என்று நாங்கள் 15 வரை பகலை கழிப்பது எப்படி என்று என்ன வருத்தமில்லையே என்றால் நாங்கள் செய்வதற்கு பல உண்டுதானே. 24 ஒருவருக்கு போதாது, எங்களுக்கு போதாது. இன்னும் இந்த இரவு முழுவதும் பகலாக இருந்தால் கூட மகிழ்ச்சியோடு வரவேற்போம், எங்கள் கர்மங்களை ஆற்றுவோம். அந்த வகையில் இன்று நேற்றைய தினம் விடுமுறை நாள், நீண்ட விடுமுறை, சனி ஞாயிறு திங்கள் ஆகிய 3 நாட்களும் ஓய்வு நாளாக கருதப்பட்டு
பணி நாளான திங்கட்கிழமையும் அரசாங்கம் விடுமுறையாக விடப்பட்டு விக்டோரியா மகாராணியின் பிறந்த நாள் அவனுடைய விழாவாக கனடா நாடெங்கும் கொண்டாடப்படும் வேளையிலே கோலாகலமாக இருந்தது. அந்த வேளையில் ஈழமணி திருநாட்டின் செல்வங்களான தமிழ் உறவுகள் அத்தனையும் மனதிலே துன்பச் சுமையை சுமந்து அனல் விட்டு எரியும் அந்த இன அழிப்பு நாளாய் மறவாமல் அது தினமும் கொழுந்துவிட்டு எரியும் வேளையிலே அந்த நாளான நேற்றைய நாளை உலகளாவ எந்த மூளை முடுக்குகளிலும் இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் ஈழமணி திருநாட்டு தமிழ் நெஞ்சங்கள் மட்டுமல்ல உலக நாடுகள் ஒவ்வொரு நாட்டிலும் குடியிருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அத்தனையும் தங்கள் பற்றியெறியும் தீயை வெளியே வந்து ஒன்றாக இணைந்து தீபங்களை ஏற்றி சிந்தனைகளை அங்கே செலுத்தி அஞ்சலிகளை செலுத்தி அந்த இறுதி நேரத்தில் உயிர் பிடிக்க காத்து கொண்டிருந்த உயிரை பெற்று வைப்போம் அதை தங்க வைப்போம் உயிர் பிழைப்போம் என்ற நப்பாசையோடு உண்பதற்கு எதுவும் இல்லாமல் ஒருபிடி அரிசியோடு கிடைத்த தண்ணீரை ஊற்றி அவித்து அதை கஞ்சியாக்கி அதை கஞ்சி என்ற பெயரிலே எடுத்து அதை அருந்துவதற்கு பாத்திரமில்லாத வேளையிலும் நீங்கள் கொட்டாங்கச்சி என்று கூறப்படும் சிரட்டை என்ற தேங்காய் மூடி அந்த சிரட்டை அதனுள்ளே ஏந்தி குடித்த அந்த நாளை மறவாமல் இளம் சிறார்கள் எதிர்கால சந்ததிகள் கூட நான் நேற்றைய தினம் விழாவிற்கு சென்ற வேளையிலே அங்கே நான் உரையாற்றும் வேளையிலும் பார்த்தேன். ஏகோபித்த மக்கள் இந்த சிறிய சின்னஞ்சிறிய கிராமத்திலே எல்லா மக்களும் வந்திருந்தார்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப. அங்கே சிறார்கள் எதிர்கால சந்ததிகள் எங்களுக்கு அடுத்த தலைமுறை அதைவிட மூன்றாவது தலைமுறை நான்காவது தலைமுறையும் அங்கே பார்த்தேன். ஒவ்வொருவரும் கையிலே மெழுகுவர்த்தியை ஏற்றி ஒளி பாய்ச்சிக்கொண்டு அமைதியாக இருந்து அஞ்சலித்தார்கள். அந்த சிரட்டையிலே வாங்கி அந்த கஞ்சி என்பதை அங்கே விநியோகித்தார்கள். அதை உண்ணும் பொழுது அது நாக்கிலே படும் பொழுது எவ்வளவு வேதனையாக இருந்தது. இதையா உண்டு இருந்தார்கள். இதையெல்லாம் கேட்டு நாங்கள் நீதி கேட்க சென்ற வேளையிலே உலக நாடுகள் அத்தனையும் இணைந்து பாதி நாடுகள் அது அநீதிதான் என்று கூறிய வேளையிலே எங்கள் அயல் நாடு கூட அதற்கு கை உயர்த்தி கையொப்பமிட்டு அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. இது மறக்க முடியாத வேதனை. அண்ணன் தம்பி என்று இருக்கின்ற உறவுகள் அண்ணன் தம்பிக்கும் தம்பி அன்னைக்கும் உதவ வேண்டும். தம்பி உடையான் படை கஞ்சான் என்ற ஒரு பழமொழி உண்டு. அண்ணன் ஒரு கோவில் என்று கூறுவது உண்டு. தொப்புள்கொடி உறவுகள் என்று நாங்கள் நாடிய உறவுகள் அவர்களுக்கும் வல்லமை காணாது. ஒரு சிறு மாநிலத்தில் தான் அவர்களும் இருக்கின்றனர். அவர்களுக்கும் அது சொந்தமல்ல. அவருடைய சொந்த அதிகாரத்தில் அவர்களும் வாழ முடியாது. அதனால் அங்கிருந்து அந்த பெரு நாட்டின் அதிகாரத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க அவர்களால் முடியாது. இருப்பினும் குரல் கொடுங்கள், இதை ஏற்று ஆதரவு தாருங்கள் என்றுதான் கேட்டார்கள். அங்கே ஐக்கிய நாடுகள் சபையிலே இது ஒரு போர், அநீதியானது, அப்பாவி மக்கள் ஒரு அட்டுழியத்தனமாக அவர்கள் சாகடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், வீணடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது இன அழிப்பாக தனித்தமிழ் பேசுகின்ற உறவுகள் குழந்தைகளிலிருந்து முதியோர் வரை பட்ட வேதனை கற்பனை பெண்கள் முதல் கொண்டு மண்ணோடு மண்ணாக்கப்பட்ட வேளையிலே அது அநீதி என்பதை எடுத்துரைத்த வேளையில் ஆம் அது அநீதிதான் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை துணிந்து வந்து கை உயர்த்துவதற்கும் கையொப்பம் விடுவதற்கும் ஒரு சில அரசாங்களுக்கு மனமும் இல்லை துணிவும் இல்லை என்றுதான் கூறணும். பயந்தவர்கள் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் வீழ்ந்தது மாழ்வதற்கல்ல மீண்டும் எழுவதற்கு என்ற எண்ண எழுச்சி அலையோடு உலகளாக இருக்கும் உறவுகள் இப்பொழுது அதை பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதை உலகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இன்று அரசு எதுவாக எதை செய்கின்றது? அநீதியைத்தான் எங்கும் இழைக்கின்றது. வேலியே பயிரை மேயும் வண்ணம் அவர்கள் ஆட்சியை செலுத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மனுநீதி கண்ட சோழனெங்கே, முல்லை கொடிக்கு தேர் கொடுத்த பாரி எங்கே? அவர்கள் வாழ்ந்த பரம்பரை தானே, அவர்களுடைய சந்ததி தானே. இறைக்கும் சூரியன் கூட எழுமென்றால் எழும், விழுமென்றால் விழும் என்ற பண்பாடு கொண்ட பெண் குலத்தை கொண்ட தமிழினம் அல்லவா? அப்படியெல்லாம் வீரமாக வாழ்ந்தார்கள். அது எல்லாம் எங்கே சென்று விட்டது? எல்லாம் காக்கை வன்னியன் எட்டப்பன் கூட்டமாக மாறிய வேளையிலே குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பு போன்று பலர் இருக்கும் வரை நீதி பிழைக்காது என்று எண்ண வேண்டாம். நீதி மெதுவாகத்தான் செல்லும். என்றோ ஒரு நாள் தலை நிமிந்து எங்களுக்கு நீதி கிடைக்கும்.
நெடுமூச்சு வந்திருக்கும் எங்களுக்கு மூச்சே இல்லாமல் மாண்டுபோன்னு அந்த தமிழினத்துக்கு கிடைத்த அநீதிக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அது இப்பொழுது நம்பிக்கை மேலெழும்புகிறது. ஏனென்றால் எங்கள் சந்ததி இரண்டாவது சந்ததி சென்று மூன்றாவது நான்காவது தலைமுறைக்கு சென்றுவிட்டது. நாடு கடந்து புலம்பெயர்ந்து நாடற்றவராக அகதிகளாக வந்தவர்களெல்லாம் எங்கெங்கு தங்கினார்களோ அந்த புண்ணிய பூமிகளின் நீரோட்டத்திலே, அரசியல் நீரோட்டத்திலே, அந்த பண்பாட்டு கலை நீரோட்டத்திலே கலந்து கல்வியிலே சிறந்து வந்திருக்கின்றார்கள். பல்கலைக்கழகம் வரை சென்றுபட்ட படிப்புகள் படிக்கும் வேளையில் அவர்களுடைய உள்ளத்திலும் இந்த தீ பரவிக்கொண்டிருக்கின்றது. இங்கே கனடாவில் இருக்கும் எங்கள் அண்மை நகரங்களில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் அந்த தலைமுறையினர் அங்கே அதை பெரிதாக அனுஷ்டித்தார்கள் என்று நீங்கள் செய்தி தளங்களிலே பார்க்கலாம். செய்திகள் கூட இன்று விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகவியலாளர்களாக இருக்கின்றார்கள். ஊடகங்களெல்லாம் அநீதிக்கு விலை போய்விட்டது. ஏனென்றால் பணத்துக்கு அடிமையாகிவிட்டார்கள், நப்பாசை கொண்டு விட்டார்கள். ஏதோ ஒரு செய்தியை பரப்பப்படும், பொய்யான செய்தி என்றாலும் தலைப்பிலே போட்டுவிட வேண்டும் என்று ஒருவர் போட்ட செய்தியை மாறி மாறி எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பாவம் ஜனங்கள், எல்லோரும் படித்தவர்கள், அறிவாளிகளில். ஆனால் இன்றைய தலைமுறையை ஏமாற்ற முடியாது, எதிர்கால சந்ததிகளை ஏமாற்ற முடியாது. அவர்கள் கையிலே இன்று அறிவியல் வந்துவிட்டது. ஏஐ அறிவியல் வளர்ந்து இந்த தூரம் வந்துவிட்டது. அவர்களை என ஏமாற்ற முடியாது. எங்களுக்கு தெரியாத பல உண்மைகளை எங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அங்கே பட்டப்படிப்பிலே ஆய்வுகளிலே கண்டு அவர்கள் வந்து தெரிவிக்கின்றார்கள். அவர்கள் உலகளாவ பறந்து சென்று ஊடகங்கள் வாயிலாக நட்புகளை ஏற்படுத்தி அறிமுகங்களை ஏற்படுத்தி பெரும் பெரும் தலைவர்களுக்கு நேரடியாக அவர்கள் செய்திகளை கொடுக்கும் வல்லமை படைத்திருக்கின்றார்கள். முன்பு போல் மேடை போட்டு பத்திரிகைகளில் எழுதி புத்தகங்களை எல்லாம் எழுதி நாங்கள் வெளியே தெரிய செய்ய வேண்டியதில்லை. அது மட்டுமல்ல, எத்தனை ஊடகங்கள் துல்லியமாக எங்கு எது நடந்தாலும் அப்பட்டமாக அதை உண்மை பிரதியை எடுத்து வெளிவிடக்கூடிய தன்மை இப்பொழுது இருக்கின்றது. அதனால் அந்த ஒரு மன ஆறுதலுடன் நேற்றைய முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாள் சிறப்பாக செய்யப்பட்டு கொந்தளிக்கப்பட்டு தணிக்கப்பட்டிருக்கின்றது. இதய தாகம் நிச்சயமாக அந்த தாகம் தீர ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். கனடாவில் கூட ஒன்றாரியோ மாநிலத்திலே இன அழிப்புக்கு பெரிய தூவி அமைத்திருக்கின்றார்கள். வெளி வந்துவிட்டது, அடக்க முடியாது, யாராலும் இனி மூடி மறைக்க முடியாத அளவுக்கு வந்துவிட்டது. இதற்கெல்லாம் காரணம், அது வெல்ல வேண்டும் என்றால் ஒற்றுமை என்ற ஒன்று வேண்டும். தமிழன் ஒற்றுமைப்பட வேண்டும். தமிழனுக்குள்ளேயே தான் நான் முதல் கூறிய எட்டப்பர் கூட்டம், முதுகலும் பின்னால் என்று முதுகல் குத்துபவர்கள், கோடரி காம்புகள் என்று இருக்கும் வரை இந்த தாமதம் ஏற்படத்தான் செய்யும். முன்னைய சரித்திரங்களை புராணங்களை எடுத்துக்கொண்டாலும் இது இருந்தவை. ஆனால் வேறு கொண்டு அவர்கள் உணர்ச்சி கொண்டு தர்மத்தோடு இருந்தபடியால் அறம் தலைத்தது அன்று. அறம் நிலைக்க வேண்டும், தலைக்க வேண்டும் என்று ஆண்டாண்டு காலமாக புராண காலத்திலிருந்து இத்தனை போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. உண்மை நெஞ்சங்கள் போராடி நன்மை பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்களும் இப்பொழுது இன்று அதிகாலையில் எழும்பும் பொழுது தூக்கத்தால் ஒரு மன அமைதியோடு தான் எழுந்தோம். ஆனால் நேற்றைய தினம் அப்படி இல்லை, கொந்தளிக்கும் உள்ளத்தோடு இருந்தோம். நேற்று மாலை அந்த விழா நடக்கும் போதெல்லாம் குமுறியது இதயங்கள். அப்பொழுது அந்த எதிர்கால செல்வங்கள் சிறார்கள், அவர்கள் வந்து தோளோடு தோள் கொடுத்து அவர்கள் முன்னின்று நடத்தியதை பார்த்தபோது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆம், விடிவு மிக அண்மையில்தான். ஏனையவர்களால் அல்ல, மாண்டவர்களின் சந்ததியினால்தான் மீண்டும் பெறும் என்ற சுதந்திரம் பெறும், நீதியை பெற முடியும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. என் உறவுடன் நீண்ட நேரம் பேசிவிட்டேன். நன்றி உங்களுக்கு எனக்கு இந்த நேரத்தை கொடுத்தமைக்கு. இன்று என்ன நிகழ்வாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே இங்கே சொல்லோடு பாடல் என்று எங்கள் ஜெகபர்சாதிக் அவர்கள் பதிந்து விட்டிருக்கின்றார்கள். அவரை தொடர்ந்து ஏனையோரும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். அன்புடன் விஜயராகவன் அவர்கள், அவரை தொடர்ந்து இங்கே கிருஷ்ணன் அவர்கள் புதுச்சேரி மாநிலம், அடுத்தவர் தஞ்சாவூர் மாவட்டம் என்று எங்கிருந்தும் நாங்கள் இணைந்திருக்க காத்திருக்கின்றோம். நாங்கள் ஆரம்பிப்போம் சொல்லோடு பாடல் நிகழ்வை என்று கேறும் வேளையிலே அந்த சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு என்ன இசை கொடுப்பது முன்றியல் தமிழ் வானொலி. இந்த இசைதானே

ஆம், சொல்லாயோ, வாய் திறந்து சொல்லாயோ, நான் அழைக்கும் போது நீ நேரில் வந்து நில்லாயோ என்று மூன்றியல் தமிழ் வானொலியின் கலையகத்திலிருந்து நான் இந்த இசையை எழுப்பிய புகழையிலே நீங்களும் ஓடி வந்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை சுழற்றி எங்களோடு இணைந்து சொல்லுங்கள். உங்கள் வாய் திறந்து உங்கள் மனதிலே என்ன நினைவு இருக்கின்றதோ அதற்கு என்ன பதமை பதத்தோடு வரும் பாடலை நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள். கேளுங்கள் உங்கள் பாடலை. அதில் எத்தனை பதங்கள் வருகின்றது? கோடானு கோடி பதங்கள் இந்த 247 சொற்களினால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. பல்லாண்டு காலமாக இது பயன்பட்டு வருகின்றது. மக்கள் மத்தியிலே ஒருவரோடு ஒருவர் உள்ளத்தை பரிமாறிக்கொள்வதற்கு, உள்ளத்தில் இருப்பதை வெளியே சொல்வதற்காக உபயோகிப்பதுதான் மொழி. அதிலிருந்து பிறந்ததுதான் மொழி. உலகளாவ பல மொழிகள் இருந்தாலும் எங்கள் மொழி, எங்கள் தாய்மொழி, தனி தேன் தமிழ் மொழி இருக்கும் வேளையில் எங்களை யாரும் அசைக்க முடியாது. இந்த ஒரு மொழியிலே தான் எல்லா விதமான ரசங்கள், நவரசங்கள் என்று கூறப்படுகின்றது. அத்தனையையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே வார்த்தைகள் உண்டு. ஒரு எழுத்துக்கு கூட எத்தனை வார்த்தைகள் இருக்கின்றது, அத்தனை வார்த்தைகளையும் எத்தனை கருத்துக்களை தருகின்றது. ஒரு எழுத்திலே வரும் ஒரு சொல், அது ஒரு சொல்லாக இருந்தால் அது எத்தனை வார்த்தைகளை கொண்டு வரும். எந்த வளத்திலும் நாங்கள் எந்த பதத்தையும் எதற்கும் நாங்கள் ஈடுபடுத்தி கொள்ளலாம். அழையுங்கள் மீண்டும் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு வந்து இணையுங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை கொண்டு வந்து கேளுங்கள். அதன் பின்பு என்ன சொல்லை நாங்கள் அதிலிருந்து பெற்று அதற்குரிய கருத்துக்களை பகிர்ந்து அதற்கு நாங்கள் சில உங்களுக்கு தெரிந்தவற்றை பகிர்ந்து கொள்ளலாம் என்பு உறவுகளே.

இனிமையான இந்த பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என்ன பாடலை கேட்பது நான் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன பாடல் மனதிலே தோன்றுகின்றதோ அந்த பாடலை கொண்டு வாருங்கள், அதிலிருந்து பேசுவோம். பேசிவிட்டு வார்த்தைகளை நாங்கள் அடக்கி கொண்டு செல்லலாம். அந்த வழியிலே ஒரு பாடல் ஒன்று கரத்தில் கிடைத்திருக்கின்றது. இந்த பாடல் எனக்கும் பிடித்த பாடல், உங்களுக்கும் பிடித்த பாடலாக இருக்கும். கேட்டு பார்ப்போமா அந்த பாடலை ஒரு தடவை?

முதல் வரியிலேயே நாங்கள் இப்பொழுது பேசியதற்கான பதில் கிடைக்கின்றது. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வது இல்லைன்னு அற்புதமான பாடல். இந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களை நாங்கள் கேள்வி கேட்பது போன்றுதான் ஆகின்றது, எங்களிலே அப்படியான பண்பு இருக்கின்றதா என்பதை அலசி பார்ப்போம். ஒரு தடவை பாடலை முழுமையாக கேட்போம்.

0: பாரிய மரம் ஒன்று, உரமான மரம், தரமான மரம், நீண்ட மரம், நெடிய மரம், உறுதி கொண்ட மரம். அந்த மரத்தை வெட்டி பிளப்பதாக இருந்தால் அதை கொத்துவதற்கு ஒரு ஆயுதம் வேண்டும். அந்த ஆயுதம் எதனால் அமைக்க வேண்டும்? என்ன லோகத்தால் அமைக்க வேண்டும்? இரும்பினால் அமைக்க வேண்டும். அந்த இரும்பினால் அமைத்துவிட்டு அந்த இரும்பினால் அதை கொத்தி பிளக்க முடியவில்லை என்பதற்காக மரத்திலே செய்யப்பட்ட பிடி ஒன்று அதற்குள்ளே புகுத்தப்பட்டு அந்த கோடரி பிடியினால் தூக்கி கொத்தும் பொழுது அந்த மரத்தை, அந்த இரும்பு வெட்டி விழுத்துவதற்கு அதனுள்ளே இருக்கின்ற மரம்தானே உதவி செய்கிறது. எண்ணி பாருங்கள் இந்த உட்கருத்தை. உறவு ஒருவர் வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வந்திருப்பவர் உங்கள் ஆதார அட்டையுடன் இணைந்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அல்லவா?
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன் ஐயா.
0: அற்புதமாக கூறினீர். அப்படியே இருக்கின்றது உங்களுடைய அடையாளம். இங்கே கணனியிலும் நீங்கள் தான் அவர் என்பதை நான் உறுதிப்படுத்தி நலமாக இருக்கிறோம். கிருஷ்ணா, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உற்சாகம் குறைந்துதான் இருக்கின்றார், ஆனால் இருக்கின்றார், நலமாக இருக்கின்றோம். ஒரு நாள் வந்து பேசவில்லை என்றவுடன் நீண்ட நாள் போல் இருக்கின்றது உறவுகளே. உங்களோடு என்னுடைய தொடர்பை எண்ணும் பொழுது நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? உங்கள் இடையூறு எல்லாம் நீங்கி விட்டதா? இல்லை. வாழ்த்துக்கள். சிறப்பான செய்தியை தருகின்றீர்கள். நலமாக இருக்கின்றேன், இடையூறு ஒன்றும் இல்லை. மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: இருக்கேன் ஐயா.
0: என்ன காரணம் மகிழ்வாக இருப்பதற்கு? ஒரு மனிதன் மகிழ்வாக இருப்பதற்கு என்ன காரணம்?
1: தனிமை.
0: அடேங்கப்ப, கிருஷ்ணாவுக்கு தனிமை இனிமையாகிவிட்டதா? அதனால் தான் என்னவோ ஒரு பாடலை அண்மையிலே கேட்டேன், என் இனிய தனிமையே என்று சித் ஸ்ரீராமையா அவர்களுடைய குரலில் அந்த பாடல் ஒலித்தது. தனிமையிலே இனிமை காண முடியுமா என்று அன்று ஒலித்தது, ஆனால் இன்று என் இனிய தனிமையே என்று வந்துவிட்டது. அடேங்கப்பா, பாருங்கள் வார்த்தைகள் எப்படி விளையாடுகின்றன. முன்பு தனிமையிலே இனிமை காண முடியுமா? இந்த உலகத்தில் ஒன்றுமே தனிமையிலே இல்லை, எல்லாம் துணையோடு இருக்கின்றது என்ற ஒரு கருத்தமை இந்த பாடலை கேட்டிருக்கின்றோம் கிருஷ்ணா, இல்லையா? இன்று வந்த புதிய முறை வெளியீடுகளிலே ஒரு பாடல், ஒரு திரைப்படத்திலே என் இனிய தனிமையே என்று பாடுகின்றார் ஒருவர். அந்த இனிமை, தனிமையை இனிமை என்று பாடுகின்றார். அதனால் உங்களுக்கும் அந்த தனிமை இனிமையாக வந்துவிட்டது என்ற காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது அல்லவா? சரி, இந்த தனிமையான நேரத்தை எப்படி சமாளிக்கின்றீர்கள்? இல்லை, ஒரு நினைவு இருக்குமே அந்த வேளையில், ஒன்றை நினைத்துக்கொண்டு அந்த நாளை கழிக்கலாம். நாங்கள் கூறுங்கள் பார்ப்போம்.
1: அருகில் இருக்க ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன். வேலை பார்க்கற இடத்து சொசைட்டிக்கு போயிட்டு வந்தேன்.
0: நீங்கள் செய்த கர்மங்கள் அங்கங்கு போக வேண்டிய கட்டாயத்திலே சென்றீர்கள். அந்த தனிமையை போக்குவதற்கு ஆலயத்தில் 24 மணி நேரம் இருக்க முடியாது உங்களால். நான் தனிமையிலே இருக்கும் போது மனதிலே ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கும், அது துணையாக இருந்து கொண்டிருக்கும். அது எது? அனுஷ்யா என்ற துணை. அது நான் அறிவேன். அன்பு மகள் அனுஷ்யா அப்படிப்பட்டவர். நீங்களும் விட்டு பிரியாதவர்கள். எது எடுத்தாலும் அவரது நினைவு உங்கள் மனதிலே இருக்கும், இல்லையா? அதுதான். அப்ப நீங்கள் தனிமை இல்லை, உங்களோட உள்ளம் அங்கே இருக்கின்றது. அங்க பேர்த்து பேர குழந்தைகளோடு அவ மகிழ்வாக இருந்தாலும் உங்கள் நினைவு அங்கே இருக்கும், உங்கள் அவன் நினைவு உங்களிடம் இருக்கும். அதனால் நீங்கள் தனிமை இல்லை. தனிமை என்பது அங்கே எல்லாவற்றையும் திறந்து இறைவனின் ஞாபகத்தை எண்ணிக்கொண்டு துறவு பூண்டு சன்னியாசியாக போகும் நேரத்திலே தான், உண்மையான தனியாக போகும் நேரத்திலே தான் ஞானிகள் யோகிகள் தங்களையே தனிமைப்படுத்தி கொண்டு நினைவை மட்டும் இறைவனுடன் வைத்துக் கொண்டு இருப்பார்கள். அந்த வகையில் நாங்கள் இல்லை தான். என்ன ஐயா இத்தனை எண்ணங்கள்? இந்த தனிமையில் இருக்கும் பொழுது ஐயா நீங்கள் தனிமையாக இருக்க முடியாது. இத்தனை எண்ணங்கள் வந்து போராடும் உங்களுக்கு, இல்லையா? வீட்டில் நடந்து வரும் பொழுது, பொருட்களை பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது, ஒன்றை செய்யும் பொழுது எல்லாம் ஒரு நினைவு மாறிக்கொண்டிருக்கும். என்னடா இது என்ற எண்ணம்
1: தோன்றும்.
0: உணவுக்கு எப்படி நீங்கள் தயாரிக்கின்றீர்களா, இல்ல கடைதானோ?
1: இட்லி மாவு இருந்தது, தோசை சாப்பிட்டாச்சு,
0: அதெல்லாம் செய்து வச்சு கொடுத்துட்டு போயிருந்தாரு. இட்லி மாவை செய்து சாப்பிட சிறப்பு எங்களுக்கும் அனுப்பியிருக்கலாம் தானே ஐயா அந்த இட்லி. சரி, வாழ்த்துக்கள் சிறப்பு. தமிழன் எங்கு சென்றாலும் எங்களோட பண்பாடோடு எங்களோடு கலந்துள்ள உணவு முறைகளை நாங்கள் கைவிட மாட்டோம். நீங்கள் பாரத நாட்டில் இருந்து கொண்டு அதுக்கு பக்குவமாக அந்த உணவை செய்தாலும், நாங்கள் வெளிநாடுகளுக்கு வந்தாலும் எங்களுக்கு கிடைக்கின்றதை வைத்து அந்த உணவுகளை தயாரிப்போம். இங்கே எனது பிள்ளைகள் மாதிரி இருக்கின்றார்கள், என்னுடைய இரத்த சொந்தங்கள் அல்ல. நாங்கள் வந்த இடத்தில் நாங்கள் உறவு முறை கொண்டாடி அப்பா பிள்ளைகள் போன்றுதான் நாங்கள் அந்யோன்யமாக பழகுவோம். ஏனென்றால் ஊரை விட்டு வரும்பொழுது உறவுகள் இல்லாமல் தனித்து அகதிகளாகத்தானே வந்தோம். நான் அடிக்கடி இங்கே வந்தும் ஒருவரை முகத்தை ஒருவர் பார்த்தவிடும் அந்த துன்பம், அந்த கொடுமை எங்களை ஒன்றாக்கி வைத்திருக்கின்றது. மீண்டும் அந்த நிலை வேண்டாம். அந்த வகையில் தாய் பிள்ளை போல நாங்கள் பழகி கால் நூற்றாண்டுக்கு மேல் பழகி இருக்கணும். அவர்கள் அங்கே என்ன நல்ல பண்டங்கள் செய்தால் உடனே எங்களுக்கு கிடைக்கும். எங்களிடம் ஏதும் நல்ல பண்டம் இருந்தால் அங்கே கிடைத்துவிடும். யார் அவர் என்று பார்க்க மாட்டோம். இங்கே அப்படியான ஒரு பண்பாடு எங்கள் கலை உலக இந்த உலகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அங்கே நாங்கள் என்ன உணவை நீங்கள் உண்ணுகின்றீர்கள் அதை கொண்டு வந்து வியாபாரிகள் வியாபார முறையில் கூட இங்கே அமைத்திருக்கின்றார்கள். அங்காடிகளை தொழில் நிலையங்களை அமைத்து இந்திய உணவு, இலங்கை உணவு என்று சொல்லி எல்லா நாட்டு உணவுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இட்லி என்றதை கூறியவுடன் எங்களை அறியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நீங்கள் உண்டது என்று கூறும்பொழுது நாங்களும் உண்டோம் என்ற ஒரு எண்ணத்தை எங்கள் நாவின் சுவை எங்களுக்கு மீளத் தருகின்றது. அந்த இட்லியை நீங்கள் தயாரிக்கும் பொழுது ஏதாவது கடினம் இருந்ததா?
1: இல்லை. என்ன இருக்கு
0: நினைத்து கொண்டால் சுலபம்தான், சிரமம் என்று நினைத்தால் அது சிரமம்தான். இப்பொழுது நாங்கள் எத்தனை அப்படியா அப்படி இட்லிக்கு உங்களுக்கு ஒரு உப பொருள் வேண்டுமே உண்பதற்கு, எதிலே தொட்டு உண்டீர்கள்? சாம்பார் அல்லது சட்னி போன்றவை வேண்டும் அல்லவா? பெருந்தன்மை அந்த உணவு கிடைத்து விட்டதே, அதற்கு இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இறைவன் அதற்கு ஒரு வழிவிட்டு இருக்கின்றார். அவர்கள் வீட்டிலே உனக்கு உங்களை பரிகரிப்பதற்கு யாரும் இல்லை, பரிமாறுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் எங்களுக்கு ஒரு இடம் இருக்கின்றது, சென்று வயிறார உண்டு. பணம் தான் அதுக்கு பரிவர்த்தனம், இருந்தாலும் உண்டு. மனமாறி வருவதற்கு இந்த உயிர் பிழைக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு ஒரு இறைவன் வழிகாட்டி இருக்கின்றார். அது இறைவனால் தான் ஆக்கப்பட்ட வழி. சிறப்பு. நாங்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட எத்தனை வார்த்தைகளை உபயோகித்திருப்போம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? கணக்கு பார்க்கையில் அதன் ஐயா, கணக்கு இல்லாமல் வார்த்தைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, அளவில்லாமல். அதன் ஒரு ஆய்விலே கணக்கிட்டிருக்கார்கள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 7,000 to 16,000 வார்த்தைகளை உதிர்க்கின்றான், உபயோகிக்கின்றான். நாங்கள் எண்ணி பார்ப்பதில்லை. அதில் பெண்கள் கூடுதலாக இருக்கின்ற அந்த ஆய்வில்
1: கூறப்படுகின்ற
0: அதற்கு மூல காரணம் கைபேசி என்று நீங்க கூறுவீர்கள். உண்மையைத்தானே ஆய்விலே கண்டுபிடிப்பார்கள். சரி, எப்பொழுது உங்களோட தனிமை எப்பொழுது நீங்கும்? இவ்வளவு நாளும் சென்று விட்டதாம். இன்னும் ஒரு 2 நாட்கள் இதை ஜூச்சு பியனையா. ஆனால் தனிமை, முன்பு நாங்கள் பாடலை கேட்பது தனிமை இருந்தது தானே என்றால், தொடர்பு சாதனங்கள், தொடர்பு வழிகள் குறைவு அந்த காலத்திலே. இப்பொழுது தொடர்பு கையில், உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உலகையே நாங்கள் அளந்து வரக்கூடிய வாய்ப்பு அறிவியல் வழியிலே கிடைத்திருக்கின்றது இல்லையா கிருஷ்ணா? இப்பொழுது நீங்கள் உங்கள் அனுஷியாவோட பேச வேண்டும் அல்லது உங்கள் பேர குழந்தையோட பேசவும் உடனே கைபேசியை வச்சு ஒரு விரலால் தட்டி விட்டவுடன் அங்கே வருகின்றது. படத்தை பார்த்து அழகாக பேசி மகிழ்ந்து அபிநயத்தை காட்டி பரிமாறிக்கொள்ளலாம். வருடங்களுக்கு முன்பு நீங்கள் கேட்கும் பாடல்கள் ஒரு பாடலான கனவின் மாயா லோகத்திலே அழைத்தது நீதான் ஐயா. அந்த பாடலையே அலிபாபான் 40 திருடர்களும் நீதானா என்னை அழைத்தது, அந்த பாடல் மாயா பஜாரிலே நீதானா என்னை அழைத்தது என்ற பாடல் அன்றே கணனியில் பார்த்து படிப்பது போல வந்துவிட்டது இல்லையா? அந்த காட்சி அமைப்பு. அதனால் நேரடியாக நாங்கள் பார்த்து பேசலாம், அந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. சமைக்கும் பொழுது கூட நீங்கள் அங்கிருந்தாலும் அனுஷியா கிருஷ்ணகிரியில் இருந்தாலும் அவர் மூலம் வீடியோ அந்த நேரொலி காட்சியிலே பேசும் பொழுது அவர் காட்டி தருவார். அந்த உப்பை எடுங்கள், இதை போடுங்கள், இந்த அகப்பையை வச்சு கிண்டுங்கள், அவரே கூறி தருவார். உங்களுக்கு பேசி பேசி சமைக்கலாம். பார்த்தீர்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாவற்றிலும் சிறந்த இதுகளை தரக்கூடிய கூகுள் ஒன்று இருக்கின்றது, யூ வலைத்தளம் இருக்கின்றது. தேங்காய் சட்னி சமைப்பது எப்படி, இட்லி அவிப்பது எப்படி என்று அதெல்லாம் முறை காட்டி கொடுத்து கொண்டிருக்கும். இப்போ தனிமையை போக்குவதற்கு ரோபோ வந்து விட்டது தானே, இல்லையா? சமைத்து கொடுக்கும் ரோபோ, சமைத்து கொடுக்கும். அன்று அப்படி இல்லை. அன்னத்திடம் தூதுவிட்ட காலம், காற்றை தூதுவிட்ட காலம், காதல்கள் வளர்ந்தது அந்த காலத்திலே. அன்னத்தின் காலில் தமயந்தி கடிதத்தை எழுதி அதில் செய்தியை எழுதி அனுப்பிவிட அது பறந்து சென்று அங்கே கொடுக்கும். குதிரைகளை வைத்து கொண்டு சென்று நாட்டுக்கு நாடு செய்திகளை அனுப்பி கொண்டிருந்த காலம். அதன் பின்பு எழுத்து போக்குவரத்து தபால் விநியோகம் வந்த பின்பு அஞ்சல் கடிதங்களை எழுதி நாங்கள் செய்து கொள்வோம். அதன் பின்பு வானொலி வந்த பின்பு எங்களுக்கு விருப்பமானவருக்கு தூது செல்லும் வகையிலே பாடல்களை கேட்போம், இல்லையா? அன்பு தபால் எழுதி கொள்வோம். அதை நான் அனுபவித்திருக்கின்றேன் கிருஷ்ணா. என்னுடைய பருவ காலத்திலே நான் உத்தியோகம் கிடைத்து ஆசிரிய பதவி கிடைத்து கிட்டத்தட்ட 300 மைல்களுக்கு அப்பால் பணிபுரிந்த வேளையிலே அங்கிருந்து தபால் அட்டையிலே அஞ்சல் கடிதத்தை எழுதி போட்டால் யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 1 வாரம் எடுக்கும். அதன் பின்பு 2 நாட்களுக்கு கிடைக்கக்கூடிய போக்குவரத்து புகைவண்டி சாதனங்கள் இருந்தபடியால் தொடர்ந்து வகை வழியிலே அந்த பொதிகளை அனுப்பி கிடைக்கக்கூடிய வகைகளெல்லாம் வளர்ந்து வரும் நாடுகளை செய்து வந்து இப்பொழுதுதான் நினைத்தவுடன், அதுமம் சாமம் அதிகாலை என்றில்லை, தொட்டவுடன் பேசிக்கொள்ளலாம் நினைத்தவுடன். அதைவிட இப்பொழுது புதிய முறையிலே கண்டுபிடிக்கப்பட்ட AI செயற்கை முறை நுண்ணறிவு அது வந்து நினைத்ததை கூறுது ஐயா. இப்போ நீங்கள் தொலைபேசியை கைபேசியை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டு தட்டி பாருங்க, அந்த நினைவோடு சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கும். அது எங்கள் மூளையை படிக்கின்றது, படித்து அதை தருகின்றது. அவ்வளவு தூரம் நுண்ணறிவு வந்துவிட்டது.
1: மகிழ்ச்சி தான்,
0: மகிழ்ச்சி. அப்போ இந்த மகிழ்ச்சியான வேளையில் இவ்வளவு நேரம் பேசினோம். இதையெல்லாம் பொறுத்த வைத்து ஒரு பாடல் ஒன்று கேளுங்களேன், ஒளிபரப்புவோம்.
1: கலைதனில் விழுந்த கலை எடுப்பான், கையில் சக்தி வேல் எடுப்பான். அந்த பாடல் கொடுங்க.
0: கலைதனில் விழுந்த கலை எதுவப்பாவா?
1: கலைதனில் விழுந்த கலை எடுப்பான்.
0: என்ன திரைப்படத்தில் அந்த பாடல்?
1: என்னதான் முடிவு ஐயா?
0: ஓ, என்னதான் முடிவு? அதுல தானே பாபி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே என்ற பாடல். சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. சீர்காழி ஐயாவுடைய பாடல் அருமையான கருத்தா இருக்கு. எங்கே தேடி பிடிக்கின்றீர்கள் இப்படியான தரமான பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து ஞாபகத்தை ஊட்டி எங்களுக்கு ஆச்சரியத்தை தருகின்றீர்கள் கிருஷ்ணா. கலை தனில் விழுந்த கலை எதப்பா? அது எதை ஐயா? கலை தனில் விழுந்த கலை எதப்பா? பாடலை கேட்ட
1: பாடலை கேட்டு நீங்கள் தான் கூற வேண்டும் ஐயா.
0: சிறந்த பதில், சிறந்த பதில். பாடலை கேட்டால் கூறும் ஐயா. நீங்களே விளக்கத்தில் தந்து விட்டால் பாடல் கேட்க மனம்பறான்னு அற்புதமாக சூட்சமமாக ஒரு பதிலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். இத்தனை வார்த்தை சொல்லடா வாய் திறந்து என்ற ஒரு பாடலுக்கு ஒரு சொல்லு வரும் என்று பார்த்தால் இத்தனை சொற்கள், இத்தனை விதமாக, இத்தனை உலகமெல்லாம் சுற்றி வந்து விட்டோம் இல்லையா? அந்த காலம், இந்த காலம், இடைக்காலம், நடுக்காலம். சிறப்பாக இருங்கள், மகள் வந்து விடுவாள் விரைவிலே. நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றாக உண்ணுங்கள், உறங்குங்கள், அமைதியாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள். வானொலியோடு இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும், அமைதி மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். நன்றி கிருஷ்ணா, இனிமையாக உரையாடினோம். நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுவோமா? நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார் என்று பார்ப்போம். இப்பொழுது திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஒரு உறவு வருகின்றார். யாராக இருக்கலாம்? வணக்கம் அப்பா என்று கூறும் பொழுதே அன்பு மகள் ஷியாமலா பிரபா என்பதை நான் புரிந்து கொண்டேன். உலகளாவது தெரிய வேண்டும் யார் இவர் என்று என்பதற்காக வந்துவிட்டீர்கள் ஷியாமலா மகளே. நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
2: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்லா இருக்கிற காரணம் இந்த நல்ல மழை பொழிந்ததோ? அந்த மழை குளிரை தரும் பொழுது
2: பெரிய மழைப்பா,
0: காற்று அள்ளி கொண்டு வந்து வீசி விட்டது உங்களுக்கு குளிரை மழையினுடைய அந்த. சில சமயம் மகளே மழை வரும் என்றால் ஒரு மனம் வரும், அதை நீங்கள் அனுபவிச்சிருக்கின்றீர்களா?
2: அதெல்லாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்சேன்ப்பா.
0: இல்லையம்மா, அந்த மழை இப்பொழுது தான் நல்ல கோடை காலம்,
2: மூக்கு எதுவுமே வேலை செய்யாதுப்பா.
0: ஓ, உங்களுக்கு உடல் கூறுகள் அப்படி மனம் குணம், அதனால ஒரு சிறந்த ஒரு இதுதானே, மனம் குணம் தெரியாத ஒரு வாழ்க்கை
2: நல்லா இருக்கும்.
0: எதை கொடுத்தாலும்
2: வரும்போது நான் மழையில ஆடிட்டு இருப்பேன்,
0: ஆஹா,
2: அப்ப அந்த வாசனை வரும் ரொம்ப,
0: அதெல்லாம் வரும். இப்படி எல்லாம் மழையில கண்டபாடுல ஆடியபடியால் தான் உங்களுக்கு இப்பொழுது இப்படி இருக்கின்றது. சிரத்தை எடுத்துக்கொள்ளணும், சிரமம் படக்கூடாது, வருவதெல்லாம் நன்மைக்கே என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு அதற்கேற்ற பரிகாரங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதும் அங்கே மயில் ஆடுவதா மகளே? உங்கள் அயலிலே முன்பு கூறுவீர்கள் மயில் முட்டு எல்லாம் எடுத்து பார்த்தேன் என்று கூறு.
2: இப்ப அங்க இருக்குப்பா, இங்க இப்ப நான் இன்னும் ஊருக்கு வரலையே, இஞ்சிக்குடி வரலையே.
0: இஞ்சிக்குடிக்கணும் வரலையா?
2: செங்கல்பட்டுல இருக்க.
0: ஓ, பேர்த்தி எப்படி இருக்குண்டா?
2: அன்று
0: நீங்கள் பார்க்கும் காலத்திலே மனித இனம் எவ்வளவு தொகை, இன்று எவ்வளவு தொகை, அதே போன்று அவர்களும் தங்களுடைய இனத்தை பெருக்கத்தானே வேண்டும். இனத்தை பெருக்கத்தானே வேண்டும். சரி, இந்த நல்ல வேளையில நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் என்ன பாடலை கேட்கலாம் என்று, நீங்கள் நல்ல நல்ல பாடல் தரக்கூடியவர்கள், என்ன பாடலை தரலாம் என்று?
2: ராதா படம்ப்பா. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாலும்
0: பாடல் ஷியாமலா நீங்கள் பாடினீர்கள். இந்த பாடல் எங்களுடைய சிறுவர் பூங்காவில் அடிக்கடி நான் முன்பு ஒளிபரப்பது உண்டு. பத்மஸ்ரீ பானுமதி அம்மாவுடைய குரலில் வந்த பாடல் தானே? ஆமா ஆமாம், ரங்குன்றது இனிமையான ஒரு பாடல், எவ்வளவு அற்புதமான வரி அந்த வரி. பாடசாலைக்கு குழந்தைகளை அனுப்புவதற்காக உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளை அந்த பிள்ளைகளுக்கு கொட்டி அவர்களை நல்ல வழிப்படுத்துவதற்காக ஒரு அன்னையினால் பாடப்பட்ட பாடலாக நாங்கள் அந்த கருதி கொள்ளலாம். அதனால் தான் என்னவோ இன்னமொரு பாடல் கூறுகின்றது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணிலே பிறக்கும் பொழுது, அவை நல்லவராவதும் கெட்டவர் தீயவராவதும் அன்னை வளர்த்ததிலே, உங்களோட பிறப்பு அன்னை வளர்ப்பிலே தான், தந்தை வளர்ப்பு கூறவில்லை பார்த்தீர்களா? ஆனால் தந்தை எவ்வழி மைந்தன் அவ்வழி என்று ஒரு பெரிய தாரக மந்திரத்தை போட்டு விட்டார்கள். பாருங்கள், இந்த வார்த்தைகள் எப்படியெல்லாம் மாறி மாறி எவ்வளவு கருத்துக்களை கொண்டு வந்து எங்கள் உள்ளத்திலே வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கின்றது என்பதை. சிறந்த பாடல் அந்த பாடல். அந்த ஒரு தடவை அந்த பாடலின் பல்லவியை பாடுங்களேன்.

0: சிலை போல.
1: பூ ஜோடி உன்னை சிலை போல ஏன் அங்கு நின்றாய், நீ சிலை போல ஏன் அங்கு நின்றாய். வார்த்தை வந்து போச்சுவா.
0: சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்ற, அற்புதமான
1: சிந்தாத
0: பெயர்கள் கொண்ட பாடல்.
1: கண்ணீரை
0: உங்களுக்கு
1: ஏன் சிந்துகின்ற,
0: வலைத்தளம்
1: நல்லா
0: சற்று
1: இருக்கு. அது மறந்துடுச்சு.
0: களைப்படைகிறது உங்களோட
1: ஆமாப்பா, கொஞ்சம்
0: வலைத்தளம்
1: கோளாறு போயிடுச்சு.
0: பொறுத்திருக்கின்றது. இணைந்தமைக்கு நன்றி. என்னோடு இணைந்து
1: வாய்ப்பு
0: தொடர்ந்து
1: கிடைச்சதை
0: முடியும்
1: வச்சு பயந்துட்டு இருந்தேன்பா.
0: நிகழ்ச்சி நிறைவரும் வண்ணம் என்னோடு இணைந்து அப்பாவுக்கு உற்சாகம் கொடுத்திருக்கின்ற அன்பு மகளே, என்னுடைய நன்றி உங்களுக்கு.
1: ஆமாப்பா, ஆமாப்பா, நன்றி பாரு.
0: நன்றி அம்மா. சிறப்பு உங்கள்
1: நன்றிப்பா,
0: பாடலை நான்
1: நன்றி.
0: தருவேன், கேட்டு மகிழ்வோம். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பம் கதம்பத்திலே இன்று செவ்வாய்க்கிழமை சொல்லோடு பாடல். அந்த மொழியிலே நாங்கள் ஒரு பாடலை கேட்டு பாதியிலே நிறுத்திவிட்டோம். வேறு பொருட்கள் பேசு வேறு விடயம் பேசுவதற்காக இணைந்த உறவுகளை இணைத்த வேளையிலே மீண்டும் ஒரு தடவை மீதியையும் கேட்போமா?

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் என்று கூறி வந்தவர் யார் என்று ஆதார அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லவா? சென்னை கே கே நகரிலிருந்து அன்பு மகள் ரேவதி வந்து விட்டார். வாழ்த்துக்கள், வரவேற்கின்றோம். நலமாக இருக்கின்றார் ரேவதி?
1: நலமாக இருக்கிறேன்.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா? அந்த மகிழ்வாக இருக்கின்றீர்கள் என்பது ஆம், மகிழ்வாக இருக்கின்றேன் என்பதா, ஏதோ இருக்கின்றேன் என்பதா, எப்படி அதனுடைய பொருள்?
1: அப்பாவுடன் பேசும்போது மகிழ்வு தானாக வந்தது.
0: அப்படியா? ஏனென்றால் எனக்கு நீங்கள்
1: மறந்து எல்லாம் மறந்து இணையும் போது, நம்மளோட வானொலியில் இணையும் போது மகிழ்ச்சி அது தானாகவே வருகிறது,
0: வந்து விடுவோம். இதுதான் உலகத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று. நாங்கள் மகிழ்வில்லாது விட்டாரும் அடுத்தவர்களை மகிழ வைக்க வேண்டும். அதற்குத்தான் இறைவன் இந்த பிறவியை கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த ஒரு பிறவிதானே ஆறு அறிவை கொண்ட பிறவி. அந்த ஆறாவது அறிவிலே தான் இந்த அறம் என்றால் என்ன, இதெல்லாம் அறத்துக்குள்ளே அடுத்தவர்களை மகிழ வைப்பது ஒரு அறம். நீங்கள் வந்தவுடன் நாங்கள் மகிழ்கின்றோம், மகளை வரவில்லை என்றால் நாங்கள் அப்படியே துயர்வு என்ன நடந்ததோ என்று ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு புனைப்பு, அந்த அந்த ஒரு எண்ணத்தை தருவதற்காக இந்த வானொலி எங்களை இணைத்து வைத்திருக்கின்றது தான் எண்ண வேண்டும். சரி, அந்த மகிழ்ச்சி வந்து இணைந்தவுடன் மகிழ்ச்சி வந்து விட்டது உங்களுக்கு. அங்கே இருக்கும் பொழுது உங்கள் பகுதியிலே இன்றைய தினம் காலநிலை எப்படி இருக்கு? எங்களுக்கெல்லாம் சிறப்பு, அஹா உற்சாகம், உற்சாகம். உங்களுக்கு எப்படி இருக்கு? மழை இல்லை, நல்ல இதமான காற்று பதமாக வீசி எங்களை குதூகலிக்க வைக்கின்றது. வெளியே நாங்கள் உணர்வதென்றால் ஒரு கிட்டத்தட்ட 24 பாகை இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான உணர்வும் இருக்குன்னா. ஆனால் வெப்பம் தெரியவில்லை, காற்றோட்டம் அப்படியே சூப்பரானது. சூப்பர், ஆங்கிலத்தில் சூப்பர் என்று கூறுவார்கள். அப்படி வந்திருக்கு. எங்களுடைய யோகாராஜ் வந்து சூப்பராயிருக்கு என்று கூறுவார்கள். அந்த சூப்பர் நல்ல காலநிலை மகளே இங்கே. ஏனென்றால் மதமான இதமாக இருக்கின்றது. இந்த இந்த வாரம் பூராவும் சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு எண்ணுகின்றேன். இதுதான் சிறந்த வாரமாக இந்த வருடத்திலே இருக்கும் என்றும் நான் எண்ணுகின்றேன். இதே போன்ற காலநிலை மீண்டும் வருமோ என்று எங்களால் கூற முடியாது. அப்படியான காலநிலை உள்ள நாடு தானே இந்த நாடு. இன்று இருக்கும் காலநிலை நாளை வர முடியாது. ஏனென்றால் ஒரே நாளையில் காற்று, மழை, வெயில், பனி, புயல் அத்தனையும் காண ஏற்படுகிற நாடு இந்த நாடு. ஒரே நாளையில் காணலாம். நன்றாக இருக்கும் என்று பார்த்தால் வெளியே போக மழை தோறும், மழை பெறுகிறது என்று பார்த்தால் பனி பொழியும். இப்படியெல்லாம் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது சாதாரணமாக நாங்கள் உங்களை போன்று நாங்கள் அழகான உடை உடுத்து வெளியே உலாவிருக்கு. ஆமாம், எங்களோட ஆசிய நாடு போன்று நாங்களும் வந்து உங்களை போன்று எல்லா விதமான உடைகள் ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆனால் வீட்டின் உள்ளே இருக்க முடியாது, வெப்பமாயிருக்கும். ஏனென்றால் இந்த இந்த கனடாவிலே குளிர் நாடு, குளிரை மையமாக வைத்து அமைக்கப்பட்ட வீடுகள் தான் இருக்கு. நான் முன்பே கூறியிருந்த இந்த கட்டட அமைப்பு வந்து எப்பொழுதும் வீட்டின் உள்ளே எந்த காற்றும் புகாமல், வெப்பம் புகாமல், குளிர் புகாமல் இருப்பதற்கு ஏற்ற உபகரணங்களை கொண்டு இழைக்கப்படுகிறதான் அமைக்கப்படுகிறதான் இங்கு உள்ள வீடு. அது சாளரமாக இருக்கலாம், கதவாக இருக்கலாம், எந்த துவாரங்களும் இருக்காது. வெளியே இருந்து ஒரு கருவியை கொண்டு வந்து உள்ள உதாரணத்துக்கு தொலைக்காட்சியை நாங்கள் புகுத்த வேண்டும் என்றால் அதுக்கு வர இலை, அந்த வயர் என்ற அந்த இலை, அதெல்லாம் வெளியே இருந்து உள்ளே கொண்டு

0: மாலையிலும் சடுதியாக குறைந்துவிடும். அப்படி நாங்கள் வாகனத்தை கொண்டு செல்லும் பொழுது, நேற்றைய தினம் கூட நான் விழாவுக்கு செல்லும் பொழுது மாலை நேரம் நல்ல வெப்பம், நான் சாதாரண உடை எங்களுக்கு அதுக்கு செல்ல வேண்டிய ஆடைகளை அணிந்து கொண்டு போனேன். அழகுறை உடுத்து கொண்டு சென்ற ஆடை மீண்டும் வரும் பொழுது குளிர்ந்து வாங்கிவிட்டது. அப்போ வாகனத்துக்குள்ளே நான் மேலே அங்கே குளிர்ச்சட்டை வைத்திருந்தேன், உடனே எடுத்து போகிறதுக்கு மூடிக்கொண்டு வந்து விட்டோம். அப்படி திடீரென்று மாறும் அம்மா. சரி, அப்போ நீங்கள் வெளியே சென்றீர்களா? இன்று வெளியே சென்றீர்களா?
1: இன்று எங்கு வெளில செல்லப்பா, ஆனா ஒரு மாலை ஒரு 7 மணி 7:30 மணி அளவுல ஒரு தூறல் போட்டதப்பா, நல்ல பலத்த தூறல்.
0: சிறப்பு அம்மா, சிறப்பு. அந்த மலையளவு சுவாமிக்கு திணையளவு புஷ்பம் என்று யானை வாய்க்கு பொறி கடல் என்பது போல ஒரு பெரிய மலையை எதிர்பார்த்த உங்களுக்கு சாதாரண தூறலாவது கிடைத்ததே அம்மா. அது பெரிய ஆனந்தமா இருக்கும் இல்லையே? அதன் பின்பு அடடா வந்தது கொஞ்சம் பெரிதாக வந்திருக்குமே மலை என்று கூறுவோம். ஆனால் இது என்ன இந்த மலை வந்து இப்படி கொட்டுகிறது என்றும் பெரிய மலை வந்தால் கூறுவோம் நாங்கள். எல்லாத்துக்கும் வார்த்தைகளை வைத்து சொல்லுகளை வைத்து நாங்கள் உபயோகித்து அதனுடைய கருத்துக்களை இப்படி ஆழம் நீளம் ஆக பரிமாறிக்கொள்ளுகிறோம் ஒருவருக்கொருவர் இல்லையா? சாதாரணமாக மலை தூறினால் வந்த மலை கொஞ்சம் பெரிதாக வந்திருக்கலாம் தானே என்றும் கூறுகிற இதே வாய் இதே வார்த்தை கொஞ்சம் பெரிதாக வந்து விட்டால் இது என்ன இப்படி கொட்டுகிறதே என்று சலித்துக் கொள்வோம் இல்லையா? ஆமாம், அனுபவிச்சீர்களா வெளியே சென்று
1: மாடியில இருந்து நல்ல மழையில நனைஞ்சேன், ஆனா வீட்டுக்குள்ள வந்து எப்பயும்
0: அதான் வீட்டுக்குள்ளே வெப்பமாக இருக்கும் மெளியே மலை என்றார். ஆனாலும் இந்த மலை ஒரு நல்ல மழையாக தெரியுது, கோடை காலத்தில் வருவதல்லவா? சரி, சிறப்பு. அப்போ இன்று நீங்கள் வெளியே எங்கும் செலவு உங்களுடைய உடல்நிலை இப்பொழுது மருத்துவரின் ஆலோசனையோடு தான் இருக்கின்றீர்களா அல்லது உங்களுடைய நடைமுறை ஓ அப்படி ஏதாவது முன்னேற்றம் கண்டிருக்கின்றீர்களா? அதில்
1: முன்னேற்றம் வரும்னு நம்பிக்கையோட சாப்பிட்றோம்.
0: நம்பிக்கை தான் வாழ்க்கை, நிச்சயமாக அது அரங்கர் நிறைவேறும். துன்பம் வேண்டாம்.
1: மட்டும் காலையில எழுந்துக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாகவே செவர்களை ஏதாவது பிடிச்சிட்டு எழுந்துக்கிறேன். ஏன்னா இதை நம்பி காலை நம்பி நம்ம செயல்படுத்த முடியாதுன்ட்டு சப்போர்ட் பண்ணிட்டு தான் எழுந்துன்னு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சுதாரிக்குது.
0: வாழ்த்துக்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும் மகளே. திடீரென்று எழுந்து ஒன்றை செய்ய முடியவில்லை, உடல்நிலை செய்கிறது படிப்படியாக படிப்படியாக அல்லது உதவி ஒன்றை நாடலாம், உபகரணங்களுடைய உதவி இல்லை மக்களின் உதவி ஏதோ ஒன்றை பெற்று திடமாகிய பின்பு நீங்கள் நடமாடலாம். அதை விட்டு விட இந்த திடார் பிடாரன் அப்படி செய்தீங்க என்றால் அது உண்மையிலே வருத்தத்தை தான் கொடுக்கும். அது படிப்படியாக படிப்படியாக படிப்படியாக ஆரோக்கியம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மகளே. எங்களால் உரையாட முடியாது. உங்கள் எண்ணத்தை எனக்கும் எனது எண்ணத்தை உங்களுக்கும் பரிமாறிக் கொள்வதற்கு இந்த ஒரு நாக்கும் இந்த ரெண்டு உதடும் உள்ளே உள்ள குரல் வளையும் தான் உதவி செய்கின்றது. எல்லா மொழிகளுக்கும் அப்படித்தான். ஆனால் அதிலே எங்களுடைய தேன்மொழியிலே 24 எழுத்துக்கள் தான். ஆனால் எத்தனை கூடானு கூடி எழுத்துக்கள் அங்கே இருக்கின்றன, சொற்கள் இருக்கின்றன எழுத்துக்களை கொண்டு. சரி, இந்த வேளையில் உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கலாம்? கெட்டிக்கார் எங்கே கொண்டு வாருங்கள் ரேவதி, என்ன பாடல்
1: கொண்டு வருகிறேன் அப்பா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஞாபகம் படுத்துறேன்ப்பா. வெள்ளிக்கிழமை நான் வந்தப்பா இதுக்கு எதுக்கு தெரியுமா? பக்தி உலாக்கு நான் வந்தேன். வந்து நான் பேசின அன்னைக்கு ஆனா பேசப்பட்டது திருப்புகழ் பாடியிருக்கலாம்.
0: ஆமா, நேரம் பற்றாக்குறையம்மா, நான் எதிர்பார்த்தேன் தான், நேரம் காணாதம்மா.
1: அல்ல இல்ல, அன்று இல்ல, ஞாயிற்றுக்கிழமை இல்லப்பா, வெள்ளிக்கிழமை நான் வந்து உங்களோட பேசினேன். அவரு அன்னைக்கு நான் உங்களுக்கு இதுவும் கொடுத்தேன், கடைசியா வரும்போது
0: அந்த
1: அனுசரணி அது என்ன சொல்றதப்பா
0: தொகுத்து வழங்கி இருந்தீர்களா? ஆமாம்,
1: யார் யார் வந்தாங்க? அது அதனால சும்மா அதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்றேன். இப்பொழுது நான் பாடல் வந்து நம்ம பேசினபடி பிரகாரம் பதமாக இதமாக இருந்தது இல்லையா உங்களுடைய இன்றைய
0: சொல்லாடல்,
1: தட்ப வெப்பநிலை
0: சொல்லாடல், தட்ப வெப்பநிலை, ஆமாம், அதற்கு தரப்போ

0: அதுல
1: இந்த பாடல்ல வரும்பா, பதமாக கொஞ்சம் இதமாக அப்படின்னு வருமாப்பா.
0: இடையில அந்த வார்த்தை வருமோ, பதமாக கொஞ்சம் இதமாக
1: வருமாப்பா.
0: அப்ப அது என்ன பாடல் மகளே?
1: அலங்காரம் கலையாமல், அலங்காரம் கலையாமல் அணைப்பதுதான் என்ன சுவையோ. அந்த பாடல் அப்பா,
0: அலங்காரம் கலையாமல் அணைப்பதுதான் சுவை. என்ன தமிழ் வார்த்தைகள் அம்மா, தமிழ்லேயே வருகின்ற உழவோ. அலங்காரம் அங்கேதான் இதமாக பதமாக என்றெல்லாம் வரும். என்னம்மா சிறப்பான பாடலை தெரிவு செய்து தருகின்றீர்கள். இது சொல் தருகின்றது எங்களுடைய சம்பாசனையிலே. எப்படி எப்படியெல்லாம் அங்கெங்கெல்லாம் உலா வந்து விட்டு தொகுத்து அதுக்குள்ளே இதை கொண்டு வந்து தந்தீர்கள். அலங்காரம் கலையாமல் என்ற வரி கொண்ட பாடலை, மிகவும் சிறப்பான ஒரு பாடல் உங்களோடு கேட்டு மகிழ்வதற்கு நான் மட்டுமல்ல எங்கள் உறவுகளும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் கேட்டு மகிழ்வதற்கு. அந்த இன்றும் நீங்கள் உங்களுடைய முடிவுரையை தொகுப்புரையை தரலாம் மகளே. எனக்கும் உதவியாக இருக்கும், மற்றவர்களுக்கும் பாடமாக இருக்கும். ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டும். எங்களுடைய எங்கள் தளத்திலே இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதில் வல்லுநர்களாக வர வேண்டும் என்பது அப்பா அவனுடைய ஆசை. அம்மா வரும்போது அவ என்ன செய்வா, பத்து பேரை வைத்து கொண்டு பேசிவிடும், பத்து பேரையும் சொல்லுவா, ஒரே நேரத்தில் செய்ய சொல்லுவா. அப்படியா, விரைவில் வருவார் கேட்டு மகளாம் இணைந்து நல்லது. ஒரு நேரத்தில்
1: ஒண்ணு சொன்னீங்களே, அதாவது விமர்சனம் ஒரு படமோ ஏதோ ஒரு பாடலை பத்தியோ அதை கொண்டு வரேன்னீங்களப்பா.
0: விமர்சனம் அது வந்து பாடலை தந்து விட்டாது. நீங்களும் அம்மாவும் செய்தீர்கள் முன்பு, ஞாபகம் இருக்கின்றது. என்னென்றால் என்னோடு நான் உன்னோடு நான் இல்லை இல்லை ஒரு ஏதோ ஒரு பேரும் ஒரு தலைப்பு அது வந்து ஒரு பாடலை, நீங்கள் ஒரு பாடலை தந்து அதுக்கு விமர்சனம் செய்து கொண்டு வரும்போது அதுக்கு பதிலாக இன்னொரு பாடலை மற்றவர் தருவது மாதிரி ஒரு நிகழ்ச்சி அம்மாவுடன் பேசியிருக்கேன். அது அம்மாவும் பெண்களும் பெண்களும் என்றால் சிறப்பாக இருக்கும். அது பெண் அறிவிப்பாளரோடு தொகுப்பாளரோடு நேயரும் வருவதால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்றால் பார்ப்போம். அந்த அப்படி ஒரு நிகழ்வு வர இருக்கின்றது.
1: அதே போல நீங்கள் வந்து அது மாதிரியே, அதாவது
0: ஒரு பாடலை கொண்டு வந்துவிட்டு அதிலே ஒவ்வொரு வரிகளை கொடுத்து அதுக்கு நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களை. சரி,
1: அந்த
0: ஞாபகம் ஊட்டியது நன்றி அம்மா, ஞாபகம் ஊட்டியது நன்றி இறைவதி. நான் பதிவிலே வைத்து விடுகிறேன். இன்று துவக்கம் அதற்கேற்ற ஆயத்தங்களை ஒழுங்குகளை செய்துவிட்டு அம்மாவுடன் பேசி அவர்தான் இந்த நேர அட்டவணை நெறிப்படுத்துவது அவர்தான். அவரோடு கலந்து எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கேட்போம் இல்லையா? எத்தனை நிகழ்ச்சிகளை நான் இப்போ நிறுத்திவிட்டேன் மகளே, பல நிகழ்ச்சிகள் அப்படி இதை கொண்டு வருவோம். இது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? முன்பு மஜித் அவர்கள் இருக்கும் பொழுதும் மிகவும் சிறப்பாக இருப்பது இல்லையா? நீங்கள் அந்த இடைப்பாடலை கொடுத்து அது அம்மா கொண்டு வருகிற ப்ரோக்ராம், அவனுடைய நிகழ்ச்சி அது. பார்ப்போம். நினைவூட்டலுக்கு நன்றி. நன்றி அன்பு ரேவதி. முடிவிலே நீங்கள் வாருங்கள். பாடல் முடிவு வரும்பொழுது என்னுடைய உரையிலே கேட்டுவிட்டு நீங்கள் வந்து முடிவிலேயே தாருங்கள். நன்றி மகளே.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் மகளே, வணக்கம். அடுத்த உறவை நான் எதிர்பார்க்கின்றேன். வந்துவிட்டார் தானாக வந்த சந்தனம். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் யார் என்று. வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: தானாக வந்த சந்தனம் என்று நான் கூறினால் அது கோவை நாகப்பன் அவர்களாகத்தான் இருக்கும். சரிதானே? அப்படித்தான் நீங்க ஆதார் அட்டையை பார்த்து பதிந்தவுடன் சொல்லுகின்றது. நலமாக இருக்கின்றீர்களா நாகப்பன்? நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். அங்கே கோவை மாநகரம் என்றால் மிகவும் ஒரு மந்தமானதுமல்ல, அதிவேகமாமல்ல, ஒரு இதமான பதமான, இப்பொழுது ரேவதி சொன்ன வார்த்தை, இதமான பதமான சூழல் காலநிலையில இருப்பீர்கள். அப்படி நான் இங்கே வலைத்தளத்திலே செய்தியிலே பார்த்தேன், கோவை மாவட்டம் நல்ல மழை பொழிந்ததாக அறிந்தேன். உண்மையா?
2: சரி, சரியான மழை ஐயா.
0: சரியான மழை தான், நீ ஒரு பிள்ளையும் இல்லை தானே அதில், சரியான மழை. எங்கள் தவளை பார்த்தீர்களா, சரியான மழை என்றால் மிதமிஞ்சியது என்பதை அழுத்தி கூறுகின்றது இல்லையா?
2: முதல்ல ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லும் போது அதிக வெப்பம் சொல்லிட்டு இருந்தான். இப்ப அந்த வெயில் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல.
0: சரியான மழையாப்பா, சரியான மழை தானே, எல்லாரும் பிள்ளைங்க ஞாபகம் இருக்கிறதா? நீங்களும் நானும் ஒரு தடவை சும்மா பேசணுமாப்பா, எத்தனை சும்மாக்கள் இல்லையா எங்கள் தமிழர்கள். சரியான மழையாப்பா, சரியான மழை. அவன் சரியான சுட்டித்தனம் பண்ணுவான். அப்போ அதி சிறந்த அதிக அதிகமான பிள்ளைகளை செய்வான கூட சரியான பிள்ளை விடுறானப்பா. இப்படிதான் வருவோம். சரியான சிகிச்சை பண்ணுகிறான், சரியான துன்பம் கொடுக்கின்றான், சரியாக அட்டகாசம் பண்ணுகின்றான். சரியான அந்த சரியான என்பதற்கே இத்தனை கருத்துக்கள் வருகிறது. சரியான மழை பொழிந்த அந்த சந்தோஷத்தில் இருக்கின்றீர்களா, அல்லது இதை இப்படி மழை கொட்டி விட்டது என்ற ஏதாவது துன்பத்தோடு இருக்கின்றீர்களா? அங்கே கோவையிலே அப்படி இருக்காது. என்ன ஐயா, சிறப்பு சிறப்பு
2: சிறப்பு.
0: நீண்ட நாட்களுக்கு இடையிடையே உங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எங்களை வந்து இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். முன்றியல் தமிழ்வானில் நீண்ட கால உறவாக இருக்கின்றீர்கள் என்று இந்த சரியான என்றதை வைத்து உங்களுக்கு புரிந்தவற்றை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். எங்களுக்கு நாங்கள் ஏன் சரியான என்று பிழையான விடயத்துக்கு சரியான என்று கூறுகின்றோம் அப்படின்னு நினைக்கின்றீர்களா?
2: ஒரு அடைமொழி சொல்லா கூட இருக்கலாம்.
0: ஆமாம், அது எதற்கு அடைமொழியாக பாவிக்கிறோம்? மிதம் மிஞ்சியதற்கு, அளவு கடந்ததுக்கு சரியான என்று கூறுவோம் இல்லையா?
2: என்ன வார்த்தை சொல்லுன்னா அதுல இருந்தே புடிச்சிட்டீங்க டாபிக்க.
0: சொல்லோடு பாட சரி. சரியான சரியான சரியான பதில் என்று கூறுவார்கள், சரியான பதில். ஆனால்
2: அப்ப மற்றதெல்லாம் பிழையான பதில்
0: என்ற மாதிரி எடுத்துக்கொண்டு அதனே அதிகம் மிகவும் பட மோசமான இந்த பதிலை கொடுத்தாலும் சரியான பதில் சொன்னீர்கள் ஐயா, இப்படியும் சொல்லலாமா என்று கேட்டு உடனே அந்த சரியான என்றது எங்களுடைய ஓசை நயத்தை வைத்து பொருட்கள் மாறிக்கொண்டு போகும் அந்த அந்த சொல்லுக்கு இல்லையா? நாங்கள் முன்பு சும்மா என்றதை பேசினோம் இருவரும், ஞாபகம் இருக்கு அல்லவா? அதே மாதிரி அந்த சும்மா என்றது சும்மா ஒன்றும் இல்லை, ஆனால் எத்தனை உடையத்தை கொண்டு வரும் அந்த சும்மா. அதே ஒன்று சரியானது என்றது கூட நல்லதை சொன்னாலும் சரியானது என்றுவோம், மிக மிக மிக நல்லதை சொன்னாலும் சரியான பதில் என்று கூறுவோம். சரியான பதில் சொன்னீர்கள் என்று நக்கலாக நளினமாக பிழையான பதிலை சொன்னவருக்கு இப்படியும் சொல்லுவோம். அந்த பிழையை கூட சரியான பதிலை சொன்ன இப்படியா சொல்லுவது என்று கேட்போம். இந்த சரியான என்றதும் ஒரு பொல்லாத விடயம்தான். சரியான வேலை இப்போ ஒரு ஒரு ஒரு கூடாத வேலையே செய்து விட்டார் ஒருவர் எங்களுக்கு, எங்களுக்கு அது பிடிக்கவில்லை, அதனால் எதுவும் எல்லாம் ஏற்பட்டு விட்டது. அவரை பார்த்து சரியான வேலை செய்தியலப்பா, இப்படியும் செய்யலாமா என்று கேட்டுக்கொள்வோம் இல்லையா? அதே வேளை ஒரு திருப்தியான சரி திருப்தியான குறுங்கள்
2: அவர் செஞ்சது பிழையான வேலையா இருந்தாலும்
0: அதே போன்று மிகவும் சிறப்பான ஒரு வேலையை சரணத்திலே செய்து நன்மை பல பெற்றவுடனே சரியான வேலை செய்தீர்கள் ஐயா, இல்லையென்றா எனக்கு இப்படி ஏற்பட்டிருக்காது என்று போற்றியும் சொல்லுவோம் அந்த சரியான என்றது. பாருங்கள் எங்கள் தமிழிலே பதங்களிலே சொற்களை எப்படி எப்படி எந்த பக்கத்துக்கும் அடுத்து ஒருவர் ஒரு தீங்கை செய்து விட்டார், அவருக்கு வழக்கு வந்துவிட்டது, நீதிபதி தீர்த்து விட்டு அவருக்கு தீர்ப்பை கொடுக்கும் பொழுது அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கின்றார் என்று வைப்போம். தூக்கு தண்டனை என்றால் என்ன? ஒருவன் இறக்க போகிறான், அவனோட உயிர் போக போகின்றது. நாங்கள் உடனே என்ன சொல்லும்? சாடியான தீர்ப்பு, இதுதான் தீர்ப்புன்னு கொடுவோம் இல்லையா? ஒருதனை கொலை பண்ண போகிற அவருக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போகிறது, சரியான தீர்ப்புன்னு நாங்கள் கூறுகிறோம். பார்த்து அந்த சரியான என்ற பதம் எங்கே இருக்கின்றதோ அங்கே தான் கருத்தை கொடுக்கிறது. சரியான என்பதுக்கு ஒரு கருத்து என்று இல்லை இல்லையா? நாம இடத்துக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சரியான என்ற பதம் எங்களை சரியாக கொண்டு வந்து நிறுத்துகிறது இதுவரையும். சரியா சொன்னீர்கள், சரியாத்தான் சொன்னாரு நாகப்பன் அவர்கள். நீங்க சரியாத்தானே சொன்னீர்கள், சரியாத்தான் சொல்லியிருக்கின்ற. பாருங்கள் அந்த அந்த உச்சரிப்பிலே அந்த சொல் எவ்வளவு நடனமாடுகின்றது. சிறப்பு அங்கே உங்களுடைய காலநிலை சிறப்பாக இருக்கு, மகள்வாருக்கு பணியெல்லாம் எப்படி சொல்கின்றது? பணி நெருக்கம் நெருக்கமான பணி ஆரம்பித்து விட்டதா அல்லது சாதாரணமான?
2: அது ஒரு ஜூலை டு செப்டம்பர் தான் அந்த காலகட்டம்.
0: ஓ, அந்த காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்தில் நல்லது நல்லது. அப்ப இந்த கோடைகால விடுமுறைகள் இந்த கோடைகாலத்தில் உங்களுக்கு விடுமுறை
2: விடுமுறைங்கிறது நமக்குலாம் கிடையாது, மதமும் வேலை தானே.
0: ஓ,
2: ஆசிரியர் பணி இருந்தா தானே விடுமுறை எல்லாம்
0: இருக்க வருமோ? இப்போ அது சரி, எங்களுக்கு அடுத்த மாதம் விடுமுறை விடுகிற காலம் பாடுது.
2: அவங்களுக்கு விடுமுறை கிடையாது, அவங்களும் வேலைக்கு போறாங்க.
0: ஆஹா, நான் இப்பொழுது பேச எடுத்துக்கொண்டது கேட்க எடுத்துக்கொண்ட விடுமுறை என்னவென்றால், இந்த வேளையில் ஏதாவது விடுமுறை பெற்று வெளியே சென்று உல்லாசமாக சென்று வரும் நோக்கங்கள் திட்டங்கள் இருக்கின்றதா என்பதை அறிவதற்காக.
2: அதெல்லாம் எதுவும் கிடையாது ஐயா. ஏன்னா இப்ப வந்து 12th முடிச்சுட்டு வந்து அடுத்து காலேஜ்ல சேர வேண்டிய கட்டம்.
0: மகளுக்கு இப்ப இக்கட்டா நேரம் என்ன?
2: ஆமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அங்கங்க எழுதி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா, சிறப்பாக அமைய வேண்டும்.
2: நேற்றைய தினம் கூட போய் ஒரு இடத்துல என்ட்ரன்ஸ் எழுதிட்டு வந்தோம். இனி நாளைக்கு ஒரு பரிசு இருக்கு. இந்த மாதிரி
0: அவர் செய்வார், சிறப்பாக செய்யக்கூடியவர் கிடைக்கும் அவருக்கு.
2: முன்னாடி நாம படிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு டிகிரி படிச்சா போதும் படிச்சுட்டு இருந்தோம்.
0: அது மட்டுமல்ல, தந்தை தாயின் விருப்பத்துக்கு தானே நாங்கள் டிகிரி எடுத்தது. எந்த மகன் இன்ஜினியரா பெற வேண்டும், அவனுக்கு இன்ஜினியர் நாலேஜ் இருக்காது, அவரை போது இன்ஜினியரா பெற வேண்டும், டாக்டர் ஆக்க வேண்டும் என்னுவார்கள். அவர்களுக்காக தானே நாங்கள் படித்தது. எனக்கெல்லாம் ஆசிரியர் பதவி விருப்பமே இல்லை. வேறு வேறு எத்தனையோ பதவி காவல்துறை அதெல்லாம் சென்று வந்தேன். ஆனால் தன் அன்னைக்கு விருப்பம் தன் மகன் ஒரு ஆசிரியராக பெறவேணும். என்னுடைய நாகரிகம் நடை உடை பாவனை அத்தனையும் ஆசிரியருக்கு உகந்ததில்லை. என்னை அப்படி ஆக்கிவிட்டார் என்னை. அடக்க ஒடுக்கமாக ஆசிரியர் தலை கூட நான் விரும்பிய மாதிரி சிகையை அலங்கரிக்க முடியாது ஐயா. அந்த பதவியில் இருப்பவர்கள் ஒரு ஞாபகம் இருக்குது, அவருக்கு ஒரு சாந்திரிக லட்சியம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நான் வேட்டி ஒன்று கொடுத்து நான் நேஷனல் போட்டு தொழிலை உத்தரிகம் போட வேண்டிய ஒரு பதவி அந்த பதவி. அந்த பதவியிலேருந்து அப்படி இருக்கும் உறுப்பாக தான் இருந்தால். ஆனால் அன்னையின் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. குழந்தைகளுக்கு எந்த துறையிலே அவர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றதோ அந்த துறையிலே அவர்களை தட்டிவிட்டு உயர்நிலை அடைய வைக்கலாம்.
2: ஒரு டிகிரிக்கு 18 என்ட்ரன்ஸ் எழுத வேண்டியது.
0: ஓ, ஏனென்றால் மக்கள் தொகை முந்திக்கொண்டு வர வேண்டும், குறிப்பிட்ட புள்ளிகள் எடுக்க வேண்டும், முந்திக்கொண்டு வரக்கூடிய முன்னிலை பெற வேண்டும் அவர்கள் ஒவ்வொரு பாடங்களிலேயும். எத்தனை எல்லா குழந்தைகளும் சிறந்த குழந்தைகள் தான், நல்ல சிறந்த சிறப்பாகத்தான் செய்வார்கள். ஏனென்றால் அதற்கேற்ற தாய் தந்தையர் இப்போ வழிநடத்தும் வகை வந்துவிட்டு எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? வேறு எந்த தொல்லையும் அவர்களுக்கு கொடுக்காமல் அன்றும் அப்படித்தானே. உயர்கல்விக்கு செல்லும் வரை எங்களுக்கு எந்த விதமான கட்டளையும் விட மாட்டார்கள். படிப்பு படிப்பு படிப்பு படிப்பு, அதற்கேற்ற வழியிலே தட்டி கொடுத்து கொண்டு. ஏன்னா நீங்கள் படித்தவர்களாக இருக்கும் பொழுது உங்கள் குழந்தை எந்த வழியில் வந்தால் சிறப்பாக இருக்கும்னு கண்டுபிடித்து விடுவீர்கள். என்னுடைய தந்தையார் தாயாரெல்லாம் 2ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் தான், அவர்கள் பெரிய பள்ளியிலே படிக்காதவர்கள். அக்காமார்களை என்னவென்றால் அவர் வயசுக்கு வந்தவுடன் பாடத்தாரத்தை மறைத்து விடுவார்கள். அப்படியான காலத்திலே வாழ்ந்த நாங்கள் சமக்கையாரவர்கள். அவர்கள் ருதுவடைந்து விட்டால் பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள். வீட்டிலே மறைய வீட்டு வேலையை பார்த்துக்கொள், வீட்டு பார்த்து முக்கியம் வைத்து விடுவார்கள். அவர்கள் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் வழிகாட்ட முடியாமல் இருந்தார்கள். காரணம் பண்பாடு, பண்பாட்டு கலாச்சார விழுமியங்கள் அவர்களை தாக்கி கொண்டிருந்தது அந்த காலத்திலே. அப்பொழுது நல்ல பிரச்சைகள் இருந்தது, இப்பொழுது கூடாத பிரச்சைகள் என்று கூறவில்லை. அதிகமாக பரந்த விரிந்த அறிவு வளர்ச்சி வந்துவிட்டது. நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்ததை விட்டு என்ன பாடலை இந்த சொற்கள்லேருந்து உங்களால் பெற முடியும்? ஏதாவது ஒரு பாடல் ஞாபகத்தில் வருகின்றதா, தரக்கூடியதாக இருக்கின்றதா, எண்ணிக்கொண்டு வந்தீர்களா? என்ன பாடலை கேட்போம் என்று
2: வந்து கேட்கறதா இருந்தால் இந்த சொல்லுக்காலம் பாடல் கேட்குற மாதிரி வரலாம்.
0: வேண்டாம். ஆமாம் ஆமாம்,
2: அது நீங்கள் அதாவது நிகழ்ச்சியின் இறுதியில் கொடுத்தாலும் சரி.
0: நீங்கள் அதேவே உங்கள் பாடலை இறுதியாகத்தான் தெரிஞ்சும்படி கேட்டு என்னோட வழி நடந்து வருவீர்கள், பயணத்தில் பயணிப்பீர்கள் நீங்கள்.
2: ஆமா, ஒரு கலக்கலான ஒரு பாட்டு கேட்கலாம்.
0: அடு சக்க, எங்க கலக்கி விடுங்கள், கேட்போம்.
2: போடுவீங்களான்னு தான் தெரியாது, சரி பார்க்கலாம்.
0: போடுவோம் போடுவோம்.
2: படம் வந்து முதல் கனவு. படம் வந்து முதல் கனவே.
0: ஆமா, முதல் கனவே திரைப்படத்திலே என்ன பாடல்?
2: அதுல வீரு வேணுமா பிராந்தி வேணுமா?
0: அட சாக்கேண்டாராம், பியர் வேணுமா பிராந்தி வேணுமா? பியர் வேணுமா பிராந்தி வேணுமான்ற ஒரு கலக்கல் பாடல் என்று கேட்கின்றீர்கள். அதோட சேர்த்து விஸ்கியையும் போட்டு விடுவோம். பியரு பியரு பியரு விஸ்கி எங்க மீண்டும் கொடுங்க. பியரும் வேண்டுமா?
2: பியரு வேணுமா, பிராந்தி வேணுமா?
0: ஓ பிராந்தி, பிராந்தியா? அதோட சேர்த்து விஸ்கியையும் போட்டு விடுவோமா? ஒன்று போட்டு விடுவோம். அதுல கடையிலே அப்படித்தான் கூறுவார்கள், இதையும் கேட்டு அதையும் கேட்டா இன்னும் இதுலயும் ஒன்று போடுவான்னு கேட்பாரு. சிறப்பு கேட்டு மகிழ்வோம். நன்றி நாகப்பன் அவர்களே. இடையிலே தாமதித்து வந்தாலும் ஒரு நாள் வந்தாலும் அதை கலகலப்பாக தந்து வானொலியை சிறக்க வைத்து செல்கிறீர்கள். எல்லா நலமும் உண்டாகட்டும். மகளுக்கு நல்ல நல்ல உயர்நிலை கிடைக்க வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய சிறுவர் பூங்காவின் சிறந்த மாணவி அல்லவா? நன்றி ஐயா, நன்றி நாகப்பன் அவர்களே. நலம் நலம் பெற வேண்டும். வாழ்த்துக்கள். மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து நாங்கள் கலகலப்பாக பேசிக்கொண்டு சொல்லோடு பாடல் நிகழ்விலே இருக்கும் வேளையிலே அன்புடனே எங்கள் மகிழ்ச்சிக்குரிய மல்லிய மகாலிங்கம் அவர்கள் எட்டி பார்ப்பது போல் தெரிகின்றது. எங்கே மகாலிங்கம், வாருங்கள், உங்களோடு கலந்துரையாடுவோம். வர வேண்டும் மகாலிங்கம் அவர்களே. இப்பொழுது சாந்தி அவர்கள் நினைக்கின்றார். வணக்கம். வணக்கம் சாந்தி.
3: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன் மகளே. தகடூரிலிருந்து தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வந்த சாந்தியோடு இணைந்து விட்டோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? இந்த மகாலிங்கம் அடிக்கடி அழைக்கின்றால் அவர் கிடைக்கவில்லை. அங்கே அழகி ராசா இவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்?
3: நல்லா இருக்காங்க ஐயா, தூங்கிட்டாங்க.
0: தூங்கிட்டாங்க, அதனால் அவர்கள் இடையூறு இல்லாமல் நீங்கள் சில வேளைகளில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கதான் அவர்கள் உங்களோட ஒட்டி கொண்டிருப்பார்கள் என்ன?
3: ஆமாங்க.
0: யார் கூடுதலாக உங்களோட ஒட்டுவது, அழகியா அல்லது ராசாவா?
3: ராசா.
0: ராசா தான் ஓடி வருவார் என்ன? ஆஹா, செல்லமும் கூடத்தான் அவருக்கு. நீங்கள் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் நீங்கள் அனுசரணைகள் கொடுப்பது அடுத்தமா இருக்கு. சரி, அங்கே இன்று தர்மபுரி மாவட்டத்திலே தகடூரிலே காற்றலையிலே நீங்கள் இருக்கும். காற்றலைக்கு வரும்பொழுது உங்களுடைய காலநிலை எப்படி? பகல் இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
3: பகல்ல நல்ல வெயிலுங்க ஐயா, வெயில்
0: நல்ல வெயில், நல்லது தானே மகளே? இந்த நல்ல வெயில
3: தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு.
0: அவ்வளவு தூரம்
3: நல்ல வெயில்
0: பாருங்க. இந்த நல்ல என்ற பதம்
3: நிக்குது.
0: நல்ல தாங்க ஆமா, நல்ல வெயில் என்ன தாங்க முடியாத நல்லதில்லையே, நல்லதுதான். பாருங்கள், நாகப்பன் அவர்கள் வந்து சரியான பதத்தை தந்து அந்த சரியான என்ற பதம் இத்தனை விதமாக மாறி மாறி கருத்துக்களை தெரிவிக்கிறது. அதே போல நீங்கள் சொல்ற நல்ல நல்ல மழை, நல்ல வெயில், நல்ல வெயில் அப்பா என்றால் அதிகமான வெயில், நல்ல வெயில் என்று சொல்ல நல்ல நல்ல வேலை செய்தார்கள் என்றெல்லாம் கூறிக்கொள்வோம். நல்ல நல்ல பண்டம்தான் என்றெல்லாம் கூறுவோம். நல்ல பிள்ளை தான் ஆனாலும் என்ற ரிழுவை எடுத்து விடுவார். இப்படி அந்த நல்ல என்பதற்கு முன்பின் பெறும் வார்த்தைகள் சொற்கள் பல கருத்துக்களை மாறி மாறி தரும். சரி, அப்போ வெளியே சென்றீர்களா என்று குடை பிடித்து கொண்டு?
3: ஆமாங்க ஐயா, இங்கே கோயிலில் திருவிழா போட்டிருக்காங்க.
0: ஓ,
3: அதுக்கு போய் இன்னைக்கு காலையில் மதியம் போய் அங்கே அன்னதானம்.
0: ஓ, அன்னதானம் கிடைத்ததுதான், இறைவன் அன்னதானம் கிடைத்தபடியால் அது நிறைவாக இருக்கும். எங்களுக்கும் அடிக்கடி கிடைப்பதுண்டு. எங்களுக்கு இங்கே ஒரு அன்பு உறவு மகன் போல எனக்கு, அவர் சென்னையை சேர்ந்தவர் தான். இங்கே எங்களுடைய ஒரு அன்பு நண்பர்களுக்குள்ளே வந்து ஐக்கியமாகிவிட்டார். திருமணம் புரிந்து அவர் ஆலயத்தில் சைவ தொண்டு செய்வது அதிகம். எங்கள் அருகே இருக்கிற சைவ ஆலயத்துக்கு நான் சென்று வருவதற்கு சான்றுகள் இல்லை. என்னுடைய காலநிலை, என்னுடைய உடல்நிலை, இரண்டாவது என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சில நன்மதிமைகள், அதை ஒட்டி நான் ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியாது முன்பு கூறியிருந்தேன். அவர் அங்கே முடிந்தவுடன் உணவு கொண்டு ஓடி வந்து விடுவார். சரியாக நான் வானதியை விட்டு வெளியே வரும்போது 1:30-2 மணி பகல், அங்கே பார்த்தால் உணவு இருக்கும். அவர் கொண்டு வந்து எங்களுக்கு தந்துவிட்டு செல்வார். நான் அவர் நன்றி சொன்னாலும் நோ, இது என்னுடைய கடமை, இது புண்ணியம், நான் நன்றியெல்லாம் இருக்க மாட்டேன் இப்படி சொல்லி ஆன்மீகத்தில் சிறந்தவர் அவர். அவர் கொண்டு வந்து தருவார். யாராவது ஒரு ஆள் அங்கே செய்துவிட்டால் எங்களுக்கு அனுப்புவார். அந்த உணவு வந்தால் செய்த உணவு, இருக்கின்ற உணவு எல்லாவற்றையும் விட்டது மகள் அதையே எங்களுக்கு தந்து விடுவார். அது அன்று பூராவும் அவர் நிறைந்ததாக இருக்கும். அதுபோல உங்களுக்கும் அன்னதானம் என்றவுடன் வீட்டிலே ஒன்றும் செய்ய தேவையில்லை, அன்னதானத்தில் இன்றைய பொழுது போய்விட்டது என்று கூறுவோம் இல்லையாம்மா? அப்போ அதே ஒரு நல்ல பொழுது என்று கூறலாம். நல்ல பொழுது என்று இறைவனுடைய சன்னிதானத்தில் கிடைத்த நல்ல பிரசாதம்.
3: வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க ஊருக்கு போயிருக்கிறதுனால நான் மட்டும் சமாளிச்சுக்கிட்டேன், அவங்க இருந்தா கூட வரமாட்டாங்க.
0: நல்ல சந்தர்ப்பம்
3: இல்லைங்களா?
0: அது நல்ல சந்தர்ப்பம், கொண்டு வந்ததை நீங்கள் மட்டும் உண்பார்கள். அது சரி, அந்த ராசா அழகி அவர்களும் உண்பார்களா? இல்லை
3: இல்லையே, அவங்க
0: எங்கள் சாப்பாடு சாப்பிட மாட்டார்கள். அவர்களுக்கு என்று பிரத்யேகமான உணவு கொடுக்க வேண்டும். சிறப்பு சிறப்பு. அப்ப இந்த நல்ல என்றது பாருங்கள், சொல்லோடு பாடலே நல்ல என்ற சொல்லை நீங்கள் கொண்டு வந்து நல்ல என்ற சொல் இத்தனை விதமாக மாற்றி மாற்றி நாங்கள் உபயோகித்து எல்லா கருத்தையும் அதற்குள்ளே புகுத்தி விடலாம் இல்லையாம்மா. பாருங்கள், நல்லா இருக்கிறேன் என்று நாங்கள் கூறும் பொழுது உள்ளே எத்தனை துன்பங்கள் இருக்கும், அவற்றையெல்லாம் மறைத்து அந்த அப்போ நான் கெட்டு போனேன்னு சொல்லாமல் எப்படி சொல்லும், நல்லா இருக்கலாம் என்று தான் பார்க்கிறோம் என்ற ஒரு இழுப எழுப்போம். அப்போ என்ன புரிவோம், ஓ அப்போ இவர்கள் நல்லா இல்லை போல இருக்கின்றனர். இந்த வார்த்தையை எத்தனை விதமாக நாங்கள் சொல்லை மாற்றி மாற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு உபயோகிக்கின்றோம். சரி,
3: இந்த 7 மணிக்கு மழை வந்து ஒரு லேசா வந்துட்டு போயிடுச்சு.
0: ஓ ஓ, வந்துட்டு ஓடிவிட்டார். நீங்கள் வெளியே கோலம் போடுவீர்களா மகளே? இன்று என்ன கோலம் போட்டீர்கள்?
3: இன்று நட்சத்திர கோலம்.
0: நட்சத்திர கோலம், அழகான கோலத்தை நீங்கள் வரைந்து விடும் பொழுது மழை வந்தால் எப்படி இருக்கும்?
3: வந்திருக்கு ஐயா, ஒரு நேரத்துல
0: நல்ல மழை வந்தாலும்,
3: மழை வந்தது
0: நல்ல மழையாயிருந்தாலும் செல்ல மழையாயிருந்தாலும் அது கோலத்துக்கு கேடு விளைத்து விடும் இல்லையா? அப்போது அது அழிந்து போனவுடன் அழிந்து போனவுடன் நான் கேட்கின்றேன், கோலம் போட்டீர்கள்? ஆமாம் ஐயா, போட்டு தான் இருக்கிறீர்கள். நல்ல மழை, ஆனால் அந்த மழை வந்து கெடுத்து விட்டது உங்கள் கோலத்தை. அது நீங்கள் கூடாத மழை என்று கூறுவீர்களா? நல்ல மழை என்று அந்த கூடாத என்ற கருத்தை உள்ளடக்கி நல்ல என்ற வார்த்தையால் எனக்கு கூறுவீர்கள். நினைத்து பாருங்கள், கோலம் இருந்தது, அழகான கோலம் வரைந்தோன்னே பெருமழை ஒன்று வந்து அழித்து விட்டது. அப்போ நான் கவன் கோலம் போட்டீர்களா? நீங்கள் சொல்லுங்கள், ஆமாம் ஐயா, எப்படி இருந்தது? நல்ல மழை ஐயா இன்றைக்கு. அப்போ நல்ல மழை என்றால் அது நல்லம் தானே, ஆனால் அந்த நல்ல மழை என்ன செய்தது? உங்களுடைய கோலத்தை அழித்து விட்டது. அதை சொல்லாமல் சொல்வதற்கு இந்த பதத்தை நாங்கள் உபயோகிக்கின்றோம். சிறப்பு. சரி, இன்று என்ன பாடலோடு வந்தீர்கள் கேட்கலாம் என்று? நீங்கள் விரும்பி வந்த பாடலை கூறுங்கள், அதிலே நாங்கள் பதங்களை கண்டுபிடிக்கலாம்.
3: நல்ல நல்ல நிலம் பார்த்து,
0: எளிமையான பாடல் என்னமா, நல்ல நல்ல இடம் நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் என்ற வரும் அந்த பாடல், நல்ல நல்ல நிலம் பார்த்து என்ற பாடல், இனிமையான பாடல், நல்ல நல்ல நிலம் பார்த்து. ஆனால் நீங்கள் நினைத்து வந்தது இந்த பாடல்?
3: நான் புஷ்பா படத்துல இருந்து கேட்கலாம்.
0: என்ன பாடல் அம்மா, நாகப்பன் மாதிரி புஷ்பா படத்து பாடல், என்ன பாடல்?
3: இல்ல, அந்த ஸ்ரீவல்லின்னு வரும் இந்த பாட்டு.
0: ஸ்ரீவல்லி புஷ்பா படத்துல ஸ்ரீவல்லியா? அப்படி ஆரம்பிக்கும் அந்த பாடல்
3: ஸ்ரீவல்லின்னு இவர் பாடினது.
0: நீங்க பாடி காட்டுங்களேன், பாடி காட்டுங்களேன். முதல் பல்லவியை
3: பாருங்க. ஸ்ரீவல்லி நல்லா இவரு இந்த
0: டொரண்டோ மாநிலத்துக்கு வந்திருந்தார், நான் சென்று பார்க்க நான் முடியவில்லை, ஆனால் அவர் இங்கே வந்திருந்தார். சரி, அந்த பாடலை முதலில் நீங்கள் நல்ல நல்ல நிலம் பார்த்து தந்தீர்கள். ஸ்ரீ சித்ராமனுடைய பாடல் நீங்க நினைத்து வந்த பாடல் என்று கூறுவீர்கள். ஸ்ரீவள்ளி என்று ஆரம்பிக்குமா?
3: இல்ல, இடையில வரும்.
0: இடையில வரும். அது புஷ்பாவில அந்த ஒரு பாடல் தான் அவர் பாடினாரா?
3: ஒரு பாடல்
0: இருக்கலாம், பார்ப்போம், பார்க்கலாம். புஷ்பா 1, 2, 3 வந்திருந்தது, ஆனா தமிழ்ல வந்த புஷ்பா, தமிழ் நடிகரோடு வந்த புஷ்பா தான் கேக்குறீர்கள் என்னமா?
3: தமிழ் நடிகர், அவர் தெலுங்கு நடிகர்
0: தான். அவர் யாருண்டால் நல்ல பேர் அவருக்கு. ஐயோ, மகளுக்கு நல்லது, எனக்கு ஞாபகம் இருக்கின்றதம்மா, மனதிலே வருதில்லை. நல்ல பேர் அவருக்கு, நல்ல பேர் அவருக்கு. சார், நல்லது நல்லபடியத்தை நாங்கள் பேசுவோம், நல்லது நல்லது என்று பேசுவதற்கு வார்த்தையும் கலந்து கொண்டு இப்பொழுது பாடலையும் கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல நல்ல நிலம் பார்த்து பாடல் நிச்சயமாக கிடைக்கும். இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி.
0: இந்த பாடல் நினைவுக்கு வந்தால் புஷ்பாவுடைய பாடல் அந்த வரியை எனக்கு ஒரு கால் பதவியில் விட்டுவிடுங்கள். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அன்பு ரமணி ராஜேஷ். வாழ்த்துக்கலம்மா. நன்றி நன்றி நன்றி. அன்பு ரமணி ராஜேஷ் அவர்களும் சிதம்பரத்திலிருந்து பதவியிலே என்னோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள் கூறியிருக்கின்றார். அவருடைய வாழ்த்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது மீண்டும் பல பிரயத்தனத்தின் பின்பு வந்த மல்லியம் மகாலிங்கம் அவர்கள் இணைந்து விட்டார். வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே.
4: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நலமா மகிழ்ச்சியாக இருக்கேன்யா.
0: சிறப்பு. பல பிரயத்தனம் பண்ணி பல தடவை அழைத்து இப்பொழுதுதான் கிடைக்கின்றது. ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பதிவிட்டு வரவேற்றிருந்து அந்த நேரம் தோக்கம் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். கிடைக்கவில்லை, இப்பொழுதுதான் கிடைத்தது. சரி, கிடைத்து
4: முதல்ல அழைக்கும் போது ரேவதி அம்மா வந்தாங்க, பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவது அழைக்கும் போது நாகப்பா வந்தாரு, கட் பண்ணிக்கிட்டேன். வரும்போது
0: வந்துட்டாங்க. ஒரு சதிதான் இவங்களை உங்களை இணையப்படுகிறார்கள் இல்லையா? ஆனால் அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடத்தப்படும் என்பது போல இவர்கள் எத்தனை தடை வந்தாலும் இடித்து தள்ளிக்கொண்டு ஓடி வந்து இணைந்து விட்டீர்கள். இப்பொழுது உங்கள் கையில் எங்கள் வானொலி, எங்கே வாருங்கள் பேசுங்கள். நிலமாக இருக்கு அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
4: காலநிலை இன்று வந்து அதிகமான வெயில் தான் ஐயா.
0: அதிகமான வெயிலா? அது அவ்வளவு சிறப்பு இல்லை என்ன? ஆனால் அறுவடைகள் செய்வதற்கு இதுதானே சிறந்த நேரம். நடவு நட்டு கொண்டு வரும்பொழுது நீர்பாசனம் அதிகம் தேவைப்படும், இல்லையென்றால் வாடி விழுந்து விடும் இல்லையா?
4: ஆமாயா.
0: அப்ப மழை தேவைப்படுகிறது. பாருங்க, உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் மழை வேண்டும், தேவை ஏற்பட்டால் வேண்டாம். இது என்ன கதை? இந்த கதை விவசாயத்துக்கு அதுக்கு தெரியும் எந்த காலத்தில் எந்த இதை கொடுக்க வேண்டும் என்று. அவர் வரும் காலத்தில் நாங்கள் விதைகளை போட்டெடுக்க வேண்டியதுதான். இப்பொழுது மழை காலம் பெறப்போகின்றது என்று அதற்கேற்ற விதையையும், கோடை காலம் பிறக்கப் போவதற்கு அதற்கேற்ற விளைச்ச தரக்கூடிய விவசாயத்தையும் புரிய வேண்டியதுதானே. ஆனால் எல்லாம் மாற்றம் அடைந்து விட்டது. இப்பொழுது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதற்கு இணங்க இப்பொழுது காலநிலை பூகோள அமைப்பில் மாற்றம் அடைந்து விட்டது இல்லையா மாலிங்கம்?
4: ஆமாயா.
0: அது நிகழ்ச்சிக்குரியதா இருந்தால் அதை நாங்கள் கணக்கிட முடியாமல் கணித்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஐயா. பண்பாடுகள் எப்படி மாறிக்கொண்டு சென்று மாற்றங்களை ஏற்படுத்தி அதை நாங்கள் கணிக்க முடியாமல் இருந்தோமோ அதே போன்றுதான் காலநிலையும் வந்துவிட்டது. மழை வரும் காலத்தில் வெயிலும், வெயில் வரும் காலத்தில் மழையும், பனிவிழும் காலத்தில் மழையும், இப்படியே மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கிடையிலே தான் இந்த பிரபஞ்சத்தில் நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்தை செலுத்தி கொண்டு இருக்கின்றோம். இன்று வெளியே செல்லும் பொழுது நீங்கள் என்ன உபயோகித்தீர்கள் இந்த வெப்பத்தை தாங்குவதற்காக? வெளியில் செல்லும் வேளையிலே இந்த வெப்பத்தை நீங்கள் தாங்கிக் கொள்வதற்காக எதை உபயோகித்தீர்கள்?
4: எதையுமே உபயோகிக்கவில்லை. பேருந்துல தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 மைல் தூரம் சென்று வந்தோம். அங்க வந்து மிக மிக ஒரு பிரதிஷ்ட பெற்ற கோயில் காளியை, பத்திரகாளி அம்மன் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அங்க இருந்து காரைக்கால் வழியில அங்க நண்பரோட போனோம். போய் பார்த்தம்போது எது இந்த பால் அபிஷேகம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு விசேஷமான நாள். அது இல்ல, வந்து திருவிழா நடக்கிறதுனால அத வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது, இவ்வளவு பால் அபிஷேகம் பார்த்தாதான், அதாவது அபிஷேக பிரியன்னு சொல்லுவாங்க என்ன, அபிஷேகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவரை போய் நெருங்கி நான் குறுக்கலா கேட்டேன். உண்டுயா? ஆனா உள்ளாரே வச்சு செய்வாங்க, வெளியில வந்து மண்டபம், அர்த்த மண்டபம், அதாவது அலங்கார மண்டபத்துல வச்சு செய்ய மாட்டாங்க, அர்த்த மண்டபத்துல உள்ளாரையே வச்சு அதை செய்வாங்க, சிம்பிளா செய்வாங்க. ஆனா ரெண்டு, கிட்டத்தட்ட ரெண்டு அண்டாயா பெரிய, அதாவது 100-150 லிட்டர் பால் இருக்கும், அந்த அளவுக்கு அபிஷேகம் செய்து அந்த சிறப்பா செஞ்சாங்க. ஆனா உள் மண்டபம், அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க, அந்த மண்டபத்திலே வச்சு செஞ்சாங்க. செஞ்சாலும் எங்களுக்கு அந்த காட்சிகள் இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதோட என் கூட வந்த நண்பரும் சொன்னாரு, எது நம்ம வந்து பார்க்க முடியாதுன்னு நினைச்சோமோ அதை பார்க்க வச்சுட்டோம் மகாலிங்கம் அப்படின்னாரு.
0: தெய்வ செயல், தெய்வீகம், அதான் தெய்வீகம். இங்கே இந்த இடத்துல ஒரு விடயம், மகாலிங்கம் அவர்கள் எவ்வளவு வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று நீங்கள் அலங்கார மண்டபம், அர்த்த மண்டபம் என்று கூறுகிறீர்கள் தானே. உங்களால் சிறு விளக்கங்கள் தர முடியுமா இரண்டு மண்டபத்துக்கு நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக?
4: உள்மண்டபம் பேர் தான் ஏன்
0: அர்த்தம்
4: சொல்லுவாங்க. அலங்கார மண்டபம்ங்கிறது இந்த ஸ்டேடியம் மாதிரி வெளியில இருந்து எந்த நிகழ்வு நடந்தாலும் அதுல செய்வாங்க அலங்காரம்.
0: அப்ப இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளேதான கர்ப்பகிரீடம் இருக்கும் என்ன மாதிரி? உள்ளே நடக்கின்ற அபிஷேகத்தை வெளியே காணக்கூடிய பாக்கியம் பெற்றீர்கள் என்று.
4: ஆமாயா,
0: சிறப்பு சிறப்பு. உங்கள் வீட்டிலிருந்து 30 மைல் தூரம் அளவு இடத்தூரம் இருக்கும் பேருந்திலே சென்று வந்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆன்மீக பயணம் சிறக்க வேண்டும்.
4: செவ்வாய்க்கிழமை தான் அங்க சிறப்பு.
0: காளி அல்லவா காளி கோவில் ஆலய அன்னை பராசக்திக்கு செவ்வாய்க்கிழமை உகந்த நாள் தானே ஐயா. சிறப்பு சிறப்பு. சரி, என்ன பாடலை இன்று கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
4: அதாவது கேட்ட பாடல் தான், அதுக்கு காரணம் உண்டு. ஏன் என்னோட மைத்துனி வந்து இன்னைக்கு ஒரு பாடல் எழுதியிருந்தாங்க. ஏன் எங்க அம்மா பேரு சிவகாமிங்கும் போது அவங்க பாடலே, அவங்க பாடல் வரிகள் வர்ற மாதிரி அந்த சிவகாமி மகனிடம் சேது கேளடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயிற்சிக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து பாட சொன்னப்போ இந்த பாடல் கொடுத்து பாடுங்கன்னு சொன்னதா, இதேமாரி நான் பாடினோமாம்மா, உங்க பேர் உங்க அம்மாவுடைய பேர் வருது, ஏன்னா அத்தை தானே அவங்களுக்கும், தம்பி பொண்ணு தான் அதுவும், எங்க அம்மாவுக்கு சொந்த பெரியம்மா சின்னம்மா பையன், அதனால அத்தை பேர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த பாடல் எனக்கு வந்து பாடும்போது அந்த பாடல் வந்து அந்த சிவகாமி மகனிடம் சேது கேளடி சேரும் நாள் பார்த்து சொல்லடி அந்த பாடல்ல நான் வந்து.
0: நீங்களும் ஒரு சிவகாமியின் மகன் தானே ஐயா?
4: ஆமாயா. இன்னும் சொல்ல போனா அந்த மைத்துனியை வந்து வரன்னாங்க, இன்னைக்கு இணைப்புல வரன்னாங்க, அழைச்சு பாக்குறோம் வரல.
0: சரி, வரும்போது வரட்டும், நாங்கள் பெற்று அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். நல்லதோர் விடயத்தை கூறினீர்கள், ஆலயத்தை பற்றி வந்து கூறி இந்த தரிசனத்தை அர்த்த மண்டபம் அலங்கார மண்டபனுடைய வித்தியாசத்தை கூறி அந்த அந்த அர்த்த மண்டபத்து அபிஷேகங்கள் உங்களுக்கு காணக்கூடியதான அந்த கடாட்சத்தை, இறைவன் கடாட்ச, அன்னையின் கடாட்சம் பெற்றிருக்கும் வேளையில் அன்னையின் நாமத்தை குறிக்கும் பாடலையும் தந்திருக்கின்றீர்கள். எல்லாவற்றையும் இணைந்து கேட்போம். நன்றி மகாலிங்கம் அவர்களே, வாழ்த்துக்கள். இப்பொழுது வீட்டுக்கு வந்து விட்டீர்கள் தானே? வீட்டுக்கு வந்து விட்டீர்கள் இப்பொழுது வீட்டுக்கு வந்து விட்டீர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இல்லத்துக்கு வந்து விட்டீர்கள்.
4: மதியமே சென்று வந்துட்டேன்.
0: ஓ, மதியமே சென்று
4: 12 மணிக்கு பால் அபிஷேகம், அதை பாக்குறதுதான் சிறப்பு. அதை பார்த்துட்டு மதியம் வந்து இங்க வீட்டுல தான் சாப்பிட்டோம்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு சென்று நல்ல தரிசனத்தை பெற்று எங்களுக்கும் அதை வந்து கலந்து கொள்ளும் வேளையிலே அந்த தரிசனத்தை நாங்கள் பெற்றது போன்ற ஒரு பிரமையை எங்களுக்கு தருகின்றீர்கள். நன்றி மகாலிங்கம் இணைந்தமைக்கு. என்றும் மகிழ்ச்சியோடு மகிழ்வோடு ஆரோக்கியத்தோடு கூறுங்கள்.
4: மைத்துனி வந்தால் உங்களிடம் இணைக்க வாயா?
0: ஆமா, வந்தால் நேரம் இருக்கும் போதும் நீங்கள். இது எல்லோருக்கும் பொதுவான வானொலி தானே.
4: கூப்பிட்டப்போ வரல, நாட் கான்ட்ராக்ட்னு வருது.
0: அப்ப வருவார் தானே? கதம்பம் தினமும் இருக்கின்றது தானே?
4: வருவாங்க
0: தினமும். நன்றி மகாலிங்கம், நன்றி. மீண்டும் நன்றி, மீண்டும் சந்திப்போம். முன்னாள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒரு பாடல் ஒன்று பாதியிலே நிற்கின்றதல்லவா, முடிப்போமா?

மக்களின் சிந்தனைக்கு ஏற்ற வகையில் ஒரு நல்லதோர் பாடலை நீண்ட காலத்திற்கு முன்பு தென்னகத்து திரைப்படத்துறையில் வந்தவர்களை அந்த பாடலை கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பினை பெற்றுக்கொண்டோம் என்று தமிழ் வானொலியின் காற்றலையில் இன்று சொல்லோடு பாடல் நிகழ்விலே கவிஞர் வாலி ஐயா அவர்களின் வரிதான் அந்த வரிகள். இரட்டையர்களாக இருந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுக்க ஏழிசை மன்னர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் குரல் தந்த வேளையில் அற்புதமாக புரியக்கூடிய பதங்கள் வார்த்தைகள் அங்கே அடக்கப்பட்டிருந்தது. வார்த்தைகள் எந்த வகையில் வந்தாலும் அதுக்கு சொல்லும் தோரணை எந்த இடத்தில் உபயோகிக்கின்றோம் என்பதற்கேற்றுதான் அந்த கருத்துக்கள் அமையும். அன்பவர்களோ, இது சொல்லோடு பாடல் மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

இனிமையான பாடல் ஒன்றை என்று சொல்லோடு பாடல் நிகழ்வு வந்து அன்பு கிருஷ்ணன் தந்துவிட்டு சென்றிருந்தார். கேட்க வேண்டும் அந்த மிகவும் சிறந்தமான கருத்துள்ள பாடல். அந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டிருந்தார். கலைகளில் விழுந்த என்று ஆரம்பிக்கும் பத்மஸ்ரீ டாக்டர் சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயாவின் குரலிலே வந்த என்னதான் முடிவு திரைப்படத்தில் 1965 ஆண்டு பாடப்பட்டிருக்கின்றது. தாருங்கள் கேட்ட வேளையிலே அந்த பாடலை இப்பொழுது எல்லோரும் இணைந்து கேட்போம் என்று சொல்லோடு பாடல் நிகழ்விலே.

நெஞ்சையள்ளும் குறவஞ்சி எங்கே, கரும்பு நிகரான காவடி சிந்து எங்கே, குஞ்சரப்ப

அற்புதமான கருத்துக்கள். ஆண்டுகள் 61 ஆகியும் 61 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிலை தமிழ்நாட்டின் பாரதத்தின் பாரதம் இல்லை என்றால் பண்பாடு இல்லை, பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை என்று முத்தமிழை வளர்த்தார்கள் அல்லவா? இயல், இசை, நாடகம். அதிலே இங்கே இந்த பாடலே வந்தபடி இயல் எங்கே, இசை எங்கே, நாடகம் நடிப்பு எங்கே, எல்லாம் மாறிவிட்டது. அந்நிய கலப்படம் வந்து குழப்பமாகி விட்டது அல்லவா? அதனால்தான் அவர் கூறுகின்றார், முருகனிடம் கேட்கின்றார் கை நீட்டியொருவர், கலைகளில் விழுந்த களை எடப்பா, நல்ல நெல் வயலிலே களைகள் வந்து குவிந்து புற்களால் மூடி அதை அழிக்க பார்க்கும் பொழுது அதை நாங்கள் களைந்தெடுத்து விடுவோம், அதை கிள்ளி எறிந்து விடுவோம். அதே போன்று இந்த கலை உலகுக்கும் வந்த களை, அதாவது கேடுகட்டவைகள், இவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்பதை அன்றே உணர்ந்து விட்டார்கள். ஒரு தீர்க்க தரிசிகள் இவர்களெல்லாம் உபவாசகர்கள், தமிழ் முத்தமிழோடு வாழ்ந்த துறவிகள் என்று தான் கூறவனும், ஞானிகள் என்று தான் கூறவனும். அவர்கள் ஞான கண்ணால் இந்த பாடல் எழுதிய மிக மிக சிறந்த கலைஞர் கவிஞர் கொத்தமங்கலம் கொத்தமலங்கம் சுப்பு ஐயா அவர்கள் என்ன அற்புதமான வரியை தொடுத்திருக்கின்றார். ஆர் சுதர்சனம் ஐயா அவர்கள் இசை கொடுக்க, இசை மாமணி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களோடு வினோத குரல் அரசியலார் ஈஸ்வரி அம்மாவும் இடைக்குரல் கொடுத்து அழகாக அந்த பாடலை அற்புதமான சொற்களை அடுக்கி கவிதொடுத்து அதை இசையை கொடுத்து பாடலாக்கி பாட வைத்து எங்கள் காதோரம் தந்தார்கள். அதை நினைத்து பார்த்து இன்றைய நிலைகளை உணர்ந்து கொண்டு எங்கள் அன்பு கிருஷ்ணா தெரிவித்து கொண்டு வந்து சிறந்ததோரு பாடலை இன்றைய சொல்லோடு பாடலில் தந்து எங்களை மகிழ வைத்தீர்கள், நினைக்க வைத்தீர்கள், சிந்திக்கக்கூடிய ஒரு பாடல், சிறப்பான பாடலை தந்த வேளையிலே அன்பு மகளே, நீங்கள் குழந்தைகளை எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும், பாடசாலைக்கு அனுப்பும் பொழுது குழந்தைகளுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் கூட அதை விரும்ப வைக்கும் வகையிலே, நல்ல வகையிலே அனுப்பி வைக்க வேண்டும், ஒரு தாயாகப்பட்டவள் எப்படி இருப்பாள் என்பதை ரங்கூன் ராதா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் சொல்ல வருகின்றது. ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடல் மகளே.

அற்புதமான வரிகள் கொண்ட அந்த பாடல் டி ஆர் பாப்பா அவர்களின் இசையிலே ரங்கூன் ராதா திரைப்படத்தில் ஒலித்த வேளையிலே கடிகாரம் ஓடுமுன் ஓடு என்று அன்னை நேரத்தை பருவத்தில் பயிர் செய்ய வேண்டும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற அற்புதமான கருத்தை உள்ளடக்கி வந்த ஒரு பாடல். ஒரு குழந்தையை அந்த பிஞ்சு வயதிலே துள்ளி திரியும் அந்த பருவத்திலே அவருடைய தொடுக்குகளை அடக்கி அற்புதமாக பாடசாலைக்கு அனுப்பி பள்ளிக்கு அனுப்பி நல்லவற்றை படிக்க வேண்டும் என்று கல்வி கற்க அனுப்பி வைக்கும் பொழுது குழந்தை மன நோகாமல் அழகாக அன்னை தூண்டிவிட்ட ஒரு பாடல், சிறப்பான பாடல். ஒரு தாய்க்குத்தான் குழந்தையினுடைய நிலை தெரியும் என்பதை உணரும் வகையில் ஷியாமலா நீங்கள் தந்த பாடலும் இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரிக்கும் இந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல். அந்த பாடல் வருகின்றது ரோஜாவின் ராஜா என்ற திரைப்படம் 1976 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே மெல்லிசை மன்னர் அவருடைய இசையிலே இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவும் இசை அரசி பி சுசைலா அம்மாவும் பாட வேண்டும் என்று புரட்சிதாசன் அவர்கள் தொடுத்துவிட்ட கவிவரியை இணைத்து பெறும் ஒரு பாடல். அன்பு ரேவதி இன்று சம்பாஷித்த வேளையிலே பொருத்தமான பாடலப்பா நாங்கள் பேசிய பதம் அதிலே வருகின்றது என்று தந்திருக்கின்றார். அந்த பாடல் இந்த பாடல் ரேவதி உங்கள் பாடல் அலங்காரம் கலையாத சிலை ஒன்று என்ற வரியெடுத்து பாடுகின்றது.

இதமாக பதமாக பாடிய அந்த பாடலை இதமாக பதமாக நாங்கள் கேட்டு இதமாக பதமாக நன்றி சொல்வோம் அன்பு மகள் ரேவதி உங்களுக்கு. இந்த சம்பாசனையிலே நாங்கள் அவ்வளவு விடயங்களை பேசி மகிழ்ந்த வேளையிலே இதமாக பதமாக வந்து பேசி மகிழ்ந்து விட்டோம். அதே போன்று ஒரு பாடலையும் கேட்டுவிட்டோம். நன்றி மகளே, மீண்டும் சந்திக்கலாம். அந்த வகையிலே அடுத்து ஒரு பாடலை நாங்கள் இறுதி பாடலாக தரப்படும். தானாக வந்த சந்தனம் அப்படித்தான் என்னோடு இணைந்து கொண்டிருப்பார். என்னோடு வழிநடந்து இறுதி வரை என்னை வழி அனுப்பி வைக்கும் வரை காற்றலையில் இணைந்திருப்பார். இறுதி பாடலாக கொடுக்கலாம் என்ற எண்ணத்தோடு அன்பு மகளே சாந்தி, நீங்கள் நினைத்து வந்த பாடல் இங்கே தந்திருக்கின்றீர்கள். நான் பார்க்கிறேன் பார்க்கிறேன் என்ற பாடல் என்று புஷ்பா திரைப்படத்தில் வந்த பாடல். அதற்கு முன்பு நாங்கள் பேசி வந்த வேளையிலே நல்ல என்ற பதத்திலே ஒரு பாடல் தந்தீர்கள் அல்லவா? இசை அரசர் இசை திரை இசை திலகம் கே வி மகாதவன் ஐயா அவர்களால் 1967 ஆண்டு திரைக்கு வந்த விவசாயி திரைப்படத்திற்கு அந்த பாடலை தந்திருக்கின்றார் உடுமலை நாராயணகவி அவர்கள் தொடுத்த வரிகளிலே. சொல்லோடு பாடல் நிகழ்விலே இந்த சொற்களை அவர்கள் தொடுத்து தந்ததுக்கு இசை கொடுத்து பாடலாக நாங்கள் கேட்க வேண்டும் என்ற வேளையிலே இனிமையாக அந்த பாடலை எங்களுடைய பாடகர்கள் பிரபல பாடகர்கள் பாடுகின்றார்கள். இப்பொழுது அந்த பாடலை கேட்க இருக்கணும். சாந்தி, நல்ல நல்ல நிலம் பார்த்து என்ற இருகுறளில் வெறும் பாடல்.

0: நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும்.
1: அற்புதமான வரி கொண்ட அந்த பழைய இருகுறள் என்று நான் கூறினேன். ஆனால் பதிவிலே ஒரு குறள் தான் இருக்கின்றது பாடலை.

அற்புதமான அந்த பாடல். நல்லது என்ற பதத்தை அழகாக அறுத்து உறுத்தி ஒரு குரலே இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலே நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. விவசாயி திரைப்படத்தில் திரை இசை திலகத்தின் இசை அல்லவா, சிறப்பான அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். மகள் சாந்தி, நீங்கள் தந்த பாடலாக நல்ல நல்ல என்றதுக்கு அந்த நல்ல என்ற பதத்தை உச்சரிக்கும் விதத்திலே கருத்துக்களை அள்ளித்தரும் எங்களுக்கு. அவ்வளவு தூரம் சிறப்பு கொண்ட மொழிதான் எங்களுடைய தமிழ் மொழி என்பதை உணர்ந்து கொண்டு அடுத்த பாடலாக அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்ற ஒரு அற்புதமான பாடல் என் அன்னையின் பெயரில் வருகின்றது. அதை என்னுடைய உறவினர் கூறியிருந்தால் அந்த பாடலை இன்று கேட்பதற்கு விரும்புகிறோம் என்று எழுதிய வேளையிலே அன்பு மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே உங்களுக்காக அந்த பாடல் தரும் இந்த வேளையில் நல்லதொரு செய்தியை எங்களுடைய புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேலே ஓடுதுறையிலிருந்து அன்பு விஜயராகவன் தந்திருந்தார். நீங்கள் சென்ற கோவிலை பற்றி சில தகவல்களை, நீங்கள் சென்ற அந்த அம்பகரத்தூர் காளியம்மன் கும்பாபிஷேகம் கடந்த 30/4/2026 வியாழக்கிழமை அன்றுதான் நடைபெற்றது என்றும், அந்த கோவிலுக்கு முன்பு சென்னை பகுதியிலிருந்து ஆண்கள் பெண்கள் அதிகமாக எல்லோரும் வருவார்கள், அங்கு தங்கியிருந்து இரவை கழித்து மறுநாள் பூஜை அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் தரிசித்து செல்வார்கள் என்றும், 2009 வந்த நுண்ணி கொரோனா என்பது வந்ததன் பின்பு வந்து தங்குவதையெல்லாம் நிறுத்தி விட்டார்கள் என்றும், அதை தடுத்து விட்டார்கள் என்றும், செவ்வாய்க்கிழமைகளிலே தான் சிறப்பான பூஜை நிகழ்வது, அதற்கு முதல் நாளே வந்து இரவு தங்கி அங்கு உறங்கி பூஜைகளை எல்லாம் அனுஷ்டித்து கொண்டு போவார்கள் என்ற வேளை அதை சிறப்பாக எங்களுக்கு அந்த கருத்தையும் தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது செவ்வாய்க்கிழக அதனால் அந்த கொரோனா வந்த பின்புதான் இந்த பக்தர்களுடைய வருகையை தடை செய்து இரவு தங்குவதை நிறுத்தி இப்பொழுது பகலிலேயே அந்த பூஜைகளை நடத்துகிறார்கள் என்ற சிறப்பான விடயத்தையும் எங்களுக்கு தந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த கருத்தோடு ஒத்து சென்றதை நான் எடுத்து கூற வேண்டிய நிலையிலிருந்தேன் அவர் தந்திருக்கின்றார்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலிகத்திலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. இங்கே அலங்காரம் குறையாமல் என்ற ஒரு பாடலில் ஒரு திருத்தம் இருப்பதாக அறிகிறேன். முதலில் இந்த சிவகாமி மகனின் பாடலை கேட்டுவிட்டு அந்த விடயத்துக்கு வருவோம்.

அற்புதமான அந்த பாடல். சிவகாமி மகன் கேட்டு மகிழ்ந்திருப்பார் அவர் அன்பு மகாலிங்கம் அவர்கள். நல்ல பாடலை அன்னையின் பெயரோடு வந்த பாடல் என்றவுடன் ஒரு தடவைகள் அவர் கேட்டிருக்கின்றார் அன்னையின் பெயர் வரும் பாடல் என்றும் அந்த பாடலை மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சொல்லோடு பாடல் நிகழில் வந்து பேசிவிட்டு கேட்டிருந்தார். அடுத்த ஒரு விடயம், ரேவதி அவர்கள் தந்த ஒரு பாடல், வார்த்தை தவறிவிட்டால் என்ற வரிக்கு என்னை ஆளாக்கி இருக்கின்றது. நம்ம வீட்டு லட்சுமி திரைப்படுத்த பாடல் தான் அந்த பாடல், அவர் தந்த பாடல். அதே போன்ற வரியில் ஆரம்பித்த ரோஜாவின் ராஜா என்ற பாடலை நான் தந்துவிட்டேன். அன்புடன் சுட்டி காட்டிய மகள் ஷியாமலா, ரேவதி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பாடலை இப்பொழுது கேட்போம். நம்ம வீட்டு லட்சுமியிலிருந்து இதம்பதமாக பாடும் அந்த பாடலை வருகின்றது பாடல்.

இதமாக பதமாக இனிமையான அந்த வரிகளை கேட்டு மகிழ்ந்தோம். பாடலோடு வரிகள் மாறி வந்தது, பாடல் மாறி வந்தது என்றவுடன் கங்கணம் கட்டிக்கொண்டு சியாமளா, சாந்தி, ரேவதி அவர்கள் சுட்டி காட்டியிருந்தால் பெருமைப்படுகின்றேன். எங்கள் வானொலியின் நிகழ்வுகளை எவ்வளவு ஆழமாக உற்று நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்ற பெருமையோடு தொடர்கின்றது நிகழ்ச்சி. இது முன்றியல் தமிழ் வானொலி. நன்றியோடு தொடரும் அடுத்த பாடல் சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரிக்கும் வேளையிலே ஒவ்வொருவரும் வந்து கேட்ட பாடல்கள் ஒலித்தன. அதில் இரண்டு பாடல்களை ரேவதி பெற்ற வேளையில் சாந்தியும் இரண்டு பாடல் எண்ணி வந்தார் அல்லவா. ஒரு பாடல், அந்த பாடல் புஷ்பா என்ற திரைப்படம், அல்லு அர்ஜுன் அவர்கள் நடித்த திரைப்படம். நான் அந்த பெயர் வரவில்லை என்று கூறியிருந்தேன். அந்த பாடல் ஸ்ரீவள்ளி என்று ஆரம்பித்து பாடுகின்றது சித் ஸ்ரீராம் ஐயா அவர்களின் குரலில். கேட்போமா சாந்தி அந்த பாடலையும்?

0: சாந்தி மகளே, உங்கள் விருப்பமும் நிறைவேறு இருக்கின்றது சொல்லோடு பாடல் நிகழ்வில். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கனடா கலையகத்திலிருந்து ஒலித்த வேளை உங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்ந்த பாடல் புஷ்பா. திரைப்படம் அல்லு அர்ஜுன் என்ற வேற்றுமொழிக்காரராக இருந்தாலும் தமிழ் ரசிகர்கள் அவருக்கும் பலர் உண்டு. எங்கள் முன்னணி நட்சத்திரங்கள் போல அவரும் அந்த மொழியிலே மிகவும் முன்னணி நட்சத்திரமாக இருக்கின்றார். இந்த பாடல் வரிகளை விவேக் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். தேவி ஸ்ரீபிரசாத் அவர்கள் இசை கொடுத்திருக்கின்றார்கள். குரலை சித் ஸ்ரீராம் அவர்கள் வளர்ந்து வரும் நல்லதோர் பாடகர் பாடியிருக்கின்றார். கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே இன்று முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சிறப்பித்த உறவுகள் நீங்கள் வந்த வேளையிலே அன்புடன் எங்கள் தானாக வந்த சந்தனம் என்று நான் அழைத்துக் கொள்ளும் கோவையூர் நாகப்பன் அவர்கள் பாடல்களை கொடுப்பார். இறுதி பாடலாக தாருங்கள் என்று இறுதி வரை காத்திருந்து எல்லா நிகழ்ச்சியும் கேட்டு மகிழ்ந்து விட்டு இறுதியிலே என்னையும் வழி அனுப்பி வைப்பதில் வல்லவர் அவர். அவர் ஒரு பாடல் தந்திருந்தார், முதல் கனவே என்ற பாடல். முதல் கனவே திரைப்படத்து பாடலில் ஒரு பாடல் என்ற நிலையை எண்ணித்தான் அந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது. இனிமையான அந்த பாடல், அந்த பாடலை சி பாலமுருகன் என்பவர் தான் எழுதியிருக்கும் வேளையிலே ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அதற்கு இசை கொடுத்திருக்கின்றார்கள். சோபா சந்திரசேகர் அவரோடு விக்ராந்த் இருவரும் பாடியிருக்கின்றார்கள் என்று வரும் அந்த பாடல் பீர் வேணுமா இல்லை பிராந்தி வேணுமா என்று கேட்கும் பாடலாக வருகின்றது. பாடல் வரிகளே சிறப்பாக இருக்கின்றது. எங்கள் மொழியிலே நகைச்சுவையுண்டு, காதலுண்டு, வீரமுண்டு, துன்பமுண்டு, சந்தோஷமுண்டு, அருவறுப்பு உண்டு, எல்லா விதமான ரசங்களும் பொருந்தியது தான் எங்கள் மொழியிலே இருக்கின்ற பாடல்களும் இயல் இசை நாடகங்கள் அத்தனையும். அந்த வகையில் இந்த இசை எப்படி அந்த பாடலை கொண்டு வருகின்றது, என்ன கருத்துக்களை என்ன வரிகளோடு கொண்டு வருகின்றது, அது இன்றைய பொருத்தமானதுதானா அல்லது பயன்படக்கூடியதா என்று கேட்போம். நாகப்பன்னையா அவர்களே இணைந்திருக்கின்றீர்கள் தானே? இதோ அந்த பாடல்.
1: ஆண்டவா நாங்க என்ன நமீதா ரக்ஷிதா நயல்

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அற்புதமான புதிய பாடல்களை, வராத பாடல்களையும், கிளுகிழப்பான பாடலை, விறுவிறுப்பான பாடலை சுட சுட தந்து விடுவார் நாகப்பன் அவர்கள். அது மட்டுமா அல்லாமல் இறுதி வரை இருந்து கேட்டுக்கொள்வார் எங்களோடு. மகாலிங்கம் அவர்களை அழைக்கின்றீர்கள் போல் இருக்கின்றது, வாருங்கள். வணக்கம் மகாலிங்கம். வணக்கம் மாலிங்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மாலிங்கம், கூறுங்கள்.
1: அதான் என்னுடைய மைத்துனி வந்து வரதா சொன்னாங்க, அதுக்கு தான் இப்போ இணைக்கலாமான்னு.
0: முடிவடையும் நேரமாகிவிட்டது ஐயா. ஆயத்தமாயிருக்கின்றாரா?
1: ரெண்டே நிமிஷம் ஐயா.
0: ரெண்டு நிமிடமுங்களா? முயற்சி பண்ணுங்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்விலும் அவர் வந்து பாடலாம்.
1: சரியா? இல்லனா அதுல வர சொல்ற பாக்கிறான்.
0: பாருங்கள் பாருங்கள், அழைத்து பாருங்கள். அழைத்து சரி பார்த்து விட்டல்லவா அழைக்க வேண்டும் ஐயா. சரி,
1: அதுதான் தவறு ஐயா.
0: பாருங்கள்,
1: இருக்கிறேன். அழைப்பு மணி செல்கிறது.
0: நேரம் கடந்து விட்டது எங்களுக்கு, அதனால் அவர் வசதியான வந்துட்டாரா
1: ஐயா? வந்து
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: ஐயா. நெய்வேலியில இருந்து பேசுகிறேன் ஐயா.
0: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் முன்பும் வந்து எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது நெய்வேலியிலே?
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் தான் கூறிவிட்டேனே, பேசிவிட்டோம். நீங்கள் பேசுகின்றீர்கள், பேசுகின்ற. நெய்வேலி மாநிலத்தில் காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: மதி மதி மதி
0: சரி, பேசுங்கள் பேசுங்கள்.
2: மழை மழை பெய்து.
0: ஓ, சிறப்பு சிறப்பு. மழை சிறப்பு சிறப்பு. மழை பொழியட்டும். சரி, இப்பொழுது காற்றலையில் வந்தீர்கள், என்ன செய்ய போகின்றீர்கள்? என்ன பாடப் போகின்றீர்களா? கருத்து தரப்போகின்றீர்களா? மாலிங்கம், இணைப்பு இணைப்பு தெளிவாக இல்லை. அவரை பாடுவோ என்ன பாடப் போகின்றாரா, என்ன வேண்டும்? இணைப்பு சீராக இல்லை. நான் காலமும் ஓடிவிட்டது. நான் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு முடிந்தால் அவரை தயார் நிலையில் வைத்திருந்து கொண்டு வாருங்கள். நன்றி மகாலிங்கம். நன்றி. அவருடைய ஒளி வருகிறதில்லை எங்களுக்கு, கிளியர் தெளிவாக வரவில்லை. அவர் உங்கள் தொலைபேசி மூலம் இணைப்பும் அது ஏதோ ஏதோ தவறு இருக்கின்றது. அவர் முன்பும் வந்து பாடியவர் எங்களுக்கு, நாம் அறிவோம். இணைப்புக்கு நன்றி, உங்கள் முயற்சிக்கு நன்றி. நேரமும் சென்று விட்டது, கடந்து விட்டது, முடிவுக்கு வந்துவிட்டோம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு அல்லது நாளைய தினம் பொக்கிஷம் இருக்கின்றது, பொக்கிஷத்திலே வந்து முடிந்தால் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அழைத்து பாருங்கள். சரியா? அழைத்து சரி என்றவுடன் கொண்டு வர வேண்டும் மகாலிங்கம். இது உங்கள் வானொலி. சரியா? நன்றி உங்களுடைய முயற்சிக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில இன்னும் ஒரு நேயரை இணைப்பதற்கு முயற்சித்தார் அன்பு மகாலிங்கம். அது முடியாமல் இருக்கின்றது, காலமும் ஓடிக்கொண்டிருக்கும். முன்னேற தமிழ் வானொலிக்கு நாங்கள் நன்றியை கூறும் வேலை இருக்கின்றது. என்று இந்த நிகழ்ச்சியை நீடித்துக் கொண்டு செல்வதற்கு அவர் அனுமதி தந்தவைக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் வந்ததை கேட்டு மகிழ்ந்த நாங்கள் முதலில் ஒலித்த பாடல் கிருஷ்ணா நீங்கள் தந்த பாடலா காதல் இல்லை, அந்த பாடல் கலைதனில் விழுந்த களை எடப்பா என்ற பாடல். ஆனால் நீங்கள் கூறிய வரிகள் காதலில் விழுந்த கலைதனில் விழுந்த களை இல்லை, கலைதனில் விழுந்த களை எடப்பா என்று கேட்ட வரியது கலைகளில் விழுந்த கலை தனில் விழுந்த களை எடப்பாக முருகனை பார்த்து பாடுவது போல அற்புதமான ஒரு பாடல். அன்றைய நிலையை கூறிய வேளையிலே அன்றைய நிலைதான் இன்றும் இருக்கின்றது என்பதை நிரூபிக்கும் வகையில் இறுதியாக வந்த பாடல் கூறி செல்கின்றது. அதற்காகத்தான் இந்த விடயத்தை எடுத்தேன். சிறப்பான ஒரு ஒப்பீடுகள் அற்புதமாக வந்து தாங்கள் வந்து பேசி இணைந்து நல்ல சொல்லாடல் வந்து நல்ல பாடலையும் கேட்டீர்கள். இதற்கான முடிவுரையில் தொகுத்து வழங்குவதற்காக அன்புமுகள் ரேவதி அவர்கள் இப்பொழுது ஆயத்தமாகிவிட்டார். அவர் வருகின்றார். அவருடைய பாடலை அவருடைய முடிவுரையை கேட்போம். வாருங்கள் ரேவதி, அழைத்து விடுங்கள், ஓடி வாருங்கள். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

0: வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி, வாருங்கள்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா,
0: வாருங்கள்.
1: இன்று உங்களுக்கு நீண்ட காலம் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு விட்ட
0: நல்லதானே நிகழ்ச்சி, சிறப்பாக இருந்ததானே, வாருங்கள்.
1: உங்களுடைய முதல்ல ஆரம்பித்தவர் கிருஷ்ணன் அவர்கள் தான் அப்பா?
0: ஆமாம் ஆமாம், ஆரம்பிக்கும் பொழுது இன்றைய நிலையை கொஞ்சம் முன்னுரையிலே கூறிவிட்டு இன்றைய நிலை நேற்றைய நிலங்கள் நிலையை பற்றி தந்துவிட்டு ஏன் இந்த நிலை என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக சற்று சிந்தனைக்குரிய பாடலாக பொருத்தமாக இருக்கும் என்று ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்வு இல்லை என்ற ஆரம்பத்தோடு அந்த பாடலை தந்தேன் மகளே. அது யாரும் கேட்கவில்லை, முன்றையல் தமிழ் வானொலி தந்தது. குறுங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அழகாக 9 மணிக்கு இந்திய இலங்கை நேரம் 9 மணிக்கு சொல்லோடு பாடல் மிகவும் அற்புதமாக ஆரம்பிக்கப்பட்டு எப்பொழுதும் போல முதலிடத்தில் வருபவர் நம்மளுடைய திருபுவனம் சகோதரர் வந்து அருமையாக சொல்லோடு பாடல் கேட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி இனிமையான பழைய பாடலை ஒன்று கேட்டு எங்கெல்லாமும் இன்று அதை கேட்டு ரசிக்க வைத்தார். அப்புறமா ஷியாமலா சகோதரி வந்து மருத்துவமனையில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு அதனோட பாடலையும் கேட்டு நாங்கள் அந்த நாளில் படித்த பாடல் அது பாடசாலைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை நாங்கள் அந்த பாடநூல் பாடத்தில் படித்தது அதை அழகாக இன்று கேட்டு அந்த பாடல் திரைப்பட பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். அவங்களோட ஒரு ஆர்வத்தை பாராட்டுற எங்க இருந்தாலும் இந்த வானொலியை கேட்டு அதற்கான ஒரு உடனே பதில் அளிக்கும் விதத்திற்கு அடுத்ததாக நான் வந்தேன். அடுத்தது நம்ம மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் வந்தாரு. அவர் வந்து அழகான ஒரு சிவகாமியின் மகனை அவரே தன்னையே குறிப்பிடுற மாதிரி ஒரு பாடல் கேட்டிருந்தாரு, அருமையா இருந்தது. மேலும் நாகப்பன் அவர் தானா அனக்கும் சந்தனம் நாகப்பன் வந்தாரு, அவருக்கும் பாடல். சாந்தி வந்து பாடலுக்கு நல்ல இருந்து அவங்க கேட்ட பாடலு, அதை நாங்கள் எல்லோரும் சந்தோஷமா கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே கதவு பூட்டி சாவி எடுத்துன்னு போறவரு நம்ம கோவை சகோதரர் தான், அதனால அவரு கடைசியில பாடல் வழங்கப்பட்டது. அப்பா என் தூக்க கழகத்துல இருந்தவங்களாம் எழுந்துட்டேன், கடகடன்னு பாடலை கேட்டு அச்சோ அப்படின்ட்டு. அப்புறமா இப்ப பாருங்க, அந்த பாடலாலதான் என் போதையே தெளிஞ்சு எழுந்து தூக்க போதை தெளிஞ்சு எழுந்து அருமையாக இந்த இதுக்கு வந்து இப்ப நான் இது சொல்லிட்டு இருக்கேன். இந்த அப்புறமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உலக மக்களுக்கும் மற்றும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த வித பொறுப்பாக என்னுடைய அப்பா செயல்படுத்துவதையும் அதற்கு இடையில எத்தனை பாடல் கேட்டாலும் அழுக்காமல் சலிக்காமல் அப்படியா ஏதோ தருகிறேன் அப்படியா அப்படின்ட்டு கொடுக்கறதுல அவரோட நேரம் காலம் அந்த தாமதத்திலாம் பார்க்காம என் தொழில் பணி செய்து கிடப்பதே என்று வானொலிக்கு வந்தா அதனோட இதான் அவர் பங்கு படுறாருடைய அதனோட அதுல வந்துட்டாலே அவனோட ஆர்வம் எங்கெங்கோ போய் ஒரு வழியில வந்து நிற்கும். அந்த விதத்துல அப்பாவுக்கு நன்றி. இந்த தளத்தை அமைத்து கொடுத்த மீரா அம்மாவுக்கு, இயக்குனர் மீரா அம்மா வானரசி அவர்களுக்கும், எங்க இது பின்னால் இருந்து அப்பாவுக்கு பின்னால் இருந்து உதவி செய்து நேர பங்கெடுப்புகள்ல அழகாக பணிகள் செய்வதும் அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அப்பாவுக்கும் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுடன் இத்தனை நேரம் நாங்கள் நேரில் பார்க்கவில்லை என்றாலும் ஒருவருக்கொருவர் எழுதி கொண்டும் மகிழ்ந்து கொண்டும் இந்த அருமையான நிகழ்ச்சியை எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்த அப்பாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி வணக்கம் விடைபெறுகிறேன் அப்பா. நன்றி வணக்கம்.
0: சிறப்பு சிறப்பான முடிவுரையை தொகுத்து தந்தீர்கள் ரேவதி அவர்களை. இப்படி ஒவ்வொருவரும் இந்த தொகுப்பு தர வேண்டும், அதற்கு காரணம் உற்று நோக்கி நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுகின்றீர்கள் என்பதுதான். ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து நான் உங்களுடைய பாடல் தரும் பொழுது கூட ஒரு இடத்திலே அந்த அலங்காரம் கலையாமல் என்பதற்கும் அலங்காரம் கலையாத என்ற அந்த த மல் இந்த ரெண்டும் வித்தியாசப்பட்டதாலே கருத்துக்கள் எங்கோ போய்விட்டது. இதுதான் சொல். சொல்லோடு பாடல்லே அப்படி ஒரு கருத்து பிழை கூட, கருத்து பாடல்களே பிழையில்லை, நாங்கள் கையாளும் விதத்திலே தான் இருக்கின்றது. அதை உடனுக்குடனே சுட்டி காட்டிய அன்பு மகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவர் பிழை விடுவது தவறு என்பது, தவறை செய்வது அது திரும்பவும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிறப்பான நிகழ்ச்சி இந்த சொல்லோடு பாடல் என்பது சாதாரணமான விடயமில்லை, ஆழமான ஒரு நிகழ்வு. அதை மெதுவாக மெதுவாக ஒவ்வொன்றாக உடைத்து உடைத்து கொண்டு வந்து இன்று சொல்லோடு பாடல் என்றால் என்ன என்பதை உங்கள் எல்லோருக்கும் புரிய வைத்தோம். மொழியல் தமிழ் வானொலியூடாக அதற்காக இணைந்து சிறப்பித்த கே எஸ் கிருஷ்ணன், ஷியாமலா, ரேவதி, நாகப்பன், சாந்தி, மகாலிங்கம், அதை தொடர்ந்து அடுத்து இறுதியாக வந்த மகாலிங்கம் அவருடைய உறவினர் நெய்வேலியிலிருந்து வந்திருந்தார். அவருடைய ஒலி எங்களுக்கு சீராக கிடைக்கவில்லை. அவர் வந்து தன்னுடைய படைப்பை எங்களோடு இணைந்து கொள்வதற்கு அவருடைய படைப்பு சீராக கிடைக்காது எங்களுக்கு என்பதை தெரிந்து கொண்டேன். அது மட்டுமில்லாமல் உறவுகளை நீங்கள் எங்கள் நேரத்தையும் கணித்துக் கொள்ள வேண்டும். ஒன்றியல் தமிழ் வானொலி அதிபர் எங்களுக்கு சற்று நேரம் கூட்டி தந்திருக்கின்றார். நான் இன்று அரை மணித்தியாலத்துக்கு மேல் பெற்றுக்கொண்டோம். நல்லது, அடுத்த நிகழ்வுகளும் வர வேண்டும் அல்லவா? அதனால் நிகழ்ச்சிக்கு வரும்போது எந்த நிகழ்ச்சி என்பதை உணர்ந்து பெற வேண்டும். இது பாடுவோர் பாடலா நிகழ்ச்சி அல்ல. இருப்பினும் இருந்துவிட்டு ஒரு தடவை வர இருப்பவர்கள் அவருடைய ஆவலை நாங்கள் கணிக்கக்கூடாது. அதை நான் அவருடைய எண்ணத்தை என்னால் கூற முடியவில்லை. என்ன வர வேண்டாம் என்று என்னால் கூற முடியாது. நிகழ்ச்சி என்னவென்று உள்வாங்கி அந்த அதற்கேற்று நாங்கள் எல்லோரும் பணிபுரிய வேண்டும். அதனால்தான் எங்களுடைய நிகழ்ச்சி எங்களுடைய வானொலி சிறக்கும் என்பதையும் கூறிக்கொண்டேன். இதில் யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல. எந்த நிகழ்வானாலும் 2 மணி நேரம் வரை நாங்கள் நடத்துகின்றது. அந்த 2 மணி நேரத்துக்குள் உங்களால் பங்களித்து படைக்க முடியும் என்றால் சிறப்பு. அதை நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதையும் பணிவோடு கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை மேல நேரத்தை நீடிக்காமல் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அற்புதமாக சிறப்பாக இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை சிறப்பித்து தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு நேரத்தை ஒதுக்கி கொடுத்த முன்னியல் தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்களுக்கும் என் நன்றியை கூறும். இந்த வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த தமிழ், இவற்றிற்கெல்லாம் மேலாக இவர்களையெல்லாம் எங்களுக்கு தந்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி அவர்கள் பாதம் பணிந்து தலை குனிந்து சிரம் தாழ்த்தி இருகரம் கூப்பி உங்களோடு நான் இணைந்து வணக்கம் தெரிவித்து இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை இனிது நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இந்த வேளையிலே மனித நேயம், ஜீவகாருண்யம் அறம் தழைக்க வேண்டும். அதை கடைப்பிடிப்போம் என்று இறைவனுக்கும் கூறி உங்களுக்கும் கூறி வாழ்வோம் தமிழோடு அன்போடு என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலேகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் ஐந்தாவது மாதத்தின் 17வது நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 11:32 முற்பகலாக கனடாவில் காட்டும் இந்த நல்ல வேளையிலே பாரதத்தின் தென்னகத்திலும் ஈழமணி திருநாட்டிலும் இரவு நேரம் 9:02 என்று காட்டிக்கொள்ளும் நல்ல வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக இருக்கும் இந்த வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை நினைந்து கொள்ள வந்த அன்பு தமிழ், இவற்றையெல்லாம் எமக்களித்த எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு தலை சாய்த்து கரம் கூப்பி தாழ்பணிந்து வணக்கம் கூறி உலகளாவும் இருக்கின்ற என் முகம் தெரிந்த தெரியாத நல் உறவுகளே, உங்களுக்கும் வணக்கம் கூறி வரவேற்று கொண்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் மீண்டும் மீண்டும். இங்கிதமான இந்த வேளையில் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறி நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம் என்றும் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமான காலநிலை எங்களுக்கு காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் 20 பாகையை கண்டுவிட்டோம், இன்னும் 2 பாகை கூடலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. மொத்தம் 22 பாகை பூஜ்ஜியத்துக்கு மேலே மிகவும் சிறப்பான ஒரு காலநிலை. இதை நாங்கள் வெளியே சென்று உணர்வதாக இருந்தால் 20 பாகை இருந்தால் வெப்பம் எப்படி இருக்குமோ அதே வெப்பத்தில் இருக்கின்றோம். லேசான கூதல் காற்று போன்று, குளிர்காற்று போன்று ஊதிக்கொண்டிருக்கின்றது. பகவான் பகலை அழகாக வஞ்சமின்றி தந்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 14:56 வரை ஏறத்தாழ 15 தொடும் அளவுக்கு பகலை நீட்டிக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய பயணத்திலே. இங்கிதமான இந்த வேளையில் பச்சை பசேல் என்று காட்சிகள் கொடுக்கின்றன. பறவைகள், பிராணிகள், மிருகங்கள், மனிதர்கள் எல்லோரும் சுதந்திரமாக உலாவிக் கொள்ளும் ஒரு நல்ல காலநிலையாக எங்களுக்கு காணப்படும். இந்த வேளையிலே எல்லோரும் குதூகலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இப்படியான ஒரு காலநிலை எப்பொழுதும் எங்களுக்கு கிடைக்காது, கிடைக்கும் சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவப்படக்கூடாது என்று செய்காரியங்கள் எல்லாம் இப்பொழுது வீட்டுக்கு வெளியே, கட்டடத்துக்கு வெளியே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவற்றையெல்லாம் புனர்தாரணம் செய்வதும், சீரமைத்து கொள்வதும், உலா செல்வதும், ஆற்றங்கரை பக்கம், பூங்காவன பக்கம் செல்வதுமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம் என்று மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நீங்களும் வாருங்கள், உங்களும் மகிழ்வான செய்தியையும் தாருங்கள் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியிலே வளமையான எண்கள் 6478746415 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அழையுங்கள். எதற்காக அழைக்க வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமை என்று கூறுகிறேன். ஞாயிறு தூரம் வழக்கமாக 30 ஆண்டுகளை தொடும் வேளையிலேயும் இந்த நிகழ்ச்சி மாறாமல் வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான்

0: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம். நாங்கள் இப்பொழுது ஆடலோடு வரும் பாடல்களையெல்லாம் பாட இருக்கின்றோம். இது பாடுவோர் பாடலாம் வளமையான நிகழ்ச்சி. வளமையான நேரத்தில் வழக்கமாக வந்து பாடுவோர்களெல்லாம் வந்து பாடலாம் என்று சுதந்திரமாக 6478746415 என்ற எண்களை இணைத்திருக்கின்றோம். நீங்கள் அதிலே இணைந்து உலகின் எந்த பக்கத்தில் இருந்தாலும் எவரும் வந்து பாடிக்கொள்ளலாம். பாடகர்கள் தான் வந்து பாட வேண்டுமல்ல, பாடும் ஆர்வம் உள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் எல்லோரும் எல்லாம் இலை மறை காயாக இல்லாமல் நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்கான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. முதலில் ஒரு உறவு வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சிதம்பரத்திலிருந்து தேவநாதன்.
0: வணக்கம் வணக்கம். சிதம்பரத்திலிருந்து தேவநாதன் அவர்களே, புண்ணிய பூமியிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று பல தடவை கூறினேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா? உங்கள் ஊர் காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
1: நாங்கள் நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளோம் ஐயா. காலநிலை குளிர்ந்த காற்றுடன் இனிமையாக உள்ளது ஐயா.
0: பகல் வேளை எப்படி இருந்தது?
1: பகல் வேளை சற்று மிதமான சூழ்நிலை, மழை வரும் போன்று ஒரு காலநிலை இருந்தது ஐயா.
0: சிறப்பு சிறப்பு. நேற்றைய தினம் அப்படி இருந்தது? நேற்றைய தினத்தையும் இன்றைய தினத்தையும் ஒப்பீடு செய்யும் பொழுது நேற்று சிறப்பாக இருந்ததா, இன்று சிறப்பாக இருக்கின்றதா?
1: இன்று சிறப்பாக இருந்தது ஐயா. நேற்றும் இதே போல்தான் இருந்தது ஐயா. ஏனென்றால் காலநிலை ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும் என அறிவித்துள்ளார்கள்.
0: அப்படியா? மழை ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து பெய்வதை நீங்கள் விரும்புகிறீர்களா?
1: விட்டு பெய்தால் நல்லா இருக்கும் ஐயா, தொடர் மழை.
0: ஆனால் விட்டுவிட்டு வெயில் அரிப்பதை விட விட்டுவிட்டு மழை பெய்வதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். தொடர்ந்து வெயில் அரித்தாலும் சலிக்க மாட்டோம், சலிப்பு வந்தாலும் தாங்கிக் கொள்வோம். ஆனால் தொடர்ந்து மழை பெய்தால் கடினம்தான்,
1: தாங்க முடியாது ஐயா.
0: சரி, சிறப்பு, நல்ல செய்தியை தந்திருக்கீங்க. சரி, அங்கே காலநிலை சிறப்பாக இருக்கிறது, மகிழ்வாக இருக்கின்றீர்கள். நாங்கள் இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வந்துவிட்டோம். என்ன பாடலை பாடி எங்களை மகிழ்விக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: நான் வந்து எல்லோருக்கும் பிடித்த பாடல் ஐயா. இப்பாடல் எல்லா அலைவரிசைகளும் பல முறை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் ஒலிக்காதா என்ற ஆர்வம் தூண்டும் ஒரு பாடல் இது.
0: அப்படி ஒரு பாடல்.
1: ஆமா ஐயா. தாய் தன் மகளுக்கு தேன் கீதம் பாட்டும் பாட்டு ஊட்டும் ஒரு பாடல் இது. அடுத்தது மழலைகள் அனைவரும் விரும்பி கேட்கும் ஒரு மிகச்சிறந்த பாடல்.
0: எங்கே அந்த பாடலை கேட்போம் அப்படி என்றால் மேலும் அவளை தூண்டுகிறீர்கள்.
1: ஆமா ஐயா, நம் மறைந்த MSV ஐயா அவர்களின் சூப்பர் ஹிட் பாடல் அலைவரிசையில் இதுவும் ஒரு பெயர் புகழ் பெற்று தந்த இப்பாடல் ஐயா. இப்ப இப்பாடல் இடம்பெற்ற படம் வந்து மண்ணில் வந்த நிலவே. இதை இயக்கியவர் சந்திரசேகர் அவர்கள். இதன் பாடல் வரிகள் புலமை பித்தன் அவர்களால் இயற்றப்பட்டது. பாடகி சுசீலா அம்மா அவர்கள்.
0: சுசீலா என்ற ஒரு பாடகி இருந்தாவா?
1: இல்ல இல்ல, பாடகி வந்து சுசீலா அம்மா அவர்கள், MSV அவர்கள்.
0: சரி, கேட்போம். நான் புதிய பாடகி என்று விட்டேன். சார், நல்லது. இப்பொழுது இந்த பாடலை இவ்வளவு பீடிகை போட்டு இதை பற்றியெல்லாம் இவ்வளோ வர்ணனையோடு முதல் பாடலே இவ்வளவு சிறப்பாக இருக்கும்னு எங்களுக்கு ஆவலை தூண்டிவிட்டீர்கள். இங்கே அந்த பாடலை பாடங்களையும் கேட்போம்.
1: கேட்கிறோம் பாடுகிறேன்.

மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே. அன்பு கொண்ட செல்லக்கிளி கண்ணில் என்ன கங்கை நதி கொல்லம்.

மலரே மலரின் இதழே இதழின் அழகே, மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, அன்பு கொண்ட செல்ல கீழி கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா, நிலவே மலரே நிலவே மலரே மலரின் இதழே இதழின் அழகே, எட்டி நீக்கும் வானம் உன்னை கண்ட நேரம் பக்கம் வந்து தாளாட்டும், அந்தி மழை மேகம் இந்த மலர் தேகம் தொட்டு தொட்டு நீராட்டும், எட்டி நீக்கும் வானம் உன்னை கண்ட நேரம் பக்கம் வந்து தாளாட்டும், அந்தி மழை மேகம் இந்த மலர் தேகம் தொட்டு தொட்டு நீராட்டும், விழிகளில் கவினயம் விரல்களில் அபிநயம் கண்ணே நீ தூங்கு, விடிகிற வரையினில் மடியினில் உறங்கிடு பாடல் நீ.

உறங்கிடு பாடல் நீ கேட்டு நிலவே மலரே மலரின் இதழே இதழின் அழகே மண்ணில் வந்த நிலவே மடியில் பூத்த மலரே மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா.

புன்னையில் மணி பாதம் மண்ணில் படக்கூடாது. புன்னையிலை போலும் சின்ன மணி பாதம் மண்ணில் படக்கூடாது. பொன்னழகு மின்னும் மின்னழகு பார்த்து கண்கள் படக்கூடாது. பொன்னழகு மின்னும் உன்னழகு பார்த்து கண்கள் படக்கூடாது. மயில்களின் இறகி நில்லழகிய விழிகளை நீதான் தந்தாயோ. மணிக்குயில் படித்திடும் கவிதை இசையென நீதான் வந்தாயோ. மயில்களின் இறகி நில்லழகிய விழிகள் நீதான் தந்தாயோ. மணிக்குயில் படித்திடும் இதயின் இசையென நீதான்.

0: அன்பு கொண்ட செல்ல கீழி கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா நிலவே மலரே மலரின் இதழே இதழின் அழகே.
1: சிறப்பான ஒரு பாடல், நன்றாக முன்னுரையை தந்து அதை பற்றி எல்லாம் விளங்க வைத்து எங்களுக்கு அவலை தோன்றுங்கள். இது என்ன திரைப்படத்தில் ஐயா?
0: திரைப்படம் வந்து மண்ணில் வந்த நிலவே தான் ஐயா.
1: மண்ணில் வந்த நிலவே என்ற பாடலை நாங்கள் அறிந்தோம். இது நிலவே மலரே திரைப்படம் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் அதான் முதலில் குறைத்துவிட்டீர்கள். மண்ணில் வந்த நிலவே என்ற திரைப்படம் என்று நான் குழம்பி விட்டேன். அதன் பின்பு இங்கே உறவுகள் எழுதி கொண்டிருக்காள், அது நிலவே மலரே திரைப்படத்தில் தான் என்று நானும் அதை பார்த்தேன். நிலவே தான். எத்தனை தடவைகள் இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள்?
0: ஒரு தடவை தான் ஐயா கேட்டேன்.
1: ஆனால் நீங்கள் கூட்டீர்கள், எந்த எத்தனையோ இதுகளில் வந்தாலும் திரும்ப திரும்ப வராதா என்று எண்ணக்கூடிய பாடல் என்று கேட்டால் அப்போ ஒரு தடவை மட்டும்தான் கேட்டீர்கள். அப்போ ஒரு தளத்திலே தான் கேட்டிருப்பீர்கள்.
0: இப்பொழுது பயிற்சி பெற்றது ஒரு முறையே தான்.
1: நான் கேட்டது எத்தனை தடவை கேட்டீர்கள் என்று நீங்கள் ஒரு தடவை பயிற்சி செய்து பார்த்து விட்டு முழுமையாக வந்து சிறப்பாக பாடியிருக்கள். நீங்கள் பேசும் பொழுது சரி தடுமாற்றங்கள் இருந்தது, அதனால் தான் என்ன நிலை தடுமாறுகிறார். மண்ணில் வந்த நிலவே என்ற பாடலுக்கு மண்ணில் வந்த என்ற படம் என்றும் கூறுகின்றீர்கள். பல தடவை எத்தனை தடவை கேட்டாலும் எல்லா தளங்களிலும் எல்லா ஊடகங்களாலையும் வருகின்ற பாடலை கேட்க வேண்டும் போல் இருக்கும் என்று. ஆனால் நல்லது, சிறப்பான பாடல் முழுமையாக தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு பெண் குரலில் வந்த பாடலை துணிந்து நீங்கள் ஆண் குரலே பாடியிருக்கின்றீர்கள். இப்படித்தான் நாங்கள் ஆண் குரலே பாடினாலும் பெண் குரலில் கேட்பது போன்று வராது. ஆனால் அந்த பாடலின் சாரீரத்தை நல்ல சந்தோஷமாக நாங்கள் கேட்கக்கூடியதாக தந்தீர்கள். வரிகளும் சிறப்பாக இருந்தது. என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒலிபரப்ப வேண்டும் தேவநாதன்?
0: எனக்கு ஒரு பொன்மாலை நான் காண தகதிமித்தோம் என்ற பாடல் ஐயா.
1: ஒரு பொன்மாலை நான் காண தகதிமித்தோம் என்ற பாடல். பொன்மாலை, ஓ பொன்மாலை, இந்த அம்மானை என்று வரும் நல்ல பாடல். பொன்மாலை நாம் காண
0: இயக்கிய பாடல் ஐயா.
1: நல்ல பாடல், சிறப்பாக இருக்கும். சிறப்பான அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்வோம் உங்களோடு இணைந்து. அதற்கு முன்பு நீங்கள் அந்த பாடலை நாங்கள் கேட்டு ரசித்தோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் ஒரு பாடலுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. ஓய்வெடுத்து மீண்டும் வந்து எங்களோடு பாடி காட்டுங்கள். நன்றி தேவநாதன். இணைந்தமைக்கு சிறப்பாக இருந்தது பாடல். நன்றி நன்றி நன்றி. ஆடலுடன் பாடலை கேட்டு நின்ற இசையை கேட்டவுடன் ஓடி வந்து பாடுவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை அலங்காரத்தோடு ஒரு படத்தை வைத்து ஜெகபர் சாதிக் அவர்கள் வளமை போல தானும் இணைந்திருக்கின்றேன். நீங்களும் பாருங்கள் என்று அழைப்பது போன்று வரவேற்பு தந்து நிகழ்ச்சியையும் வரவேற்று என்னையும் வரவேற்றிருந்தார். அவருக்கு நன்றி. அதே படத்தை உடனே தொட்டு இங்காலே போட்டு அந்த படத்தையும் வரவேற்று எங்களையும் வரவேற்று நானும் ஆயத்தமாக இருக்கின்றேன். எல்லோரும் பாருங்கள் பாடுவோம் என்று எங்கள் அன்பு கிருஷ்ணன் அவர்களும் உத்வேகத்தோடு தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த நன்றிகளை கூறும். இந்த வேளையில் தான் மகாலிங்கம் ஓடி வந்து விட்டார். மகாலிங்கம் ஓடி வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஜெகபர் சாதிக் அவர்களும் இந்த பாடல் நிலவே மலரிலே தானே என்று அவரும் ஒரு எழுதியிருக்கின்றார் தான். அதற்கு முன்பே நான் அவர் கூறும் பொழுதே எனக்கு தெரிந்து விட்டது. தவறுதலாக அவர் அந்த பாட வேண்டும் ஒலிபரப்பில் இணையம் எனக்கு இணைப்பு கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இருப்பவர்கள் அது கிடைத்தவுடன் ஒரு தடுமாற்றம் வருவது அதில் ஒரு பிழையும் இல்லை. மிச்சம் சிறப்பாக பாடி சென்றார் அவர். அடுத்த பாடலை பாடுவதற்காக எங்களுடைய மகாலிங்கம் அவர்களை இணைத்து விடுவோமா ஒரு தடவை? வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: மிக உற்சாகத்தோடு வந்திருக்கும் மகாலிங்கம் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருப்பீங்க, மகிழ்வா இருப்பீங்க.
1: மகிழ்வாக இருப்பதற்கு காரணம் என்ன? மகிழ்வுக்கு காரணங்கள் பல உண்டு, அதில் விசேஷ காரணங்கள். அந்த சந்திக்கும் போது மலர்ச்சியான ஒரு நினைவு, மலர்ச்சியான தருணங்கள் ஏற்பட வேண்டும். சிறப்பு சிறப்பு இந்த வேளையில் அங்கே உங்களுடைய காலநிலையை ஒரு தடவை கூடினால் நீங்கள் மகிழ்ச்சி தானோ என்று நான் அறிந்து கொள்வேன்.
2: இந்த மந்த நிலையில இருந்தாலும் ஒரு மாலை நேரம் ஒரு அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க உக்கரமா தான் இருக்கு.
1: அப்படியா? உதக்காத்தோட்டம் வீசவில்லையா?
2: இல்லையா? இல்லை இல்லை.
1: ஆனா அந்த பகல் அரித்த வெயில் நல்ல வெயில் அரித்ததா?
2: வெயிலும் அடிக்கவில்லையா? ஆனா இரவு நேரம் அப்படி ஒரு
1: ஆனா வெப்பமாக இருக்கின்றது, கொஞ்சம் வெக்கையாக இருக்கின்றது.

0: ஓ, சிறப்பு. ஏனென்றால் வெப்பமும் குளிரும் எங்களுக்கு வேண்டிய ஒன்று. எங்கள் உடல் அதுதான். இந்த எங்கள் உடல்லே உள்ள உள்ளுறுப்புகளிலே உள்ளது தான் வெளியே அண்டத்திலும் இருக்கின்றது ஐயா. சரியா? இதற்குள்ளே நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதே போன்றுதான் வெளியே எங்களுக்கும் கோபங்கள், சீற்றங்கள், மகிழ்ச்சி இருக்குது. அதே போல் இயற்கை உதவி செய்து கொண்டிருக்கின்றது இல்லையா?
1: ஆமாயா.
0: சிறப்பு. அங்கே உங்களுடைய ஆன்மீகத்துறை எப்படி சென்று கொண்டிருக்கின்றது?
1: ஆன்மீகத்துறை இன்னைக்கு கீர்த்தி இல்லையா, நான் போய் ஆலயத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே காலையிலேயே இன்னைக்கு 10:30 செஞ்சு கிருத்தியல் வந்து அபிஷேகம்
0: நடந்தேன்.
1: எப்போதும் வளமா வந்தது வந்துட்டேன். ஏன்னா இன்னொருத்தவர் இருக்கும் போது இப்ப புது குருக்கள் வந்திருக்காங்க, அவங்க கரெக்டா அந்த டயத்துக்கு செஞ்சிடுறாங்க.
0: புதிய தும்பு கட்ட பொழுது நன்றாகத்தானே பெருக்கம்.
1: ஆமா,
0: புதிய தும்பு கட்டு நன்றாக பெருக்கும் ஐயா. போக போகத்தான் தெரியும், புதிய ஐயா வந்து விட்டார். குறுக்கு வந்து நான் நகைச்சுவைக்காக கூறினேன். அவர்கள் கடமை தவறாதவர்கள். அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஆறுகால பூஜை என்று அதற்கேற்ற வழி தங்களை தயார்படுத்தி செய்வார்கள்.
1: முறப்படி அந்த இது
0: செய்வார்கள்.
1: படித்தவர்கள் பாடசாலையிலிருந்து தயார் இதில் வந்தவர்கள்.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இன்று மகிழ்வாக நாங்கள் எங்களை ஆக்கி கொண்டோம். இப்பொழுது இருவரும் மனநிலை சிறப்பாக இருக்கின்றது. மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் ஆனந்தமாக இருக்கின்றார்கள். ஐயா மகாலிங்கம் வந்துவிட்டார், பாடப்போகின்றார் என்று. சரி, என்ன பாடலை இன்று பாடுவோர் பாடலாமல் பாடுவோம் என்று எண்ணி வந்தீர்கள்?
1: இன்னைக்கு ஒரு தாயை பற்றி, தாயுடைய இது. போன வாரமே தாயுடைய அன்னைய தினமா இருந்ததுனால அந்த பாட சூஸ் பண்ணேன். பதி அந்த பயிற்சி பண்ணி பார்த்தேன், நல்லாவும் வந்தது. அந்த அந்த வாரம் நீங்க வேற ஏதோ ஜோலியா சென்று விட்டதுனால அது தடைப்பட்டுச்சு. அதே இந்த வாரத்துல அந்த பாட
0: எங்கே கேட்போம், ஆயத்தமாக இருக்கின்றோம். பாருங்கள், பாடுங்கள், கேட்போம்.
1: இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவி தொட்டிலை கட்டி வைத்தேன். அது பட்டு தூயிலுடன் அன்ன சிறகினை மெல்ல நயித்து வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு

இன்னும் நாராரோ வந்து பாராட்ட, நாராரோ என்று தாளாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட, என்

போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள், கூறும் அறிவுரைகள். இந்த பச்சை கீழிக்கொரு செவ்வந்தி பூவின் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னை சீரகினை மெல்லனையிட்டு வைத்தேன். ஆறு கடைகளில் அடங்கி நடந்தினில் காடும் வளம் பெறலாம். ஆறு கரையினில் அடங்கி நடந்திடில் காடும் வளம் பெறலாம். தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்திட்டால் நாடும் நலம் பெறலாம், நாடும் நலம் பெறலாம். நாராரோ என்று தலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை.

இந்த பச்சைக்கு பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவின் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு

0: ஆறாறு வந்து பாராட்டு.
1: நல்லதோர் பாடலை ஆயத்தப்படுத்தி அந்நிய தினத்துக்கு பாட வேண்டும் என்று வந்த உங்களுக்கு அந்த தினத்திலே எங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கேற்ற தடைகள் காரணமாக நிகழ்த்தவில்லை. ஆனால் அதை பாடிவிட வேண்டும் என்று இன்று ஓடி வந்து முழுமையாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இது என்ன திரைப்படத்திலேயே ஐயா?
0: இது
1: இது ஆண்குரல்லே வந்த பாடலை நீங்கள் கொண்டு வந்து தந்திருக்கீங்க. அதில் பெண் குரல்லையும் குறைந்த வரிகளிலே பாடப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். நல்ல பாடல், நல்ல கருத்தான பாடல். தாய்க்குரிய பாடல் தான், தாயினால் வளர்ப்பிலே தான் எல்லாம் இருக்கின்றது என்பதை கூறும் பாடல் சிறப்பாக இருந்தது. உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டுமா லிங்கம்?
0: இந்த பாடலே எனக்கு பண்ண தேவலாங்க.
1: இந்த பாடலே தந்தால் நலமா இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள். சரி, உங்களுக்காக இந்த பாடல் ஒலிபரப்ப.
0: எனக்கு இந்த இது வந்து இதுல வந்து பெண் குரல் வந்து அவங்க பேரு நல்ல பெரியா, அந்த அவங்க பாடுற பாரு அவங்க சொந்த குரல்ல பாடுவாங்க, அந்த பாடல் இருந்தா இன்னும் சிறப்பா இருக்குங்க. இது ஆண்குரல் பாடல்.
1: ஆமா, ஆண்குரல் பாடல்களே நீண்ட வரிகள் உண்டு. அந்த அவங்களோட பாடல்கள் குறைந்த ஒரு பல்லவி அதோட முடிஞ்சு சரணத்தோட முடிந்து விடும். அது குறைந்த நேரம்
0: பாடலும் பாடலும் உண்டு ஐயா. இன்னும் பாடலும் அவங்க பாடலே முழுமையா இது மாரி இருக்கும் ஐயா.
1: சார், நான் உங்களுக்கு பெண் குரல் தான் வேண்டுமா?
0: என்னையா
1: பெண் குரலில் வந்த பாடல் வேண்டுமா?
0: ஆமா, பெண் குரல்ல உள்ள பாடல் தான்.
1: சரி, அந்த பாடல் உங்களுக்கு தரப்படும். சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, நீங்கள் வரலாம் மீண்டும். நன்றி மகாலிங்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி, நன்றி, நன்றி.
1: இப்பொழுது அன்பு ஷியாமலா அவர்களும் வந்து
0: விட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்
1: கூறுங்கள்.
0: என்னுடைய நண்பர் வந்து பாடுறாரு. சரி, அடுத்த பாடல் நினைச்சு உங்களை
1: இல்லை. இப்பொழுது அருகில் இருந்தால் பாடலாம், அல்லது மீண்டும் அழைத்து பாடுங்கள்.
0: இல்லை, அருகில் அழைத்து தான் பாட வேண்டும்.
1: சரி, அழைத்து கொண்டு என்னிடம் தாருங்கள், நாங்கள் போய் பாடல்கள் கொடுப்போம். என்ன பெயர் அவருக்கு?
0: என்னையா
1: அவருக்கு என்ன பெயர் ஐயா?
0: பேர் வந்து சடார்ன
1: நண்பர் அல்லவா? நண்பர்ன்றா ஞாபகம் இருக்கவில்லை. சரி, அவரை இணைத்து கொண்டு அப்ப உங்கள் அழைப்பிலே தானே வருவீர்கள். அப்பொழுது நான் கண்டுகொள்வேன். அழைத்து கொண்டு வாருங்கள், கேட்போம் அவர் குரலையும் கேட்போம். அல்லது நீங்க இருவரும் பாடுவது என்றாலும் நல்லது.
0: வரலட்சுமி அவர்கள் பாடினது
1: வரலாறு. ஆமா ஆமாம், சரி. வரலட்சுமி அம்மாவனுடைய குரல்ல நல்லது. மகாலிங்கம் சிறப்பு கருத்து தந்தீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு நீங்களும் ஆயத்தமாகி உங்கள் நண்பரையும் ஆயத்தமாகி கொண்டு வந்தாலே எங்கள் நன்றி.
0: நன்றி,
1: நன்றி, நன்றி. மகளே, ஷியாமலா வந்து விட்டார் என்று எண்ணியிருந்தீர்கள். வாருங்கள், பாடலாம் முடிந்தால் கேட்கத்தான் முடிகிறது என்றும் ஒரு பதம் அங்கே எழுதியிருக்கின்ற வலைத்தளம் உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இருப்பினும் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். வாருங்கள், அடுத்த உறவை முனைப்போமா? அடுத்த உறவாக வருகின்றார் திருமயிலை ஊரிலிருந்து வருகின்றார் அன்புடன் யோகா ராஜி அவர்கள். வணக்கம், வணக்கம் யோகா ராஜி அவர்களே.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: எப்படி? நான் நலமாக மகிழ்வாக இருக்கு. என்னம்மா?
2: ஃப்ரைடே நிகழ்ச்சி இருந்ததா?
1: ஆமாம், சிறப்பாக இருந்தது.
2: இல்ல, ஊர்ல இல்ல.
1: நீங்கள் இல்லையன்றுட்டு இல்ல நடந்ததாண்டு கேட்டீர்கள். நல்லது, நீங்கள் இல்லையென்று உங்களுக்கு தெரியும். என்ன, நீங்கள் இருந்தால் வந்திருப்பீர்கள் தானே? என்று பக்தி பாடல் அல்லவா, பக்தி வேலை அல்லவா. நேற்றைய தினமும் நடைபெற்றது. நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டு என்று பாடுவோர் பாடலாம். சரி, வீட்டுக்கு வெளியே சென்று வீட்டுக்கு வந்து விட்டீர்கள். எப்படி செல்கின்றது உங்களுடைய காலநிலைகள் அங்கே இன்று யோகாராஜி? சிறப்பாக இருக்கின்றதா? மண்டையை தொப்பி போடுங்கள், இல்லை குடைபிடியுங்கள். மகளை சொல்லுவதற்கு பிடித்து பார்ப்பதற்கு
2: போயிடும்.
1: வெப்பமான காலங்களில் தொப்பி அணிவதற்கு வீட்டின் உள்ளே வெப்பமா உங்களுக்கு? அப்படி குளிரூட்டிகள் இல்லையாமா வீட்டின் உள்ளே? எதிலே செய்யப்பட்ட கை விசிறி? கடதாசியிலே செய்ததா, மட்டையிலே செய்ததா, ஓலையிலே செய்ததா, மயில் இறகிலே செய்ததா?
2: இருக்கு, மட்டையில செஞ்சதும் இருக்கு.
1: மயில் இறகுல?
2: ஓலையில செஞ்சதும் இருக்கு.
1: மயில் இறகுல இல்லையா? மூலி வகைகளை வைத்து பெண்ணியிருப்பார்களே என்ன, அப்படி விசுக்கும் போது நல்ல வாசங்களும் எல்லாம் நோயரும் நல்ல வாசனை வரக்கூடியதான விசிறையும் இருக்கின்றது.
2: ஒரு தடவை எல்லா விசிறியாலும் விசிற முடியுமா?
1: ஒரே நேரத்தில் சிறப்பு மகளே, பேசுவதற்கும் பாடுவதற்கும் நாங்கள் மனோநிலையை சீராக கொண்டு வருவதற்கும் சில விடயங்களை கலந்து பேசினோம். நலமாக இருக்கும் இந்த வேளையிலே இந்த வெப்பம் குளிர் எல்லோருக்கும் பொதுவானது தானே, எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் நீங்கள் கூறியது போல். ஒரு சிலருக்கு உபாத நிலைகள் இருக்கின்றது, ஒரு சிலருக்கு அலட்சிகள் ஏற்படுவது இருக்கிறது. அதனால் இவற்றையெல்லாம் சரிபோக்கித்தான் போக வேண்டும். உலகத்திலே எங்களை வாழ வேண்டும் என்ற போராட்டத்துக்கு முதல் விடுவது இந்த கிருமிகள் தான், இயற்கையும் கிருமியும். சரி, இன்று என்ன பொன்மொழியா அல்லது கடி ஜோக்கா? கடி நேர பாட்டு. நாங்களெல்லாம் செவி முடக்க காத்து கொண்டிருக்கிறோம். யோகாராஜ், எங்கே உங்கள் பாடல், முதல் பாடலை கொண்டு வாருங்கள், கேட்போம்.
2: பூமியில் வரலாம் வரலாம் இது போல் வருமா சந்தனமல்ல.

காலம்

மரங்கள் விரிந்தே குடையென நின்றேன். நிழலை கொடுக்கும் நமக்கெனவே நிலவும் கதிரும் உதிப்பது கூட உலகில் நமக்கு ஒளி தரவே வாழ்வே எல்லாலும் பல பிறையே பாசம் நம்பாடில் தலைக்கதையே எல்லோரும் உறவென சொல்வோமே அன்பு ராஜாங்கம்.

0: வாழ்த்துக்கள். நல்லதொரு பாடலை கொண்டு வந்து தந்தீர்கள். இது எத்தனை தடவைகள் இந்த பாடலை நீங்கள் மேடையிலே பாடியிருக்கிறீர்கள்?
1: மேடையில் பாடினதே இல்லை.
0: மேடையில் பாடுறதுல வானொலியிலே தான் பாடுவீர்கள் அப்படித்தானே?
1: பழைய
0: பாடல் தானே வரிகளும் இசையும் நலமாக இருக்கும் கேட்பதற்கும் பாடுவதற்கும். சரி, இன்று உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் நாங்கள் யோகாராஜி?
1: இன்னைக்கு அந்த சிவாஜி படம்,
0: பல படம் இருக்கின்றது அவருடைய,
1: ரோஜாவின் ராஜா.
0: ஓ, அந்த
1: ரோஜாவின் ராஜான்னு ஒரு படம்.
0: ஆஹா, அதுல என்ன?
1: அதுல வந்து அவங்க டூயட் சாங் ஒன்று வரும். இருங்க சொல்றேன். அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன், அன்பே உன் எழு கண்ட ஒரு நாளிலே ஆனந்தமே தங்கும்.
0: சிறப்பான பாடல், நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு, உங்களுடைய வலைத்தளம் சற்று தடை ஏற்படுகிறது. உங்களோட வலைத்தளத்தில் நீங்கள் நின்று பேசும் இடம் சில வேளை மாற்றமோ தெரியவில்லை. ஒரு தடவை திரும்பி நின்று பேசி பாருங்கள் அல்லது நகர்ந்து பாருங்கள். இடையிடையே தடை வர பார்க்கின்றது. சிறப்பு அந்த பாடலை உங்களுக்காக தருகிறேன். நீங்கள் இந்த பாடல், இந்த சாந்தி நிலையத்திலே இறைவன் வருவான் வருவான் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது, தெரியும் தானே? முடிந்தால் அடுத்த முறை அந்த பாடலை ஒரு தடவை பாடுங்களேன், உங்கள் குரலை கேட்டு பார்க்கலாம். இன்று நீங்கள் நினைத்ததை வந்து பாடுங்கள். மறு தடவை வரும்பொழுது அந்த பாடலை தேடி உங்களுக்கு தெரியும் அந்த பாடல், அதையும் பாடினால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். நல்லது யோகாராஜி, மீண்டும் பாருங்கள். உங்களுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது, வர வேண்டும். அடுத்த பாடலையும் தாருங்களம்மா. நன்றி மகளே, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. இப்பொழுது இரண்டாவது பாடலை தருவதற்காக அன்புடன் யோகநாதன், தேவநாதன் அவர்கள் வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் தேவநாதன், பாருங்கள். தேவநாதன், வணக்கம். தேவநாதன்,
2: வணக்கம் ஐயா.
0: பாருங்கள் உங்களுக்கு இரண்டாவது பாடலை.
2: கேட்ட பாடலையே பாடவில்லைன் ஐயா. படம் மைதிலி என்னை காதலி.
0: அப்ப அந்த பாடலை நான் ஒலிபரப்ப வேண்டாமா?
2: தாராளமாக அதே ஒலிபரப்புங்கள்.
0: அதே தான் இப்ப பாடவும் போகின்றீர்களா?
2: ஆமாம் ஐயா.
0: சரி, பாடங்கள் கேட்போம்.
2: நன்றி ஐயா.
3: Oh.

நான்

சூளை பாலாகுவையை கண்டேன். அந்த கட்டுடல் மெட்டுடல் உதிராமல் சதிராடி மதிதண்ணில் கவி சேர்க்கு.

0: நல்லதோர் பாடலை கேட்டதோடு மட்டுமல்லாமல் நீங்களே பாடியும் காட்டியிருந்தீர்கள். தாளங்கள் பக்க வாத்தியங்கள் கருவியோடும் வாயோடும் கொண்டு வந்து தந்தீர்கள், சிறப்பு. இந்த தாளத்தை, இந்த சலங்கை நீங்கள் தான் போட்டீர்களா, வேறு யாராவது போட்டார்களா? ஒலியை நீங்கள் ஒலிக்க வைத்தீர்களா, வேறு யாராவது உங்களோடு இருந்து ஒலிக்க வைத்தார்களா?
1: வலது இடது கையில்
0: நீங்கள் தானே, நீங்கள் தானே போட்ட நீங்கள் தேவநாதன், நீங்கள் தானே ஒலித்தீர்கள், உங்களால்
1: தான்.
0: சரி சரி, அதுதான் கேள்வி. நான் அதுதான் என்னவென்றால், நீங்கள் பாடும் பொழுது நீங்கள் மேடைகளிலேயும் பாடியிருக்கின்றீர்கள், மற்றவர்கள் பாடுவதையும் பார்த்திருப்பீர்கள், நான் குறை கூறவில்லை. உங்களோட ஓசையை விட சலங்கையின் ஒளிதான் மிதமாக இருந்தது, அதனால் உங்களோட ஓசையை, உங்களோட குரலை அது முழுங்கிவிட்டது. சரியா? இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும், நீங்கள் சங்கீதம் நன்றாக தெரிந்த, நீங்கள் சங்கீத பாடலை கொண்டு தரும் பொழுது அங்கே இசைக்கருவிகளை இசைக்கும் பொழுது இசையமைப்பாளர்ந்து ஒவ்வொரு கருவிகளுக்கும் ஒரு அளவோடு கொடுத்துருக்கின்றார், ஒலியினுடைய அளவோடு. அதையும் கொஞ்சம் கவனித்தால் மேலும் சிறப்பாக இருந்தது, நன்றாக இருந்தது பாடல், நன்றாக இருந்தது. நீங்கள் பாடுது உங்களோட குரலை கொஞ்சம் அந்த அது தடைப்படுத்துவது போல் ஏற்பட்டது, நீங்களே செய்தபடியால் போ தெரியவில்லை. மறுமுறை கவனித்துக் கொடுங்க. நன்றாக உள்வாங்கி இந்த பாடலை பாடியிருக்கீர்கள், சிறப்பு, நல்ல பாடல், சிறப்பாக பாடியும் இருக்கிறீர்கள். அந்த ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். அதற்குரிய பக்க வாத்தியங்கள் ஏதோ கிடைப்பதை கொண்டு செய்ய வேண்டுமென்று செய்தீர்கள். அந்த சலங்கையினுடைய ஒலி கொஞ்சம் கூடுதலாக இருந்தது உங்கள், ஏன்னா உங்களுக்கு தான் இதை கூற, ஒரே யாருக்கும் கூற மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு இதை பற்றி நன்றாக தெரியும், மேடைகளை பார்த்துருப்பீர்கள், சிறப்பாக. மற்றது எங்களுடைய ஒலிபெருக்கியின் அளவு, நீங்கள் ஒரு கைபேசியிலே தான் இதையெல்லாம் செய்கிறீர்கள். இப்போ கைபேசியில் இந்த அளவீடுகள் உயர்ச்சிகள் கவனிப்பது சரியான கடினம், ஆனால் நீங்கள் அதை சுலபமாக ஆரம்பத்திலிருந்து முடி வரைக்கும் சிறப்பாக கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் தேவநாதன், மேலும் வளர்கள். நன்றி ஐயா, சிறப்பாக
1: நன்றி.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்தில் பாருங்கள். ஒவ்வொரு உறவினர்களும் ஆர்வத்தோடு வந்து தங்களால் முடிந்ததை இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் தங்களுக்குள்ள ஏற்படுகின்ற அந்த உணர்வை வெளிக்காட்டும் முகமாக திறமையோடு செயல்படுகின்றார்கள். தங்களுக்கு தெரிந்ததை ஓடி வந்து அப்படியே செய்வதற்கு அவர்கள் தாராளமாக வந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்று போதிய அளவு நேரம் கொடுத்து உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் எல்லாம் இலை மறை காயாக இல்லாமல் வெளியே வர வேண்டும். இப்போ உங்கள் எல்லோரையும் எங்கள் வலைத்தளத்தில், அதாவது எங்கள் இணையத்தை, எங்களுடைய வானொலியின் நேயர்கள் அத்தனை பேருக்கும், உலகளாக இருக்கும் உறவுகளுக்கும் உங்கள் எல்லோரையும் தெரியும். இங்கே எங்கள் தளத்துக்குள்ளே இருப்பவர்கள் கருத்துக்களை தருவதைப் போன இனியோரும் தருவார்கள், அதையும் நான் பார்த்துக்கொள்வது. சிறப்பாக பாடியிருக்க எல்லோரும் பாராட்டும் வகையிலே பாடியவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த பாடலை தருவதற்காக யார் வரப்போகின்ற வானொலி காத்து கொண்டிருக்கின்றது. நேயர்கள் வர வேண்டும் என்று பார்வையாளர்கள் கேட்பவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே பார்ப்போம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களுக்கு சுழற்சி விடுங்கள், வந்துவிடலாம்.

தங்களால் முடிந்தவரை வானொலிக்கு வந்து பாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரும் வேளையிலே இவ்வளவு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். தொலைபேசி தானே, ஒரு கைபேசியிலே தானே பாடுகிறீர்கள். அன்பு உறவுகளே, உண்மையிலே மெச்சுகிறேன் நான். இங்கே எல்லாம் பாராட்டுகிறார்கள். அப்படித்தான் மேடை அமைத்து, அறிவிப்பாளர்களை வைத்து, தொகுப்பாளர்களை வைத்து, இசையமைப்பாளர்களை வைத்து, பக்கவாத்தியங்களை எல்லாம் வைத்து கொண்டு பாடுவதற்கு எத்தனையோ பேர் சந்தோஷப்படும் இந்த வேளையிலே நீங்கள் ஒரு தொலைபேசி, அதுவும் கைபேசி எடுத்து, கையிலே கைபேசியை பிடித்து கொண்டு பாடும் பொழுது அதிலே இடையிலே வருகின்ற அந்த இசையையும் தர வேண்டும். அது உங்களால் முடிந்தவரை தருகின்றது. முன்பு பாடியவர்களும் பலர் அப்படி செய்திருக்கின்றார். இங்கே நீங்களும் செய்கின்றீர்கள். உங்களை நான் மெச்சுகிறேன். வருவதற்கு முன்பு ஒரு பாடலை தெரிவு செய்து அது எந்த பாடலாக இருக்கும் அதை தர வேண்டும் என்று மகாலிங்கத்தை எடுத்துக்கொண்டார். கடந்த வாரம் தான் பாட வேண்டும் என்று அவளோடு காத்து கொண்டிருந்த பாடலை இந்த வாரம் அதை பாடிவிடுவோம் என்று ஓடி வந்து பாடினார். இதுதான் அந்த முயற்சியும் அந்த ஆர்வம் என்பது. இது இருக்கும் வரை உங்களை யாரும் தவிர்க்க முடியாது. உங்களுக்கு போதிய அளவு சந்தர்ப்பம், நல்லது ஒரு தளம் நீங்கள் களமாடி செல்வதற்காக கிடைத்திருக்கின்றது. நன்றாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எனக்கு தெரிந்தபடி உங்களுக்கு ஒரு சில சில குறிப்புகளை தருகின்றேன். அதையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு பலர் முன்னேறியிருக்கின்றீர்கள். எனக்கு அது நன்றாக தெரியும். உங்களை முன்னேற்றி விட வேண்டும், உங்களை உயர்த்தி விட வேண்டும், உங்களுக்கு சிறப்படைய வைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய நோக்கம். அதனால் தான் சில சில குறிப்புகளையும் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கேன். இடையில் உங்களுடைய ஞாபக சக்தி எப்படி இருக்கின்றது? ஒரு சில பாடகர்கள் வந்து பாடுவார்கள், நன்றாக பாடிக்கொண்டு வந்து கைபேசியிலே பாடும் வேளையில் சில சொற்கள் மாறிவிடும். ஆனால் அந்த மாறிய சொற்களையும் சந்தம் மாறாமல் ஒரு ஏதோ ஒரு சொல்லை போட்டு பாடிவிடுவார்கள். அது எவ்வளவு கட்டித்தரும் சமயோசிதமாக. உங்களிடம் அந்த திறமைகள் இருக்கின்றது என்பதை நான் அறிகின்றேன். பாருங்கள், இணையுங்கள். அடுத்து வரும் பாடகர் யாராக இருக்கலாம் என்று பார்ப்போம். அழையுங்கள். 6478746415 பாடுவோர் பாடலாம் மொன்றியல் தமிழ் வானொலியிலே.

0: வந்து விட்டீர்களா மகாலிங்கம்? வாருங்கள்.
1: வந்து விட்டேன் ஐயா, வந்து விட்டேன்.
0: வர வேண்டும், வர வேண்டும். நண்பர் வந்து விட்டாரா?
1: என்னையா, அவரு அவருக்கு நான் போட்டேன் ஐயா, இணைப்புள்ள வரலையா?
0: அச்சா, பரவாயில்ல. நீங்கள் கொண்டு வந்த பாடலை பாடுங்களேன். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு தானே?
1: ஆமா ஐயா, வரலாம்.
0: இரண்டாவது பாடலாக என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்? ஆயத்தமாகிக் கொண்டு பாடுங்கள். உங்களுக்கான சந்தர்ப்பம் இங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்பதற்காக பலரும் நல்ல கருத்துக்களை
1: தந்திருக்கிறார்கள். அதி சீக்கிரமாவே வந்து விட்டதுனால ஒரு தடுமாற்றம்.
0: ஓ, தடுமாற்றம். நல்ல நிதானமா ஆறுதலாக அமைதியாக பாடுங்கள். ஒரு அவசரமும் இல்லை. உங்களுக்கு இது உங்களுடைய நேரம். இதை நீங்கள் காற்றலையிலே உங்கள் ஆளுமையை செலுத்த வேண்டியதுதானே. மோன்றியல் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி. இப்பொழுது பாட வருகின்றார் மகாலிங்கம் அவர்கள். எங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, என் சிவந்த உடல்ல இதழ மனம சிரித்தது எதை பார்த்து. செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து,

நினைக்கு நடப்பதை உன்னிடம் ஏன் மறைக்க, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து, என் சிவந்த உடலா இதழா மனமா சிரித்ததை எதை பார்த்து.

நீ அறிவாய் இந்த நிலவின் மறுபக்கம் யாரறிவா, உறவின் ஒரு பக்கம் நீ அறிவாய் இந்த

0: என் சிவந்த உடலா இதழா மனமா சிரித்தது அதை பார்த்து. அதான்
1: நன்றாக மன்னனம் செய்து அதை உள்வாங்கி அழகாக வெளிப்படுத்தி விட்டீர்கள். நாங்களும் இசையோடு கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பான பாடல் அது, இசையாக எங்கள் அகாதூரம் ஒழித்தது. அந்த பாடலை எத்தனை தடவைகள் நாங்கள் கேட்டாலும் நீங்கள் பாடும்போது, அதாவது அந்த உறவுகள் வந்து தங்களுடைய சொந்த குரலில் பாடும்பொழுது வித்தியாசமான குரல், அந்த சந்தம், அந்த அசைவுகளை கொண்டு வருவதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது. அங்கே பாடியவர்களெல்லாம் பல தடவை பாடி பார்த்து ஒத்திக்கை பார்த்து எல்லாம் அவ்வளவோ செய்துதான் வெளியே கொண்டு வந்து விடுவார்கள் பதிவிலே பதிவதற்கான. நீங்கள் அப்படியே இல்லை, அவ்வளவு தைரியசாலிகள். எடுத்த எடுப்பிலே அப்படியே நினைத்ததை அப்படியே கொண்டு, நாங்கள் நினைத்து வைப்பதை பேசும் பொழுது கூட பல தடுமாற்றங்கள் இருக்கின்றது. ஆனால் பாடுவதென நீங்கள் உங்களை கவனிக்கிறீர்கள், அதனுடைய ஓசையை கவனிக்கிறீர்கள், ராகத்தை கவனிக்கிறீர்கள், சுரத்தினுடைய அளவை கவனிக்கிறீர்கள். சிறப்பு சிறப்பு. இது சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைக்காது தான், எல்லோராலும் முடியாது தான். ஆனால் பாடுவதற்கு எல்லோராலும் முடியும், பாடுவதற்கு எல்லோராலும் முடியும். சிறப்பாக இந்த ஞாபகம் வைத்து நல்ல பாடலை தந்தீர்கள். விரைவில் உங்கள் நீங்கள் கேட்ட அந்த இந்த பச்சை கிளிக்கிற அந்த பாடலை நாங்கள் உங்கள் மூலமாக கேட்டு மக்களை இருக்கின்றோம். தட்டு மூலம் சிறப்பாக இந்த மாலிங்கம் உங்கள் நண்பர் அப்பொழுது வசதி இருக்கின்றோ அப்பொழுது நீங்கள் அழைத்து வரலாம். நிகழ்ச்சிகள்
0: அழைப்பில் வச்சிருக்கேன். வந்து
1: வந்தால் வரட்டும், வந்தால் வரட்டும். அவருக்கும்
0: இந்த இருக்குறள் பாடும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியா பாட வேண்டியதா இருந்ததுனால எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தாலும் எடுபடுமாங்கிற ஒரு எண்ணத்திலேயே தான் பாடினேன். ஓரளவுக்கு நல்லா
1: இல்லை, எடுபட வேண்டுமா என்று நீங்கள் எண்ண வேண்டாம். எடுபட பயப்பது நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள். நீங்கள் சரியாக பாடுகிறீர்களான் அந்த பாடலை நன்றாக உள்வாங்கிவிட்டால் தானாக வரும், அதில் ஒரு குறையும் இல்லை, நன்றாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இருகுரல் பாடல், ஒரு குரல் பாடல், பெண் குரல் பாடல், ஆண்குரல் என்றால் இது நீங்கள் பாடுவது ஆண்குரல் தானே, அது எங்களுக்கு தெரியும் தானே. அதை நாங்கள் வைத்து பார்ப்போம். நன்றாக இருந்தது ஐயா, நல்லாக இருந்தது பாடல், சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த உறவு வருகின்றார், இரண்டாவது பாடலை பாடவும் உங்களுடைய இரண்டாவது பாடலை தந்து விட்டீங்க.
0: வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: சார் வந்துட்டீங்களா?
1: இல்லை, ஹலோ. வந்தால் பின்பு அழைத்து கொண்டு வாருங்கள். வரவில்லை போல் தெரிகின்றதுதானே. வந்தால் வந்தால் வரட்டும் ஐயா. அவருக்கும்
0: மணி சிக்னல் தெரியுது, அதனால வந்துட்டாரே.
1: ஆ அப்படியா, சரி பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி ஐயா. நன்றி
0: நன்றி நன்றி ஐயா. நன்றி
1: நன்றி. இப்பொழுது என்னுடைய யோகாராஜி அவர்கள் பாடப்போகின்றார் இரண்டாவது பாடலை. வணக்கம் யோகாராஜி, வாருங்கள்.
2: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? திருப்பியோ?
1: திருப்பி இல்லை, நான் அப்படியே தான் நேராகத்தான் இருக்கின்றேன். வானொலியிலே ஒலிபரைக்கு மூலம் நலமாக இருக்கின்றேன் மகளே. வாருங்கள். அங்கே இப்பொழுது அப்படி இருக்கிறது உங்களுடைய வெப்பநிலை. விசிறி ஏதாவது பாவித்தீர்களா? விசிறி கையிலே வைத்திருக்கின்றீர்களா? கையில விசிறி
2: வைத்திருக்கீங்களா?
1: வாழ்த்துக்கள். சரி இப்பொழுது இரண்டாவதாக
2: உங்களுக்காக உங்க பாடலே பாடலான்னு முடிப்பாங்க.
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள். எங்கே பாடுங்கள் கேட்போம்? சாந்தி நிலையத்தில் பாடல்
2: தெரியாது. ஆமா,
1: பாடுங்கள் கேட்போம்.
2: இறைவன் இறைவன் இறைவன்
1: மன்னிக்கப்படும் யோகாராஜி, உங்களுடைய குரல் வெளியே வருவதில்லை, சத்தம் வருவதில்லை. ஒரு தடவை உங்கள் தொலைபேசியை உங்கள் கைபேசியை கவனித்து விட்டு நீங்கள் நின்று பேசும் இடம் அலை சரியாக கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. விட்டு விட்டு வருங்க, கொஞ்சம் நகர்ந்து வேறு இடத்தில் நின்று ஒரு தடவை பேசுங்கள், நான் கூறுகின்றேன் சரி என்று. எங்கே இப்போ வருதா என்று கேட்டது வரத்த நன்றாக இருக்கின்றது. அதை நீங்கள் அந்த ஒலியை அந்த இடத்துலேருந்து பாடுங்கள் கேட்போம்.

0: இல்லை, யோகாராஜி இல்லையம்மா, என்ன நடந்தது உங்களுக்கு இன்றைக்கு? நன்றாக உங்களது கைபேசி துல்லியமாக ஒலியை தரும் என்று ஏதோ பிழையாக இருக்கின்றதம்மா. இடையே உங்களோட குரல் சத்தம் சரியாக வரவில்லை. நான் நேராக வாய்க்கு நேராக பிடிச்சு தானே பாடுகிறீர்கள். தலையை ஆட்டி அங்கங்கே சென்றாலும் சில கூட ஓசை மாறு, அந்த சத்தம் சில சொற்கள் வரவில்லையடா. கவனித்துக் கொள்ளுங்கள் மகளே, உங்கள் காது கதை கேட்கும் தானே அம்மா? வேறு ஏதாவது டிவைஸ் பாவிக்கின்றீர்களா? காதுக்கு வேறு ஏதாவது இயர்ஃபோன் அப்படி போட்டிருக்கிறீங்களா? இல்லை தானே? அதுதான் கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. சரி, மீண்டும் ஒரு தடவை சிலவேளை நீங்கள் உச்சஸ்தாயி எடுத்தாலும் சில உங்களுடைய வலைத்தளத்தினுடைய எப்படி செய்வது? சரி, பார்ப்போம். மீண்டும் மன்னிக்க வேண்டும் தடைகளுக்கு. மீண்டும் ஒரு தடவை பாடுங்கள். என்ன, நீங்கள் அழகாக பாடும் பொழுது நாங்கள்
1: ஹம்மிங் இல்லாமல் பாட்டே பாடிடுறேன்.
0: இல்லை, நீங்கள் பாடுங்கள், கேட்போம். சரி.
1: இறைவன் வருவான் அவன் என்றும்

பாசத்தை தேக்க வைத்தான், சின்ன சின்ன நெஞ்சினில் பாசத்தை தான், நெஞ்சில் வரும் பாசத்தை தேக்க வைத்தான். அன்பே என்பது கோயில், ஆசை என்பது நாடு, பாசம் என்பது வீடு, பாசம் என்பது வீடு. இறைவன் வருவான், அவன் என்றும்

கரையில் போக சொன்னான், கண்ணில் வரும் பாதையில் காண சொன்னான், நல்ல நல்ல பாதையில் போக சொன்னான். கண்கள் அவனை காண்க, உள்ளம் அவனை நினைக்க, கைகள் அவனை வணங்க, கைகள் அவனை வணங்க,

0: காலை முதலில் வரும்பொழுது கேட்டேன் இந்த பாடலை, உடனே வந்து அதை அழகாக நீங்கள் பாடினீர்கள். சிறப்பான பாடல், அதிலே இடைச்சொறுகள் பல இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு வருவோம் என்று எண்ணிய உங்களுக்கு உங்களுடைய தொலைபேசியாக என்று இருந்தது. ஆனால் பாடல் முழுமதியாக நாங்கள் கேட்டு முகழ்ந்தோம், சிறப்பாக இருந்தது. இதை ஆயத்தப்படுத்தி நினைத்திருந்து வந்து பாடுவதை விட எடுத்தவுடன் இந்த பாடலை வந்து பாடியதற்கு நன்றி கூறுவதோடு சிறப்பாகவும் இருந்தது என்று கூறிக்கொள்வேன். நல்ல பாடல், நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடலாமா? உங்களுக்கு பிடித்த பாடலா?
1: எனக்கு எப்பயுமே பிடிக்கும், எனக்கு எப்பயுமே பிடிக்கும்.
0: அது எப்படி எனக்கு தெரிந்து உங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும் என்று நான் கேட்டேன் பார்த்தீர்களா? இதுதான்
1: சில பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுல இந்த பாட்டும் ரொம்ப.
0: ஆமா, இதுதான் இந்த ஆசிரியர்களாக இருக்கும் பொழுது மாணவர்களை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். நன்றா இருந்தது அம்மா, சிறப்பாக கேட்டவுடன் பாடிவிட்டீர்கள் அந்த பாடலை. இனிவரும் பாடுவார்கள், எல்லோரும் பாடுவார்கள். நீங்கள் அதில் ஆழ்ந்து அதில் உங்களை நல்ல அதில் அர்ப்பணித்து விட்டீர்கள், சிறப்பாக இருக்க வேண்டும். இன்று உங்களுடைய வலைத்தளம், உங்களுடைய ஒரே வலைத்தளம் தான், இதற்கு முன்பு வந்து துல்லியமாக கேட்கும். இன்று சில வேளை இந்த காலநிலை காரணமாக அலைவரிசையில் சில தவறுகள் இல்லை தடுமாற்றங்கள் ஏற்படுவது, அதுதானே அலைவரிசை என்று கூறுகிறார்கள். என்ன அலைய வைத்து விடும், உங்களை அலைய வைத்து விடும். அந்த ஆரம்பம் நீங்கள் நன்றாக இருந்தது எடுக்கும்போது அதை முழுமையாக தெளிவாக கேட்க முடியாமல் போய்விட்டது. அந்த பாடலே ஆரம்பம் மிக மிக சிறப்பு இல்லையா? ஆரம்பம் வந்து அது நான் மட்டும்தானே கேட்பேன். சரி, இதிலே நீங்கள் இதிலே அனுப்பி விடுங்கள், மற்றவர்களும் கேட்பார்கள் இப்பொழுது எங்களுடைய இந்த இலக்கத்தோடு. நன்றி மகளே, சிறப்பானதை தந்தீர்கள். உங்களுக்காக அலங்காரம் கலையாமல் என்ற பாடல் காத்து கொண்டிருக்கின்றது ஒலிபரப்புவதற்காக. நன்றி உங்களுக்கு என்றென்றும்.
1: நன்றி,
0: நன்றி. நலமோடு வாழுங்கள். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். இனிமையாக வந்து பாடி சென்றார். கேட்டவுடனே அந்த பாடலை பாட வேண்டும் என்று எல்லோரும் மகிழ்வார்கள் என்று அவளுக்கு அது பொருத்தமான பாடலாக இருக்கும் என்று நான் கணித்து கொண்டு கேட்டேன். அதை உடனே வந்து பாடி அடுத்த வாரம் என்று கேட்பதற்கிடையில் இந்த வாரமே அதை பாடி காட்டியது பெருந்தன்மைக்குரிய விடயம். சிறப்பாக அவர் பாடியிருந்தார். நாங்கள் எல்லோரும் அந்த பாடலை முழுமையாக கவனித்தோம். அவருடைய ஒலி அலை இங்கே என்னிடம் வருவதற்கு சில தடை ஏற்படுது, சிலருக்கு நல்ல துல்லியமாக கேட்டிருக்கலாம். அலை வரிசை தானே அலைந்து கொண்டு வருவது இப்படித்தான் அலை கழித்த முழுமங்களை. இப்பொழுது அடுத்த ஒரு உறவு வர தண்டிக்கின்றார், நீண்டகால உறவு. அவரும் வந்தால் சிறப்பாக பாடக்கூடியவர் தேவநாதன் மகாலிங்கம் யோகராஜி அவர்கள் வந்து பாடி காட்டி முதல் பாடலை, தங்களுக்கு விருப்பமான பாடலை பதிவு செய்ததோடு அல்லாமல் இரண்டாவது பாடலையும் பாடி சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: சுகமாக.
1: உங்களோட நிகழ்ச்சி பத்தி, விஎல் கணபதி ஐயா உங்களோட நிகழ்ச்சி பத்தி சொல்லி எனக்கு தொடர்பு கொள்றதுக்கு இலக்கமும் கொடுத்தாங்க.
0: ஆமா,
1: பாப்பா மேண்டு பேசுறேன். நான் லண்டன்ல இருந்து கஸ்தூரி பேசுறேன்.
0: வசுமதியா?
1: கஸ்தூரி.
0: ஓ, கஸ்தூரி. அவர் இங்கே அறிவித்திருக்க, அவர் இங்கே எழுத்து மூலமும் குரல் பதிவிலையும் பெற்றிருக்கின்றார். கஸ்தூரி என்பது நீங்கள் தான். வருக வருக என்று மன்றியல் தமிழ் வானொலி உங்களை வரவேற்கின்றது. கஸ்தூரி, நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறினீர்கள். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நாங்கள் இங்கே நல்ல காலநிலையில் என்று இருக்கின்றோம். லண்டன்லே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: எங்களுக்கு 13 பாகையில மேகமூட்டமான காலநிலை.
0: அப்படிங்கப்பா, நாங்கள் இன்று 26 பாகையில, இப்பொழுது 22 பாகையை கண்டுபிட்டோம். மேலும் 28 பாகை வரை செல்லும் என்று எதிர்ப்பு கூறியிருக்கின்றார்கள். சிறப்பான ஒரு வசந்த காலத்திலே இருக்கின்றோம் கனடாவிலே.
1: எங்களுக்கு இங்க அது இப்போ கடந்த ஒரு சில நாட்களாவே ஒரு மாதிரி காலநிலை சரியான நிலைக்கு இல்லை. எப்ப மழை வரும், எப்ப வெயில் அடிக்கும், எப்ப சரியான மந்தமா இருக்கும்னு தெரியாது. ஆனா ஒரு மாதிரி எப்பவுமே கூடுதலா கொஞ்சம் மந்த நிலையில கூட இருக்கும்.
0: இருக்கும். லண்டன்ல எந்த பகுதியில வாழ்கின்றீர்கள்?
1: நாங்கள் மேற்கு பகுதியில் நிற்கிறோம். மேற்கு லண்டன், மேற்கு பகுதி
0: லண்டன். மேற்கு உங்களோட நகரத்தை எப்படி அழைப்பார்கள்?
1: கோவென்ட்ரி, பர்மிங்ஹாம் பக்கத்துல.
0: பர்மிங்ஹாம் பக்கத்துல இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். எவ்வளவு காலமாக அங்க இருக்கின்றீர்கள்? வாழ்த்துக்கள். சிறப்பாக மேலும் பல வருடங்கள் ஆரோக்கியமாக சிறப்பாக வாழ வேண்டும். நீங்கள் கணபதி ஐயா அவர்களை எவ்வளவு காலமாக தெரியும் உங்களுக்கு?
1: எனக்கு இப்போ ஒரு கடந்த ஒரு 3-4 வருடங்கள், 3 வருடங்களுக்குள்ள.
0: அப்படியா? அப்படி வானொலி மூலம் அறிமுகமாகினீர்களா?
1: வானொலி மூலம் அறிமுகம்.
0: சரி, வாழ்த்துக்கள். அங்கே நீங்கள் சங்கீத துறையில் ஏதாவது பங்களித்திருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. உங்களுடைய குரலிலும் ஒலியிலும் மொழியிலும் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஈழமணி திருநாட்டை சேர்ந்தீர்களா? எந்த இடம்?
1: தெல்லிப்பளை.
0: தெல்லிப்பளை எவ்வளவு அற்புதமான நகரம். துர்காதேவி அம்பாள் குடிகொண்டிருக்கும் இடம்.
1: பணியாற்றி இருந்தவர் இப்ப இல்லை அங்க.
0: நானும் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர் தான். யாழ்ப்பாணம் பகுதி கோப்பாயை சேர்ந்தேன் நான். சரி, நாங்கள் இங்கே கனடா நாட்டை விட்டு புறப்பட்டு நீண்ட காலமாகிவிட்டது. சிறப்பு. உங்களுடைய சங்கீத பணி சிறக்க வேண்டும். அண்மையிலே ஊருக்கு சென்றிருந்தீர்களா?
1: இல்லை.
0: வந்ததுக்கு போகவில்லையா?
1: இல்லை, நான் ஊரை விட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு மேல. இந்தியாவோட என்னோட அப்பாவுடைய அப்பா இந்தியாவை சேர்ந்தவர். அப்பாவுடைய அம்மா தான் அதனால நான் சின்ன வயசுலயே இந்தியாவுக்கு வந்ததுனால எனக்கு ஒண்ணும் தெரியாது.
0: இந்தியாவுக்கு வந்ததுனாலே அங்க வந்து கலை உலகத்துக்கு காலடி வைப்பதற்கு மிகவும் ஒரு சிறப்பான இடம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். இது நீங்கள் முறைப்படி சங்கீதங்களை கற்றீர்களா அல்லது?
1: என்னோட தாத்தா வந்து சங்கீத பூஷணம்.
0: இங்கே இந்தியாவிலேயா இலங்கையிலேயா?
1: இந்தியாவில்.
0: அப்ப நல்லதோர் சங்கீத பூஷணத்தின் பரம்பரையில் சங்கீத குட்டி ஒன்று எங்களுக்கு கிடைத்திருக்கின்றால் எனக்கு நீங்கள் ஒரு மகள் போன்று எங்கே பார்ப்போம். செல்வமாக உங்களோட அன்பு குரல்லே உங்களுடைய சங்கீதத்திலே என்ன பாடல் பாட போகின்றீர்கள்?
1: எங்க அம்மா கூடுதலா ஒரு என்ன சொல்றது, நிலாவோட சம்பந்தப்பட்ட பாடல்கள் எங்க அம்மா பாடுவா. இந்த பாட்டு அம்மாவோட சேர்ந்து நான் இந்த பாடல் பாடுறேன்.
0: அப்ப நீங்கள் அந்த வலைத்தளங்கள் ஏதாவது இருக்கு? யு வலைத்தளம் அப்படி புலனங்கள் அதுல இருக்கின்றீர்களா?
1: இருக்கிறேனே.
0: அப்படியா?
1: முகநூல்ல மட்டும், முகநூல்ல என்னோட பேர் கஸ்தூரி சயந்தரன் போட்டா வரும்.
0: ஓ, வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, அப்படிப்பட்ட ஒரு பிரபல்யமான உங்களை நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வருக வருக ஒன்று வரவேற்று எங்கள் வானொலி குடும்பத்தோடு உங்களை இணைத்துக் கொள்வோம். இது 30வது வருடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு வானொலி. இலங்கை வானொலி ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தால் இனங்காணப்பட்டு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கிடைத்த ஒரு வானொலி. தொடர்ந்து பல உறவுகளை வைத்துக்கொண்டு பல நிகழ்ச்சிகளையும் பல் சுவையாக செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களை எங்களுக்கு இணைத்துவிட்டு அன்பு நீண்ட கால ஒரு உறவு எங்களுடைய திரு கணபதி ஐயா அவர்கள், விஎல் கணபதி ஐயா அவர்கள் என்றும் மறவாத ஒரு நல்ல ஒரு நண்பர். அவர் உங்களை அறிமுகமாக்கியதற்காக அவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இப்பொழுது எழுதியிருந்தார். இப்போ நான் பார்த்தேன், அழைப்பு வந்திருந்தது. நீங்கள் முதலும் ஒரு தடவை அழைத்தீர்கள், அப்பொழுது இன்னும் ஒரு உறவு பாடிக்கொண்டிருந்தார். இப்பொழுது உங்களுக்கான ஆமாம் ஆமாம் ஆமாம் தெரியுமா அவரை உங்களுக்கு? வாழ்த்துக்கள், சிறப்புகள் கஸ்தூரி. சரி, இப்பொழுது நீங்கள் அங்கு லண்டனிலிருந்து பாடப்போகிறீர்கள், என்ன பாடலை பாடுங்கள்? நிலா என்ற பாடல் உங்களை விருப்பம் என்று கூறுகிறீர்கள், எங்கே பாடுங்கள்? உங்களுக்கான சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கின்றது, சந்தோஷமாக பாடுங்கள்.
1: நான் மீரா திரைப்படத்துல இருந்து எம் எஸ் சுப்லட்சுமி அம்மா பாடின பாடல் காத்து நிலை வரும் கீதம் பாடல் பாட போறேன்.
0: சிறப்பு சிறப்பு பாடுங்கள், கேட்போம்.

0: சிறப்பான ஒரு பாடல், காலத்தால் அழியாத ஒரு கீதம் காற்றிலே கலந்து வந்தது. லண்டன் மாநகரத்திலிருந்து கனடாவை நோக்கி அலைகளெல்லாம் தாண்டி சிறப்பாக தெளிவாக அது நீங்கள் அந்த அன்னை கலைவாணி தந்த அருளினால் அந்த கீதத்தை அழகாக நீங்கள் கொண்டு வந்து தந்தீர்கள். அதுவும் இல்லாமல் கீதத்திலே சங்கீதத்திலே மிகவும் பிரபல்யம்மா அந்த பாடகி எம்எல் வசந்தகுமாரி அம்மா அவர்கள், எங்கள் முன்னியல் தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்களுடைய பேரிலே அந்த திரைப்படம் ஒலித்தது அன்று அந்த பாடலை அடிக்கடி வந்து பாடுவார்கள். என்னுடைய மகள் அவள் தான் இந்த வானொலியினுடைய அதிபர், இந்த உரிமையாளர். நான் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த பாடலை அவருக்கு மிகவும் விருப்பமான பாடலாக முதல் பாடலாக தந்திருக்கின்றீர்கள், சிறப்பு, அதற்கு நன்றி. அது மட்டுமல்ல, காற்றினிலே வரும் கீதம் என்ற ஒரு தலைப்பிலே எங்களிடம் ஒரு நிகழ்ச்சி செல்வதுண்டு. இந்த பாடலை விரும்புபவர்கள் பலர், அதிலே இன்னும் ஒரு மகள் இருக்கின்றார், அவர் இன்று காற்றலைக்கு வர முடியாமல் இருக்கின்றார். அவர் இந்தியாவிலே திருப்பூரில் இருக்கின்ற எங்களுடைய ஷியாமலா என்ற அன்பு மகள், அவருக்கும் இந்த பாடல் பல தடவை கேட்டிருப்பார் என்னிடம் இந்த ஒலிபரப்பை கூறி நேயர் விருப்பத்திலே. மற்றது கஸ்தூரி அவர்களே, எங்களுடைய நிகழ்ச்சி 24 மணி நேர நிகழ்ச்சி. இதில் பல அறிவிப்பாளர்கள் பலவிதமான பல்சுவை நிகழ்வுகளை மாறி மாறி கொடுப்பார்கள். இப்படி நேரொலி வந்து தினமும் 9, எங்களுடைய கனடா நேரம் 11:30, இந்திய நேரம் 11 இரவு நேரம், இந்த நேரத்தில் தினமும் இருக்கின்றது. மாறுபட்ட நிகழ்ச்சிகளாக வரும். அதில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாடுவோர் பாடலாம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றைக்கு 30 வருடத்தை தொட்டு கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பாடகர்கள் வந்து தங்களுடைய இலை மறை காயாக இருக்காமல் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்து இந்த தளத்திலே வந்து அவர்கள் களமாடி சென்று உலகறிய வந்திருக்கின்றார்கள். பின்னணி பாடகர்களாக வந்திருக்கின்றார்கள். இசைக்குழுவை வைத்திருக்கின்றார்கள் தனிப்பட்ட முறையிலே. அப்படி நாங்கள் சங்கீத வித்துவான்கள் அல்ல, ஆனால் ரசிப்பு தன்மை உள்ளவர்கள். இந்த எங்களுடைய நேயர்கள் வந்து மற்றவர்களை ஊக்கம் கொடுத்து வைப்பே. இங்கே உங்களுக்கு எங்களுடைய தளத்திலே பலர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு வரவேற்று தந்து கொண்டிருக்கின்றார்கள். வருக வருக கஸ்தூரி அவர்களே, என்று நேரடி ஒளிபரப்பு நாங்கள் முகநூலில் கொடுப்பதில்லை, ஆனால் கேட்கலாம். கேட்பதற்கான இலக்கம் இப்பொழுது நீங்கள் அழைத்த இலக்கம் தான், இந்த நேரத்தில் நீங்கள் அழைத்து கேட்கலாம். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு எங்களுடைய தளத்தை அனுப்பி வைத்து விடுறேன், அந்த அதிலே நீங்கள் கேட்கலாம். எங்களுடைய தளத்தை அனுப்பி வைத்தால் நீங்கள் அதிலே எங்கு சென்றாலும் தொட்டு விட்டால் அது நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கும். எல்லா நிகழ்ச்சிக்கும் நீங்கள் வரலாம், உங்கள் பாடலை பாடலாம். வேறு உங்களுக்கு தெரிந்தபடி எங்கள் அல்லது சங்கீதத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு பூரண சுதந்திரம் தரப்படும். நீங்கள் கிடைத்ததை விட்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். சிறப்புகளமாக இந்த அன்னை கலைவாணி உங்களுக்கு நிறைவான அருளை தரணும். அது தெல்லி நகர் அல்லவா நீங்கள் தெல்லிப்பளை, அதைவிட இந்தியாவும் இணைந்திருக்கின்றபடியே பாரதம் எங்கள் கலைக்கு பெயர் போன இடங்கள் தானே. அங்கிருந்து வந்த ஒரு மகளை நாங்கள் பெற்றதை விட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் இந்த இலக்கத்தோடு நேரடியில் வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரங்கள். நன்றி மகளே. உங்களுக்காக என்ன பாடல் நாங்கள் ஒலிபரப்ப வேண்டும்? இந்த பந்து பாடுபவர்கள் ஒரு பாடல் நாங்கள் ஒலிபரப்புவது உண்டு நேயர் விருப்பம் போன்று. என்ன பாடலை நீங்கள் கேட்டு மகளை விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு பாடல் நிலவும் மலரும் பாடுதென்ற ஒரு பாடல்.

0: சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். நிகழ்ச்சி முடிவுக்கு இடையிலே இந்த முடிவதற்கு முன்பு இந்த பாடல் ஒளிபரப்பப்படும். அதை விட எங்களிடம் நேயர் நேரம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த நேயர் நேரத்தில் நீங்கள் விரும்பும் பாடல்களை எழுதி அனுப்பினால் நாங்கள் அந்த பாடலையும் ஒளிபரப்பிக் கொள்வோம். அது அப்படியும் ஒரு நிகழ்ச்சி எங்களிடம் இருக்கின்றது. போக போக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நன்றி மகளே, சிறப்பு. உங்களை வருக வருக
1: அறிமுகம் சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி ஐயா, உங்களோட கலந்து கொண்டது.
0: வாழ்த்துக்கள் மகளே. நீங்கள் வந்து இணைந்ததை நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ள எழுதியிருக்கின்றார் எங்களுடைய அன்பு நண்பர் சிதம்பரத்தில் இருப்பவர் இந்தியாவிலே. அவர் கூட எழுதி உங்களுக்கு வாழ்த்து தந்திருக்கின்றார். ஷியாமலா மகள் தந்திருக்கின்றார். அப்படி எழுதி கொண்டிருக்கிறது, அங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே உங்களை பற்றி இங்கே எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். பாடலை கேட்டுவிட்டு

0: இவர்கள் எழுதுவதற்கு முன்பே நான் இவர்களை குறிப்பிட்டு விட்டேன் உங்களுக்கு. இவர்கள் அடுத்து ரேவதி, மகள் ரேவதி அவர்களும் சென்னையிலிருந்து அரசடைக்குப்பத்தும் எங்களுடைய நெய்வேலியிலிருந்து அனுப்பி இருக்கின்றார்கள். உங்களுக்கான வாழ்த்துக்கள் வருகின்றது எங்கள் தளத்திலே. எங்களுடைய முகநூல், நாங்கள் முகநூலே ஒலிபரப்புவதில்லை, காரணம் அதில் பல சிக்கல்கள் இருக்கின்றது வந்து வருகின்றன. நான் இப்பொழுது அனுப்பி
1: வைக்கிறேன்.
0: ஆமாம், கேட்கலாம். சரிதான், நன்றி மகளே, சிறப்பாக இருங்கள், எல்லா நன்மை உண்டாடும், நலமும் வளமும் பெற்று அன்னை கலைவாணி நறுவழி நெடுவொளி வாழ்க. வாழ்த்துக்கள் மகளே. நன்றி அம்மா.
1: நன்றி,
0: வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் தேடுவதல்ல, தாங்களாக தேடி வந்து இலை மறைக்காயாக இருக்காமல் எங்களுக்கு இந்த திறமை உள்ளவர்களை காட்டிக் கொண்டிருக்கும் வேளை, திறமை உள்ளவர்கள் தான் வர வேண்டும் என்று அல்ல, இந்த வானொலிக்கு வந்து இணையும் பொழுது பாட்டு ஒன்று பாடுங்கள் என்று பாடவெல்லாம் முடியாது, ஒரு வரி பாடுங்கன்னா வேண்டாம் என்று ஓடிவிடுவார்கள். ஆனால் அவர்களெல்லாம் வந்து சிறந்த பாடகர்களாக என்று வெளிப்படையாக எல்லோராலும் பாராட்டப்படுகிறார்கள் என்று எங்களுக்கு கஸ்தூரி என்ற அன்பு உறவு வந்து எங்களோடு இணைந்து அழகாக மகிழ்வாக பண்பாக பணிவாக அன்பு சொரிந்து எங்களுக்கு அந்த மனம் உவந்து அந்த பாடல்களை தந்திருந்தார். அவரை தந்து நாங்கள் கிடைக்க பெற்றமைக்கு எங்கள் அன்பு கணபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி அடுத்தவர்கள் திறமை உள்ளவர்களை நாங்கள் கொண்டு வந்து அவர்களுக்கு தளம் கொடுக்க வேண்டும் எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. இன்று அந்த கலைஞர் உயிரோடு இல்லை, அவர் இளைய இளம் பெண், அப்பா அப்பா என்று அடிக்கடி என்னோடு ஓடி வந்து பேசிக்கொள்ளும் இருக்கவங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். டாக்டர் கலைச்செல்வி அவர்கள், அவர் வந்து இது கூறும் பொழுது கவலையோடு கூறுவார், இத்தனை வானொலிகளுக்கு நாங்கள் சென்றிருப்போம், இடம் கிடைப்பதில்லை, சந்தர்ப்பம் பெறுவது கடினம், ஒரு வானொலியிலே சென்று காலையிலிருந்து மாலை வரை காத்திருக்கின்றேன் என்றெல்லாம் கவலையோட அப்பா என்று என்னிடம் பேசுவார். அவர் இன்று இல்லை, அவருடைய பதிவு இங்கே இருக்கின்றது. இடையிடையே அவருடைய பாடல்களை நாங்கள் தருவதுண்டு. சொந்த குரலே இவ்வளோ அழகாக பாடக்கூடியவர். நல்லது அன்பு உறவுகளே, யார் இருந்தாலும் இல்லாத விட உங்கள் பதிவுகள் எங்களிடம் இருக்கின்றது. ஆவணமாக 30 வருடமாக காத்து கொண்டிருக்கின்ற இந்த வானொலியிலே நல்ல நல்ல கலைஞர்களை தெளிவெடுத்து கொண்டு வந்து வெளியே நாங்கள் அவர்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமை. இது ஒரு தமிழுக்கு நாங்கள் செய்யும் தொண்டிலே இசைத்துறைக்கும் முக்தமிழில் ஒன்றான இந்த இசை தமிழுக்கு நாங்கள் செய்யும் ஒரு கடமை, ஒரு கட்டுப்பாடுகளே இருக்கின்றோம். கட்டுப்பாடு வந்து ஒவ்வொருத்தரும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் பாருங்கள், வந்து பாடுங்கள். இது மூன்றியல் தமிழ் வானொலி. நேரம் சரியாக 12:54 நிமிடத்தை கனடாவில் காட்டும் பொழுது உங்களுக்கு 10:23 நிமிடம் என்று காட்டுகின்ற 24 நிமிடம் இரவு நேரம் என்று காட்டுகின்றது. இப்போ நாங்கள் அடுத்த பாடலுக்கு வருவதற்கு முன்பு இப்பொழுது யார் வரப்போகின்றார் என்று தெரியவில்லை. வர வேண்டியவர் அலையுங்கள் மூன்றியல் தமிழ் வானொலிக்கு 6478746415 என்ற எண்களோடு.
2: கண்ணருகில் பெண்மை

0: வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி, வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம்.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது ரேவதி?
1: நன்றாக இருக்கிறது. காலநிலை காற்று வாங்கதான் என்னோட அண்ணன் இது என்னோட பெரிய பையன் வீட்டுக்கு போனோம்ப்பா.
0: பெரிய பெரிய பையன். சரி, அப்படி இருக்கின்றார்கள் அவர்கள்?
1: நன்றாக இருக்கிறார்கள்.
0: சரி,
1: போயிட்டு ஏரியில காத்து வாங்கிட்டு வந்தோம்.
0: ஏரியில வாங்கி வந்த காற்றை அங்க விட்டுட்டு வந்தீர்களா, வீட்டுக்கு கொண்டு வந்தீர்களா?
1: அங்க இருக்கும்போது அங்க வாங்கினேன், இங்க வரும்போது இங்க
0: கொண்டு வந்து
1: இருக்கிற காத்தை வாங்கிட்டேன்.
0: கொண்டு வந்திருக்கலாம் தானே, கொண்டு வந்து இந்த காற்றோட கலந்து எங்களோட காற்று அலையிலே வந்து. சரி, இன்று நீங்கள் வந்தீர்கள். வந்து ஒரு புதிய பாடகர் ஒன்றை வரவேற்றிருந்தோம். நீங்கள் அதற்கு வரவேற்பு கொடுத்து அவருக்கு வாழ்த்து கூறியதற்கு நன்றி. அதை உங்களுடைய நண்பர், எங்களுடைய அன்பர் கணபதி ஐயா அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அவர் சிரமப்பட்டு அறிவித்து அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அவர்களுக்கு நான் இலக்கத்தை கொடுத்து எனக்கு இங்கே பதவியில் ஏற்றிருந்தார். என்ன கஸ்தூரி அவர்கள் வந்து இப்பொழுது பாடுவார்கள் என்றெல்லாம் இசைத்தன்று. அவர் அவருக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்க வேண்டும் அல்லமா மகளே. அவர் கொஞ்சம் வரக்கூடியதாக இருந்தால் கணபதி அவர்கள் வந்து விடுவார். நீக்கமாட இசையிலே அவருக்கு நாட்டம் உள்ளவர். அது மட்டுமல்லாமல் தன்னை போன்று மற்றவர்களும் வரவேண்டும். கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மற்றவர்களுக்கு விட்டு எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். வாழ்த்துக்கள். சரி, இன்று
1: அறிமுகப்படுத்தினையும்.
0: அப்படியா, பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று இணைக்கும் உள்ளம் நல்ல உள்ளம்.
1: நம்ம வானொலிக்கு அறிமுகப்படுத்தியவர்
0: வாழ்த்துக்களை அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நேரம் சரியா 12:57 தொட்டுக் கொண்டிருக்கின்றது. அங்கே உங்கள் பாடலை கேட்போமா?
1: பாடுறேன்ப்பா. அள்ளி

மன்னன் ஏவனும் அள்ளி பூக்களே பூவை கிள்ளும் மீன்களே உண்மை சொல்லி போங்களே மன்னன் ஏவனோ ஓ மன்னன் ஏவனோ

0: அதை வாயில் சொன்னால் கூசும், இனி நானும் தானே பேசும். அள்ளி பூக்களே, பூவை கிள்ளும் மீன்களே, உண்மை சொல்லி போங்களே. மன்னன் ஏவனோ, ஓ மன்னன் ஏவனோ. அள்ளி பூக்களே, பூவை கிள்ளும் மீன்களே, உண்மை சொல்லி போங்களே. மன்னன் ஏவனோ, ஓ மன்னன் ஏவனோ.
1: முடிவடைந்து விட்டதா?
0: முடிந்து விட்டதா?
1: ஏனென்றால் இடையிடையே உங்களுடைய வெளியே வரவில்லை. உங்களுடைய சொந்த உங்களுடைய வானொலி உங்களுடைய தொலைபேசிக்கும் மீண்டும் ஏதோ தடுமாற்றம் வந்து விட்டது. ஆனால் முழுமையாக கேட்டோம், இடையிடையே ஒரு சில சொற்கள் வரவில்லை. நல்லது, ஒரு பாடல் கேட்காத பாடலாகுது. என்ன திரைப்படத்திலே மகளே?
0: மண்ணுக்கேத்த
1: பொண்ணு. கஸ்தூரி மகளினுடைய பாடல் உங்களுக்கு நல்லது, ஒரு சகோதரி, எனக்கும் ஒரு நல்ல அன்பு மகள் கிடைத்திருக்கின்றார். எப்படி இருந்தது உங்களுடைய பதிவு பார்த்தேன்?
0: நன்றாக
1: பதிவு பார்த்தேன்.
0: அவங்க பாடும்போது
1: அப்படியா? சிறப்பு, சிறப்பாக இருந்த அந்த பாடல் நன்றாக பாடியிருந்தார். அவர் பாடகிதானே. அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் அவருக்கு வரவேற்பு கொடுத்து அவருக்கு வாழ்த்து கூறியிருக்கின்றீர்கள். அவர் நாங்களும் வாழ்த்திக் கொள்வோம். நன்றி அம்மா. என்ன பாடலை உங்களுக்காக ஒலிபரப்ப வேண்டும்? நான் விரைவாக செல்ல வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். என்ன பாடலை ஒலிபரப்ப? என்ன பாடல்?
0: கண்ணன் ஒரு கை குழந்தையிலேருந்து பி சுசீலாப்பா அம்மா பாடின பாடலப்பா, நான் போடுறேன்ப்பா இதுல.
1: விரைவாக பாருங்கள். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாடல் பாடலையும் கொண்டு வரோம். நன்றி மகளே. வாழ்த்துக்கள் ரேவதி. இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலகம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி, அதாவது கைபேசியிலே நீங்கள் அழைத்து கேட்கலாம். புல்லனத்திலே கட்டணம் அறவிடப்படாத எண் இலக்கம். எங்கிருந்தாலும் அழைக்கலாம். 647-8746-4151. இது கனடா கலையகம். அடுத்த மகள் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் மகளே. சாந்தி வணக்கம். இங்கே நீங்கள் வணக்கம், வணக்கம். இங்கே பதிவு நலமாக மகள்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நான் நலமாக இருக்கிறேன் ஐயா.
1: நீங்கள் மட்டுமா? அழகி ராசா? இல்ல, அழகியினுடைய உடல்நிலை எப்படி இருக்கின்றது இப்பொழுது?
2: தற்போது பரவாயில்லைங்க.
1: வாழ்த்துக்கள், நல்ல செய்தி.
2: வாழ்த்துக்கள்,
1: சிறப்பான செய்தியை தந்தீர்கள். நல்லமாக இருக்க வேண்டும். சரி, இந்த வழியே நாங்கள் விரைவாக செல்லுகின்ற ஒரு வேலையாக இருக்கின்றது. நீங்கள் அன்பு மகள் கஸ்தூரி என்ற ஒரு உங்களுக்கு ஒரு சகோதரி கிடைச்சிருக்கின்றார் என்று காட்டலையில வந்து
2: உங்களுடைய
1: உங்களுடைய பதிவை பார்த்தேன். சிறப்பாக இருக்கின்றது. நீங்களும் வாழ்த்தி இருக்கின்றீர்கள். அவருக்கு கிடைக்கும். ஆனால் இப்பொழுது அவர் எங்கள் தளத்திலே இல்லை. அவர் எங்களுடைய இலக்கம் இப்பொழுதுதான் பெற்றிருக்கின்றார். அவர் தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொண்டு போவார் என்று எண்ணுகின்றேன். நல்ல நல்ல பாடல்களை அவர் மூலமும் கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது எங்கே உங்கள் பாடலை கேட்போமா சாந்தி? ஒரு தடவை தர்மபுரி தகடூரில்
2: வந்திருக்கேன்.
1: ஆவேரி ராகம்
2: பாடல் எல்லாம் கேட்டேன்
1: அங்கே. அப்படியா?
2: நல்லா
1: இருந்தது. அந்த படைப்பை கேட்டீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி, நன்றி. இது எங்கள் தொண்டு
2: தொலைபேசி கொஞ்சம் சரியில்லைங்க.
1: அப்படியா?
2: அதனால வர முடியறதே இல்லை.
1: அதனாலயா? சரி, இப்பொழுது உங்களுக்கு முடியுந்தானே பாடல்
2: கூட?
1: சரி, இப்பொழுது பாடு. அப்படியா? என்ன இந்த காலநிலை காரணமாக அலைகள் கொஞ்சம் அலைக்கின்றது எங்களை. அலைந்துதானே வரும்.
2: என்னோட தொலைபேசி சரியில்லை. என்னோட
1: தொலைபேசி கொஞ்சம் நல்லாவே சரி
2: தெரியலாமல்
1: ஒரு சமாளிச்சு பாட வேண்டியதா? நாங்க என்ன பெரிய பாருங்கள், பாடுவோம். கேளு, பாடுங்கள், கேட்போம் மகளே, பாடுங்கள்.
2: ஆவேரி ராகத்தில் அமைந்த பாடல்.
1: ஆவேரியெல்லாம் நீங்க பார்க்க பாட போகிறீங்க, கொண்டு வாருங்கள்.
2: புது புது அர்த்தங்கள் இருந்து ஏழடி கண்மணி அந்த பாடல் ஆவேரி ராகம் தானங்க ஐயா?
1: அப்படியா? தானே கேடும். பாடுங்கள், கேட்போம்.

சங்கதி, நீ இதை கேட்பதா நெஞ்சிலோ நிம்மதி? நான் பார்வை நான் எழுதும் ஓர் கதையை உனக்கென நான் கூற, ஏலடி கண்மணி பாடகன் சங்கதி.

என்னாலும் தானே திருந்தா ஆக நான் பாடும் இறைப்பாடல்தான். இல்லைங்க, தவறாக பாடிவிட்டேன்.

மடல் பூத்த முல்லை ஏலடி கண்மணி, பாடகன் சங்கதி நீ இதை கேட்பதா, நெஞ்சிலோ நிம்மதி. நீ

0: அப்படியா? நன்றாக இருந்தது. ஏனென்றால் இது வந்து நீங்கள் ஒரு மேடையிலே வந்து தயாரிப்பாளர்கள், உதவியாளர்கள், இயக்குநர்கள் என்று அவர்களுடைய உதவியோடு அல்ல, ஒரு கைபேசி அதை காதிலே வைத்துக்கொண்டு அந்த அதில் உள்ள இடர்கள், அது இடையூறுகள் இருக்கும் அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு மனதிலே கொண்டதை நீங்கள் அப்படியே கொண்டு வந்து வெளி வாங்கி அந்த பாடலை தருகின்றீர்கள். எவ்வளவோ சிறப்பு, அது மிகவும் சிறப்பான விடயம். அந்த விடயம் சாதாரணமான விடயம் அல்ல, அது இடையூறாகத்தான் இருக்கும். இடையூறையும் நீங்கள் தாண்டி முழுமையாக்க வேண்டும் என்று விடாப்படியாக எப்படியும் எடுத்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வரும் அந்த மனப்பாங்கம் நிச்சயமாக வேண்டும். சிலருக்கு மனக்கோளை ஏற்பட்டுவிடும், மனதிலே தடுமாற்றம் வந்தவுடன் ஐயோ என்று தயங்கி விடுவார்கள். நீங்கள் அப்படியெல்லாம் அதை அழகாக முழுமையாக கொண்டு வந்தீர்கள். முடிந்தவரை நாங்கள் எங்களுடன் உங்களோட குரல் எங்களுக்கு தெரியும், உங்களோட பாடல் தெரியும், உங்களோட திறமை எங்களுக்கு தெரியும், நன்றாக பாடக்கூடிய உங்களுக்கு சில சமயம் இது வந்து வலைத்தளத்திலே நீங்கள் இணையதளத்திலே தானே இயங்குகிறீர்கள், அது அது வசதி குறைவாக இருக்கலாம், அதை பற்றி காரியம் இல்லை, காரியம் இல்லை. உங்களுக்கு என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
1: ஆபேதி ராகத்துல வந்து மேகம் கருக்குது மழை வர பாக்குது. இப்ப மழை வர மாதிரி இருந்தது, வர மாட்டேன்.
0: இந்த பாடலோட வரலாம். மேகம் கருக்குது மழை வர பார்க்குது. என்ன இந்த திரைப்படம் மேகம் கருக்குது, பல பாடல்கள் இருக்குன்னு. இந்த இந்த திரைப்படம் கோவில் திரைப்படமா? இல்லை
1: மேகம் கருக்குது மழை,
0: சிவகுமாரும் ராதாவும் நடித்தா மேகம் கருக்குது மழை வர பார்க்குது. இனிமையான பாடல் ஜெஸ்தாசன் ஜானகியும் பாடிய பாடல் மழை வர பார்க்குது. இனிமையான பாடல், இந்த பாடலை கேட்டால் உங்களுக்கு மழை வரும் என்று தான் எண்ணுகிறேன். வந்தால் சந்தோஷம் இல்லையா மகளே? வாழ்த்துக்கள் சிறப்பு. இணைந்தமைக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். முடிஞ்சால் மீண்டும் வந்தோர் பாடலுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் பாடிக்கொள்ளலாம். ஆனால் இன்று உங்களோட வலைத்தளம் ஒத்து வரவில்லை போல் எனக்கு தெரிகின்றது. உங்கள் நீங்கள் பாடும்பொழுது சில வரிகளை முழுங்கிவிட்டது. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் மகளே கஸ்தூரி.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்
0: ஐயா. வணக்கம் வணக்கம். வாருங்கள், இன்னும் ஒரு பாடல் பாட போகிறீர்களா?
1: பாடல்கள் பாடினதுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லிதாங்க, அத்தனை வரையும் நன்றி சொல்லி நான் அத்தனை வரையும் நான் நலங்கேட்டு கொள்றேன்னா இந்த பாடல்ல
0: வாழ்த்துக்கள் எங்கே கொண்டு வாருங்க. நலங்கேட்கும் நன்றி கூறும் இணைப்பு அது எப்படி இருக்கும் இந்த வரிகள் கேட்போம். கொண்டு வாருங்கள் இந்த பாடல். நலம் தானா? நலம் தானா? உடலும் உள்ளமும் நலம் தானா? கேட்பதற்கு முன்பே நாங்கள் நலம்தான் மகிழ்ச்சி என்று கூறிக்கொள்ளுகிறோம். எங்கே அந்த பாடலை கொண்டு வாருங்கள். சிறந்த பாடல் கேட்டு மகிழ்வோம்.
1: நலம் தானா? எல்லாம் விபச்சு நானே குழம்பி விட்டுட்டேன். உடலும்

0: மிக்க நன்றி ஐயா.
1: மிகச்சிறப்பாக இருந்தது. நலம் கேட்டு நன்றி கூறுவது போன்று என்று பாடுகிறேன் என்று எங்கள் எல்லோரையும் கட்டி போட்டு விட்டீர்கள். சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை எல்லோரும் பாடுவதற்கு விருப்பமாக இருக்கும், ஆனால் கடினம் என்று விட்டு விடுவார்கள் ஒரு சிலர். நீங்கள் விட்டு விடாமல் அது ஒரு தொலைபேசியிலே ஒரு கைபேசியை வைத்துக்கொண்டு எத்தனை மேடைகளில் நீங்கள் எத்தனை வானொலிகளெல்லாம் பாடியிருக்கின்றீர்கள். அனுபவசாலிகள், உங்களுக்கு ராகதாள சுரங்களை உங்களுக்குள்ளே வைத்து ஆழ தெரிந்த ஒரு ஆளுமை உள்ள நீங்கள் இந்த வானொலியிலும் வந்து இணைந்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள். சிறப்பாக இந்த சொற்தெளிவோடு நாங்கள் கேட்டு ரசிக்கக்கூடிய பாடலை, இந்த பாடலை பல தடவைகள் நாங்கள் ஈடுபட்டுகளிலும் வானொலிகளிலும் ஊடகங்களிலும் கேட்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒருவர் சொந்த குரலில் நேரொலியிலே எங்களுக்கு பாடும் பொழுது அதன் தொலைபேசிகளும் மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது கேட்க. இங்கே உலகளாவ இருந்து
0: பாடல் எனக்கு ஒரு சின்ன அனுபவம் சொல்லணும். ஏன் கேட்டா நினைக்கிறேன் 2008 தமிழகத்துல வந்து நான் கடலூர் அரசு இசைப்பள்ளியில கல்வி பயின்றகாலம் இசைப்பயிற்சி பயின்றகாலங்கள்ல என்னோட குருநாதர் வந்து தலைமை ஆசிரியர், அந்த பாடசாலையின் தலைமை ஆசிரியர் வந்து ஒரு நாதஸ்வர வித்வான். அப்போ என்ன கூப்பிட்டு வச்சு இங்க வாடி, நீ இங்க வா உட்காரு கூட, நான் உனக்கு நாசுரம் வாசிக்கிறேன், நீ பாடுமான்னு சொல்லி நான் பாடினா பாடல் இது எனக்கு
1: மறக்க முடியாத சம்பவம் இல்லையா?
0: அது ஒரு மறக்க எனக்கு அவர் தான் அந்த பாடல் பயிற்சி அளிச்சு எனக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக என்னை கூப்பிட்டு வச்சு ரொம்ப நேரம் பயிற்சி கொடுத்தேன். அவர் நாதசுரம் வாசிக்க வாசிக்க படிச்சு நடந்த ஸ்ருதி தப்பக்கூடாது, நாதசுரத்தோட பாடல் சேர வேணும் அப்படி கத்துக்கிட்ட பாடல் தான் எனக்கு இந்த பாடல். கிட்டத்தட்ட 18 வருஷங்களுக்கு அப்புறம் திரும்ப மீண்டும் இந்த பாடல் இப்படி ஒரு வானொலியில பாட கிடைச்சது எனக்கு என்னோட குருநாதருக்கு தான் இத்தருணத்துல நான் நன்றி சொல்ல வேணும்.
1: உண்மையிலே நன்றி மறவாமல் இந்த பாடலை கொண்டு வந்து எங்களையும் மகளை வைத்து ஒரு பிரபல்யமான ஒரு பாடலை காற்றலையில் சாதாரணமாக தந்து இவ்வளவு அன்போடும் எங்களை பேசி மகிழ்ந்ததற்கு நல்லதோர் ஆசிரியரிடம் நீங்கள் பயின்றிருக்கிறோம். ஆசிரியர் என்பவர் தன்னுடைய மாணாக்கர்கள் தன்னை விட உயர்ந்து வர வேண்டும் என்று எண்ணமுள்ள ஒரே ஒரு உயிர் ஆசிரியர்கள். அது எனக்கு நன்றாக தெரியும். நானும் ஒரு ஆசிரியனாக இருந்தவர். அந்த வகையில் எங்கள் குழந்தைகள் முன்னேற வேண்டும் என்று மாதா பிதா குரு, அதுக்கு பின்பு இவர்கள் தான் காட்டி வைத்த தெய்வம் அது ஒரு புறம் இருக்க அந்த குரு என்றவர் தான் இவற்றுக்கு அந்த குரு. உங்களை உங்களுடைய அந்த திறமை இருக்கின்றது அந்த சுரத்தோடு பாடக்கூடியவர் என்று துணிந்து ஒரு நாதசுர என்றது எனக்கு விருப்பமான ஒரு வாத்தியம், மிகவும் சிறப்பான வாத்தியம், இசை எல்லோரையும் மயக்கும் வாத்தியம் அந்த வாத்தியம். அந்த இசைக்கருவியை வைத்துக்கொண்டு உங்களை பாடச் சொல்லும் வேளையில் நீங்கள் அதோடு ஒத்து பாடி அந்த நினைவு இன்றும் இருக்கும் வேளையில் அந்த குருநாதர் உங்களோடையே இருந்து உங்களை வளர்த்து கொண்டு போகின்றார். உங்களோட சங்கீத என்ற பயிர் வளர அவர் இன்றும் அதற்கு உரம் போட்டு கொண்டிருக்கின்றார். அவரையும் நினைந்து கொள்ளுங்கள். நன்றி. குருவை மறவாமல் அந்த நிகழ்ச்சியை வந்து இங்கே உங்களுக்கு அடுத்து இன்னும் ஒருவர் இங்கே சிதம்பரத்திலிருந்து, மீண்டும் ஒருவர் மல்லியத்திலிருந்து, மீண்டும் ஒருவர் எல்லோரும் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் உங்களை மூன்றியல் தமிழ் வானொலியில் வருக வருக என்று வரவேற்கின்றார்கள்.
0: நன்றிகள்.
1: உங்களுடைய முகநூல் என்ன? கஸ்தூரி என்ன பெயர்
0: உங்களுடைய? சயந்தர்.
1: சயந்தர். இது ஆங்கிலத்தில் இருக்குமா தமிழில் இருக்குமா?
0: ஆங்கிலத்தில்
1: எங்களுடைய இலக்கம் இதுதான். உங்களுக்கு இந்த இலக்கத்தை நான் இனி என்னுடைய புலனத்தில் சேர்த்து விட்டு உங்களுக்கு அந்த எங்கள் தளத்தையும் அனுப்பி வைத்து விடுவேன். மகளே சிறப்பாக இருங்கள். உங்கள் அன்னை இருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். அம்மா உங்களோட தான் இருக்கின்றார். அம்மா உங்களுடைய
0: இந்தியாவில்
1: இருக்க. சரி, எல்லோருக்கும் வாழ்த்து. நல்லதொரு சங்கீத அறிமுகம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கீதம் கொண்டு வந்து எங்களை இணைத்திருக்கின்றது. ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் மீண்டும் உங்களுக்கு நல்வரவேற்பு தந்து நன்றியும் கூறி நலம் வளம் பெற்று வாழ வேண்டும் என்று அப்பா என்ற ஸ்தானத்தில் உங்களை வாழ்த்தி அனுப்புகின்றேன் அம்மா.
0: நன்றி. நன்றி ஐயா. உங்களோட ஆசீர்வாதங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள். எனக்கு எல்லாரோடைய ஆசீர்வாதங்களும் பெரிய ஒரு சந்தோஷம். அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் எனக்கு. உண்மையில இத்தருணத்துல நான் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கு. பழைய பாடல்கள் எல்லாம் நினைவுபடுத்தி நான் மீண்டும் பாடுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தந்த வானொலிக்கு நன்றி சொல்லி கனவு ஐயாக்கு நான் நன்றி சொல்லணும். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு
1: நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். இங்கே மகள் ரேவதி என்ற ஒரு மகள் வந்து பேசியிருந்தார். கேட்டீர்கள் தானே கணபதி ஐயா எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்தியிருக்கார். அவரை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் உங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது தரமானவர்களைத்தான் அவர் தருவார், அதை நான் சூட்சமாக கூறிக்கொள்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் கிடைத்திருக்கின்றீர்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் நிறைவுக்கு வரும் வேளை நெருங்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்காக ஒரு பாடல், எங்களுடைய அன்பு தேவநாதன் முதல் நேயராக வந்து இணைந்து 2 பாடல்களை பாடி காட்டிய பொழுது அவருக்கு விருப்பமான ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் தான் இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கின்றோம். தேவநாதன் ஆயத்தமாக இருப்பார் பாடலை கேட்பதற்கு நின்றேன். இதோ அந்த பாடல்.

அருமையான அந்த பாடல் மைதிலி என்னை காதலி என்ற திரைப்படத்தில் பாடிய வேளையில் பல வாரம் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் தேவநாதன் நீங்கள் கூறியது போன்று. ஆனால் நீங்கள் பாடும் பொழுது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நாங்கள் ஒரு ரசனையை பெற்றோம் என்பதில் ஐயமில்லை. மேலும் மேலும் உங்கள் துறை வளர வேண்டும் என்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். சிறப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்ற பூரணமான மகிழ்ச்சியோடு.

அடுத்து வரும் பாடல் அன்புடன் மகாலிங்கம் அவர்கள் வந்து மகிழ்ச்சியோடு பாடி சென்றார். இந்த பச்சை கிளிக்கொரு என்று ஆரம்பிக்கும் பாடலை, அந்த பாடலை பெண் குரலே கேட்டிருந்தீர்கள் அல்லவா மகாலிங்கம்? இதோ அந்த பாடலையும் கேட்டுவிடுவோமே.

சீராக ஒலிபரப்பு இருந்ததோ தெரியவில்லை, வேறு குரல் இடையிலே வந்தது போன்ற ஒரு இடையூறு வந்தது போல் நான் எண்ணுகிறேன். சரியோ பிழையோ மகாலையும் உங்கள் பாடலை தந்தேன், கேட்டு மகிழ்ந்திருப்போம், நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். விரைவாக செல்ல வேண்டிய ஒரு நிலையிலே நான் இருக்கின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு அடுத்த பாடல், நம்ம வீட்டு லட்சுமி திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்டிருந்தார் அன்பு யோகா ராஜ்யர்கள். அற்புதமான குரலிலே வந்து பாடிவிட்டு கேட்டவுடன் உடனே அடுத்த பாடலையும் தந்து சென்றவர். அலங்காரம் கலையாத நிலவொன்று என்ற பாடலை கேட்டீர்கள் அல்லவா? இதோ அந்த பாடலையும் இந்த இப்பொழுது கேட்டு மகிழ்வோமே.

இனிமையான அந்த பாடல் நீண்ட காலம் காற்றலைக்கு வராது விட்டாலும் எங்கள் வானொலியில் இன்று ஒலிக்க கேட்க வைத்த யோகா ராஜி உங்களுக்கு நன்றி. இனிமையான பாடல் தந்தீர்கள் இரண்டு பாடல், அத்தோடு இதையும் தந்து எங்களை மகள வைத்த வேளையிலே நன்றியை கூறிக்கொள்வோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலித்து கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து இன்று எங்களோடு இணைந்த புதிய உறவு பி எல் கணபதி அவர்களுடைய அறிமுகத்தோடு அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இங்கிலாந்து நாட்டில் வாழும் அன்பு கஸ்தூரி சயந்தன் அவர்கள் மிகவும் சிறப்பான குரலிலே இனிமையான பாடல் இரண்டு பாடலை பாடி காட்டிய வேளையிலே அவர் தனக்கு விருப்பமான ஒரு பாடல், எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பாடல், தேன் நிலவு திரைப்படுத்த பாடல் நிலவும் மலரும் பாடுது என்ற அற்புதமான பாடலை இப்பொழுது கேட்டு மகளை விரும்பியிருந்தார். அவருக்கு தளத்தை அனுப்பியிருக்கின்றேன். அப்புறம் அதிலே அதை தொட்டு விட்டால் போதும் எங்களுடைய ஒலியை கேட்டு மகளெல்லாம் வானொலியை கேட்கலாம். இப்பொழுது அந்த பாடலை அவர் கேட்கும் வாய்ப்பு இருக்கும் என்றுதான் எண்ணுகின்றேன். கஸ்தூரி உங்களுடைய பாடலை தருகின்றேன் மகளே, இதோ அந்த பாடல்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் என்று பல பாடல்கள் உண்டு. அவற்றிலே இதுவும் ஒன்று. அது மட்டுமல்லாமல் அதிசிறந்த பாடலாக 1945 ஆண்டு வெளிவந்த மீரா என்ற திரைப்படத்தில் காற்றிலே வரும் கீதம் என்ற பாடல் அன்று தொட்டு இன்று வரை எப்பொழுது கேட்டாலும் இனிக்கும். அந்த பாடலை பல தடவைகள் நாங்கள் காற்றலையிலே கேட்டிருக்கின்றோம். ஆனால் நேரிலே வந்து தன் சொந்த குரலே முதல் முதலாக எங்களை பாடி அசத்தி மகளை வைத்து மறக்காத நினைவுகளை குறிப்பிட்ட அன்பு மகள் கஸ்தூரி, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நன்றி கூறி எங்களை நலம் கேட்பது போன்ற ஒரு புதிய உறவாக வந்துவிட்டு மீண்டும் வந்து நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா என்ற நாதஸ்வர இசையோடு பாடும் ஒரு பாடலையும் உங்கள் சொந்த குரலில் தந்து மகளை வைத்துவிட்டு இந்த பாடலையும் கேட்டிருக்கின்றீர்கள். இந்த பாடலையும் தந்து மகிழ்ந்தோம். இந்த மூன்று பாடல்களும் வரும்புகளை எல்லாம் கஸ்தூரி உங்கள் நினைவு எங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். வாழ்க வளர்க. அடுத்து வரும் பாடல் யாருடைய பாடலாக இருக்கும்? எங்களுக்கு எப்பொழுதும் வானொலியில் வந்து முதல் நேயராக வருவார், வந்து எங்களுக்கு முடிவுரை குறிப்புரை எல்லாம் கூறக்கூடிய ஒருவர் அன்பு மகள் ரேவதி. அவருக்கு கால நேரம் போதவில்லை. அவர் வெளியே சென்று மீண்டும் வந்து பாதையிலே தான் நிகழ்ச்சிக்கு வந்தபடியால் அவரால் முடிவுரைகளும் தர முடியாது என்று எண்ணிக்கொண்டு அவர் தர வேண்டியது இந்த வேளையிலே அவர் அந்த திருப்புகள் தருவார். திருப்புகளின் பொழிப்புரையும் தந்து சைவத்துக்கும் இசைக்கும் தொண்டு செய்யும் அவர். குறிப்பாக நான் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருந்தேன், பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து பாடும் வேளையிலே நீங்கள் தரும் திருப்புகள் ஆன்மீகத்தை எங்களுடைய பக்தி வேளையிலே தந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்த்தேன் அன்று. ஆனால் அவர் வீட்டில் இல்லை, அவர் வரவில்லை. இன்றும் வந்து ஒரு பாடலை அழகாக ஒரு நாங்கள் கீழாத ஒரு பாடல் மண்ணுக்கேத்த பெண் என்ற ஒரு பாடல். அந்த பாடல் அல்லிப்பூக்கள் பூக்கள்ளும் பூவை கெள்ளும் என்ற வரியோடு ஒரு பாடலை தந்துவிட்டு தனக்கு விருப்பமான பாடலை தருவதற்கு சென்றவர் மீண்டும் வந்து குறிப்புரை தருவதற்கு நேரம் பொருந்தவில்லை. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதை இட்டு விரைவாக கொண்டு செல்கின்றோம். அவர் ஒரு பாடலை தனக்கு விருப்பமாக கேட்டு எழுதியிருக்கின்றார். கண்ணன் ஒரு கை குழந்தை திரைப்படுத்து பாடல் ஒன்று, அது மோக சங்கீதம் நிலவே நிலவே என்று பாடுகின்றது என்று எழுதியிருக்கின்றார். இனிமையான அந்த பாடலையும் கேட்போம். மகளிர் இறைவதி உங்கள் பாடலும் காற்றலையில்.

0: இப்படி ஏற்பட்டுவிட்டது. மகிழ்ச்சியான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பதற்கு முன்னியில் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் தந்து கொண்டிருக்கும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நேரம் சரியாக கனடாவில் 1:47 காட்டுகின்றது. பின் பகல். அதற்கு முன்பு நீங்கள் இரவு நேரம் 11:17 பாரதம் தென்னகத்திலும் ஈழமணி திரு நாட்டிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது நேரம். அதேவேளை இன்று புதிதாக வந்து இணைந்த அன்பு உறவு கஸ்தூரி அவர்கள் லண்டன் இங்கிலாந்திலிருந்து வந்திருந்தார். இங்கிலாந்திலிருந்து பல நேயர்கள் எங்களோடு இணைந்து கொள்வார்கள். இப்பொழுது அங்கே நேரம் மாலையாகி 6:48 காட்டுகின்றது. இனிமையான இந்த வேளையிலே இறுதியாக ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். அந்த பாடலை அன்போடு, வலைத்தளம் சரியாக இல்லாது விட்டாலும் துல்லியமாக ஒலி கிடைக்கவில்லை, அவரால் பேச முடியாத ஒரு நிலை இருந்தாலும் தன்னுடைய கடமையை சீராக செய்ய வேண்டும் என்று வந்து அன்பாக பேசி இணைந்து பாடியவர்களையும் புதுவரவையும் வரவேற்று கொண்ட அன்பு மகளே சாந்தி, நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள். அந்த பாடலை இப்பொழுது இறுதியாக கேட்டு மகிழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு, ஆனந்த ராகம் திரைப்படத்தில் தான் நீங்கள் கேட்ட பாடல் என்று மீண்டும் படத்தின் பெயரையும் எழுதியிருந்தீர்கள், நன்றி. மேகம் கறுக்குது என்ற முதல் வரியை கொண்டு ஒலிக்கும் பாடலை கேட்போமா?
1: மழை வர பாக்குது வீசி அடி மேகாங்கறுக்குது, மழை வர பாக்குது வீசி அடிக்குது, காத்து காத்து மழை காத்து மே

0: I used to use a fan when I ran hot.
1: சிறப்பான இந்த பாடல் பாடும் வேளையிலே அங்கே சியாமலா எழுதியிருக்கின்றார், மேகம் கருத்தது மட்டுமல்ல நல்ல மழை இடியோடு வந்தது என்று சாந்தியின் ஊரில் எப்படி வருகின்றது தெரியாது, சாந்தி மழை வரை போகின்றது என்று தான் எழுதியிருந்தார். இப்பொழுது பாடலை கேட்டதுக்கு நன்றி கறி எழுதியிருக்கின்றீர்கள். இனிமையான இந்த வேளை மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒளிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளே, உங்கள் அன்பான இணைப்புக்கும் உங்கள் அந்த எங்களோடு பேசி மகளும் விதத்திற்கும் அது விட மேலான இசை துறையிலே உங்களுக்கு இருக்கின்ற நாட்டத்திற்கும் ஆர்வங்கள் இருந்தும் அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கு தளம் இல்லையே என்று எங்கும் வேளையிலே எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி இருகரம் நீட்டி உங்களை வரவேற்பு இந்த தளத்தில் உங்களை வந்து களமாடுங்கள் என்று கூறிய வேளையிலே நலமாக நீங்கள் இணைந்து உங்கள் எழுச்சியை காட்டிக்கொள்ளலாம். மேலும் மேலும் நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வாராம் வாரம் இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் கருத்துக்களையும் வரவேற்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் பழைய புதிய இடைக்கால பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வாருங்கள் என்று நாங்கள் துணிவோடு கூறுகின்றோம். ஏனென்றால் அப்படியாக ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தினம் தினம் மணிக்கு மணி பிரத்யேகமாக வேறு வேறு தலைப்புகளில் பல் சுவை நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் கேட்டு மகிழலாம். இப்பொழுது புதிதாக இணைந்து கொண்ட அன்பு கஸ்தூரி அவர்களுக்கு வரவேற்புகளும் வாழ்த்துக்களும் கிடைத்து கொண்டிருக்கும் பொழுது அவரை நாங்கள் மீண்டும் வரவேற்று அவர் இணைந்தமைக்கு நன்றி கூறி அவருக்கு நான் எங்களுடைய தளத்தினை அனுப்பியிருக்கின்றேன். அவர் கேட்டிருப்பார் பாடல்களை என்றும் தொடர்ந்து எங்களோடு இணைவார். எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே இந்த வானொலி 29 வருடங்களாக வளர்ந்து கொண்டு வருவதென்றால் இந்த ஸ்தாபகர் அமைப்பாளர் இதனுடைய நிர்வாகி இதனுடைய இயக்குனர் மீரா அவர்கள்தான். வான் அரசி என்று விருது பெற்றவர் வான் அரசி மீரா. இந்த வானொலியில் இதை வளர்த்து ஒரு சரணாலயம் போல வைத்துக்கொண்டு உலகளாக இருக்கின்ற அன்பு உறவுகள் அத்தனை பேரும் ஒரு குடையின் கீழ் இருப்பது போன்ற அன்பினால் ஒன்றிணைந்து இந்த வானொலியை வளர்த்து கொண்டு வருகின்றீர்கள். வருபவர்கள் போபவர்கள் பலர், ஒரு இது ஒரு துறைமுகம், எத்தனை நாடுகளிலிருந்து எத்தனை கப்பல்கள் வந்து தரித்து நின்று சென்றாலும் துறைமுகம் அப்படியே இருக்கும், வந்தோரை வரவேற்று விடுவதுதான் துறைமுகம். அதேபோன்று இந்த வானொலியும் எத்தனை பேரை கண்டுவிட்டோம், எத்தனை பேரும் வந்து வளர்ச்சி பெற்று சென்றிருக்கின்றார்கள். இன்னும் மறவாமல் நீண்ட கால உறவாக எங்களோடு தொடர்ந்து இணைந்து கொண்டு கட்டி காத்து எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறும். இந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியை சற்று நீடித்து விட்டது, எனக்கு கொடுத்த நேரத்தை விட சற்று நீடித்து வந்துவிட்டது. வழக்கமாக எனக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. வரும் நேயர்களுடைய திருப்தி வேண்டும். எங்களுடைய தாரக மந்திரம், உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி அடிக்கடி நான் கூறிக்கொள்வேன். அந்த வகையில் என்னையும் ஆளாக்கி இதிலே இருத்தி இத்தனை வருட காலங்களாக நானும் உங்களோடு இணைந்து ஒரு அப்பா பிள்ளைகள் போன்ற உறவை ஏற்படுத்தி கொண்டோம். இது நாங்கள் ஒரு உறவினர்களாக ஒரு குடும்ப வானொலியாக நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அதற்காக மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் வானரசி மீராவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் நன்றியை கூறி நேரம் சரியாக 1:56 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. இறுதி பாடல் வரை நீங்கள் கேட்ட பாடல்களையும் ஒலிபரப்பி விட்டேன். அடுத்து நீங்கள் எந்த பாடல்களாக இருந்தாலும் நீங்கள் நேயர் நேரம் என்ற ஒரு தளம் இருக்கின்றது. அந்த தளத்திலே தினம்தோறும் நேயர் நேரம் நேயர் விருப்ப பாடல்களாகவும் விடுமுறை விருப்ப பாடல்களாகவும் நீங்கள் கேட்கும் பாடல்களை நாங்கள் ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றோம். அது உங்கள் மதிய நேரங்களிலே அந்த நிகழ்ச்சி கிடைக்கும், உங்களுக்கு நன்றாக தெரியும். இது மறு ஒலிபரப்புகள் எல்லாம் நிகழ உண்டு. ஏனென்றால் பல நாடு சர்வதேசமாக இருக்கும் உறவுகள் எங்களுக்கு பகல் நேரம் மற்றவர்கள் இரவு நேரமாகவும் இரவு பகலாகவும் மாறிக்கொண்டிருக்கும் கால ஓட்டத்திலே அவர்கள் தங்களுக்கு வசதியாக கேட்கக்கூடியதாக இந்த நிகழ்ச்சிகளை மறு ஒலிபரப்பாகவும் நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு அழகாக நீங்கள் பதிந்து விடுங்கள். நேயர் நேரம் பகுதியில் உங்களுக்கு விருப்பமான எந்த பாடல் இருந்தாலும் கேட்டு மகிழலாம். இன்று நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்த தேவநாதன், மகாலிங்கம், யோகா ராஜி மற்றும் கஸ்தூரி, ரேவதி, சாந்தி இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் தளத்திலே சிதம்பரத்திலே ரமணி ராஜேஷ் அவர்கள், திருவாரூரிலே அன்பு மகள் சியாமலா மற்றும் இணைந்து கொண்டிருக்கும் அரசடி குப்பம் சரவணன் போன்றோர், எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு வர முடியாமல் இருந்து இன்று வானொலிக்கு வர முடியாமல் அன்பு கிருஷ்ணன் இணையர், அவர் இணையர்களாக வரக்கூடியவர்கள், அவர் பாடக்கூடியவர், அவர் வரவேற்பு தந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் வரவேற்பு கொடுத்திருந்தார், நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்று. ஆனால் அவருக்கு வலைச்சலம் சரியில்லையோ அல்லது வேறு ஏதும் காரணமாக அவரால் வர முடியவில்லை. அவரையும் அவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம் என்று கூறுவோம். நாளைய தினம் எங்களுக்கு பாட்டு சவாரி என்ற நிகழ்வு இருக்கின்றது. புதிதாக வந்த கஸ்தூரி அவர்களும் புரிந்து கொள்வார். பாட்டு சவாரி என்பது நீங்கள் நாளாந்தம் வந்து எத்தனை பாடலை கேட்டு எத்தனை ஊடகங்களிலே பாடலை கேட்டு உங்கள் சொந்த நேரங்களையெல்லாம் பாடலோடு தான் நாங்கள் செலவழிக்கின்றோம். அந்த வகையில் ஒரு 5 பாடலை கொடுத்து அந்த 5 பாடல்களும் எந்த பாடல் என்று சிறப்பாக இருக்கின்றது என்று கேட்கும் வேளையில் அதை நீங்கள் வந்து இரகசியமாக வாக்களித்து எந்த பாடல் சிறப்பாக இருக்கின்றது என்று வெற்றி பாடலை நாங்கள் கண்டுபிடிப்பது வழக்கம். அந்த வகையிலே நாளை திங்கட்கிழமை பாட்டு சவாரி இருக்கின்றது. அந்த பாட்டு சவாரியை வந்து இணையுங்கள். ஒரு 2 நிமிடம் அதில் அந்த பாடல்களை கேட்டுவிட்டு, அது மட்டுமல்ல ஒரே நேரத்தில் 5 பாடல்களை கேட்கும் பாக்கியமும் அங்கே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு விருப்பமான பாடலை பதிவு செய்து சென்றால் பாட்டு சவாரி நேயர்கள் விருப்பம் என்று தனிப்பட்ட முறையிலேயும் அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அந்த பாடல்கள் ஒலிபரப்பப்படும். இதுவரை நேரமும் உங்களுக்கு போக பின்னான நேரத்தை தந்து இன்றைய பாடுபோர் பாடலாம் நிகழ்ச்சியை தரமாக வைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறும் இந்த வேளையிலே, இன்றைய நிகழ்வை நாங்கள் சிறப்போடு செய்வதற்கு வல்லமை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவன், அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை நாம் அறிய கொண்ட அந்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கும், ஏகனாக இருக்கும், அநேகனாக இருக்கும், உருவமற்று அருவுருவமாக இருக்கின்றது எங்கள் இறைவன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து அவர்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு மென்மேலும் எங்களுக்கு வல்லமை தர வேண்டும், அவல நிலைகள் வேண்டாம், அட்டுழியங்களை நிறுத்தி சமதர்மத்தோடு அமைதியோடு சாந்தத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் இறைவா. மனித நேயம் ஜீவகாருண்யத்தோடு நாங்கள் வாழும் வேளையே அறம் காக்கப்பட வேண்டும், அந்த வழி நாங்கள் நடப்போம் என்று உறுதி கூறி என் அன்பு உறவுகளோடு நானும் இணைந்து மீண்டும் வணக்கம் கூறி இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. நேரம் சரியாக 11:32 முற்பகல் கனடாவில், ஈழமணி திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் இப்பொழுது நேரம் 9:02 இரவு நேரம் என்று காட்டும். 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 20வது நாள். இனிமையாக என்றும் மலர்வது போல் என்றும் மலர்கின்றது கதம்பம், அறிவன் கிழமையிலே. கதம்பம் நிகழ்வுக்கு வந்திருக்கும் நான், அன்னை தந்தை ஆசான், இவர்களை நான் அறிந்த எங்கள் அன்பு தமிழ், இவற்றையெல்லாம் எமக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன், எங்கள் கலையகத்தின் அருகே இருக்கும் தெய்வம் என்று நாங்கள் கூறப்படும் கைலாசநாதர் அமைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவனை ஓம் நம சிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்வணிந்து இவர்களை எல்லோரையும் வணங்கி காற்றலையில் அமர்த்தி உங்களையும் அழைத்துக் கொள்ளுகின்றேன். சிந்தனை செல்வன், கனடா கலையகத்தில் இருந்து வணக்கத்தோடு. இனிமையான இந்த நாளில் நாங்கள் கதம்பத்திலே என்ன நிகழ்வை கொண்டு வரலாம் என்று எண்ணும் வேளையிலே அது எதுவாக இருக்கும் என்றதை இசையே கேட்டால் தெரியும் தானே. இதுதான் அந்த இசை. கள்வன் என்றால் ஒளிந்திருப்பவன் அல்லவா? ஒளிந்திருப்பவனை கண்டுபிடி கண்டுபிடி என்ற பொக்கிசம் நிகழ்வில் இணைகின்றோம். வளமை போல அறிவன் கிழமை வாரத்தில் ஒரு நாள் மொன்றியல் தமிழ் வானொலியில் 6478764415 என்ற வளமையான எண்களை நீங்கள் சுழற்றிவிட்டால் ஓடி வந்து இணைந்து விடலாம். நேரலையிலே கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடல் வருகின்றது. அது என்ன கண்டுபிடி? அதுதான் பொக்கிஷம். பொக்கிஷத்துக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இனிய தமிழ் பதங்கள் 20 பெட்டிகளுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. 20 பதங்கள். அந்த பதங்களையும் கண்டுபிடித்தால் மொத்தம் 40 புள்ளிகள் கிடைக்கும். யார் அந்த 40 புள்ளிகளையும் பெறுவது? இல்லை, அந்த 40 புள்ளிகளில் எத்தனை புள்ளிகளை பெறுகின்றார்கள் என்று பார்த்து இன்றைய வெற்றியாளரை நாங்கள் கணித்துக் கொள்ளலாம். அன்பு உறவுகளே, இங்கிதமான இந்த வேளை என்று எங்களுக்கு இப்பொழுது மகிழ்வோடு கூறினால் 21 பாகை என்று பூஜ்ஜியத்துக்கு மேலே என்றும் அது படிப்படியாக 22 கண்டு அதன் பின்பு குறைந்து நள்ளிரவுக்கு 5 பாகைக்கு வரும் என்றதையும் தெரிவித்து கொண்டு அற்புதமான சூரிய கிரணம் நாங்கள் 15 மணித்தியாலத்தை ஓரிரு நிமிடங்களோடு தாண்டி நீண்ட பகலில் இருக்கின்றோம். அற்புதமான வேளை இந்த வேளை. இந்த வாரம் முழுவதும் இனிமையாக இந்த காலநிலை இருக்கும் என்று கூறுகிறார்கள். பார்ப்போம், நடப்பதை அவ்வப்போது மாறிவிடக்கூடும். ஆனால் 22 பாகை என்றால் வெப்பமாக இருக்குமோ என்று எண்ண வேண்டாம். தாழ்ந்த நிலையில்தான் அந்த வெப்பம் எங்களுக்கு இருக்கும். சூரியனுடைய ஒளி மிகவும் துல்லியமாக பரவி கொண்டிருக்கின்றது. நடைப்பயணங்கள், வாகன பயிற்சிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. பிராணிகள், பறவைகள், உயிரினங்கள் அத்தனையும் மகிழ்வாக உல்லாசமாக உலாவிக் கொண்டிருக்கின்றன. பசுந்தரைகள் எல்லாம் அப்படியே பசுமையாக காட்டிக்கொண்டிருக்கின்றது. மரங்கள் எல்லாம் அழகான இலைகளை வளர வைத்து ஆடி பாடி பூக்களை மலர வைத்து மகிழ்ச்சியோடு இருக்கும் இந்த தருணத்திலே நீங்களும் வாருங்கள். உங்கள் காலநிலை எப்படி இருக்கும் உலகளாவோ என்பதையும் தெரிந்து கொள்வோம். மொன்றியல் தமிழ் வானொலியில் பொக்கிஷத்துக்கு வருகின்றேன் என்பதற்கு முன்பு நான் ஒரு வணக்கம் போட்டுவிட்டேன். இங்கே உடனே எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள், தஞ்சாவூர் மாவட்டம் கிருஷ்ணன் அவர்கள் உடனே வாழ்த்து வரவேற்பு கூறி பூ ஒன்று வரைந்து வணக்கம் தெரிவித்து வருக வருக என்று வரவேற்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்று கூறிய வேளையிலே மகள் ரேவதி, அது மட்டுமில்லாமல் அன்பு மகள் ஷியாமலா, அப்பா வந்தாச்சு என்று ஆனந்தத்தோடு வரவேற்றிருக்கின்றார். அந்த வேளையில் வளமை போல எங்கள் ஜெகவர் சாதிக்கு அவர்கள் அழகான படம் ஒன்றை இணைத்து MTR FM வழங்கும் கதம்பம் நேரலை பொக்கிஷம் இணைந்திடுவோம் அன்பு உறவுகளே என்றும் கரம் கோப்பி அவர் வணக்கம் தெரிவித்து தந்த வேளையில் தானாக வந்தனமென்று நான் வந்தவர் என்று
தானாக வந்த சந்தனம் என்று நான் அழைக்கும் அன்பு நாகப்பன் அவர்களும் அஞ்சா வணக்கம் என்று வணக்கம் கூறி வரவேற்று உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை அலங்காரமாக கொண்டு செல்வதற்காக அந்த வகையில் இன்று பொக்கிஷத்தில் வரும் 20 பதங்களை நாங்கள் கண்டுபிடிப்பதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8746-415. வளமையான தொலைபேசி எண்கள் தான் இந்த எண்களோடு ஓடி வந்து இணையுங்கள், பேசுங்கள், மகிழுங்கள். வரும் பொழுது நிச்சயமாக மறக்க வேண்டாம், உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டு சொல்லுங்கள், அந்த பாடலும் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். இது மொன்றியல் தமிழ் வானொலி, கண்டுபிடி கண்டுபிடி, பொக்கிஷம்.

0: வந்துவிட்டார் வந்துவிட்டார் திருபுவனம். தஞ்சாவூர் மாவட்டம் அன்பு கிருஷ்ணன் போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன் கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களே. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள். தனிமை எப்படி இருக்கின்றது?
1: இனிமையா தான் இருக்கு.
0: அந்த இனிமை என்று சொல்லும் போது ஒரு மாதிரி இனிமையாக இருக்கின்றது என்று கூறுகிறீர்கள். இருப்பினும் கொஞ்சம் கடினம் இருக்குதான், பல்லை கடித்துக் கொண்டிருங்கள், இன்னும் ஓரிரு நாட்கள் தானே. சரி, அங்கே உங்களுடைய காலநிலை என்று எப்படி இருக்கின்றது? எங்களுக்கெல்லாம் சிறப்பையா, இதே போன்ற காலநிலையை நாங்கள் காண முடியாது ஐயா வருடம் பூராவும். அங்கே வெப்பம்தான்,
1: வெப்பம்தான்,
0: குத்தால அருவி கொட்டுகிறது மேல், குத்தால அருவி கொட்டுகின்றது உடம்பில், என்ன கை விசிறியின் உதவியோடு இருக்கின்றீர்கள். உணவு அருந்து விட்டீர்களா? உங்கள் தயாரிப்பா அல்லது உணவு? அப்படியா, சாப்பாடு தான், சாப்பாடு தான். சிறப்போடு இருங்கள். தனிமையை நீங்கள் மகிழ்வாக ஏற்றுக்கொள்வீர்கள் எனக்கு தெரியும். அது நிரந்தரமானதில்லை இந்த தனிமை. எப்படியும் அன்பு மகள் அனுஷ்யா வருவார், இணைவார், உங்களை கவனிப்பார். அங்கிருந்தாலும் உங்களை நிறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் தான் என்னையா? சரி, நல்லது. நாங்கள் உங்கள் காலநிலையை கூறினீர்கள். சரி, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்னவா இருக்கு கிருஷ்ணா?
1: படம் வந்து ராஜதுரை.
0: ஓ, ராஜதுரையிட்ட போயிட்டீங்களா என்று. சரி, ராஜதுரை என்ன பாடல்?
1: ஊசிமலை காடு.
0: நீயா அனுஷ்யா அங்கே இல்லை, நீங்கள் ஊசிமலை காடெல்லாம் உலா வருகிறீர்கள் போல் இருக்கின்றது. அப்படியா, அங்கே இருக்கின்றதா ஊசிமலை காடு உங்கள் அருகிலே?
1: கிடையாது.
0: அப்ப எங்க இருக்கின்றது அது?
1: எனக்கு தெரியாது.
0: ஊசிமலை என்றால் கூரான மலையாம், என்ன கூரான மலை? சரி, ஊசிமலை காடு, அதிலே இருக்கிற காட்டுக்குள்ளே ஒரு பாடலை போட்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கும் அந்த பாடல் என்று ஒலிபரப்பும் போது கேட்டு மகிழ்வோம். அந்த விடயத்துக்கு வருவோமா? சரி, 20 பெட்டிகள் உங்களுக்காக இங்கே முழுமையாக காத்து கொண்டிருக்கின்றது. பொக்கிசத்திலிருந்து உங்களுக்காக எடுத்து வரப்படும் இந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும். ஐந்தை பிடிப்பதை கூடி வந்து விட்டீர்கள் இல்லையா? ஐந்தாவது இலக்க, ஐந்தாவது எண் பெட்டியை தாருங்கள் கிருஷ்ணனுடைய பெயரிலே. இப்பொழுது அந்த ஐந்தாவது எண் பெட்டியை கொண்டு வந்து வைத்துவிட்டு, நல்ல அழகான பெட்டி தான், அதற்குள்ளே இருக்கின்ற பதத்தை கண்டுபிடிப்பதற்கு பெட்டியை திறந்தால் தானே எங்களால் படிக்க முடியும். அதற்காக ஒரு கடவு மந்திரம் இருக்கின்றது, அந்த மந்திரத்தை உச்சரியுங்களேன் கேட்போம்.
1: அண்டகாகசம் அபுகாகுகும் திறந்து விடு சீசே.
0: சபா, சரியான மந்திரம், திறந்து விட்டது பெட்டி. அந்த உங்களுடைய பூத கண்ணாடியை வைத்து ஒரு தடவை பாருங்கள், இதில் எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் இருக்கலாம் என்று.
1: 3.
0: சரியாக கண்டுபிடித்து விட்டு, நீங்கள் ஒழித்திருந்து பார்த்து விட்டீர்கள் போல் இருக்கிறது. 3 எழுத்து தானே ஐயா? 3 எழுத்தில் அப்படியே முழிச்சு பார்த்து கொண்டிருக்கின்றது என்னை. முழித்து பார்க்க 3 எழுத்துக்கொண்டு கொண்ட பதம் எது என்பதற்கான தரவுகளை தருகிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சரியா? இது ஒட்டி இருக்கும் ஒன்றை பிரித்து எடுத்து விடுவதை கருத்தலாம். ஒற்றுமையாக இருப்பவர்கள் பிரிந்து வாழ்வதை கூறலாம். கூடி செல்பவர்கள் விட்டு செல்வதையும் நாங்கள் கூறலாம். ஆனால் அது சில சமயம் நன்மையையும் பயக்கும், சில சமயம் துன்பமாகவும் இருக்கும். 3 எழுத்தை கொண்டது ஒரு பாடல்லையும் வருகின்றது. அது இருந்தால் இது இருக்கும். ஒன்றாக இருப்பதை இரண்டாக்குவதென்றால் என்ன செய்ய வேணும்? ஒன்றாக இருக்க அதை இரண்டாக ஆக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? இரண்டாக்கிவிட்டால் அது என்னவாக இருக்கும்? அது சேர்ந்திருக்க மாட்டோம். பிரிவு, சரியான பதம். பிரிவு, ஒன்றாக இருப்பதை இரண்டாக பிரித்து வைப்பது, சேர்ந்திருப்பது பிரிந்து செல்வது, கூடி செல்வது பிரிந்து, அது சில சமயம் பிரிந்து செல்வது நன்மையாகவும் சிலது துன்பமையும் துன்பமாகவும் இருக்கும் அந்த பிரிவு என்பது இல்லையா? சிறந்த பதத்தை ஒரு அடியிலே கண்டுபிடித்த கிருஷ்ணாவுக்கு கெட்டிக்காரன் என்ற பட்டம் சூட்டி 2 புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்க்கின்றேன் நான். கை விசேஷம் போலி பண்ணீர்கள். 2 பெட்டிகள், 2 புள்ளிகளை ஒரு அடியிலே பெற்று விட்டீர்கள் என்று வெற்றி நிச்சயம் உங்களுக்கு என்று கூறிக்கொண்டு, உங்களுக்காக நீங்கள் 2வது பெட்டிக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது. 2வதாக எந்த எண் வேண்டும்? ஒன்று கேட்க பார்க்கின்றீர்கள். ஆஹா ஆஹா, கொண்டு வாருங்கள், கிருஷ்ணாவின் பெயரிலே தந்து விட்டார்கள். எங்கே உங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
1: அண்டகாகசம் அபுகாக்கும் திறந்து விடு சீசே.
0: சபா, திறந்து விட்டது, ஒரு அடியில திறந்து விட்டது. சரி, இப்பொழுது உங்கள் கண்ணாடியை வைத்து பாருங்கள், இங்கே எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் காணப்படும் என்று.
1: நான்கு
0: எழுத்துக்களை கொண்ட பதம் காணப்படுகின்றது என்று கூறினீர்கள். கெட்டிக்காரன் என்று நான் கூற பார்த்தேன், ஆனால் அது மூன்று எழுத்திலே இருக்கின்றது ஐயா. உங்களுக்கு அதிர்ஷ்டம் மூன்று தான் ஐயா. சரி, தரவுகளை கொடுக்கின்றேன். இந்த மூன்று எழுத்திலேங்கிறது உலகத்திலே எல்லோருக்கும் வேண்டிய ஒன்று. இது எல்லோரும் எல்லோரிடமும் பாராட்டு படுவதொன்று. எல்லோரும் இதை உபயோகிக்கின்றோம், பாராட்டுகின்றோம், பகிர்ந்து கொள்ளுகின்றோம். அது இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒற்றுமை என்பது இல்லை. சரியா? எல்லா அறத்திலே அறத்துக்கு மேலானது அதுதான். அது மட்டும் உள்ளத்தில் இருந்தென்றால் உலகத்தில் துன்பமே வரமாட்டாது. அதற்கு மூன்று எழுத்தால் இன்னும் ஒரு ஒன்று கூறப்படுது. அது வந்து அநேகமாக பிரிய முடியாத அன்பை சொரிந்து இணைந்து கொள்ள செய்வது அதுதான். ஒருவரோடு ஒருவர் எல்லா உயிரினங்களுக்கும் அது பொருந்தும். பாடல்கள் பல வந்திருக்கின்றது, திரைப்படங்கள் பல வந்திருக்கிறது அந்த பெயரிலே. இன்று உலகமே வாழ்கின்றது அதனால்தான். உலகம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால், மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் இது இருக்க வேண்டும். மூன்று எழுத்துக்களை கொண்டது
1: ஒற்றுமை.
0: நான்கு எழுத்து அல்ல கண்ணா. ஓ, ஒற்றுமை, ஒற்றுமை அல்ல இது. ஒருவரோட ஒருவர் பகிர்ந்து கொள்வது, பாராட்டிக் கொள்வது, அன்பு. அன்புக்கு இன்னொரு பெயர் என்ன?
1: பாசம்,
0: காதல். உலகத்தில் இந்த காதல் இல்லையென்றா இயங்காத ஐயா இந்த உலகம், இல்லையா? அன்பு, நீங்கள் சரியான இடத்திலே நிற்கின்றீர்கள். அது அன்பு காதல் என்று கூறியிருக்கின்றது. அதனால் உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகளை தருகின்றேன். உங்களுக்கு வாழ்த்து கூறி கெட்டிக்காரனும் கூறிக்கொண்டு, உங்களுக்கு உங்களுடைய பாடல் ஊசிமலை காடு பாடலையும் தருவேன் என்று கூறிக்கொண்டு ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கின்றேன். சென்று காப்பி அருந்து விட்டு மீண்டும் ஓடிவாருங்கள். இரண்டு பெட்டிக்கு மேல் திறக்க முடியாதான் கெட்டிக்காரன் ரெண்டு பெட்டியையும் கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி கிருஷ்ணா, நன்றி நன்றி. இணையர்களாக வந்து இணைந்து புள்ளிகளை பெறுவீர்கள் என்று தனிமையிலே, அதுவும் ஒரு இனிமைதான் என்று கூறினீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி.

0: அன்புடன் நாகப்பன் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய இணைப்பு நின்றுவிட்டது. மீண்டும் இணைக்க அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தவர்களையும் 6478744165 தானே அழையுங்கள், வாருங்கள், பெட்டிகளை திறவுங்கள், பொக்கிசத்துக்குள்ளே இருக்கும் தமிழ் பதத்தை கண்டுபிடியுங்கள், புள்ளிகளை பெறுங்கள், வெற்றி உங்களுக்குத்தான். வந்துவிட்டார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம். தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்களே,
1: வணக்கம், வணக்கம, வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: எங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தை தந்த உங்களுக்கு உங்கள் இரவு நேர வணக்கத்தை நான் சமர்ப்பிக்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நீண்ட பகல் நேரம் வணக்கம்.
0: நீண்ட பகல் எங்களுக்கு தானே. எங்களுக்கு கிட்டத்தட்ட 15 மணித்தியாலம் 3 நிமிடங்கள் வரை எங்களுக்கு இன்று பகல் இருக்கும் என்று தெரியப்படுகின்றது. 15 மணித்தியாலம். நீங்களெல்லாம் 12 மணித்தியாலம் 12.5 மணித்தியாலம் தான் காண்பீர்கள். நாங்கள் 15 மணித்தியாலத்தை தொட்டு விட்டோம்.
1: 9 மணி நேரம் தான் இரவு இருக்கும்.
0: அந்த இரவிலே எங்களுக்கு தூக்கமே. நேற்று தினம் நண்பர் வீட்டுக்கு பிள்ளைகள் போல என்னோட பழகி கொள்பவர்கள் அங்கு சென்று இருந்தால் அவர்களோட உபசரிப்பு, அவருடைய அன்பான பேச்சு, இதெல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது எங்களை அறியாமல் 12 மணி ஆகிவிட்டது ஐயா, இரவு, நள்ளிரவு. அப்பொழுதுதான் போனது மாதிரி இருந்தது. என்ன 9 மணி வரைக்கும் இரவு இருக்கு, 8 மணி மட்டும், 15 மணித்தியாலம் அல்லவா? அப்புறம் அதிகாலையில பார்த்தால் திடீரென்று எழுந்து விட்டோம். வெள்ள எல்லாம் புலர்ந்து விட்டது. பொழுது புலர்ந்து பட்சிகள், பறவைகள், பிராணிகள், மிருகங்கள் சத்தங்கள், அழகான இனிமையான குரல் ஓசைகள் கேட்க எழுந்து விட்டோம். ஆமாம், ஆமாம், ஆமாம், ஆமாம். இன்று ஆமாம், இன்று வந்து பகலவன் மறைவது எத்தனை மணிக்கு என்றால் கூறுகின்றேன், உடனே கூறுகின்றேன். அவர் இன்று 8 மணி கடந்து 8:27 வரை இருப்பார். கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு பொழுது சாய்ந்தால், மறைந்தால் அப்புறம் வெளிச்சம் இருக்கும் தானே. நீங்கள் கூறியது போல 9 மணி மட்டும் வெளிச்சம் இருக்கும். அப்போ வெளிச்சம் இருக்கும்போது அந்த வீட்டுக்கு சென்று விட்டோம். ஆனால் நேரத்தை கவனிக்கவில்லை. அப்பொழுது 9 மணி. ஒரு 2 மணி நேரம் அவர்களோட பேசி இரவு உணவுகள் கொடுத்தார்கள், உண்டு இருந்து நகைச்சுவைகள் எல்லாம் பேசி பல பல விடயங்கள் பேசி முடிய பார்த்தால் 12 மணி. அங்கே குழந்தைகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். இரவு வீட்டு பாடங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கின்றார்கள். இலேசான மலைத்துறலோடு வீடு வந்து சேர்ந்து விட்டோம். அப்படி பகல், நீண்ட பகல், இந்த கிடைத்த இந்த இனிமையான பொழுதை கழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு எத்தனை பணிகள் இருக்கும் எல்லாம் செய்யும். அதன் பின்பு சுருங்கி சுருங்கி 4 மணி, மாலை 4 மணிக்கு பொழுது 2, காலை 7:45 8 மணிக்கு தான் விடியும். அப்ப எப்படி இருக்கும் இரவு, நீண்ட இரவு. ஆனால் அது கடினமாக இருக்கும் எங்களுக்கு. இது மிகவும் சுலபமாக அங்கே போவோர், இங்கு உல்லாசமாக போவார்கள், களியாட்டமாக போகிறவர்கள் எல்லாம் உலாவுவார்கள், சிறப்பாக இருக்கும். அங்கே எப்படி இருக்கின்றது உங்களுக்கு? நீண்ட பகலோடு எங்களுக்கு வணக்கம் தந்தீர்கள். மழை பெய்ததா
1: உங்களுக்கு? தான் ஐயா, நீண்ட பகல் வணக்கத்தை தந்தேன். ஓ, நீண்ட பகல் அல்ல
0: உங்களுக்கு, சாதாரண 12 மணி நேரம் தான் என்ன ஐயா? அதாவது வந்து பூமியின் சுழற்சியிலே சூரியனை வலம் பெறும் வேளையிலே சூரியனுடைய ஒளிபடும் வேளை நேரம் கூடுதலாக இந்த வடக்கு திசை நாடுகளுக்கு இருக்கும். ஆனால்
1: நீங்க வந்து பதிவுல சொல்லும் போது நீண்ட பகலா இருந்ததுன்னு சொன்னதுனால நான் நீண்ட பகல் வணக்கம் சொன்னேன்.
0: நான் முதலே குறிப்பிட்ட பகல் வணக்கம் வேணும். இது நீண்ட பகல் என்றவுடன் நான் நினைத்தேன் உங்களுக்கு நீண்ட பகலா இருக்குமோ. இங்கே எங்கே ஒரு நாடு இருக்கும் தானே ஐயா, 24 மணி நேரமும் 2 இருக்கின்ற நேரம். ஒரு சில மாதங்களில் தான் சூரியனை பார்ப்பார்கள் அவர்கள், ஐரோப்பிய.
1: ஆமாம்,
0: ஆமாம். சரி, இப்போ நாங்கள் அங்கே நலமாக நீங்கள் இருக்கின்றீர்கள், மகிழ்வாக இருக்கின்றீர்கள். மற்றவர்களும் போட்டியிலே வந்து புள்ளிகளை பெற வேண்டும் என்று ஆதங்கத்தோடு இருக்கின்றார்கள். இப்பொழுது 2 பெட்டிகள் சென்று விட்டன, 18 பெட்டிகள் உண்டு. உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும் என்று கூறினால் நான் கொண்டு வந்து வைப்பேன், நீங்கள் அதுக்குரிய பதிலை கூறலாம். எந்த எண்ணை தெரிவு செய்வோம்? 9 தான் என்ன? 9. 9 என்ற அதிர்ஷ்டமான உங்களுக்கான இலக்கத்தை, எண்ணை தருகின்றீர்கள். கொண்டு வந்து வைத்து விட்டேன் இங்கே. இப்பொழுது நீங்கள் அந்த கடவுச்சொல்லை ஒரு தடவை மந்திரமாக கூற வேண்டும்.
1: அந்த காகசம் அபு காகும் திறந்துடுச்சே.
0: சிறப்பு சிறப்பு. அப்படியே மெதுவாக அழகாக அமைதியாக திறக்கின்றது அந்த பெட்டி. சரி, திறந்து விட்டது பெட்டிக்காரன். அப்படி என்றால் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு உற்று பார்க்கும் பொழுது ஓரளவு அண்ணளவாக எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் அங்கே காணப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: எனக்கு தெரிஞ்ச வகையில் ரெண்டு எழுத்து தான்
0: ஐயா. ரெண்டு எழுத்து என்று சொன்னவுடன் எனக்கு மகிழ்ச்சி தான். கெட்டிக்காரன் என்றுதான் உங்களை நான் கூற வேண்டும். ஆனால் ஒரு மூன்று எழுத்தை கூட்டி ஐந்து எழுத்திலே இருக்கின்றது. ஏனென்றால் நாகப்பனுக்கு எத்தனை எழுத்துக்கள் அதிகமாக வருதோ அதெல்லாம் ஒரு சின்ன விடயமாக இருக்கும் இல்லையா? ஐந்து எழுத்துக்களை கொண்டது. நான் தரவுகளை கூறுகின்றேன், உற்று கவனித்து விட்டு பதத்தை கூறுங்கள் பார்ப்போம், கண்டுபிடிங்கள் பார்ப்போம். இது வந்து ஆண்களுக்கு அணியப்படும் ஒரு பொருள், ஆண்கள் அணிகின்றதிலே ஒன்று. அதிலும் சில இனத்தவர்களுக்கு இது முக்கியமானது ஒரு உடையாக, ஆடை, ஆடை என்று கூற முடியாது, அணிகின்ற ஒரு ஆடையினால் நெய்யப்பட்ட அணிகின்ற ஒன்று. அதிலே வைத்து அவர்கள் இந்த இனம் என்று கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஆனால் அரசர்கள் அதை அன்று அணிந்திருந்தார்கள், இன்றும் முதியவர்கள் அதை அணிவார்கள். அதிலும் எங்கள் நாட்டில் இனத்தையே காட்டிக்கொள்ளும், அதை அணிந்து போ அந்த அப்படி அணிந்தால் அவர் இனத்தை காட்டி கூறிக்கொள்ளும். ஆனால் சிறியவர்கள் முதியவர்கள் முன்னால் கண்டால் அதை அணிய மாட்டார்கள். ஊகிக்க முடிகிறதா? சிறிய முதியவர்களுக்கு முன் அதை அப்படி அணிய மாட்டார்கள், விரும்பவும் மாட்டார்கள். ஆனால் அந்த இனம் இருக்கின்றது, அது சிறுதிலிருந்து முதுமை வரைக்கும் அணிந்திருப்பார்கள் ஆண்கள். ஆமாம், பெண்கள் முக்காடு போட்டுக் கொள்ளுவார்கள். இது ஆண்கள் அணிவது, ஆண்கள் அணிவார்கள்.
1: இஸ்லாமியர்கள்
0: அணிவதாக, இஸ்லாமியர்கள் அவர்கள் அணிவது வேறு மாதிரி இருக்கும். அந்த இஸ்லாமியர்களுக்கும் வித்தியாசமான வகையிலே அணிந்து கொள்ளுவார்கள். அதை நாங்கள் பார்த்து அவர்கள் இந்த இனத்தை இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் கூறிக்கொள்ளலாம். எங்களவர்களும் அணிவார்கள். நிச்சயமாக திருமணத்திலே ஆண்கள் அணிந்து கொள்ளுவார்கள். திருமணத்தை நடாத்தி வைக்கின்ற புரோகிதர்கள் அதை அணிந்து கொள்வார்கள். ஆலயங்களிலே அவர்கள் அணிந்து கொள்வார்கள், நாங்கள் அணிய மாட்டோம் சைவ மக்கள். அதை ஒரு ஒரு திருவிழா செய்ய வேண்டிய அந்த உபயகாரர் இருந்தால் அவருக்கு அதை கட்டுவார்கள். வாழ்த்துக்கள், சரியான பதம் கெட்டிக்காரன். தலைப்பாகை கண்டுபிடித்து விடுவார் என்று நான் கூறினேனே. உங்களுக்கான இரண்டு புள்ளிகள் உங்களுடைய பையனிலே எழுத்து, உங்கள் பெயர் பொறித்த பையனிலே சேர்க்கப்படுகின்றது. சரி, இந்த வேளையில நாகப்பனுக்கு என்ன பாடல் விருப்பமாக இருக்கும்?
1: வழக்கம் போல நிகழ்ச்சி நிறைவுல கொடுத்துருங்க.
0: ஆமா, நல்ல பாடல் நேற்று நீங்கள் தந்த பாடல். அதை பற்றி என்னுடைய நண்பர், என்னுடைய அன்பரும் அதை நீண்ட நேரம் அதை கவனித்துக் கொண்டிருந்தவர், வானொலியே நேரலையில் வர முடியவில்லை, அவர் பணியிலே இருந்தவர் இங்கே கனடாவிலே. அவர் வந்து எழுத்திலே அறிவித்து விட்டார், சிறந்த பாடல் ஒன்றை தந்திருக்கின்றீர்கள் என்று. என்ன பாடலா இருக்கும்?
1: இன்னைக்கு வந்து படம் வந்து தூங்கா நகர்.
0: தூங்கா நகர் இல்லையா? தூங்கா நகர் திரைப்படத்துல என்ன பாடலா இருக்கும்?
1: கொண்டாட்டம் கொண்டாட்டம்.
0: ஓ, கொண்டாட்டம் கொண்டாட்டம், நீ சிரித்தால் கொண்டாட்டம். அது என்எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களும் ஒரு திரைப்படத்திலே கொண்டாட்டம் என்ற பாடல் வரி வைத்து ஒரு பாடல் வைத்திருந்தா ஞாபகம் இருக்கின்றதா?
1: ஒண்ணுல இருந்து 20 வரை.
0: வாழ்த்துக்கள், கண்டுபிடித்து விட்டார் கெட்டிக்காரன். அப்பன் கெட்டிக்காரன்,
1: அது வேற கொண்டாட்டம்,
0: இது வேற கொண்டாட்டம். அதனால் கொண்டாட்டம் என்பதில் பல வகை உண்டு, அதிலே இது கொண்டாட்டம். ஆனா எல்லா கொண்டாட்டங்களும் இறுதியிலே திண்டாட்டமாக வராது, எல்லா கொண்டாட்டங்களும் இறுதியிலே மண்டாட்டமாக இருக்காது இல்லையா? கொண்டாடி விட்டு மண்டாடுவார்கள் காவல்துறையிடம். சிறப்பு
1: கொண்டாட்டம்.
0: ஆமா, ஆனா மற்றும்படி எங்களுக்கு உல்லாசமான கொண்டாட்டம், நல்ல பாடலா இருக்கும் இந்த பாடல், உங்களுக்கு இறுதி பாடலா கிடைக்கும். சரி, இப்பொழுது நீங்கள் முதலாவது பெட்டியிலே வந்து சரியான பதத்தை தந்து இரண்டு புள்ளிகளை பெற்ற உங்களுக்கு இரண்டாவது பெட்டி திறக்கும் வாய்ப்பும் கிடைக்கின்றது. எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: பத்து.
0: மேலிருந்து கீழாக விரகின்றீர்கள், சரி. பத்து, பத்தாவது எண் பெட்டியை நாகப்பனையாவின் பெயரிலே தாருங்கள் என்றவுடன் அங்கே எழுதி வைத்து விட்டார்கள். அடுத்தது நீங்கள் தான் என்று மந்திரத்தை கூறுங்களேன். வாழ்த்துக்கள், சிறப்பு நாகப்பன் அவர்களே. இப்பொழுது முதல் ஐந்து எழுத்துக்களிலே வந்ததை அப்படியே குறிப்பிட்டீர்கள், இப்பொழுது ஒரு எழுத்தை குறைந்து நாலு எழுத்திலே தருகின்றார்கள். உங்களுக்கு தரவுகள் கொடுக்கின்றேன். இந்த உலகத்திலே மக்கள் தனித்து வாழ்கிறார்கள், சேர்ந்து வாழுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்பு, குறிப்பிட்ட வயது வரும் வரை நாங்கள் எல்லாம் இளைஞனாக வாலிபனாக துள்ளி திரிந்து விட்டு பொறுப்புகள் என்றெல்லாம் பெற்றுக்கொண்டுதான் வருவோம். அதன் பின்பு எங்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் எங்களுக்கு ஒரு பெயர் சூட்டப்படும். திருமணமானவருக்கு குடும்பம் என்று வந்துவிடும் தானே. அவரை அவருக்குள் ஆணினை எப்படி கூறுவது? ஒரு ஆண்மகனை, திருமணம் முடித்த ஒரு ஆண்மகனை எப்படி கூறுவோம்? கூட்டி கழித்து பார்க்கலாம். பதம் கருத்து சரியாக இருந்தால் சரி. என்னையா
1: தலைவர்
0: இல்ல? தலைவர் வந்து குடும்ப இல்ல, திருமணம் முடித்த பின்பு அவரை தலைவன் என்று கூறுவது நல்லதான். ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு, அது வந்து தலைவன் வந்து மனைவியை இல்ல, கணவன் மனைவியா இருக்கும் பொழுது குழந்தை குட்டியெல்லாம் வந்துவிடும், வீட்டுக்கு அவர் தான் தலைவன். அந்த பெயருக்கு இன்னும் ஒரு பெயர் அவரை பார்த்து விட்டு திருமணம் முடித்தவர் என்பதை குறிப்பிடும் ஒரு பெயர். தலைவன் எல்லாருக்கும் பொதுவாக வருகின்ற பெயர், இவர் திருமணம் முடித்த ஒருவர் என்பதை உணர்த்தும் ஒரு பதம்.
1: நீங்களே சொல்லிட்டீங்க.
0: சொல்லுங்க. இல்லை இல்லை, தனியா அவருக்கு
1: அதுவும் வராதாங்கய்யா.
0: இல்ல இதுல இருக்கு ஐயா, காசிக்கு போகும் அதிலே இந்த பதம் வருகின்றது இடத்திலே. காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்ன யோசி என்ற பாடலில் இந்த பதம் வருகின்றது. அடுத்து, பொதுவாக இரண்டு பேரையும் சேர்த்து ஒரு திரைப்படமும் வந்தது, விசு அவர்களுடைய திரைப்படம். மின்சாரம் என்று கருத்து வரக்கூடிய ஒரு எதுக மூனையிலே பெறும் அந்த பதம். ஆனால் ஆணை குறிக்கும். வாழ்த்துக்கள், கண்டுபிடித்து விட்டார். கற்பூர புத்தி ஐயா உங்களுக்கு. சம்சாரி, அதுதானே ஐயா. விட்டு கொடுப்பவை உங்களா? விட மாட்டாங்க, கெட்டிக்கார். அதனால தானே பொக்கிசம் என்றால் நாகப்பன் எங்கே என்று கேட்பார்கள். வாழ்த்துக்கள். அடுத்து இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டியில் சேர்க்கின்றது. சம்சாரி என்று, சம்சாரி என்று கூறி கொள்வோம். அந்த அந்த பாடலே வருகிறது. சம்சாரம் ஒரு மின்சாரம் என்ற திரைப்படத்தில் குறிக்கப்படுது. சம்சாரம் என்றால் குடும்பம், சம்சாரி என்றால் குடும்பஸ்தன். தலைவன் நல்லதுதான், தலைவன் இப்போ கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கலாம், குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கலாம். அதை விட சம்சாரி என்றால் அவர் ஒரு சம்சாரி என்று நாங்கள் கூறினோம். அந்த ஆணை குறிப்பது சம்சாரி. சிறப்பான பதிலை சம்சாரி என்று கூறுவேன். நான் அப்படி கடிகாரம் சூழ்ந்து பிடித்து விட்டீர்கள். உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் மேலும் சேர்ந்து உங்கள் பாடல் கொண்டாட்டம், கொண்டாட்டம் என்ற பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டாடுவோம். இப்பொழுது நாங்கள் அடுத்த உறவுக்கு உடைய நன்றி, நன்றி நாகப்பன் அவர்களே. அடுத்த உறவாக தர்மபுரியிலிருந்து மகள் சாந்தி அழைப்பது போல் தெரிகின்றது. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நாமா இருக்கீங்களாங்க ஐயா? தகடூரிலிருந்து சாந்தி பேசுகிறேன்.
0: நன்றி சாந்தி மகளே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். தகடூரில், தர்மபுரியில் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருக்கும். நல்லா இருக்கீரா சார்? ரெண்டு பேரும்
0: சொல்லாமலே கேட்காமலே குறிப்பிட்டு அழகி இந்த ராசனுடைய நலன்களை வாழ்த்துக்கள். என்ன நடந்தது அழகிக்கு? அப்படி என்ன அவருக்கு விருப்பம் இல்லாத நடந்தது அவருக்கு? அப்படியா? அப்ப ராசனுக்கு, ராசாவுக்கு
2: அப்பா மாதிரி?
0: அப்படியா? வாழ்த்துக்கள், சிறப்பு. பிள்ளைகளையும் பேர குழந்தையும் பார்த்து மகிழ்வடைந்து கொண்டு சீபகாரண்யத்துடன் இருக்கின்றீர்கள். அது எங்களுக்கு ஒரு பாடமாக, எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. அந்த பண்பு அறத்திலே ஒன்று. வாழ்த்துக்கள் மகளே சிறப்பு. இன்று அங்கே உங்களுடைய தர்மபுரியிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: வெயில், வெப்பம்,
0: இரவு நேரம். இரவு நேரமும் வெப்பமாக இருக்கின்றதா? வெப்பம்
2: தானே,
0: வியர்த்து ஒழுகுகின்றது. ஓ, கிருஷ்ணா கூறுவார் அடிக்கடி குளிக்க வேண்டும் போல் இருக்கு, ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்க வேண்டும்.
2: இதெல்லாம் வெளியில் சென்றுட்டு வந்துட்டு குளிச்சுதான் வந்தேன்.
0: அது வீட்டிலே இருப்பது போலதான் வெளியே சென்றாலும் அனல் வீசி கொண்டிருக்குமே நம்மளே. வெப்பம்தான், வெப்பம்தான். சரி, என்ன செய்வதம்மா? வெப்பம் எவ்வளவு நாள் வந்தாலும் தாங்கலாம். ஒரு நாள் அடைமலை பொழிந்தால் உங்களால் தாங்க முடியுமா? முடியாது. சூரிய பகவான் வர வேண்டும். அப்பதான்
2: இப்ப பெஞ்சா நல்லதா இருக்கும்.
0: அது உடனே காய்ந்து விடும் மகளே, அந்த நின்று பிடிக்காது. ஆனால் குளிர்மை ஏற்படும். எங்களுக்கு பகல் நல்ல வெயிலோடு நல்ல, ஆனால் வெயில் வெப்பமாக எங்களுக்கு இருக்காது. ஆனால் பகல் நண்பகல் நேரம் கொஞ்சம் வெப்பம் போல் தெரியும். ஆனால் இந்த வானிலை ஆய்வாளர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள், பகல் 11 மணியும் மாலை 4 மணிக்கும் இடையில் முதியவர்கள், இந்த குறிப்பிட்ட நோய் உள்ளவர்கள், குழந்தைகள் வெளியே செல்வது புத்திசாலித்தனம் இல்லை என்று அறிவித்திருப்பார்கள். அப்போ நாங்கள் வெளியே செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, உள்ளே இருப்போம், குழுகுழு வந்து இருப்போம். உள்ளே தானே குளிரூட்டிகள் வேலை செய்கின்றது. சரி, அப்படி இருந்தால் நாங்கள் இப்பொழுது வந்த விடயத்தையும் கவனிக்க வேண்டும், வியாபாரத்தையும் கவனிக்க வேண்டும் அல்லவா? இப்போ 1, 5, 9, 10 ஆகிய 4 பெட்டிகளும் பொக்கிஷ பெட்டிகள் தீர்ந்துவிட்டன. மிகுதி பெட்டிகள் உண்டு. உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும்?
2: 3.
0: எண் 3 உங்களுக்கு ராசியான எண் என்று நினைக்கின்றேன். பார்ப்போம். சாந்தி, கொண்டு வந்து வைத்து விட்டேன் உங்கள் பெயரிலே. இப்பொழுது அந்த கடவுச்சீட்டு கடவுச்சொல் மந்திரமாக சொல்ல வேண்டும். பாடடா பாட, பெண் குரல் நண்டவுடன் எவ்வளோ அழகாக திறக்கின்றது அந்த பெட்டி, சிரித்து கொண்டு திறக்கின்றது. சரி, இனிப்பான ஒரு மந்திரத்தை பெண் குரலில் வந்தால் அது பெட்டி உடனே திறந்து விடும்தான். சரி, இப்பொழுது உற்று நோக்கி பாருங்கள். உங்கள் கண்ணாடி மூலம், பூத கண்ணாடி மூலம் இத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் அங்கு உள்ளே பொதியப்பட்டிருக்கும் என்று.
2: 5.
0: ஓ, கெட்டி காரை 5 என்று பெருந்தன்மையோடு கூறியிருக்கின்றீர்கள். ஒரு எழுத்து குறைந்த 4 எண்கள் தான் மகளே காணப்படுகின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வேண்டுமா வேண்டாமா 4 எழுத்தோடு? தொட்டு விட்டீர்கள், விட முடியாது. சரி, இப்பொழுது அதற்குரிய தரவுகளை கொடுக்கின்றேன். இந்த இது ஒரு தாவரம் என்றும் சொல்ல முடியாது, கொடி என்றும் சொல்ல முடியாது, மரம் என்றும் சொல்ல முடியாது, புல் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் தாவர இனத்துக்குள்ளே தான் இது வந்து மக்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு விரும்பி வளர்த்தெடுக்கப்படுவது. இது மிகவும் சுவையானது, இனிப்பானது, இதனுடைய பெறுமதி அதிகம். இதை கொண்டு சென்று இதை பிழிந்து சாராக குடிக்கலாம், அதை அப்படியே கடித்து உண்ணலாம், அந்த சாரிலிருந்து பலவிதமான இனிப்பு பதார்த்தங்களை செய்யலாம். 4 எழுத்துக்களை கொண்டது. நாங்கள் குழந்தைகளை அள்ளி அணைக்கும் பொழுதும் இந்த பதத்தை உபயோகித்து கட்டி முத்தம் கொடுப்போம் குழந்தைகளுக்கு. அதுதான் விரும்பி வந்த சொல் அல்லவா? இதை விட வேறு என்ன தரவு தருகிறது? வாழ்த்துக்கள் மகளே. கரும்பு என்றது சரியான பதம். 4 எழுத்துக்களை கொண்டது என்று கூறி பதத்தை கூறியவுடன் சொல்லி உடனே 2 புள்ளிகளை சாந்தி பெற்று, சாந்தி தொடர்ந்து வந்தால் அதிக புள்ளிகளை பெறக்கூடிய கெட்டிக்காரி. இப்பொழுது முதலாவது பெட்டிக்குரிய பதத்தை சரியாக சொல்லி நான் 2 புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்காக என்ன பாடல் நினைத்து வந்தீர்கள் கேட்க வேண்டும் என்று?
2: என்ன ரோடு மேல பரோட்டான்னு வருமே,
0: அது என்ன பாட்டம்மா?
2: ஏதோ ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஊர் பேர் வருங்க ஐயா, அந்த ரோட்டு மேல கொத்து பரோட்டா அப்படின்னு வரும்.
0: அப்படியா? ஒரு ரோட்டு மேல கொத்து பரோட்டாவா? என்ன பாடா பாடல? பார்ப்போம், யாராவது எழுதுவார்கள் அதை என்ன திரைப்படம் என்று தேடி பார்த்து பிடிப்போம். அதற்கு என்னம்மா
2: தொட்டப்பட்டான்னு ஒரு ஊரு ஊட்டியில இருக்குங்கய்யா.
0: ஆமா,
2: அது தொட்டப்பட்டா ரோடு மேல கொத்து பரோட்டா.
0: தட்டப்பட்டாவா தொட்டப்பட்டாவா?
2: தொட்டப்பட்டா.
0: ஓ, தொட்டப்பட்டா. ஓகே, தொட்டப்பட்டா ரோடு. என்ன திரைப்படம்னு தெரியுமா?
2: அந்த இடத்துல உயரமா இருக்குங்கய்யா, அந்த ஊர்ல, அந்த ஊட்டியில நின்னு பார்த்தா நல்ல இயற்கை காட்சிகள் எல்லாம் நல்லா தெரியும்.
0: ஓ, அப்படியா? என்ன திரைப்படம்னு தெரியுமா?
2: விருப்பமான
0: உணவா நீங்கள் தயாரிப்பீர்களா, கடையில பெற்றுக் கொள்வீர்களா?
2: கடையில் தான்.
0: அதுக்கு அவங்களை தான் இருக்கு சரி, அந்த கடை உணவு உணவு விடுதிக்காரர்கள் என்ன உணவு சாலை. சரி, இந்த தொட்டுப்பேட்டாவில் சென்று ரொட்டி கொத்து ரொட்டியை சாப்பிடுவோம். என்ன என்ன ரொட்டி, ரொட்டில கொத்து பரோட்டா சாப்பிட்ற சுவையோடு சுவையோடு இரண்டாவதாக இந்த எண் பெட்டி உங்களுக்கு தேவைப்படும். குறுங்கள் எட்டு, எட்டாண்ணம் எட்டு, எட்டாவது ஆறாவது எட்டு வேண்டாம். சரி, ஆறை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தேவையான ஒன்றுதானது போல் தெரிகின்றது. ஆறாவது நீங்கள் வெல்லலாம் என்று எண்ணுகின்றேன். சரி, நான் பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன் உங்கள் பெயரோடு. இப்பொழுது உங்கள் கரத்திலே தான் அந்த மந்திரம் இருக்கின்றது, அதை உங்கள் வாயினால் ஓதிவிடுங்கள். சரி, இப்பொழுது உங்களுடைய ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதமாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்?
2: மூன்று.
0: கெட்டிக்காரி என்றுதான் சொல்ல விருப்பம் இரண்டு எழுத்திலே இருக்கின்றது. பரவாயில்லை தானே? பரவாயில்லை, இரண்டு மேலும் சுலபமாக இருக்கும். இந்த இரண்டு எழுத்து யாரும் தனியாக இருக்காமல் சேர்ந்து வாழ்வதற்காக கிடைக்கும் ஒன்று. அதில் முக்கியமாக பெண்களுக்கு இது இல்லாமல் வாழ்வது கடினம். அதே போன்று ஒரு கொடி படர்வதென்றாலும் அதற்கு படர்வதற்கு ஒரு ஏதோ வேண்டும். அயன் ராசா சத்தம் போடுற ராசாவா அழகியா? ஏதாவது ஏதாவது ஒரு தடயம் கிடைத்து விட்டால் போதும். ஒரு ஒரு ஒரு ஆட்டம், ஒரு அசைவு தெரிஞ்சாலே போதும் அவர்களுக்கு. என்ன பெரும் காவலாளியர்கள் தான். இது யார், ராசாவா அழகியா? நீங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கும் ஒரு இது தேவை, இரண்டு எழுத்தை கொண்டது. இப்பொழுது தனிமையிலே இருக்கின்றார் எங்களுடைய கிருஷ்ணா அவர்கள் இல்லாமல். அதுக்கு இரண்டு எழுத்திலே கூறப்படுகிறது. ஏது அதை அதை தகரத்திலே மாற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். தாவரிசையிலே துணை, கெட்டிக்காரி. துணையின்றி வாழ முடியுமா? முடியாது. அதுலேயும் பெண்களுக்கு துணை அத்தியாவசியம், பாதுகாப்பு. கொடி படர வேண்டுமென்றால் ஒரு கொம்பு துணை வேண்டும் இல்லையாம்மா? துணை நல்ல பதம், சிறப்பான கருத்து. அதுக்குள்ளே ஆழமான கருத்துக்களும் பல இலக்கிய சுவையான சம்பவங்கள் எல்லாம் துணைக்குள்ளே கிடைக்கும். அந்த துணை என்பது சேர்வது கடினம், சேர்ந்தால் பிரிவது கடினம் இல்லையாம்மா? அந்த துணையின்றி வாழ முடியாது என்ற ஒன்றுக்கு பறவை இனத்திலே ஒரு இலக்கிய கதை உண்டம்மா. இலக்கிய அந்த கால புராண கதையிலே அந்தில் பறவை என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? அந்தில் பறவை தன் துணை இறந்து விட்டால் உடனே தானும் இறந்து விடுமாம்மா.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இன்றைய நிகழ்வில் இணைந்து உங்களோடு வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வணக்கம் கூறியதோடு அல்லாமல், அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்றும், அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் நாங்கள் காற்றலையில் இணைவோம். இன்றைய கதம்பத்தில் கதம்பத்தில் இணைவோம் என்றவுடன், வருக வருக வணக்கம் ஐயா என்று அன்புடன் தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்கள் வரவேற்றிருப்பார் இருக்கின்றார். அவரை வரவேற்றுக் கொண்டு உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். காற்றலையில் வருபவர்களும் காத்து கொண்டிருந்து கேட்டு மகிழ்ந்து எங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளுக்கும், இந்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் அன்புடன் ஆசானும் இவர்களை நான் பெற்ற அன்பு தமிழும் இவற்றுக்கெல்லாம் மூலம் ஓம் நம சிவாய என்று நாம் அழைக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து நான் வணங்கி அன்னை தமிழே இன்று எம்மை காக்க வேண்டும் என்று கேட்டு இன்றைய நிகழ்வுக்குள் நுழையலாம் என்று எண்ணுகின்றேன். இன்றைய நிகழ்வு எதுவாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணும் வேளையிலே அது வேறு எதுவும் அல்ல, இதுதான் என்று கூற வரும் இசையை கேட்போமா?

சொல்லாயோ வாய் திறந்து நில்லாயோ காற்றலையில் வந்து என்று பாடும் எப்படி நாங்கள் எண்ணும் இந்த பாடல் தரும் வேளையிலே இன்று சொல்லோடு பாடல் என்று நான் இசையை தருவதற்கு முன்பு இங்கே வருக வருக சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கென்று அன்பு கிருஷ்ணனும் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்களும் தந்திருக்கின்றார்கள். உனக்காக நான் என்ற நிகழ்வு என்று கண்டுகொண்டார்கள். இன்று உனக்காக நான் நிகழ்விலே இணைந்திருக்கும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்கள் விருப்பத்துக்கேற்ப எங்களுக்கு எது அநேகமாக விருப்பம் இருக்கின்றதோ அதை நினைத்து நீங்கள் உங்கள் பாடல்களை தந்து நாங்கள் கருத்தாடலை ஆரம்பிக்கலாம். இன்று எங்களுக்கு இப்பொழுது காலநிலை சிறப்பாக இருக்கின்றது. இன்று நாள் முழுவதும் மழை உண்டு என்ற அந்த ஒரு சொல்லு எங்களை குளிர வைத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் வெப்பத்திலே இருக்கும் காலமல்லவா கோடை காலம். ஆனால் வெப்பநிலை வந்து 21 பாகையாக காட்டப்படுகின்றது. நாங்கள் வெளியே சென்றால் அதை 21 பாகையாக இருக்கும் வரை உணர்வோம். ஆனால் அந்த 21 பாகையின் வெப்பம் வெப்பமாக எங்களுக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது. காற்றும் இன்று நல்ல அழகாக சிறப்பாக வீசுகின்றது. வீசும் வேளையிலே காற்றினுடைய வேகம் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. ஆதலால் பச்சை பசையில் என்றிருக்கும் தாவரங்களும் புல்லினங்களும் பூமரங்களும் பூங்காவுங்களும் அதை தழுவி வரும் காற்று மிகவும் சுகந்தமாகத்தான் எங்களுக்கு இருக்கும். ஆதலால் மிகவும் சிறப்பான ஒரு நாள். ஆனால் ஒரு குறைபாடு என்னவென்றால் சூரியனுடைய பிரகாசத்தை காணவில்லை. காரணம், இந்த ஈர அணுக்கள் சூரியனுடைய ஒளியை மறைக்கின்றது போலும். அவர் அதிகாலை வேளையிலே வந்துவிட்டார் 5:11

வகைப்படியால் அதற்கு மலைக்கேற்ற அங்கிகள் இருக்கின்றது. அணி மலை அங்கி, அந்த ரெயின் கோட், மலை அங்கி, அதை நாங்கள் அணிந்து கொள்ளலாம் தானே. பாதரட்சைகளும் அதற்கேற்றவாறு அணிந்து கொண்டு செல்லலாம். ஆனால் வெள்ளம் பெருகாமல் வீதி குழம்பாமல் இருந்தால் போதும், அதற்கு இறைவன் கருணைதான். இயற்கையை வேண்டிக் கொள்வோம். இந்த வழியிலே நீங்களும் வந்து உங்களுக்கு விருப்பமான எது விருப்பமோ அவையை விரும்பி நீங்கள் ஒரு பாடல், எங்கள் திரைப்பட துறையில் இருக்கின்ற பாடல், எந்த பாடலும் கேட்கலாம். வாருங்கள், இணைந்து கொண்டு உங்களுக்கு எது அதிகமான விருப்பம், எது நாட்டம், எதற்காக நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்ற கருத்துக்கள் பல உண்டு. முன்பு நாங்கள் உனக்காக என்றால் என்ன என்பதை பற்றி பலவாக பேசியிருக்கின்றோம். உங்களுக்கு விருப்பமான பாடல் போடு, வாருங்கள், இணையுங்கள். இன்றைய உனக்காக நாள் நான் என்ற நிகழ்விலே 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு அலையுங்கள், இணையுங்கள். முதற்கண் என் நன்றி உங்களுக்கு. நேற்றைய தினம் என்னோடு ஒத்துழைத்து அரை மணி நேரம் முன்பு எங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்து அரை மணி நேர சரியான நேரத்துக்கு நான் முடித்து என்னுடைய கர்மத்தை சென்று அங்கு ஆற்றி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பாக இருந்தது. அது எங்கள் நிகழ்ச்சியை முழுமை பெற்றது, எனக்கு கிடைத்த நியமனம் அதுவும் முழுமை பெற்றது என்ற திருப்தியோடு நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன். எங்கே பார்ப்போம், யார் முதலில் அழைக்கப் போகின்றீர்? வாருங்கள், உங்கள் பாடல் விருப்ப பாடலை மனதிலே சுமந்து நீங்கள் எதற்காக என்பதை நாங்கள் பேசும்போது பெற்றுக்கொள்ளலாம். வாருங்கள்.

0: ஆகாய சூரியன் மேற்கில் மறைவதற்கு முன்பு ஓடி வந்துவிட்டார். தானாக வந்த சந்தனம் எங்களுடைய கோவை நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்களுக்கு பகல் நேர வணக்கத்தை தந்து இணைந்த உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை தந்து இணைத்துக் கொள்ளுகின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும்
0: வளமாகவும் இருக்கின்றன. வாழ்த்துக்கள், நல்லதோர் செய்தியை தருகின்றேன். நலமாக வளமாக இருக்கின்றேன் என்று. நலமாக வளமாக இருக்கும் இந்த வேளையில் மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வோடவும் இருக்கிறோம்.
0: நலமும் வளமும் இருந்தால் மகிழ்வு தானாக வரும். தானாக வரும் இல்லையா? நல்லது.
1: தானாக வருவதுதான் எல்லாமே.
0: தானாக வந்துவிட்டால் அது தவிர்க்க முடியாது. நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் வேலை ஆனந்தமாகத்தான் இருக்கும். அதே வேளை தானாக வரும் துன்பங்களையும் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா?
1: அதுவும் வரும்.
0: காலநிலை எப்படி இருக்கின்றது அங்கே?
1: அதாவது நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
0: சொன்னீங்கல்ல
1: காலநிலையை பத்தி, அது எல்லாம் அப்படியே டிட்டோ.
0: உங்களுக்கும் வந்து அப்ப கனடா தான் கோவை, கோவை தான் கனடா.
1: காலையிலிருந்து சூரியனை பார்க்கவே இல்லை.
0: அப்படியா? அவர் ஓய்வு எடுத்திருக்கு.
1: மழை நல்லா அடிச்சு ஊத்திட்டு இருக்குது.
0: அடி சக்கியண்டாரமா? வாழ்த்துக்கள். அவருக்கு கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டிருக்கு. சூரிய பகவான் வருவார் தானாக, அவருக்கு கட்டாய ஓய்வு.
1: ஒரு வித்தியாசம் என்னன்னா, நீங்க 21 சொன்னீங்க, எனக்கு இங்க கைபேசியில 23 காட்டுது.
0: இப்ப நாங்கள் அணுக போகின்றோம் 23 விரைவில். கவலைப்படாதீர்கள், உங்களோடு நாங்களும் சேருவோம். ஐக்கியமாவோம், நாங்கள் ஐக்கியமாவோம்.
1: ஆனா இன்னொரு வித்தியாசமும் இருக்கு. நீங்க 15.5 மணி நேரம் சொன்னீங்க.
0: ஆமாம்,
1: எங்களுக்கு 15.5 மணி நேரம் கிடையாது, 12 மணி நேரம்.
0: 12 மணி எங்களுக்கு இது நீண்ட பகல். இந்த இங்கு மேலை நாடுகளிலே குறிப்பாக வடதுருவத்தை அண்டி இருக்கும் எங்களுக்கு இப்பொழுது சூரியனுடைய
1: வச்சு அதிக நேரம் பகல் இருக்கும்.
0: ஆமாம், பூமியின் சுழற்சியின்படி எங்களுக்கு 15.5 கிட்டத்தட்ட 15 மணித்தியாலம்

0: 38 நிமிடம் வரை நீடிக்கும் என்று கூறப்படுகின்றது. ஆனால்
1: அந்த அறிவியல் அறிவியலாளர்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க.
0: ஆமா ஆமாம்,
1: துல்லியமா போது என்னமோ சமமா தான் இருக்குது தர பார்த்தாலும்.
0: ஆனா நாங்கள் இப்பொழுது
1: உருண்டையா இருக்குங்கிறத
0: இப்ப பார்க்க போனா அந்த சுத்தி கொண்டு வரும் நாங்கள் எங்க நிக்கின்றோம் எங்களுக்கு தெரியாது இல்லையா? ஏதோ ஒரு இடத்தில் நிற்கின்றோம். 23.5 பாகை சரிந்து சுத்தி கொண்டிருக்கும் சூரியன், பூமி சூரியனையும் சுற்றி தன்னையும் சுற்றி கொண்டு வருகின்றது. அதனால் தான் பகலும் இரவும் ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சரி, இந்த நேரத்திலே அந்த மழை உங்களுக்கு பெய்கின்ற மழையும் இந்த காலையிலும் உங்களுடைய கடமைகளை செய்வதற்கு ஏதாவது இடையூறாக இருக்கின்றதா?
1: அதுலே தெரியுது இல்லையா, எடுத்தோடனே வந்தோடனே வெட்டி ஆபீசரா உட்கார்ந்துருக்கிறோம்.
0: அப்ப அது சுலபமானதா சுகமானதா? மக்கள் வரமாட்டார்கள் இல்லையா? மக்கள் கூட்டம் அதிகரிக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கும் வேளையிலே அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் எங்களோடு சேர்ந்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: அது பாதி பாதி நாள் வந்து வெளியில போயிட்டு அலைஞ்சிட்டு வரும்போது லேட் ஆயிருதுங்கய்யா. நீங்க 10:30 மேல வந்து நம்ம குடிச்சோம்னா அதுக்குள்ள சில நாள் வந்து நிகழ்ச்சி முடிகிற நேரம்
0: வந்துடும். அதனால அநேகமாக
1: போகாட்டி என்ன
0: அநேகமாக நிகழ்ச்சி
1: விட்டுருவாங்க.
0: ஒரு சில நாட்களில் தான் சரியான நேரத்துக்கு நாங்கள் முடிப்பது சில உலகை இழுத்துக்கொண்டு போகும் 5-10 நிமிடங்கள். சரி,
1: ஆமா
0: இந்த நாட்களிலே
1: இப்ப நானெல்லாம் பார்க்கும் போதுங்கய்யா, வேலை பார்க்கும் போது எங்க சீனியர் ஆடிட்டர் ஒண்ணு சொல்லுவாரு, இப்ப வந்து கைபேசி இருக்குது, இம்மிடியா உடனே கான்டாக்ட் பண்றாங்க, எல்லாம் இருக்குது. அப்ப ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் அந்த லேண்ட்லைன் போன் மட்டும்தான் இருந்தது,
0: கிடையாது.
1: அப்ப 6 மணிக்கு ஆபீஸ பூட்டணும்னா அவர் பூட்ட சொல்ல மாட்டாரு.
0: அப்படியே
1: ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாப்போம், 1/2 மணி நேரம் உட்காந்து பாப்போம், யாராவது ஒருத்தர் தூரத்துல இருந்து வந்துருவாங்க.
0: ஐயோ,
1: வந்து பூட்டி இருக்குன்னு திரும்பி போறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால ஒரு 1/2 மணி நேரம் சேர்ந்து உட்காந்து பாத்துட்டு போவோம் சொல்லுவாரு.
0: மனித நேயம்.
1: அது மாதிரி நீங்க நிகழ்ச்சி யாராவது வருவாங்கன்னு நீட்டி நினைச்சு கொண்டு போகணும்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. ஆனால் எனக்கு தெரியும் ஓரளவு வருபவர்கள் எப்படி வருவார்கள், இத்தனை மணி ஆகும் போல இறுதி கடைசி பஸ்ஸுக்கு வருபவர்களும் இருக்கின்றார்கள்.
1: பாதி நாள் வந்து கடைசி பஸ்
0: கடைசி பஸ் பிரயாணிகள் இருக்கின்றார்கள், இறுதி வரை பயணம் செய்பவர்கள் இருக்கின்றார்கள். கதவை பூட்டி எல்லாம் ஆயத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து அடுக்கி வைத்து விட்டு போகும் வரை தோழனாக இருப்பவர்கள்
1: இருக்கின்றார்கள்.
0: சரி, அப்ப என்று இந்த இந்த காலநிலை உங்களுக்கு விருப்பமானதா விருப்பம் இல்லையா?
1: நல்ல விருப்பம்.
0: இங்க வேற இருக்கின்றார்கள் ஒரு இன்னும் மழையை காணவில்லையே, ஒரு தூரல் துண்டு போட்டு ஓடிட்டு மழையை காணவில்லை என்று கூறுபவர்கள் இருக்கின்றார்கள், வருவார்கள்.
1: ஒரு சில பகுதி இருக்கு தமிழகத்துல, வேற சில பகுதிகள் அந்த மாதிரி இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா. ஏனென்றால் பூகோளத்தில்
1: இன்னைக்கு காலநிலை பாத்தீங்கன்னா மொத்த தமிழ்நாடுமே
0: மழையா இருக்கின்றது. இங்கே
1: எங்களுக்கு வந்து இந்த அளவு அடிச்சு ஊத்துதுன்னா மற்ற ஊர்லயும் மழை இருக்கணும்,
0: இருக்க வேணும். பார்ப்போம், வந்து கூறுவார்கள். சரி, இன்று நாங்கள் உனக்காக நான் நிகழ்வென்று கூறியிருந்தேன் அல்லவா? இப்ப உனக்காக நான் என்ற நாங்கள் யாருக்காக யாரையும் நன்றி கூற இருப்போம், அல்லது கடன் இருக்கும், அல்லது அவர்களை மறக்க முடியாத நினைவுகள் எல்லாம் இருக்கும், அப்படி ஒரு நினைவுகள் வந்தால் நீங்கள் ஒரு பாடல் யாருக்காக கேட்பீர்கள் என்று?
1: நமக்கு வந்து எந்த விதமான ஆம்பிஷனும் கிடையாது ஐயா, யாருக்கு என்ன ஏது எதுவும் கிடையாது.
0: அப்ப நீங்கள் உங்களுக்காக
1: நேரத்துக்கு என்ன பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பாட்டை கேட்கலாம்.
0: அப்ப இந்த நேரத்துக்காக, இந்த இந்த இந்த காலநிலை, இந்த சூழலுக்காக ஒரு பாடலை கேட்க போகிறீர்கள், எங்க கேளுங்கள். இது என்ன பாடல் வேண்டும்?
1: இப்ப கேக்குற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அந்த துளி துளி துளி துளி மலை துளி,
0: அடங்க அப்பா
1: துளிக்குது மலர்கொடி,
0: ஓ
1: மலர்கொடி
0: துளி துளி துளி துளி மலை துளி, அந்த பாடல் தானே? அவர் சொல்லிடுவார் மலை தொழில். இப்பொழுது அவரும் மேல விழிப்புணர்வோடு இருக்கு, அவருக்கும் போட்டியாளர்கள் வந்து
1: விட்டார்கள்.
0: அதே போன்ற அச்சோட்டாக கொடுப்பதற்கு இல்லையா, தொழித்துளி தொழித்துளி மலை துளி என்ற பாடல். அப்ப இன்று
1: சிலிர்க்குது மலர்கொடி.
0: ஆமா ஆமாம், சிலிர்க்குது மலர்கொடி. காலையிலே நானும் என்னுடைய மலர்கொடி எங்களுடைய மல்லிகை கொடிக்கு இந்த பாடல் ஒன்று போய்விட்டது, துணை என்ற பாடல். அப்போ அதற்கு துணை வேண்டும் படர்வதற்கு. உள்ளே வளர்க்கின்ற செடி சட்டியிலே இருக்கின்றது, பூச்சட்டியிலே. அவர்
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி போச்சு, அந்த
0: பொக்கிஷம் நிகழ்ச்சி. நான் ஆரம்பிக்கும் போது பொக்கிஷம் துணை என்று வந்து பொக்கிஷத்தில் அவதானித்து கொண்டுதான் கட்டி. அப்போ அதற்காக ஒரு ஊன்றுகோல் ஒன்று வைத்து விட்டேன். அந்த ஊன்று தடி ஒரு தடி போதாது அதற்கு. மல்லிகை கிளை விட்டு படர்வது தானே, அதற்காக கம்பியிலே செய்து வைத்திருக்கின்றார்கள் இங்கே இந்த பூங்கன்று பூ கடைகளிலே. அது நான் வெளியே வைத்த இது பூங்கன்றுகளுக்கு வாங்கி வைத்தபோது பனிகாலத்தில் அதை எடுத்து வைத்து விட்டேன் என்னுடைய சுவாமிப்பாறையிலே. அதில் நேற்று ஞாபகமாக ஒன்று எடுத்து கொண்டு வந்து வீட்டின் உள்ளே வைத்தேன், தொடுக்கவில்லை. இன்று காலை இந்த பாடலும் இதுகளையும் கேட்டவுடன் அந்த கொடியை சரி செய்யவும் நீங்கள் துளிர்க்குது என்று கூறியவுடன் அந்த மல்லிகை இப்போ துளிர்க்கின்றது, ஒரு பூ வரும்போல் தெரிகின்றது. அவருக்கு கொழுகொம்பு தேவையை துணையின்றி கீழே மடிகின்றார். அதனால் அதற்கு அந்த அதை ஊன்றிவிட்டு அதை சரி செய்து கொண்டிருந்தேன். அந்த எண்ணம் வந்து துளி துளி துளி துளி அப்படி வெளியே பார்க்கும்போது துளி துளியாய் மழை பொழிகின்றது. பொருத்தமான வேளையில், பொருத்தமான காலநிலையில், பொருத்தமான மனோநிலையில் இருந்து நீங்கள் இன்று பெய்கின்ற மழையும் இந்த பொழுதுக்காக இந்த பாடலை கேட்கின்றீர்கள் என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம். அங்கே இப்பொழுதும் போல இங்கே இன்று நாள் முழுவதும் அந்த மழை உண்டு என்று கூறுகின்றார்கள். கூறுங்கள். அது இடையிலே தெரியாதா இந்த வலைத்தளங்கள் என்ற விளையாட்டுகள். நீங்கள் சொன்ன ஏஐ போன்றவர்கள் இருந்து யார் முந்துவது, நான் முந்துவதா நீங்கள் முந்துவதா என்று தேவையில்லாமல்லாம் வருவார்கள். அவர்களை தவிர்த்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு மேலதிக பணியாக இருக்கின்றது எங்களுக்கு. நாங்கள் அப்படி கேட்கும் செய்யும்போது இடையிலே ஓடி வந்து புகுந்து விடுவார்கள். முன்பு எல்லாம் பாடல் என்று கூறினால் மகளிடம் வந்து 10,000, 15,000 இருவெட்டுக்கள் இருக்கும். அதற்கேற்ற கருவிகளும் இங்கே அந்த வீடியோ ஆடியோ பிளேயர்கள் அந்த அதை செய்வதால் வரும். ஆனால் நீங்கள் கேட்ட பாடல் பை யாத்திரை படத்தில் தானே?
1: இல்ல இல்ல, அதல்லையா?
0: அந்தது இல்ல. துளி துளி துளி துளி மலை துளி. நீங்கள் சொன்ன பாடல் இது வந்து
1: சிவகுமார் ராதா.
0: ஓ, துளை துளை துளி துளி துளி மலை துளி, அது
1: தொடர்க்குது மலர்கொடி.
0: அப்படியா, தொடத்தொட சிலிர்க்குது மலர்கொடி.
1: சிவகுமார் சிவகுமார் படமா இருக்கு.
0: புது புதுவெள்ளம்
1: படம் பேர்லாம் தெரியாது.
0: புதுவெள்ளம்,
1: புதுவெள்ளம்,
0: புதுவெள்ளம் திரைப்படம். கண்டுகொண்டேன் அதை
1: கண்டுகொண்டேன்.
0: சரி, அந்த படத்து பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். இந்த வேளையிலே நீங்கள் இன்று மழைக்காக குளிருக்காக இல்லாமல் மழைக்காலம் குதூகலமாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையில். அதனால் அதற்காக
1: எல்லாருக்கும் பொதுதானங்க.
0: ஆமாம், எல்லோருக்கும் பொதுவாக
1: திருக்குறள் ஒரு அதிகாரமே இருக்கு, வான் சிறப்புன்னு.
0: எங்கே கூறுங்கள் அந்த திருக்குறளை.
1: அது சொல்றதுக்கல்ல, திருக்குறள் ஒரு அதிகாரமே வச்சிருக்க.
0: அதிகாரமே மழை, மழை என்று நீர் என்று நிலவுலகம் நிலவாது என்று கருத்துப்பட ஒரு ஒரு அதிகாரம் 10 பாடல்களை கொடுத்திருக்கின்றார்
1: என்று.
0: அவர் 10 பாடல்களை கொடுத்திருக்கின்றார். நல்ல விடயம் பேசினோம். இன்று கிடைத்த கால நேரத்தை அழகாக மகிழ்வாக எங்களோடு கலந்து கருத்துக்களை பகிர்ந்து உங்களுக்கு விருப்பமாக எதற்காக இது உனக்காக நான் நிகழ்வுக்காக ஒரு பாடல் துளி துளி மலை துளி எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பாடலாக தந்தீர்கள். அந்த பாடலை ஒலிபரப்புவோம், கேட்டு மகிழ்வோம். இணைந்தமைக்க அன்பு நன்றி, வாழ்த்துக்கள். மேலும் மகிழ்வோடு இருங்கள், வளமாக இருங்கள். அடுத்த உறவும் வருகிறார், அவரோடு இணைந்து கொள்வோம்.
1: நன்றி
0: நன்றி நாகப்பன் அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய அன்பு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் கிருஷ்ணன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறோம் ஐயா.
0: நலமாக மகிழ்வாக நீங்களும் இருக்கின்றீர்கள். மகிழ்வாக இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும்?
1: ஆலயத்துக்கு சென்று வந்தேன்.
0: ஓ, ஆலயம் சென்று சிறப்புடன் திரும்பி அருள் வேண்டி வந்திருக்கு. எந்த ஆலயம்?
1: சிவன் ஆலயம்.
0: சிவன் ஆலயம் எல்லாம் வல்ல இறைவன். ஓம் நம சிவாய சிவன். அங்கே ஜனக்கூட்டங்கள் எப்படி இருந்தது? பக்தர்கள் கூட்டங்கள் நிறைய இருந்து பக்தர்களோடு பக்தர்களாக நீங்களும் சென்று ஆராதனை அபிஷேகங்களை பார்த்து பிரசாதங்களை பெற்று மகிழ்வோடு வீடு திரும்பி வந்தபடியால் மகிழ்வாக இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் இதற்கெல்லாம் நீங்கள் சென்று வருவதற்கு காலநிலை எப்படி உதவி செய்தது?
1: வளமை போலதான் ஐயா, வெப்பம்தான்.
0: வெப்பம்தான். ஆனால் இங்கே காலநிலை குழுகுழு என்று இருக்கின்றது என்று கோவை முதலில் எங்களுக்கு வணக்கம் கூறி இணைந்த நாகப்பன் அவர்கள் முதலில் வந்து இணைந்து தன் கருத்துக்களை பதிந்து மலைக்காக ஒரு பாடலையும் கேட்டுவிட்டு போகின்றார். உனக்காக நான் ஆனால் அந்த உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் பகுதிகளில் இந்த கோவை மாவட்டம் சற்று வித்தியாசமானதான் காலநிலை எல்லாம் இல்லையா? சந்தோஷம் சந்தோஷம். இங்கே உங்களை வரவேற்கின்றார் எங்களுடைய நாகப்பட்டினம் ஜெகவர் சாதிக் அவர்கள். கிருஷ்ணன் ஐயா அவர்களே வருக வருக என்று பதவியில் ஏற்றிருக்கின்றார். அதனால் நீங்களும் அவருக்கு வணக்கம் வருக என்று கூறிக்கொள்ளுங்கள். நன்றி. அவருக்கு உடல் நலக்குறைவோடு இருக்கின்றார். சாதாரணமாக கொஞ்சம் அவர் பேசுவது கடினமாக இருக்கும். பல்லோடு சம்பந்தப்பட்டது. நானும் அந்த ஆமாம் ஆமாம். அதனாலே அவர் வரவில்லை. இல்லாட்டி முதல் நேராக ஆனால் இங்கே பதவிகளை தருகின்றார், கேட்டுக்கொண்டே இருக்கின்றார், அவரை குறிப்புகள் எழுதி கொண்டு இருப்பார். சரி, இன்று உங்களுடைய பணி செய்வதற்கு இந்த காலநிலை அவ்வளவு உபாததில்லை. ஆனால் இந்த காலநிலை தான் நீங்கள் பணிபுரியும் பொருளுக்கு சிறப்பாக இருக்கும். புடவைகளுக்கு மிகவும் வெப்பமாக இருந்த நலம் தானே என்ன?
1: விரைவில் குணமடைந்து காற்றலைக்கு வர வேண்டும் என்று
0: நீங்கள் விரும்பிக் கொள்ளுகிறீர்கள் என்று தெரிவிக்கின்றீர்கள். இதை அவர் கேட்டு மகிழ்வார். நன்றி நன்றி. இதுதான் எங்கள் வானொலியில் நாங்கள் கண்ட ஒன்று. எது என்றால் அந்த அன்பு, எல்லோருடனும் ஒற்றுமை, ஒருவருக்கொருவர் ஆதரவு, அனுதாபம், இதையெல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொள்வது சிறப்பு. அதற்கு புதிய நேரமும் உண்டு. சரி, இன்றைய தினம் உனக்காக நான் நிகழ்வில்லை. நீங்கள் என்ன மாதிரி, நீங்கள் தனியே சென்று வந்தீர்களா, துணைவியாருடன் சென்று வந்தீர்களா? துணைவியோடு தான் செல்ல வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த காலகட்டத்தில் அப்படித்தான் சென்று வர வேண்டும். மகிழ்ச்சி இறையருள் என்றும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உனக்காக நான் என்ற நிகழ்வுக்காக நீங்கள் இன்று என்ன பாடலை யாருக்காக ஏன் கேட்கிறீர்கள்? ஒவ்வொருத்தருடைய பண்பு உங்களுக்காக நீங்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுக்காக சரியாக செய்து கொண்டால் அது எல்லோருக்கும் பயன்படும். எல்லோருக்கும் அது பொருத்தப்பாடாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சரியாகத்தானே செய்கிறீர்கள். எனக்காக, என்னுடைய மனச்சாட்சிக்காக, என்னுடைய மனநீதிக்காக, திருப்திக்காக அது நன்றாகத்தான் இருக்கும். நல்ல நோக்கத்தோடு இல்லையா? நல்ல நோக்கத்தோடு. அப்படி என்றால் என்ன பாடலை கேட்டு விரும்பலாம் என்று எண்ணுகிறீர்கள் இன்றைக்கு?
1: கோடை
0: மறைந்தால் இன்பம் பெறுமா, அந்த பாடலால் வேறு ஏதாவது?
1: மாறாத சோகம் தானோ, யாரோடு நான் சொல்வேனோ. அந்த
0: பாடல் மாறாத சோகம் உள்ளவர்களோடு இணைந்து கொள்வதற்காக இந்த பாடலை தருகிறீர்கள். உங்களுக்கு அப்படி ஏதாவது மாறாத சோகம் கிடைத்ததா உங்கள் வாழ்க்கையிலே?
1: அதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுல இல்லையா?
0: அவ்வளவு திருப்தியான நிறைவானதா இருக்கின்றது. சிறப்பான வாழ்க்கை எங்களுக்கு எல்லாம் இருக்கின்றது. மாறாத சோகம், மாறாத சோகம், நீடித்த சோகங்கள் இருக்கின்றன. என்ன என்ன சோகமாக இருக்கும்? மறக்க முடியாத சோகமாக இருக்கும். ஆனால் பாடலை கேட்கும் பொழுது அது சுகமாகத்தான் இருக்கும். நீங்கள் தந்த பாடல் அப்போ உங்களுக்கு நல்ல மனோநிலையோடு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த சோக பாடல்களை கேட்கும் வேளையிலே மனதுக்கு ஒரு திருப்தியாக, உங்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இந்த மாறாத சோகத்தோடு இருப்பவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அப்படித்தானே?
1: உண்மைதானே.
0: உண்மை. அந்த பாடல் சாதாரணமான பாடலில் சிறந்த ஒரு பாடல், மிகவும் ஆழமாக மனதை தாங்கும் பாடல், மனச்சுமையை தாங்கும் பாடலாக இருக்கும். நாகேஸ்வர ராவ் அவர்கள் சாவித்ரி அம்மாவும் நடித்த மஞ்சள் மகிமை நான் சிறு வயதாக இருக்கும்போது அந்த படம் பார்த்த ஞாபகம் இருக்கின்றது. அதிலே தானே அந்த ஒரு வாகனம் போகும்போது துப்பாக்கியால் சுட்டால் அந்த கதவு கலந்து விழுந்து விடும் ஒரு காட்சி இருக்கின்றதா? என்ன படம் ஒன்று ஞாபகம், அப்படி ஒரு படம் பார்த்த ஞாபகம் இருக்கு, மஞ்சள் மகிமை.
1: அப்படியா? இருக்கலாம்.
0: கண்ணாம்பா தான் நடிக்கிறா அதில், கண்ணாம்பா. அப்பொழுது இவர்களை தெரியாது அந்த காட்சி எனக்கு தெரியும். அதில் கோடை மறைந்தால் இன்பம் பெறும், அதிலே தானே இந்த பாடல். ஆமாம், ஆமாம், சரி, நல்ல பாடல். மாறாத சுகம் தானோ, பல தடவை கேட்ட பாடல் தான் அந்த பாடல்கள். சரியான நேரத்தில் இந்த பாடலை தரும் பொழுதில் உண்மையிலே சோகம் நிறைந்து உள்ளவர்கள் கொஞ்சம் திருப்தி அடைவார்கள், மனதை தேற்றி கொள்வார்கள். நல்ல தத்துவங்கள் உண்டு. அப்போ அந்த சிறந்த பாடலை மற்றவர்களுக்காக உங்களுக்காக உணைந்து கேட்ட பொழுது உங்களுக்காக நான் அதை எழுபரப்பி தருவேன். இந்த பாடலை அனுஷாவும் இருக்கின்றாரா அல்லது அவருக்கு நேரமின்மையா?
1: இருக்காங்க.
0: அப்படி என்றால் ஒரு தடவை அனுஷியாவிடம் பேசிப்பாவும், அவவுக்கும் ஏதாவது இருக்குமே இல்லப்பா. வணக்கம் மகளே அனுஷியா, நலமாக இருக்கின்றீங்களாம்மா?
2: நலமா இருக்கேன்ப்பா, நீங்க நலமாப்பா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன். உங்களை எல்லாம் வந்து சந்திக்கும் வேளையில் மிக மகிழ்வாக இருந்தேன். ஆலயத்துக்கு சென்றீர்கள், அதாவது துணையோடு சென்று இணைந்து பக்தியோடு வணங்கி வீடு திரும்பி வந்த வேளையில எப்படி இருக்கின்றது உங்களோட மனோநிலை? சந்தோஷமா இருக்கும். இதே போல சந்தோஷம் பெண்களுக்கு வேறு இல்லை. சரி, ஆலயத்தில் சென்று நீங்கள் வணங்கும் பொழுது அவரிடம் சில இறைவனிடம் சில முறையீடுகள் செய்வோம், சில வேண்டுதலை வைப்போம், சில விருப்பமானவற்றை நிறைவேற்றி சொல்லி கேட்போம், அப்படி ஏதாவது நீங்கள் கேட்டீர்களா?
2: எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா, நோயோடு இல்லாம இருக்கணும்.
0: எல்லோரும் நோயினோடு நலமாக வாழ வேண்டும் என்றதை நீங்கள் கேட்டு வணங்கி இருக்கின்றீர்கள். அப்போ இறைவன் அதை தருவார் என்ற நம்பிக்கையோடு வணக்கத்தை முடித்து வீட்டுக்கு வந்திருக்கின்றீர்கள். அப்போ அந்த இறைவன் நாங்கள் கேட்பதை கொடுப்பார் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதா? இருக்கு. நம்பிக்கை தானே வாழ்க்கை. சரி, அங்கே நீங்கள் ஆலயத்துக்கு சென்று வணங்கும் வேளையிலே பக்த கோடிகள் நிறைய வந்த வேளையில் உங்களுக்கு தெரிந்தவர்களும் இருந்தார்களா? அவர்களையும் பார்த்து ஒருவருக்கு ஒருவர் புன்முறுவல் பூத்து மகிழ்ச்சியோடு திரும்பி வந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் காலையில். சரி, இப்படியான வேளையிலே அங்கே உங்களுடைய காலனிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கு. ஏனென்றால் ஆலயம் சென்று வீடு திரும்பும் பொழுது கோலம் உங்களை வரவேற்றிருக்கும். ஏன்னா மழை வந்தால் தானே கோலம் அழிந்து போகும் இல்லையா? அதை கண்டவுடன் ஒரு திருப்தி, இல்லத்துக்குள் புகும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. சரி, இந்த வேளையிலே உங்களுடைய அவர் மாறாத சோகம் தானா என்ற ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார் எல்லோருக்குமாக. உங்களுக்கும் அப்படி ஏதும் மாறாத சோகங்கள் இருக்கின்றதா? இல்லை. என்ன அதெல்லாம் இல்லை. திருப்தி, திருப்தி. வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்து. அப்படி என்றால் இன்றைய நிலையில் இந்த வேளையில் நீங்கள் யாருக்காக ஒரு பாடல் கேட்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களா, அல்லது உங்களுக்காக கேட்போம் என்று எண்ணுகிறீர்களா, இல்லை மொன்றியல் தமிழ் வானொலியில் உனக்காக நான் என்ற நிகழ்விலே கேட்போம் என்று எண்ணி கேட்கின்றீர்கள்? அப்படியான பாடலை கேட்க போகின்றீர்கள். அம்மாவை நினைக்காத நாள் இல்லையே, அம்மாவன் அழைக்காத நாள் இல்லையே. நல்லது. சரி, என்ன பாடலை கேட்பீர்கள்? என்ன கேட்பீர்கள்? என்ன பாடல்?
2: மீரா அம்மாவுக்குதான் பாட்டுப்பா.
0: என்ன பாடலம்மா?
2: பாட்டு.
0: என்ன பாடல்?
2: மீரா அம்மாவுக்கு.
0: ஓ, மீரா அம்மாவுக்காக கேட்குறேன். மீரா அம்மா வர மறக்கிறாவே, அவருக்கு முடியலன்னு சாலம் சாட்டு சொல்லிக்கொண்டிருக்கா. அவள் வரவன் ஒரு தடவை வந்தாரென்றால் நீங்கள் எல்லாரும் அவருக்கு நல்ல சக்தியை ஊட்டி உற்சாகத்தை கொடுத்து விடுவீர்கள், தெரியும். ஆனால் அம்மா வருகிறாவில்லை. ம், பார்ப்போம் பார்ப்போம். இந்த பாடலை கேட்டுவிட்டாவது வருகின்றாவன். என்ன பாடல் மீரா அம்மாவுக்காக கேட்க போகிறீர்கள்?
2: கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான்.
0: அவரு கண்ணனை பிடிக்கும் என்று சொல்லி கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் என்ற இனிமையான ஒரு பாடல், நல்ல அற்புதமான பாடல், எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய பாடல். கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் என்ற பாடலை கேட்பு. அப்படி கேட்கும் பொழுது உங்களுடைய நினைவிலே மீரா அம்மாவும் கேட்கின்றார் என்று எண்ணிக்கொள்வீர்கள். என்ன, அதனால் நான் ஒலியை கூட்டி அவருக்கு நன்றாக கேட்கும் மன்னம் போடுகிறேன். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் முழுமையாக, மகிழ்வாக, சிறப்பாக என்றும் பாடவும். உங்களுக்காக இந்த உனக்காக நான், எங்களுக்காக உனக்காக நான், இந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்காக உனக்காக நான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இருவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். கிருஷ்ணா நன்றி, ஐயா நன்றி, மகளே அனுஷியா வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது மிக்க மகிழ்ச்சி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் உனக்காக நான் நிகழ்வுக்கு கிருஷ்ணன் தம்பதிகள் வந்து மகள்பாக இணைந்து சென்ற வேளையிலே அப்பா வந்தாச்சு வாருங்கள் அப்பா என்று அழகாக வரவேற்பு கொடுத்த அந்த அன்பு மகள் மஞ்சுளா அவர்களும், இல்லை அன்பு மகள் சியாமலா அவர்களும் வந்ததோடு மட்டுமல்லாமல் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது துளி துளி என்ற பாடல், அதை உடனே அவர் புதுவெள்ளம் என்ற பதவியையும் தந்திருக்கின்றார். எவ்வளவு அவதானம் கட்டிக்காரி ஒரு களஞ்சியம்தான் அவ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது அழைத்திருந்தீர்கள் சியாமலா, உங்கள் அழைப்பு வரும்பொழுது நாங்கள் இணைப்பில் இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, ஓடி வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். நேரம் சரியாக 12 மணியை தாண்டி ஒரு நிமிடத்தை தொட்டுவிட்டது. நண்பகலாக எங்களுக்கு இன்று நண்பகலும் காலையும் மாலையும் என்று பகல் வெளியே பார்த்து கண்டுகொள்ள முடியாத காரணம், பகவானனுடைய வெளிச்சம் பெரிதாக வரவில்லை. வந்த அழைத்தவுடன் வந்துவிட்டாள் அன்பு மகள் சியாமலா. வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே அனுஷியா. அனுஷியா வல்ல சியாமலா, வாழ்த்துக்கள். எல்லா மக்கள் என்ற பெயரும் வாயில இருக்கின்றது. வணக்கம் மகளே சியாமலா, நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அப்ப மழை பெய்து விட்டதா?
3: ஆமாப்பா, ஊர்ல இல்லப்பா, இந்த குடியில பெய்யலப்பா.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இஞ்சிக்குடியிலே மழை பொழிந்திருக்கும் என்றுதான் நினைக்கிறேன்.
3: ஒரே இடத்துல பஸ் வந்து போட்டு மாதிரி வந்துச்சுப்பா, தண்ணி நின்றுச்சுப்பா, பயந்து போயிட்டேன்ப்பா. என்ன இவ்வளவு தண்ணி நிக்குது,
0: இவ்வளவு தூரமா? அதான் மழை. மழை என்பது ஒரு கொடை தானே எங்களுக்கு, அளவின்றி கொடுக்கும். அளவோடு கொடுக்காத, அளவின்றி கொடுக்கும். அளவுக்கு மிகுதியாக கொடுக்கும். அப்ப நல்ல மழை, நல்ல மழை கண்டு குதூகலமாக மகள்வாக இருக்கின்றீர்கள். சரி, அங்கே அங்கே அந்த இந்த இந்த காலநிலை உங்களுக்கு மகள்வானதா இல்லையா? மகள்வுதானே.
3: நல்லா இருக்குப்பா. இங்க பஸ் இறங்கி விட்டு பேருந்து விட்டு இறங்கி வரும்போதும் கால் அதாவது செப்பல்லாம் நினைற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுப்பா.
0: குடை கொண்டு போனீங்க? குடை கொண்டு போறேன்.
3: இல்லப்பா, எடுத்துட்டு வரலப்பா. அன்னைக்கு வந்தேன், மழை வர மாதிரி இருந்துச்சுன்னு குடை எடுத்துட்டு வந்தா மழையே வரல. குடை எடுத்துட்டு வந்தா மழையே வரமாட்டேங்குது, அதனால குடையே எடுக்கிறது இல்ல.
0: அதனால தான் சொல்லுவார், குடையை கண்டால் மழையை காணோம், மழையை கண்டால் குடை. நீங்கள் தானே மழை வரவில்லையப்பா என்று முறைப்பாடு செய்தீர்கள். நான் குறுநீர் தானே கொட்டோ கொட்டன்னு கொட்டும், கவலைப்படவே
3: முடியலப்பாத்தீங்களா?
0: கொட்டோ கொட்டன்னு கொட்டும் என்று குறுநீன் நல்லது.
3: என்னுடைய
0: வாக்கு பலித்து விட்டதம்மா, பார்த்தீர்களா? அதனால்தான் சொல்லுவார்கள், மூத்தோர் உரை வார்த்தை அமுதம் என்று சொல்லி. உனக்காக நான் நிகழ்வு வந்து எங்கள் எல்லோருக்காக நீங்கள் இந்த செய்தியை தந்தீர்கள். முதலில் வந்த நாகப்பன் குறிந்தார், எங்களுடைய கிருஷ்ணா குறிந்தார், அனுஷா குறிந்தார், எல்லோரும் எங்களுக்காக உங்கள் உள்ள கருத்துக்களை வெளிப்படுத்தான். உனக்காக நான் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டீர்கள். அதன் பின்பு உங்களுக்கு இன்று இந்த நேரத்தில் யாருக்கு ஏதாவது நன்றி கூற வேண்டும், அல்லது ஏதாவது கடமைகள் இருந்து அதை நீங்கள் திருப்தி செய்ய வேண்டும், அல்லது அவர்களுக்கு அவர்களை பேச வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று இருந்தால் யாருக்காக, எதற்காவது அது உயிரினங்கள் எதுவாக சரி, உங்களுக்காக நீங்கள் கேட்கிறீங்க. நீங்கள் உங்களுக்காக கேட்கும் பொழுது நாங்களும் இணைந்து மகிழ்ந்து கொள்வோம் தானே. அந்த பாடல் எல்லோரும் கேட்கின்றார்கள். அதனால் என்ன பாடலை உங்களுக்காக நான் தர வேண்டும்?
3: இன்று நீ நாளை நான் படம் தான். மொட்டு விட்ட முல்லை கோடி மச்சம் தொட்ட மஞ்சள் கிளி வைக்கப்பட்டு சொக்கி நிக்கிது, இந்த அள்ளி தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ளே வெக்கி நிக்கிது. அந்த பாட்டு
0: பாருங்க, இன்னொரு தடவை பாடுங்க.
3: மொட்டு விட்ட முல்லை கோடி மச்சம் தொட்ட மஞ்சள் கிளி வெக்கப்பட்டு சொக்கி நிக்குது. இந்த அள்ளி தண்டு என்ன கண்டு தண்ணிக்குள்ளே வெக்கி நிக்குது.
0: சரியான நேரத்தில் சரியான பாடலை தருகிறீர்கள். தண்ணிக்குள்ள விக்கி மொட்டு விடும் ஆரம்பத்தில் இருக்கும் மல்லி கொடிக்குன்னு துணை, அதாவது அதுக்கு ஊன்றுகோல் எல்லாம் ஊன்றி அதை தரமாக பிடித்து விட்டு இருந்த மொட்டு விட்ட மல்லி கொடிக்கு, இன்னும் மொட்டு விட இருக்கின்ற தருணத்தில் இருக்கும் மல்லி கொடிக்கு. சிறப்பு, பொருத்தமான நேரத்தில் தந்து நினைவூட்டுகிறீர்கள். இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தருகின்றேன். நீங்கள் துளி துளி துளி மலை துளி என்ற பாடல் உடைய திரைப்படத்தை நான் கண்டுபிடித்து சொல்லும் போது நீங்களும் எழுதிவிருக்கின்றீர்கள். நன்றி அம்மா. நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வருக வருக என்று இணைப்பு தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு
3: வரவேற்றுக் கொண்டு நன்றி
0: மகளே. நேற்றைய தினம் எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்திருக்கின்றீர்கள் எல்லோரும். நான் என்னுடைய கடமைக்கு சென்று அந்த கடமையையும் சீராக முடித்து வந்தோம். ஆனால் சரியான நேரத்துக்கு நாங்கள் சென்று வரக்கூடியதாக இருந்தால் வாய்ப்புகள், உங்களுடைய ஒத்துழைப்புகளுக்கு என்னுடைய நன்றிகள். இதுதான் உனக்காக நான் ஒருவருக்காக ஒருவர். நன்றி மகளே. சிறப்பு, சென்ற இடத்தில் அவர்களோடு மகள்வாக சந்தோஷமாக இருக்கணும். எத்தனை நாள் நிக்க போகின்றீர்கள்?
3: இங்க சனிக்கிழமை மருத்துவரை பார்க்க போகணும்ப்பா, அதுக்காக தான்
0: வந்திருக்கேன்.
3: வியாழன் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், அது காட்டிட்டு போகணும்.
0: கவனமாக அதை சீராக கவனித்து அவருடன் நல்ல ஆலோசனையை பெற்று நல்ல வைத்தியத்தை பெற்று பிறவில் குணமடைய வேண்டும் மகளே. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றிப்பா.
0: நன்றி அம்மா.
3: நன்றி.
0: உங்கள் பாடல் தருகின்றேன். நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இது உனக்காக நான். ஒவ்வொருவரும் ஒவ்வொருக்காகத்தான். வாழ்க்கையிலே எங்களுக்கு ஒன்று இல்லாமல் ஒன்று வர முடியாது. தனிய மனிதன் மட்டும் வாழ முடியாது. நான் மட்டும், என்னுடைய உடல் மட்டும், என்னுடைய பொருள் மட்டும், என்னுடைய வீடு என்று நான் இருக்க முடியாது. பாருங்கள், அதிகாலையிலே நான் எழுந்தவுடன் என்னுடைய கடமைகளில் ஒரு கடமையாக அந்த மல்லிக்கொடியை பார்த்துவிட்டு நேற்றைய தினமே எனக்கு ஞாபகத்தில் வைத்திருந்து அதனுடைய கொழுந்து கொஞ்சம் சரிந்து செல்கின்றதே, அதற்கு ஒரு துணையாக ஒரு ஊன்றுகோல் ஊன்று விட்டால் அது செழித்து வளர்ந்தானே என்றான். அது வெளியே வளர்ந்தால் வெளியே பற்றைகள் தடிகள் மரங்களை தாவி படரும். இது வீட்டினுள்ளே இருக்கிற பூச்சாடிகளே அமைத்து வைத்திருக்கின்றேன். ஊசி மல்லிகை, அது என்னுடைய ஒரு மகள் கொண்டு வந்து என் ஒரு தந்தை எடுத்தின நாளையிலே அதை பரிசாக தந்துவிட்டு சென்றார். அப்படி இருந்த பூக்கன்றுகள் நிறைய என்னிடம் இருக்கின்றது, பிள்ளைகளின் ஞாபகமாக. ஒருவருக்காக ஒருவர். அப்போ அந்த மல்லிக்கொடிக்காக கூட நாங்கள் வாழ வேண்டும். இந்த பயிர் கொடி செடி எல்லாவருக்கும் அதுதான் சீவகாருண்யம். அடுத்து ஒருவருக்கொருவர் இப்பொழுது எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்கள் கொஞ்சம் நோய், ஒரு சிறிய நோயோடு இருக்கின்ற பல்வலி என்று அப்படியாவது வந்து பேச முடியாதவிட்டு நாங்கள் அதுக்கு பரிதாபப்படுது இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இது ஒருவருக்கொருவர் செய்யும் உதவிகள். இது மனித நேயம். அதனால் தான் ஒன்றியல் தமிழ் வானொலி அடிக்கடி நான் அறம், மனித நேயம், சீவகாருண்யத்தை பற்றி உரைக்கின்றேன். ஒவ்வொரு தரம் அதை நாங்கள் மன்னிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அந்த வகையில் நீங்கள் கேட்ட இந்த பாடல் அத்தனையும் உங்களுக்காக மட்டுமல்ல எங்களுக்காக ஒன்று தான் எண்ணிக்கொள்ளுகிறோம் நாங்கள். இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் உனக்காக நான். நேரம் சரியாக 12:09 தொட்ட வேளையில் நீங்களும் 9:39 இரவு வேளையை தொட்டு விட்டீர்கள். எங்களுடைய நாகப்பன் அவர்கள் வந்து இணையும் பொழுது எங்களுக்கு பகல் வணக்கத்தை தந்து தன்னுடைய இரவு வணக்கத்தை பெற்றுக்கொண்டார். அதேபோல் நீங்களும் உங்கள் இரவு வணக்கத்தை எங்களுக்கு பகல் வணக்கமாக தந்து, எங்கள் பகல் வணக்கத்தை உங்களுக்கு இரவு வணக்கமாக தந்து, ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருக்கின்றோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்ச்சியிலே.

பாடலை நாங்கள் கேட்கும்போது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று நான் எண்ணிக்கொள்ளுகின்றேன். என்னவென்றால், செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சொல்லாயோ வாய் திறந்த நிகழ்ச்சியிலே வைத்து அந்த இசையை இன்று மீண்டும் நான் கைப்பிழை பாடாக அழுத்திவிட்டேன். அது ஒலித்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் செவிகள் எல்லாம் கேட்கின்றன, ஆனால் அதை பற்றி நாங்கள் எண்ணாமல் விட்டுவிட்டோம். அதற்கான பாடல் வேறு பாடல் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் ஒலித்து கொண்டிருக்கின்றது, ஒருவருக்காக ஒருவர் அதை நாங்கள் விட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான பாடல் அதுவல்ல, அது சொல்லாயோ வாய் திறந்து என்று சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கான இசையும் பாடலும். ஆனால் உனக்காக நான் திரைப்பட உனக்காக நான் இதுதான் பாடல்.

உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பாடல்தான் நாங்கள் கேட்பது வழக்கமானால் எது எப்படி வந்தாலும் இந்த நிகழ்ச்சி உனக்காக நாம் என்பதை தெளிவாக தந்திருக்கின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்களோடு நாகப்பன் அவர்களும் அங்கே பொறித்திருக்கின்றார்கள் எழுத்து மூலம். அதை நான் பார்த்திருக்கின்றேன், ஆனால் இந்த இசையை நான் சரியாக தரவில்லை உங்களுக்கு. நீங்களும் அதை பெருசுபடுத்தவில்லை, எவ்வளவு பெருந்தன்மையானவர்கள். நன்றி உங்களுக்கு. உனக்காக நான் உனக்காக நிகழ்வுலே தான் நாங்கள் நினைந்து கொண்டிருக்கின்றோம். இசை மாறினால் என்ன, நிகழ்ச்சி சரியாக சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். நேரம் கிடைத்திருக்கின்றது. அந்த பாடல் வளமையாக நாகப்பன் அவர்கள் வந்தால் இறுதியாகத்தான் பாடலை தர வேண்டும் என்று கூறுவார். ஆனால் இன்று முதலில் தரலாம் என்று எண்ணுகிறேன். என்றால் அவர் முதலே வந்து நன்ற ஆறுதலாக மகிழ்வாக அந்த மலை குதூகலத்தோடு பணிபுரியும் வேளையில் இலகுவாக அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு கேட்க எங்களோடு இயங்குவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தபடியால் கேட்டிருந்தார் அல்லவா. ஆதலால் அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்போம். புது வெள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்கின்றது. துளி துளி துளி மலை துளி என்ற பாடல் எங்கே கேட்போமா?

பாடல் வரிகளும் இசையும் வருவதற்கு முன்பு வந்த இடியும் மழையும் காற்று வீசிய அந்த காட்சியையும் அழகாக இசை மூலம் தந்திருக்கின்றார்கள் இந்த பாடலில். சிறப்பான இந்த பாடலை நாங்கள் கேட்கும் வேளையிலே என்ன திரைப்படம் என்று எண்ணும் வேளையில் இப்பொழுது வலைத்தளங்களில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு விருப்பமானவாறு வரிகளை எழுதிவிடுகிறார்கள். இதிலும் வரிகளிலே பிழைவிட்டம், அடுத்து நடிகர்கள் நடிகைகளின் பெயரையும் மாறி பதிந்திருக்கின்ற ஒரு தளம் தந்துவிட்டார், தெரியாமல் செய்திருக்கலாம். இருப்பினும் பாடல் சரியாக வந்திருக்கின்றது. 1975 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே அந்த காலத்திலிருந்த இசையமைப்பாளர்களுக்குள் எம் பி ஸ்ரீனிவாசன் என்று ஒரு இசையமைப்பாளர் இருந்திருக்கின்றார். அவர்தான் இந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பதாக எழுதியிருக்கின்றார்கள் இசையரசியின் குரலில். இருப்பினும் நாங்கள் பாடலை சரியாக கேட்டோம் என்ற திருப்தி, இன்றைய நிலையை மழை பெய்யும் பொழுது எப்படி இருக்கும் என்ற காட்சியை இசையோடும் தந்திருக்கின்றார்கள். இது அறிவியல் வளர்ச்சியிலே கண்ட ஒரு நன்மை. சிறப்பான இந்த பாடல் துளி துளி துளி மழை துளி அது தொட தொட சிலிர்த்தது என்று அந்த வரியை அவர் வேறு வரியாக மாறி எழுதியிருக்கிறார். இருப்பினும் பாடல் சரியாக இசைக்கப்பட்டிருக்கின்றது. முதல் பாடலாக இந்த இன்றைய மழையிலே அவர் இருக்கின்றார். நாங்களும் மலையோடு கனடாவில் இருக்கின்றோம். எங்களுக்கு துளி துளி மலையாகத்தான் இருக்கிறது, பெருமழையாக இருக்கவில்லை. அங்கே மகள் ஷியாமலாவுக்கு பெருமழை பொழிந்து வீதியெல்லாம் வெள்ளமாக இருந்திருக்கின்றது என்றெல்லாம் கூறியிருந்தார். ஆகவே பொதுவாக மழை சிறு துளி பெருவெள்ளம் துளி துளியாக வந்துதான் பெருந்துளியாக வரும். இந்த துளி துளி மழை பாடல் அவர் தனக்காக கேட்டாலும் இந்த பாடல் வந்து உலகத்துக்கு தேவை. மழையின்றி நீரின்றி உலகம் இல்லை. அவர் திருக்குறளை கொண்டு வந்து 10 பாடல்கள் ஒரு அதிகாரமே இருக்கின்றும் எங்களுக்கு சாட்சி கூறி சென்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள் நாகப்பன் அவர்களே. உங்களுடைய தரவுகளுக்கு எங்கள் எல்லோருக்கும் ஆக பொருந்தக்கூடிய ஒரு பாடல் நீங்கள் உங்களுக்காக கேட்டவளை அது எங்களுக்காகவும் பொருந்தி இருக்கின்றது. உனக்காக நான் நிகழ்விலே இணைந்தமைக்கு நன்றி. பாடலுக்கு நன்றி.

கோவை மாநகரத்தில் மழை பொழியும் பொழுது தமிழ்நாடு எங்கும் பெய்யலாம் என்று கூறின வேளையிலே வேதாரண்யத்தில் நல்ல மழை என்று மகள் ஷியாமலா நீங்களும் கூறியிருக்கின்றீர்கள். அநேகமான இடங்களில் மழை பெய்வதாக இருந்தால் வலைத்தளங்களுக்கு தடை ஏற்படுவதும் உண்டு. அந்த வகையில் ஒரு சிலர் வர முடியாமலும் இருப்பீர்கள் என்பதை இங்கே எனக்கு பதிவுகளிலே தெரிகின்றது. அடுத்து வரும் பாடலை நாங்கள் கேட்பதற்கு முன்பு சரியான பாடல் என்று கிருஷ்ணன் அவர்களும் ஆமோதித்திருக்கின்றனர். பாடல் சரி என்று தான் நான் கூறுகின்றேன். இவர் பதிவிலே வந்த வேளை அந்த பாடலை வழங்குகின்ற பதிவாளர் வரிகளை பிழையாக எழுதியிருக்கின்றார், நடிகையின் பெயரை பிழையாக எழுதியிருக்கின்றார். உற்று கவனித்து விட்டுத்தான் அதை நான் கூறியிருந்தேன். வலைத்தளத்தில் வரும் எல்லாம் சரி என்றும் நாங்கள் எடுக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் மலிந்து விட்டது இப்பொழுது தளம். முன்பு தளத்திலே ஒரு கருத்தை புரியவுன அதை சரியாக தீர்மானித்து தீர்க்கமாக அதை முடிவெடுத்துத்தான் எழுதுவார்கள். இப்பொழுது எத்தனை வியூவர்ஸ் அதாவது பார்வையாளர்கள் இதை திறந்து பார்க்கின்றார்களோ அத்தனைக்கும் பணம் கிடைக்கும் என்ற நோக்கத்துடன் இன்றைய பதிவுகள் எல்லாம் நிறைகின்ற எல்லா விதமான தளங்களும். அதனால்தான் இப்பொழுது எண்ணற்ற பஞ்சமா பாதகங்களும் நிறைந்திருக்கின்றது. குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு எத்தனையோ பேர் சிறைகளை அனுபவிக்கின்றார்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்த தெரியாமல். தெரியாமல் என்றால் தெரியும் அவர்களுக்கு, அவர்களுடைய எண்ணம் எங்களுக்கு பணம். ஏனென்றால் இந்த வலைத்தளத்தில் ஒரு விடயத்தை தரும் பொழுது அந்த விடயத்தை பார்வையாளர்கள் எவ்வளவு தொகையாக பார்க்கின்றார்களோ அவ்வளவு தொகையை ஆன பார்வையாளர் வருவதற்கு விளம்பரங்கள் சென்றடைகின்றது என்ற நோக்கத்துடன் விளம்பரத்தில் கிடைக்கும் பணத்தில் இவர்களுக்கு ஒரு சிறு துளியை கொடுக்கின்றார்கள். அது அமெரிக்க டாலர் போன்ற இதுகளை கொடுக்கும் பொழுது எங்கள் ஆசிய நாடுகளை பெருமணியாக பெரிய மணியாக பெரிய பணமாக தெரியும். அதனால் அவர்களுக்கு பணம் தேவை, உழைப்பு தேவை, ஆய்வுகள் தேவை, எழுத்துக்கள் தேவை, அறிவுகள் தேவை. ஆனால் அது மனித நேயத்தோடு இருக்க வேண்டும். மனிதனை மனிதன் என்று புரியாமல் மனிதனே மனிதனை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பண்பாடுகள் சிறந்தவை என்று எண்ணும் ஒரு மனிதன் எழுதுகின்றான். அந்த பண்பாடு தெரியாமல் தான் அவன் அதிலே எழுதுகின்றான். நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். இப்பொழுது நாங்கள் அன்று பொது அறிவுகளை பெறுவதற்கு எவ்வளவோ பாடுபடுவோம். தந்தை, தாய், முதியவர்கள், ஆசிரியர்கள் ஆலயத்திலே தான் நாங்கள் அதை தெரிந்து கொண்டோம். ஆனால் இன்று பச்சை குழந்தைகளுக்கு கூட பேரறிவுகள் கிடைக்கின்றன பிழையான வழியினிலே. சரியான வழியினிலே கிடைத்தால் தெரியும். அதை இப்பொழுது பிழையான வழியிலே கிடைத்து கொண்டு அதை துஷ்பிரயோகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனால் ஆபத்துக்கள் நிறைய உண்டு. பண்பாடுகள் குலைந்து விட்டன. எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதிகளை இழக்க வேண்டிய நிலைகள் எல்லாம் வருகின்றது. எத்தனையோ பேர் தங்களை அறியாமல் மற்றவர்களுக்கு ஒன்றும் புரியாது, நான் தான் புத்திசாலி, எனக்கு தான் தெரியும்னு ஒரு சிறு விடயத்தை வைத்து கொண்டு பெரிதாக ஊதி பெருக்கி எழுதிவிட்டு இன்று சிறைவாசம் அனுபவித்து கொண்டும் இருக்கின்றார்கள். அநேக நாடுகளில் இந்த வலைத்தளங்களுக்கு இப்பொழுது கட்டுப்பாடுகளை கூட கொண்டு வருகின்றார்கள். இதுவும் உனக்காக நான் நிகழ்விலே நான் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. எல்லோருக்காகவும் தான் கூறியிருந்தேன் அன்பு உறவுகளை. முருகல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். உனக்காக நான்.

நேரம் சரியாக 12:25 நண்பகலாக காட்டுகின்றது. வெப்பத்தை நாங்கள் உணர முடியாத அளவுக்கு காலநிலை காட்டுகின்றது. வெளியே சென்றால் மிகவும் குதூகலமாக இருக்கும். ஏனென்றால் காற்றிலே குளிர் அணு நிறைவாக இருக்கின்றது, குளிர்ந்த காற்றாக வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் இந்த காலத்தில் வரும் காற்று நல்ல குளிர்மையாக இருக்கும். காரணம், பச்சை பசையில் என்று இருக்கின்ற பூமி, மரம் செடி கொடிகளில் எல்லாம் ஆற்றிலே நீர் நிறைந்து தாராளமாக இருக்கும். நாங்கள் இருக்கும் மாநிலத்திலே சுற்றி சுற்றி ஆறுகள், இந்தியா போன்று இங்கும் நதிகள் கிளைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். உலகிலே பெரிய நதியான செல்லோர் என்ற நதி எங்கள் அருகிலே தான் ஒரு கிளை பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அது நாங்கள் அமெரிக்கா செல்லும் வழியிலே இடையிலே இருக்கும். அந்த நதி எங்கள் இரண்டு நாட்டையும் பிரித்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட நாங்கள் இப்பொழுது இருக்க எங்கள் கலையகத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஆற்றங்கரை உண்டு. அதனால் எங்களுக்கு குளிர்ந்த காற்று வருவது சுலபமாக இருக்கின்றது என்று ஒரு பிள்ளை. மூன்றில் தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்வு நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் இன்று வந்த உறவுகள் குறைவாக இருந்தாலும் நிறைவாக நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு செல்வோம். நீங்கள் வந்தவர்கள் மீண்டும் வரலாம். உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கலாம். இந்த உனக்காக நான் என்பதென ஒருவருக்காக ஒருவர் வாழாது விட்டால் அது வாழ்க்கையாக இருக்காது என்றுதான் எண்ணுகின்றோம். குழந்தைகளாக இருக்கும் பொழுது பெற்றோர் குழந்தைகளுக்காக வாழுகின்றார்கள். குழந்தைகள் தாய் தந்தையருடைய அரவணைப்பிலும் அதன் பின்பு அவர்களுக்கு அறிவூட்ட வேண்டும் என்று ஆசிரியர்களை கொடுக்கின்றனர். ஆசிரியர்கள் குழந்தைகளுக்காக இருந்து அவர்களுக்கு அறிவூட்டி இந்த சமுதாயத்திலே அவர் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு பொருத்தப்பாடு உள்ள சமூக பொருத்தப்பாடு உள்ள பிரஜையாக பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் கற்பிப்பார். இவற்றையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கும் முறை அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு மேலாக அந்த இறைவன் அதற்கு வழிவகுத்து எங்களுக்கு ஆக வேண்டியதை தருகின்றார். அவற்றை புகட்டி காட்டி எங்களுக்கு அறிவுரைகள் அங்கும் இங்கும் எங்கும் கிடைக்கின்றது. அந்த காலங்களிலே, முற்காலங்களிலே, இப்பொழுது அப்படியல்ல. இவற்றிற்கு மேலாக முன்பு வந்த இப்பொழுது நாங்கள் இருப்பது வானொலியிலே. வானொலியிலே நாங்கள் எப்பொழுதும் வானொலி என்றால் பாடல்கள் என்று எண்ணிக்கொள்வோம். அதற்கு சிறந்த ஊடகம் திரைப்பட ஊடகம். அந்த திரைப்படம் அன்று மனித வாழ்வை சிதைவடைய விடையாமல் சீர்தூக்கி கொண்டு சென்றது. எங்கே குறைபாடு இருக்கின்றதோ அதை கொண்டு வந்து அதை எப்படி நிறைவுபடுத்த வேண்டும் என்று, எங்கே ஒரு பிழை நடக்கின்றதோ அந்த பிழையை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், அந்த பிழையை விடுவதால் ஏற்பட்ட தீமை என்ன, அதை மாற்றுவதால் வர நன்மை என்ற உள்ள கருத்தோடு, அந்த உட்கருத்தோடு பொதியப்பட்ட பாடல்கள்தான் எல்லா விதமான பாடலாக இருக்கும். அங்கே நவரசங்களான காதல், வீரம், சோகம் என்று எல்லா விதமான ரசங்களும் ஊட்டப்படக்கூடிய வகையிலே எங்களோட வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. வாழ்க்கை பயணத்தில் இவையெல்லாம் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அறிவு சார்ந்த விடயத்திலே நாங்கள் சிந்திக்கக்கூடிய வகையிலே திரைப்படங்கள் வந்தன. அந்த திரைப்படங்களை கூட பார்க்கும்போது குழந்தைகள், வளர்ந்த பிள்ளைகள், வாலிபர்கள் என்று பார்க்கக்கூடிய படங்கள் எல்லாம் வரும். அதற்கு தரம் போட்டு அனுப்புவார்கள். அதை புடம் போட்டு பார்த்து சீர்தூக்கித்தான் எங்கள் பெற்றோர்களும் திரைப்படத்தை பார்க்க அனுமதிப்பார்கள். அடுத்து சரியான திரையரங்குகளிலே தான் திரைப்படங்கள் அப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கும், நடைபெற்று கொண்டிருக்கும். அங்கு செல்லும் பொழுது அங்கே சாதாரணமாக நுழைவு சீட்டு கொடுப்பவர் கூட சமூக நோக்கத்தோடு தான் இருப்பார். குழந்தைகள் பாலிய அந்த பாலர்கள் சென்றால் உடனே தடுத்து நிறுத்துவார் அவர் கூட. சரியான திரைப்படம் தானான்னு தெரிந்து அந்த சீட்டு கிழித்து உள்ளே அனுப்புகிற நுழைவு சீட்டு தருபவர் கூட ஜீவகாரணியம், அந்த மனிதநேயத்தோடு தான் இருப்பார். திரைப்படங்களை கொடுப்பவர்களும் நல்ல நல்ல திரைப்படங்களை விலை கொடுத்து வாங்கி மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே தான் தருவார். அந்த திரைப்படங்களை அமைப்பவர்கள், இயக்குபவர்கள், தயாரிப்பவர்கள் கூட மனித வாழ்வுக்கு ஒவ்வாததை என்றால் கொடுக்க மாட்டார்கள். அதற்குத்தான் அங்கே தடை நிறுவனம், சென்சர் போர்டு ஒன்று இருக்கும். இவற்றுக்கு ஊடாக வெளிவந்த திரைப்படம் இன்று கையிலே இருக்கிற கைபேசியுடன் திரைப்படமாக வருகின்றது. துல்லியமான காட்சிகளை எல்லாம் காட்டுவார்கள் என்று இன்று அப்படி இல்லை. ஒரு நடிகருடைய முகத்தை அழகாக சிறப்பாக எங்களால் பார்க்க முடியாது என்று எதிரியில்லை. திரை பெரிதாக இருக்கும், காட்சிகள் அதற்குள்ளே நெருக்கமாக இருக்கும். அதைவிட வர்ணத்திலே கொண்டு வந்தார்கள். வளர்ச்சியிலே வர்ணத்திலே வந்தால் அந்த குறை நிறைகள் தெரியாது. கருப்பு வெள்ளையிலே எந்த குறையும் துல்லியமாக தெரியும். அன்று திரைப்படங்களை தயாரிக்கும் வேளை ஒரு திரைப்படம் தயாரிப்பதற்கு கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் 1 வருடம் செல்லும். 3 வருஷத்திலும் தயாரித்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு மணித்தியாலத்தில் ஒரு திரைப்படத்தை செய்யக்கூடிய விஞ்ஞான வசதிகள் வந்துவிட்டன, உபகரண வசதிகள் வந்துவிட்டன. ஆனால் அங்கே தராதரம் இருக்கின்றதா என்ற கேள்வி. அது எவ்வளவு தூரம் மனித சமுதாயத்தை இழுத்துச் செல்கின்றது. உண்மையில் திரைப்படம் வருவது வந்து முதியோர்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகள் கூட அவர்கள் வாழ்க்கையிலே சிறைப்படைய வேண்டும் என்பதற்காக வருகின்ற திரைப்படமாக இருக்கும்.
அன்று பொய் சொல்லாதே, களவெடுக்காதே, பிச்சு எடுக்காதே என்ற பாடல்களோடு வந்த, காட்சிகளோடு வந்த திரைப்படங்கள் எத்தனை இருக்கின்றது. வாழ்க்கையில் அது மிக முக்கியமானது. ஆனால் இன்று அப்படி இருக்க, திருடாதே, பொய் சொல்லாதே, கொலை செய்யாதே, பஞ்சமா பாதகங்களை செய்யாதே என்ற அடிப்படையில் வந்த திரைப்படங்கள் தான் என்று, அதை கடைப்பிடித்தால் நடக்கின்ற தீமை என்பது என்றதை அப்பட்டமாக துல்லியமாக காட்டும் கருத்தோவியங்களாக இருந்தன. ஆனால் இன்று அவற்றை எல்லாம் காணவில்லை, திசை திரும்பிவிட்டது. மாற்றம் என்பது மாறாத ஒன்றுதான். ஆனால் அந்த மாற்றம் சமுதாயத்தினுடைய சீர்கேட்டுக்கு பாலமாக இருக்கக்கூடாது என்பது என் இந்த சிறியனின் சிறுகருத்து. இதை விட இத்தனை பெரியோர்கள், அறிஞர்கள், ஞானிகள், பெரியவர்கள் என்று மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து வாழ்ந்தவர்கள் எல்லோரும் மக்களை மக்கள் வேலியே பயிரை மேய்வது போன்று நடந்து விட்டார்கள். அதனால் தூக்கி வீசப்படுகின்றார்கள் இன்றைய காலகட்டத்திலே. இது உனக்காக நான் நிகழ்வு, மொன்றியல் தமிழ் வானொலி. உங்களுக்கு நேரம் இப்பொழுது இரவு நேரம் 10:01 தொட்டுவிட்டீர்கள். நாங்களும் 12:31 நண்பகலாக கண்டுகொண்டோம். ஆனால் ஒரு மப்பான மந்தாரமாகத்தான் இருக்கின்றது. பகலவனுடைய கதிரொளியை காணவில்லை. அவருக்கு கட்டாய ஓய்வு கொடுத்து விட்டது இந்த குளிர் அணுக்கள் என்றுதான் எண்ண வேண்டும். கனடாவிலே நாங்கள் ஒரு நாளிலே எல்லா விதமான காலநிலையும் காணக்கூடியதான ஒரு சீதோஷ்ண நிலை அமைந்துள்ள நாடு தான் இந்த நாடு. சிறப்பு அன்பு உறவுகளை நாங்கள் இரண்டாவதாக ஒரு பாடலை கேட்போமா? இப்பொழுது உலகத்திலே எவ்வளவு தூரம் இன்பம் இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் துன்பம் இருக்கின்றன. உலகத்திலே செல்வம் எவ்வளவு இருக்கின்றதோ வறுமை அந்தளவுக்கு இருக்கின்றன. எல்லாம் சரிபாதியாகத்தான் இருக்கும். ஒன்று உள்ளங்கை, அடுத்தது புறங்கை. ஒன்று இரவு, ஒன்று பகல். ஒன்று நன்மை, அடுத்தது தீமை. இப்படியாகத்தான் செல்ற செல்வம் வறுமை, இன்பம் துன்பம். அங்கே சோகம் இருக்கின்றது. சோகத்திலும் சுகம் காணக்கூடிய வகையிலே தென்னகத்து திரைப்பட துறையிலே அன்று பிரபலம் வாய்ந்த கைதேர்ந்த இசை அமைப்பாளர்களும் பாடல் ஆசிரியர்களும் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அதற்கேற்ற நடிகர்களும் தொழில்நுட்பவியலாளர்களும் இருந்து சீர் செய்து தருவார்கள் திரைப்படத்தை. மனதுக்கு ஒன்று ஏற்பட்டு விட்டால், துன்பம் ஏற்பட்டால் கூட சில திரைப்படத்தை பார்த்து கொள்வோம் என்று ஓடுவோம். மனதிலே போதிய அளவுக்கு மிஞ்சிய மகிழ்ச்சி இருந்தால் கூட அதற்கும் திரைப்படத்தைத்தான் பார்க்க நாடுவோம். பொழுது போகவில்லையே, நேரம் போகவில்லையே என்று நல்ல ஓய்வு கிடைக்கின்றதே என்றால் அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்துவதற்காக திரைப்படத்துக்கு செல்வோம். அதை பார்த்து எத்தனை அறிவுகளை பெற்றிருக்கின்றோம். இங்கே தருகின்றார்கள் பாடல்களை, பழைய திரைப்பட பாடல்களை எவ்வளோ அறிவுள்ள பாடல்களாக, அறிவை ஊட்டக்கூடிய பாடல்களாக இருக்கின்றன. சிறப்பான கருத்துக்கள் சுமந்து வரும் பாடல்கள் என்று கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். உலகளாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளை எங்களுடைய தளங்களிலே எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பழைய பாடலுக்கு சிறந்த வானொலி, கருத்துள்ள பாடல், தத்துவ பாடல் கேட்பதென்றால் மொன்றியல் தமிழ் வானொலியை அணுகுங்கள் என்றெல்லாம் அவர்கள் தாங்களாக விளம்பரம் தருகின்றார்கள், எழுதுகின்றார்கள் எங்களுடைய கருத்துக்களை திங்களில். ஏனென்றால் அன்று திரைப்படம் ஒரு முக்கியமானது, மூலாதாரமானது வாழ்க்கை பாதைக்கு. நாங்கள் எல்லாம் வளர்ந்து எங்களை நாங்கள் பரிகரித்து வந்த வயது வந்த பின்புதான் திரைப்படத்துக்கு தனியே சென்றிருக்கின்றோம். அப்படி செல்லும் பொழுது அங்கே நுழைவிச்சுட்டு தருபவரை பார்த்து முழிச்சுவோம், இந்த வீட்டிலே சொல்லிவிடுவார்களா இதை திரைப்படத்துக்கு வந்த. அந்த திரைப்படத்துக்கு செல்வதை தவறாக அல்ல, அந்தந்த வயதிலே தான் அதற்கு செல்ல வேண்டும். பிஞ்சிலே பழுப்பது போன்ற சில காரியங்கள் இருக்கின்றது தானே. பிஞ்சு காயை கொண்டு வந்து பலாத்காரமாக பழுக்க வைப்பது போன்றுதான் இன்றைய வாழ்க்கையிலே இளைஞர்கள், வாலிபர்கள், எதிர்கால சந்ததியினர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இந்த ஊடகங்கள் தான் காரணமாக இருக்கின்றன. ஊடகங்கள் என்று சொன்னால் திரைப்படம், பத்திரிகை, இந்த இப்பொழுது கைபேசியிலே எல்லாம் வந்துவிட்டது. இணையதளத்திலே சகலதும் வந்துவிட்டது. தெரிந்துதான், மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய வகையில் தான் அதை பார்க்க வேண்டும் என்றில்லை. மற்றவர்களுக்கு தெரியாமல், பக்கத்தில் இருப்பவர்கள் தெரியாமல், அறியாமல் கூட பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அங்கே நேர்மறையை விட எதிர்மறை தான் அங்கே கூடுதலாக ஆட்சி செலுத்துகின்றது. இப்பொழுது நாங்கள் சோகத்தில் இருக்கும் பொழுது இந்த பாடலை கேட்டால் ஒரு சுகமாக இருக்கும் என்று, எனக்கு சோகம் இல்லை இருப்பினும் சோக பாடல் கேட்கும்போது இதமாக இருக்கும் என்ற ஒரு பாடலை
மஞ்சள் மகிமை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து அன்பு கிருஷ்ணா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இசையரசி பி சுசீலா அம்மா அந்த பாடலை பாட இருக்கின்றார். அவரோடு இணைந்து இசை சித்திரம் என்று கூறும் இன்னும் ஒருவர் இருக்கின்றார், கண்டசாலா ஐயா அவர்கள். மிகவும் ஒரு சிறந்த குரலோடு அற்புதமான பாடல்களை அன்று தந்திருந்தார். அவன்ற குரலும் இணைகின்றது. இது மாஸ்டர் வேணு என்ற ஒரு இசையமைப்பாளர் இசையமைத்த பாடலாக அறிய கிடக்கின்றது. இங்கே அந்த பாடலை கேட்போமா? மாறாத சோகம் தானோ முதல் வரி இனிமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், அற்புதமான கருத்து இருக்கும். கேட்கும் பொழுது எங்கள் இதயத்தை ஒரு மயிலிறகால் தடவது போன்ற உணர்வை பெற்று சோகத்தில் இருப்பவர்கள் கூட தாகம் தீர்த்தெழுந்து கொள்வார்கள் என்று எண்ணுகின்றேன். இதோ அந்த பாடல்.

மூன்று நிமிடம் இருபது வினாடிக்குள்ளே வாழ்க்கையின் ஒரு விடயத்தை அழகாக எடுத்து கூறியிருக்கின்றது இந்த பாடல். உடுமலை நாராயண கவி அவர்களினால் பொருத்தப்பட்ட பதங்கள் சேர்ந்த பாடல் தான் அந்த பாடல். இந்த பாடலாசிரியர் உடுமலையைச் சேர்ந்த நாராயண கவி அவர்கள். மாறாத சோகம் தானா என்று தான் தானோ என்று எண்ணும் வேளையில் இன்னும் சோகம் அவர்களுக்கு, இவர்கள் எண்ணுகிறார்கள் சோகம் வரும். நாங்கள் எல்லோரும் அப்படித்தான் சோகத்தில் முடியுமோ என்று, ஆனால் முடிவதற்கு முன்பு இவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளுகிறார்கள். கடல் கலங்கி இருக்கின்றது, நிச்சயமாக அது தெளிவு பெறும். பொழுது இருண்டு விட்டது, நிச்சயமாக முடியும். சோகம் என்று ஒன்று இருந்தால் முடிவு நன்மையாகத்தான் இருக்க வேண்டும், அது கவலை தீர வேண்டும். அதனால் என்று எண்ணுகிறார்கள் என்ற கருத்து தான் அதற்குள்ளே புகுத்தப்படுது. அந்த நடக்கின்ற சம்பவங்களை பார்த்து எங்கள் காதல் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று அஞ்சுகிறார்கள். அந்த நிறைவேறாமல் போய்விடுமோ என்று எண்ணுவதை நிறைவேறாமல் போய்விடுமோ என்ற வினா அடையாளத்தை போட்டு பாருங்கள். நிறைவேறாமல் போய்விடுமோ என்று எண்ணலாம், நிறைவேறாமல் போய்விடுமோ என்று எண்ணிக்கொள்ளலாம். சந்தேகம் முடிவெடுக்கவில்லை. அந்த பாடலை கேட்கும் பொழுது இதுக்கு மன ஆறுதல் கிடைக்கிறது அப்படின்னா, நிறைவேறாமல் போய்விடுமோ, நிறைவேறும் என்ற முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இனிமையான ஒரு பாடல், அருமையான வரிகளை கொத்தி இசையையும் கொடுத்திருக்கின்றார்கள். சிறப்பான அந்த பாடலை நாங்கள் கேட்டு, இப்படியும் இருக்கின்றதா எங்கள் வாழ்க்கையிலே என்பதுதான், எங்கள் வாழ்வைத்தான் அங்கே சுட்டி காட்டப்படுகின்றது. ஏன் அந்த நிலை வருகின்றது அந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது கேட்கும், ஏன் அவர் அந்த காதல் நிறைவேறாமல் போகின்றது, ஏன் நிறைவடையாது என்ற கேள்விக்கு பதில் கூறும் வகையிலே, அடையுமா அடையாதா என்று அந்த திரைப்படம் கூறுகின்றது. முடிவிலே அது நிறைவேறும் என்று தான் காட்டப்படும். ஆனாலும் வருகின்ற துன்பங்கள், அங்கே துன்பங்கள் சுமந்து வரும் பாடல்கள் சில வருகின்றன. வாழ்க்கையில் துன்பங்கள் நிறைந்திருக்கின்றது என்று முற்றுமுழுதாக கூறக்கூடியதாகவும் பாடல்கள் உண்டு. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் எங்களுடைய தமிழ் பண்பாட்டிலே, எங்கள் நடைமுறை வாழ்க்கை பழக்க வழக்கங்களிலே விதி என்று ஒன்றை நாங்கள் நம்புகின்றோம். எங்களுக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அதுதான் நடைபெறும் என்பதை நாங்கள் நன்றாக உணர்ந்து கொண்டால் இந்த சோகங்கள் சுகமாகத்தான் முடியும். நான் செய்த கர்ம வினைகள் இந்த பிறவியிலே பகுத்தடைவு அறிவோடு வந்து பிறந்த எங்களுக்கு

காட்டுகின்றது என்றுதான் கூறுவார். அவனவன் செய்த உள் வினை என்று கூறுவார்கள். இந்த பாடலும் மிகவும் சோகமான பாடல். ஆனால் போய்விடுமோ என்று சோகமடையும் வேளையிலே போய்விடுமோ, இல்லை போகாது என்று கூறுவது போன்ற கருத்தும் அதற்குள்ளே புகுந்திருக்கின்றது என்பவர்களே. சிறப்பான ஒரு பாடல். பாடலுக்கு நாங்கள் விமர்சனம் கூறுவதென்றால் நீண்ட நேரம் கூறிக்கொண்டே போகலாம், அது வேண்டாம். இப்பொழுது நிகழ்ச்சியோடு தொடர்வோம். உனக்காக நான் நிகழ்விலே.

இலங்கை நகரம் என்பது இந்தியாவிலிருந்து இடையிலே பாக்கு நீரிணையை கடந்து செல்லக்கூடிய ஒரு தீவு. அங்கே அந்த காதல் இருந்தால், நான் இந்தியாவில் இருந்தால் நான் காதலுக்காக அந்த பெருங்கடலையும் தாண்டி வந்துவிடுவேன் என்ற அந்த எண்ணம், அந்த வேகம் பாருங்கள், உனக்காக நான், ஆதலால் உனக்காகத்தான் நான் இருக்கின்றேன், உனக்காக நான் இதையும் செய்வேன் கூறுவது போன்ற அந்த பாடல்.

இனிமையான அந்த பாடல் கூட நாங்கள் உனக்காக நான் என்ற பாடலே என்ன உனக்காக நான் என்னவென்றால் எதை வேண்டுமென்றாலும் செய்வேன் என்ற துணிவு, அந்த துணிவை கூறப்படுகின்றது, நம்பிக்கையை கூறப்படுகின்றது. இனிமையான பாடல் எங்கள் தெருவிலே வந்து இந்த நிகழ்ச்சிக்காக இசை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அன்புடன் வந்து இணைந்து கொண்ட உறவுகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் வேளை வாழ்க்கையில் பிடிப்பு இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்காக இருக்கின்றோம் நாங்கள். தனிப்ப இன்னொருவருக்காக இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. வாழ்க்கைக்காக வாழ வேண்டும், வாழ்க்கை வாழ்வதற்கு. அன்று வந்த திரைப்படங்களும் அதில் வந்த பெயர்கள், திரைப்படத்தின் பெயர்களிலே எவ்வளவோ நிறைவு இருக்கின்றது. அப்படியான திரைப்பட பெயர்களை வைப்பார்கள், இன்று போல இல்லை, இன்று வருகின்ற பெயர்கள். அது மட்டுமல்ல, பிரபல்யமான பழைய திரைப்படங்களின் பெயரை இவர்கள் அதற்கு உறுதிய உரிமை பெற்று அந்த திரைப்படத்தின் பெயரிலே தாங்கள் திரைப்படத்தை ஏற்கனவே ஒரு நல்ல பெயரோடு வந்து புகழ்பெற்ற திரைப்படம், இதை இவர்கள் கொண்டு வந்து எதற்காக சூடுகிறார்கள்? வேறு பெயர் இல்லையா? இவர்கள் எடுக்கின்ற திரைக்கதைக்கு வேறு கதை வைக்க முடியவில்லை இல்லை? ஏனென்றால் அவர்களுக்கே தெரியும் இன்றைய திரைப்படத்தை ஓட்டுவது கடினம், இப்படி நல்ல பிரபல்யமான பெயர்களை வைத்தால் மக்கள் வந்து பார்ப்பார்கள் என்று. இங்கே பார்த்தால் அந்த படத்தினுடைய ரசனை, அந்த படத்தில் இருந்த சுவை, அந்த படத்தில் உள்ள கருத்து, அந்த படத்திலே உள்ள பெருமதி எல்லாம் போய்விடும், குலைத்து விடுவார்கள், தொலைத்து விடுவார்கள். காரணம், பணம் தேடும் ஆசை, கலை வளர்க்கும் எண்ணம் துளிதனமும் இல்லை என்று. கலையை வளர்த்து கொண்டு வந்தால்தான் வாழ்க்கை என்ற கலை சிறந்து செழிப்புறும். மூன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் ஒரு நிகழ்வை நாங்கள் கண்டு கொண்டிருக்கும் வேளையிலே இப்பொழுது தொடர்ந்து பாடலை தருவதற்கு நீங்கள் வந்து தந்த பாடல்களை தெரிவு செய்து தந்து கொண்டிருக்கும் வேளையிலே தொடர்போம் நிகழ்ச்சியை. வரவேண்டியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் வருவதற்கு காலநிலையால் சில மாற்றங்கள், பணி செய்வதால் சில இடையூறுகள், இல்லத்தில் இருந்து கொண்டு பேச முடியாத சில பேருக்கு அந்த குறைபாடுகள் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது தானே காதோரம் வைத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் கேட்கக்கூடிய உபகரணங்கள் வெளிவந்துவிட்டன. பார்ப்போம்.

உனக்காக நான் உனக்காக என்ற பாடலை கேட்கும் இன்று உனக்காக நான் என்ற நிகழ்விலே கலந்திருக்கின்றோம். உனக்காக நான் நிகழ்விலே கலந்திருக்கும் வேளை உறவினர்கள் வந்து கலந்து உறவாடி தங்களுக்கு விருப்பமான பாடலை யாருக்காக வேண்டும் என்று கூறி எதற்காக கேட்கின்றோம் என்ற கருத்துக்களை தந்து கேட்டு சென்றார்கள். அந்த வழியிலே தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து அன்பு மகள் அனுஷியா கணவரோடு ஆலயம் சென்று வந்து இன்றைய நாளை நன்றாக ஆரம்பித்து இனிமையாக கழித்து இரவு நேரத்தில் இருக்கும் வேளையில் ஒரு பாடலை தருகின்றார். இந்த முன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் மீரா வான் அரசி அவர்களுக்காக, அம்மாவுக்காக என்று கூறிய போது நான் தாய் என்று எண்ணினேன். அவர் கூறினார், இந்த அம்மாவுக்காக கேட்கின்றேன் என்று அவர் கேட்பார். இந்த பாடலை நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது அனுஷியா. அந்த பாடல் நாங்கள் கேட்க வேண்டுமானால் அது பெற்றால் தான் பிள்ளையா என்ற திரைப்படம், என்ன விதமான தலைப்புகள், திரைப்படத்தின் பெயர்கள். மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுத்த அந்த பாடல், அந்த பாடலுக்கு இசை அரசரும் இசை அரசியும் குரல் கொடுக்க வேண்டும் என்று வாலிப கவிஞர் வாலி அவர்கள் பொருத்திவிட்ட வரிகளிலே தான் அந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் மீரா அம்மாவுக்காக கேட்கின்றேன் தாருங்கள் என்று உனக்காக நான் நிகழ்விலே கேட்ட அனுஷியா அந்த பாடலை உங்களோடு எல்லோரும் கேட்டு இணைவோம். இந்த வேளையில் மீரா அம்மாவும் கேட்பார் என்ற திருப்தியோடு இருங்கள். இதுவோ பாடல்.

0: சிறப்பான அந்த பாடலை மீரா அவர்களும் கேட்டிருப்பார்கள், மீரா அம்மா கேட்டிருப்பார். கண்ணன் என்ற வார்த்தை வந்தால் அவருக்கு மிகவும் ஆனந்தம் என்பதை அனுஷ்யா நன்றாக உணர்ந்து கொண்டு இனிமையான இந்த பாடல், ஒரு மகிழ்வான பாடலை தந்திருந்தீர்கள். நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். நீங்கள் உங்களுக்காகவும் கேட்கலாம், இன்னொருவருக்காக கேட்டாலும் அந்த பாடலை எல்லோரும் கேட்பார்கள் என்றுதானே நாங்கள் எண்ண வேண்டும். அந்த வகையில் உனக்காக நான் நிகழ்ச்சியை நிறைவான பாடலை தந்தையிலுடைய மன நிறைவும் காணும் வண்ணம் தருகின்றீர்கள் பாடல்களை. நேரம் சரியாக 12:55, இன்னும் 1 மணியை நாங்கள் காண்பதற்கு 5 நிமிடங்கள் உண்டு. உங்களுக்கும் 10:25. இந்த வேளையிலே சூரிய பகவான் கண்விழித்தது போன்று சற்று வெளிச்சம் தெரிகின்றது, பிரகாசம் தெரிகின்றது, வெப்பம் குறைவாக இருக்கின்றது, குளிர் அணு தாக்கமாக இருக்கின்றபடியால் தான் அவரும் வெளிவர முடியாமல் இருந்திருக்கின்றார். நாங்கள் இப்பொழுதும் 22 பாகையிலே தான் இப்பொழுது 22 பாகையிலே இருக்கின்றோம். இன்னும் 1 பாகையை நாங்கள் காண இடம் இருக்கின்றது போல் 23 பாகையை தொடலாம் என்று எதிர்ப்பு கூறி அது 14 பாகையில் வரை குறையும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. உனக்காக நான் நிகழ்விலே வரும் பாடலை மீண்டும் கேட்போம். உனக்காக நான்
1: உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி

இனிமையான அந்த பாடல் உனக்காக, நான் உனக்காக என்று அழகாக பாடி சென்றதல்லவா என் உறவுகளே, உனக்காக நான் உனக்காக என்று ஒருவருக்காக ஒருவர் என்று கூறும் பொழுது மனிதனுக்கு மனிதன் அல்ல, உயிரினங்கள் அத்தனையும் ஒருவருக்கு ஒருவராகத்தான். இந்த மரங்களை எடுத்துக்கொண்டால் மரங்கள் பேசுமா? இல்லை, பேசும். நாங்கள் பார்த்தால் பேசும், அது வேறு விடயம். அந்த மரங்கள் வாழ்வது யாருக்காக? இந்த மண்ணுக்காக. இந்த மண் இருப்பது எதற்காக? மரத்துக்காக. மண்ணோடு மரம் சேர்ந்தால் மண்ணும் மரமும் ஒன்றுக்கு ஒன்று பின்னி புனைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணும் மரமும் யாருக்காக வாழ்கிறது? மக்களுக்காக, உயிரினங்களுக்காக என்று ஒன்றை ஒன்று தாங்கி ஒன்றை ஒன்று ஒன்று ஒன்றில் ஒன்று தங்கி வாழுகின்றது என்பதுதான் உனக்காக நான் என்ற கருத்துப்பட நாங்கள் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உனக்காக நான் என்ற விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்காக இருக்கத்தான் வேண்டும். அந்த ஒன்றுக்காக ஒன்று இருக்கும் வேளையிலே இப்பொழுது காந்தம் என்று ஒன்று இருக்கின்றது என்ற உறவுகளே, அந்த காந்தம் தன்னுடைய சக்தியை பயன்படுத்துவதற்கு இரும்பு என்ற ஒன்று வேணும். அந்த இரும்பு என்று ஒன்று இருக்கும் வேளை தான் கவரக்கூடியது ஒன்று வேண்டும், அதற்குத்தான் காந்தம். அது இயற்கையாக உள்ளது. காந்தமும் இரும்பும் ஒன்று ஒன்று கவர்ந்து கொள்ளும். அதே ஒன்று தானே மனித உள்ளங்களும் நன்மையிலும் தீமையிலும் கோபத்திலும் தாபத்திலும் அதை ஈர்த்து கொண்டு தான் இருக்கின்றன. ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை, ஒன்றில்லாமல் ஒன்றில்லை. நாங்கள் எது செய்தாலும் இப்பொழுது நீங்கள் அமைதியாக ஒருவரோடு ஒரு துன்பத்துக்கும் துன்புறுத்தலும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் யாருக்காக? உங்களுக்காக நீங்கள் அமைதியை தேடுகிறீர்கள். அதே போன்று நான் பேசுவதனால் அடுத்தவர்கள் துன்பம் பெறும் என்று எண்ணுகிறீர்கள். மற்றவர்களுக்காகத்தான் காற்று வீசுகிறது, உயிரினங்களுக்காக. சூரியன் இருக்கின்றது, உலகத்தில் உள்ள உயிரினங்கள் உறவுகள் உயிர்கள் அத்தனைக்குமாகத்தான். ஒருவருக்காக ஒருவர் இல்லாமல் வாழ முடியாது. அந்த வகையில் எல்லாவற்றையும் சிறந்த ஒரு கருத்தை எங்கள் தமிழ் பண்பாட்டு விழுமியத்திலே காட்டப்படுகின்றது. ஒருவனுக்கு ஒரு தீ என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? ஒருவன் தனி வாழ முடியாது, ஒருத்தி தனி வாழ முடியாது. ஒருவருக்கு ஒருத்தி இருக்க வேண்டும். இது ஒன்றை ஒன்று விட்டு பிரியாத பின்னப்பட்ட ஒரு விஷயம் உனக்காக நான் என்பது. இன்று இரண்டு மூன்று நாட்களாக மழையை காணவில்லை. மழை மெதுவாகத்தான் வருகின்றது. தூறிவிட்டு தலையை காட்டிவிட்டு சென்று விட்டது. இதோ சோவன பொழிவு என்று பார்த்தேன், அதை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டது என்று உள்ளத்தோடு இருந்த என் மகள் சியாமலாவுக்கு இன்று போதிய மழை கிடைத்திருக்கின்றது. எவ்வளவு சந்தோஷம்! அப்போ நாங்கள் எதிர்பார்ப்பது எப்பொழுது கிடைக்கின்றதோ அது வெறும் ஆனந்தத்தை கொடுக்கின்றது. நாங்கள் எதிர்பார்ப்பது எப்பொழுது பிழையாக நடக்கின்றதோ பெரும் துன்பத்தை கொடுக்கின்றது. ஒன்றுக்கொன்று ஈடுபாடு உள்ளது. இன்பம் துன்பம், வாழ்க்கை எதிர்பார்ப்பு நடப்பன நடக்கின்றன. அதனால் தான் என்னவோ கீத உபதேசத்திலே கூறப்படுகிறது, எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாக நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கும் என்று ஆழமான கருத்தை பதித்து மூன்று வரிகளை கூறிவிட்டது. நடக்கும் என்று ஒன்று இருந்தால் அதுக்கு சில காரணிகள் உண்டு. எதற்காக, ஏன், எங்கே, எப்படி நடக்கும் என்பதற்கு காரண காரியங்கள் உண்டு, காரணிகள் உண்டு. சரி, இங்கே இன்னொரு பாடல் இன்று மிகவும் குதூகலமாக வீட்டிலிருந்து வெளியே செல்லும் வரையில் சென்ற இடமெல்லாம் தான் நினைத்தபடி மழை சோவனை பெய்து நல்ல மழையாக இருக்கின்றது என மகிழ்ச்சியோடு இருக்கும் வேளையில் அதையே ஒரு ஆனந்தமாக எடுத்துக்கொண்டு இன்று செய்த மழைக்கு பெய்த மழைக்காக ஒரு பாடலை கனவிலே அவர் கற்பனையில் வந்துவிட்டது. இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படத்து பாடலாக அந்த பாடலை இசை ஞானி அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். பிரபல பின்னணி பாடகர்களான ஜெயச்சந்திரன் ஆதியோர் பாடியிருப்பதாக அறிய கிடக்கின்றது. அந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் என்று அறிகிறோம். இசை ஞானி அவர்கள் இசையை கொடுத்திருக்கின்றார்கள். இதிலே நிகழ்ச்சியை தந்தவர் பாடகர்களை குறிப்பிடாமல் இருக்கின்றார், என்ன காரணமோ தெரியவில்லை. 1983 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்பட பாடல். பாடல் குரலை கொண்டு நாங்கள் கணித்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடல் இதுதானே? இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படத்தில் மொட்டு விட்ட முல்லை கொடி என்று பாடியும் காட்டீர்கள். ஒரு தடவை பாடியவளை இன்னுமருடைய பாடுமகளே என்றவுடன் பாடி காட்டி சென்றீர்கள். தாராள மனப்பான்மை உங்களுக்கு. எங்களுக்காக அந்த பாடலை பாடியும் காட்டி உங்களுக்காக நீங்கள் கேட்ட அந்த பாடலை இப்பொழுது மொன்றியல் தாமல் வானொலி எல்லோரும் கேட்கும் வண்ணம் ஒலிக்கின்றது.

இனிமையான இந்த பாடல் பிள்ளைச்செல்வத்தை குறித்து வரும் பாடலாக வரும் வேளையில் இனிமையான இந்த பாடலை நாங்கள் காற்றலையிலே தவள விடுவதற்கு காரணமாக இந்த ஷியாமலா நன்றி அம்மா, உங்களுக்கு உங்கள் விருப்பம் இந்த பாடல் கேட்க வேண்டுமென்று எல்லோருக்குமாக தந்திருக்கின்றீர்கள். நல்ல பாடல். இந்த பாடலை எங்களுக்கு கிடைக்கச் செய்த தளத்திலே இந்த வழங்குனர்கள், இந்த விவரங்களை தருபவர்கள் தளங்களிலே பாடல்களை குவிப்பார்கள். எந்த தளத்திலே எந்த பாடலை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் பாடலை கேட்டவுடன் எந்த தளமென்று நாங்கள் கேட்காமலே பாடல்கள் வந்து குவிந்துவிடும். இந்த தளத்திலே தந்தவர்கள் பாடல் பாடியது யார் என்று எழுதவில்லை. நான் பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே தேடும் பொழுது ஜானகி அம்மா தான் பாடியிருக்கின்றார் என்று இன்னொரு தளத்திலே கூறுகின்றார்கள். ஆனால் மகள் ஷியாமலா சரியாக தெரிவெடுத்து எஸ் ஜானகியும் எஸ்பி சைலஜா அம்மாவும் இணைந்து பாடியதாக தந்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் ஷியாமலா உங்களுக்கு. அதுதான் இப்பொழுது தளங்கள் எல்லாம் ஏனோ தானோ ஒன்று இல்லை, முன்புதான் ஏனோ தானோ எங்கே கிடைக்கும் என்று பார்ப்போம். ஒரு தளம் இரண்டு தளம் துல்லியமாக தந்து கொண்டிருந்தது, இப்பொழுது அப்படி அல்ல. இருபெட்டுக்கும் இதற்கும் உள்ள ஆரம்ப காலத்தில் மகள் பூல் என்ற ஒன்று வைத்திருந்து இசை தட்டிலே கொடுத்திருந்தார், பெரிய இசைத்தட்டு, அதிலே தான் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. அதன் பின்பு இருபெட்டுகள் வந்த பின்பு 10,000-15,000 இருபெட்டுக்கள் இங்கே அடுக்கு அழகாக அடுக்கி பொறிக்கப்பட்டு அதற்குரிய ஆவணங்கள் பதியப்பட்டு இந்த பாடல் எந்த திரைப்படத்திலெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும். ஒரு பாடலை கேட்டவுடன் நாங்கள் அதை எடுத்து அப்படியே நாங்கள் தரும்பொழுது அதை அந்த கருவிக்குள்ளே போட்டவுடன் அது கிட்டத்தட்ட 10-12 அந்த பாட்டு தரும் கருவி, அதாவது இசைத்தட்டுகளை போட்டால் வரும் வீடியோ ஆடியோ டெக்குகள் இருந்தது. அதற்குள்ளே நீங்கள் கேட்ட பாடல்களை நாங்கள் முதலில் தெரிவித்து அங்கே வைத்து விடுவோம். வைத்து விட்டு அதை அந்த ஆளியை அழைத்து விட்டால் துல்லியமாக எந்த விதமான வியாபார விளம்பரங்கள் இல்லாமல் சிறப்பாக பாடும். இப்பொழுது அப்படி இல்லை, ஒரு பாடல் வந்தால் இடையிலே விளம்பரம் கூட வந்து கொண்டிருக்கும். அதையெல்லாம் களைந்தெடுத்து தருவதற்கு சரியான தளம் தேடி செல்லும் பொழுது நீங்கள் பாட உங்களுக்கு நான் குறிப்பிட்ட நேரத்தில் நேரடி ஒலிபரப்பிலே மிகவும் கடினம் அது. இருப்பினும் முடிந்தவரை விவரங்களை தேடி தரும் வேளையிலே உங்களின் உதவியும் எங்களுக்கு கிடைக்கின்றது. இதுதான் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது. இது ஒருவருக்காக ஒருவர் வாருங்கள், ஒன்றையொன்று தழுவிக்கொண்டு தான் இருக்கின்றது. எப்பொழுதும் ஒன்று நீங்கள் அல்லது நான் எங்களுக்கு எங்கள் கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒத்தாசை பெறுகின்றோம். அதற்கு வலைத்தளம் பிழை கூறவில்லை நான். இப்பொழுது வருகின்றதெல்லாம் மலிந்து விட்டன. பாடல்கள் தரமோ தரமில்லையோ, அவர்கள் அழகாக திரைப்படத்தின் காட்சியையும் போட்டு அந்த நடிகர் நடிகர்கள் அல்லது பாடகர்களை எல்லாம் குறித்து படப்பை போட்டுவிட்டு மேடையிலே பாடுபவர்கள் பாடலையும் இதற்குள்ளே புகுத்தி விடுவார்கள். சில பாடல்களை கேட்டால் அது ஒரு மேடையிலே வேறு ஒருவர் பாடியதாக, இன்னொருவர் பாடிய பாடலாக, அதே குரலில் இன்னொருவர் பாடியது போன்று இருக்கும். ஒன்றும் செய்ய முடியாது, அதைகளை தேடி எடுப்பது மிகவும் கடினம்தான். இருப்பினும் சிறந்த ஒரு பாடல் மொட்டு விட்ட முல்லை மொட்டு, எப்படியும் அது மலரத்தானே வேணும் நாளை, அது மலரும் வரை அது தாங்கத்தானே வேண்டும், அது எப்படி இருக்கும் என்றது இரு பெண்கள் உரையாடுவது போன்ற அற்புதமான பாடல், சிறப்பான பாடலை தந்து எங்களை மகள் ஊட்டின அன்பு மகளுக்கு என்னுடைய நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, 1:10 எங்களுக்கு உங்களுக்கு 10:40 நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் 20 நிமிடங்கள் இருக்கின்றன.

0: உனக்காக.
1: இந்த உலகத்தில் இருப்பது எல்லாம் உனக்காக, மக்களுக்காக, உயிரினங்களுக்காக, ஒவ்வொன்றுக்காக இருக்கின்றது. ஆறு அறிவுகள் படைத்து வந்த இந்த எல்லா பறவைகளும் தங்களுக்காக இந்த பூமி இருக்கின்றது, வானம் இருக்கின்றது, இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது என்று எண்ணுகிறார்கள். இந்த பிரபஞ்சம் இருப்பது உயிரினங்களுக்காகன்னு நாங்கள் கூறிக்கொள்ளலாம். உயிரினங்கள் பிழைப்பதற்கும் வளர்வதற்கும் செழிப்பதற்கும் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது. உயிர்கள் அத்தனையும் பிறந்து இறந்து செல்வதற்கும் இங்கே இடம் இருக்கின்றது. பூமி காத்து கொண்டிருக்கின்றது, வானம் காத்து கொண்டிருக்கிறது, காற்று காத்து கொண்டிருக்கிறது, நெருப்பு காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் ஒன்றிற்காக ஒன்று இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் இந்த வேளையில் முன்னியல் தமிழ் வானொலியில் உனக்காக நான் நிகழ்வை அலங்கரித்து நாகப்பன், கிருஷ்ணன், அனுஷ்யா, சியாமலா நீங்கள் இணைந்து சிறப்பித்த வேளையிலே இங்கே பல உறவுகள் காத்து கொண்டிருந்து கேட்டுவிட்டு எனக்கு பதில்களை தந்து கொண்டிருக்கு, நல்ல நல்ல பதில்களை தருகின்றார்கள். அவர்களுடைய ஊக்கமும் எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் உறவுகள் வர முடியவில்லையே என்ற வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். வருந்த வேண்டாம், நிச்சயமாக வழி பிறக்கும், உங்களுக்கு சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம் என்று கூறும் இந்த வேளையிலே எனது கரத்திலே ஒரு பாடல் கிடைத்துவிட்டது. அந்த பாடலை நீண்ட காலமாக நாங்கள் கேட்கவில்லைத்தான். வானொலியில் அடிக்கடி அந்த காலங்களிலே அடிக்கடி வரும் ஒரு பாடல். இந்த பாடல் இன்று நேற்றல்ல, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு திரைப்படத்து பாடல். பல ஆண்டுகளுக்கு முன்பு, அந்த கலைஞர்கள் என்று இல்லை, இருப்பினும் அந்த பாடல் வந்து இசை அரசரின் ஞாபகமாக அவருடைய இளமை குரலிலே பாடப்பட்ட ஒரு பாடல். அது ஒரு தெம்மாங்கு பாடல் தான், ஆனால் இசை அப்படியல்ல, கர்நாடக இசை அதற்குள்ளே புகுந்திருக்கின்றது. அதற்கு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை கொடுத்திருக்கின்றார்கள் என்றும், அந்த பாடலை எழுதியவர் கா மு ஷெரீஃப் ஐயா அவர்கள், மிகவும் அற்புதமான தத்துவ பாடல்களை, ஊழல் பாடல்களை தந்தவர். அதிலே மறைந்த எங்கள் சிறந்த கலைஞர் இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஐயா அவர்களோடு அற்புத நடிகை தேவிகா அம்மா இணைந்து நடக்கும் ஒரு நாகரிகமான ஊழல் பாடல். நான் அப்படித்தான் கருதி கொள்கிறேன். அன்று வானொலிகளை திறந்துவிட்டால் இந்த பாடல் செல்லும் என்றால் எல்லோரும் சென்ற பயணத்தை நிறுத்திவிட்டு கேட்பார்கள் இந்த பாடலை. நான் கூட சிறுவனாக இருந்த காலத்தில் இந்த பாடலை கேட்கும் வேளையில் எங்கள் வானொலியை முடுக்கிவிட்டு வீட்டுக்கு வெளியே சென்று ஒரு 100 யார் அப்படி 50-100 யார் தூரத்தில் நின்று கேட்க இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். வெளியான இடங்களில் நான் என்ன அறியாமல் அதை பாடியும் பார்ப்பேன். அற்புதமான ஒரு பாடல் எது என்று உங்களுக்கு புரியும் என்று எண்ணுகிறேன். இந்த பாடலை கேட்பதற்கு பலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் எனக்கு தெரிகின்றது. எழுத்துக்களிலே கண்டிருந்தேன். அந்த பாடலை இப்பொழுது அவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஒலிபரப்புகிறேன். முதலாளி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது இந்த பாடல்.

சிறந்த ஒரு பாடல் என்றுதான் இங்கே கருத்துக்கள் கிடைக்கின்றது. இங்கே அன்பு மகள் ஷியாமலா கூட அருமையப்பா அருமையான பாடலப்பான்னு, இந்த பாடலை விரும்பாதவர்கள் இருக்கார்கள் இருக்க மாட்டார்கள். பழைய பாடல் என்று எண்ண வேண்டாம், இது 70 வருடங்களை தொடுகின்ற இந்த பாடல். நான் கூறியது சரிதானே? என்னுடைய வயதுக்கு நான் சிறுவனாக இருக்கும் போதே கேட்ட பாடல் இந்த பாடல். இந்த பாடல் வரும்பொழுது எனக்கு 6-7 வயது இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது எனக்கு 79 கண்டுபிட்டேன் அல்லவா? ஆதலால் 70 ஆண்டு தான் எனக்கு 9 வயது பாருங்கள். சரியாக அப்போ கேட்ட பாடல் இன்றும் அந்த பாடலை கேட்க சலிக்காது இனிக்கின்ற ஒரு நாகரிகமான பாடல், ஊடல் பாடல். ஆரபி ராகம் என்ற கர்நாடக இசைக்களே அமையக்கூடிய என்று எழுதியிருக்கின்றார்கள். முதலாளி என்ற திரைப்படம், இந்த திரைப்படத்தை பாடல, இந்த பாடல் அற்புதமான பாடல், நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் இந்த பாடலை இங்கே ஏனைய தளங்களில் கற்றலைக்கு வர முடியாதவர்கள் ஒரு சிலர் தாங்கள் கேட்கும் வாய்ப்பு இருக்கின்றது என்று இந்த பாடலை கேட்டிருக்கின்றார் ஒரு அன்பு உறவு. அவருக்கு என்னுடைய நன்றிகள் இந்த பாடலை நினைவூட்ட வைத்தமைக்கு. இது அவருக்காகவும் எங்களுக்காகவும் நான் முன்னியல் தமிழ் வானொலி தரும் பாடல். உறவுகள் வந்து எங்களோடு இணைந்து நாகப்பன் கிருஷ்ணன் அனுஷியா ஷியாமலா நீங்கள் இணைந்த வேளையிலே ஏனைய உறவுகளும் இணைந்திருக்கின்றார்கள். ஓ காற்றலைக்கு வர முடியவில்லை, அவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கைகூடவில்லை என்ற விதத்திலே கேட்டிருந்தார்கள், அதற்காக தந்திருந்தார்கள், எழுதுகின்றார்கள், இணைந்திருக்கின்றார்கள் என்பதை நான் உணர்வேன். இணைந்தாலும் இணையாத விட்டாலும் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்றுதான் நான் எண்ணுவேன். என்றால் நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடல் மற்றவர்களுக்கும் விரும்பக்கூடியதாக இருந்த வேளையிலே இப்பொழுது நானும் எனக்காக ஒரு பாடலை கேட்போமா, உங்கள் எல்லோரோடு இணைந்து கேட்டுக்கொள்வோம் என்று உனக்காக நான் நிகழ்விலே, அது இந்த பாடல்தான்.

0: சாந்தா உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல் இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்

அற்புதமான இந்த பாடல் ஆண்டுகள் பல கடந்தாலும் ஒரு காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். இந்த பாடலை தந்ததின் நோக்கம், இந்த பாடலை நாங்கள் கேட்கும் காலத்தில் எங்களுக்காக உழைத்த கலைஞர்கள் இவர்களுள் பலர் மறைந்தாலும் ஒருவர் என்றும் இருக்கின்றார். எங்கள் இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாவின் இளமை காலத்தில் அவர் பாடிய பாடல், அவருடைய செவ்வியொன்றிலே படித்திருந்தேன். இந்த பாடல் அவருக்காக புனையப்பட்டதோ அல்லது அவர் பாட வேண்டும் என்று தெரிவு செய்யப்பட்டதோ அல்ல. இந்த பாடலை பாட வேண்டும் என்று இசை அரசிப்பி சுசீலா அம்மா அவர்களை கேட்ட வேளையிலே சில காரணங்களை கூறி, இதற்கு சகோதரி ஜானகியின் குரல்தான் பொருத்தமாக இருக்கும் என்று சிபாரிசு செய்தாராம். அவ்வளவு தாராள மனப்பான்மை. இருவரும் சிறந்த பாடகர்கள். இசை குயிலாக இருந்து அவவும் இதை இல்லை இல்லை சகோதரி சுசீலா தான் பாட வேண்டும் என்று கேட்ட பொழுது இறுதியாக இவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் நாதஸ்வரத்தோடு இணைந்து பாட வேண்டும். இந்த நாதஸ்வரத்தை தந்தவர் தமிழ்நாட்டிலே எவ்வளவு பெரிய நாதஸ்வர கலைஞர்கள் வித்வான்கள் இருந்தாலும் நாதஸ்வர வித்வான் காரை குறிச்சி அருணாசலம் ஐயா அவர்கள்தான் துணிந்து வந்து இந்த இசைக்கு தன்னுடைய கருவியை பொருத்தி நாதஸ்வரத்தை படித்திருந்தார். அவர் கூட கூறினாராம், ஜானகி அம்மா அவர்களின் சந்தத்துக்கு நான் நாதஸ்வரம் வாசிப்பதென்றால் கடினம் என்று ஒருவருக்கொருவர் பாராட்டி கொண்டு தான் செய்திருக்கின்றார்கள். அந்த தாராள மனப்பான்மை. இதிலே இன்னும் ஒன்று கவலைக்கும் பெருமைக்கும் உரிய ஒரு விடயம் என்னவென்றால், திரு காரைக்குறிச்சி அருணாசலம் ஐயா அவர்கள் கலைக்காக வாழ்ந்தவர். ஒரு கச்சேரியிலே அவர் நாதஸ்வரம் படித்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய இதயம் ஓய்வு பெற்றுவிட்டது. அது பெருமை ஒருபுறம் இருந்தாலும் கவலமே உண்டல்லவா. அடுத்து இந்த இதுக்கு நடித்து கொடுத்த காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஐயா அவர்கள், நடிகையர் திலகம் சாவித்ரி அம்மா அவர்கள் இன்று இல்லை. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்தோம் என்ற திருப்தி எங்களுக்கு இருக்கின்றது. அதை எண்ணும் பொழுது மகிழ்வாக இருக்கின்றது. இந்த பாடல் எனக்கு என்னை கவர்ந்த பாடல்களுள் ஒரு பாடல். ஏனென்றால் இசை வரி பொருள் அத்தனையும் சிறந்த ஒரு பாடல். கதையோட்டத்திற்காக காட்சிகளுக்காக பாடல்களை எடுத்தார்களா, இல்லை மக்களின் சிந்தனையை தூண்டி அவர்களை சீர்திருத்த வேண்டும் வாழ்க்கை பாதையிலே என்று எடுத்தார்களா, யாருக்காக யார் என்ற கேள்வியை இங்கே போட்டு பார்த்தால் உனக்காக நான் என்ற பதில் சரியாக வருகின்றது. கலைஞர்களுக்காக சமூகம், சமூகத்துக்காக கலைஞர்கள். சிறப்பான இந்த வேளையிலே மகிழ்ச்சியோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வரும் நேரத்தை நெருங்கிவிட்டோம் என்பது உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் அழகுற தொகுத்து சிறப்புற கேட்டு மகள வைத்தமைக்கு அனுசரணையாக இருந்த நாகப்பன் கிருஷ்ணன் அனுஷ்யா சியாமலா உங்களுக்கும், கேட்டு மகிழ்ந்து கொண்டு எங்களுக்கு உலகளாக இருந்து செய்திகளையும் தந்து உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கும், இங்கே நான் ஒரு இன்று நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் போல மகள் தந்தையின் கருணையோடு தந்தைக்கு கடினமாக இருக்கும் என்று இங்கே கொண்டு எனக்கு பானம் வைத்துவிட்டு செல்கின்றார். நான் குளிர் நீர் அருந்துவதில்லை, சுடுபானம் வெந்நீர் கொண்டு வந்து எனக்கு தெரியாத அவர் வந்து சென்றது வைத்துவிட்டு போயிருக்கேன். நன்றி மகளே. இங்கே பாடல்களை கேட்டுவிட்டு எனக்கு பதில் தந்து கொண்டிருந்த உங்களுக்கு எனக்கு உற்சாகம் தருவது போன்று இருந்தது. நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அன்னையும் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அன்பு தமிழால் இவர்களை அறிய வைத்த எல்லாம் வல்ல இறைவா, ஓம் நமசிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்கள் தாழ் பணிந்து என் அன்பு உறவுகளோடு நான் முனைந்து மனித நேயம் அறம் சீவகாருண்யம் தலைக்க வேண்டும், நல்லனவெல்லாம் நிகழ வேண்டும், பொல்லாதன போக வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று கூறி அன்போடு மகிழ்வோடு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இன்று 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 18வது நாள் உனக்காக நான் இனிது நிறைவேறுகின்றது. வணக்கமும் நன்றியும். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: இது தேவை. இரண்டிடத்தை கொண்டது. இப்பொழுது தனிமையிலே இருக்கின்றார் எங்களுடைய கிருஷ்ணா அவர்கள் இல்லாமல், அதுக்கு இரண்டு இடத்திலே கூறப்படுகிறது. எது
1: இணை
0: அதை அதை தகரத்திலே மாற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். தாவரிசையிலே துணை, கெட்டிக்காரி, துணையின்றி வாழ முடியுமா? முடியாது. அதுலேயும் பெண்களுக்கு துணை அத்தியாவசியம், பாதுகாப்பு. கொடி படர வேணுமென்றால் ஒரு கொம்பு துணை வேண்டும் இல்லையாம்மா? துணை நல்ல பதம், சிறப்பான கருத்து. அதுக்குள்ளே ஆழமான கருத்துக்களும் பல இலக்கிய சுவையான சம்பவங்கள் எல்லாம் துணைக்குள்ளே கிடைக்கும். இந்த துணை என்பது சேர்வது கடினம், சேர்ந்தால் பிரிவது கடினம் இல்லையாம்மா? அந்த துணையின்றி வாழ முடியாது என்ற ஒன்றுக்கு பறவை இனத்திலே ஒரு இலக்கிய கதை உண்டம்மா. இலக்கிய அந்த கால புராண கதையிலேருந்து அந்தில் பறவை என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? அந்தில் பறவை தன் துணை இறந்து விட்டால் உடனே தானும் இறந்து விடுமாம். இல்லை இல்லை இல்லை இல்லை, இது வந்து அந்த ஆரம்ப காலத்தில் எங்கள் தமிழ் பண்பாடுகளுக்கு உடன்கட்டை ஏறுவதுன்னு ஒன்று இருக்கிறது தெரியுமா? கணவன் இறந்து விட்டால் அந்த சிதையிலே இவளும் குதித்து மாய்ந்து விடுவாளாம், மாண்டு விடுவாளாம். இந்த பறவை அப்படித்தான், உடனே தன்னை உற்சாகடித்து விடுவான். சரி, துணை என்பது மிக மிக முக்கியம். எந்த ஒரு விடயத்தை நாங்கள் செய்தாலும் துணை ஒன்று வேண்டும். வாழ்த்துக்கள். ஆனால் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் மறு உலகத்துக்கு சொல்லும் பொழுது அறம் கூறுகிறது இறைவன் திருவடி துணை என்று கூறுகின்றது இல்லையா? சிறப்பு. இப்பொழுது உங்களுடைய பாடல் தந்துவிட்டீர்கள். இரண்டு புள்ளிகளை பெற்று, இரண்டு தடவை பெட்டி திறந்து நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும், வந்து இணைந்து மீண்டும் மீண்டும் புள்ளிகளை பெற்று பார்ப்போம் என்று வெற்றியாளர் யார் என்று. நன்றி மகளே, அடுத்த உறவுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய அன்பு உறவு, தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து தனித்திருந்து வாழும் தவமணியாக கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணா
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். 1, 2, 5, 6, 8, 9 சென்று விட்டன, 10 சென்று விட்டன. இப்பொழுது இருப்பது எது வேண்டும்?
2: 8
0: அவர் தொட்டுவிட்டு சென்றது உங்களுக்கு கிடைக்கின்றது இப்பொழுது 8. கிருஷ்ணா, 8 கிருஷ்ணாவின் பெயரிலே தாருங்கள். தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். எங்கே உங்கள் கடவுச்சொல்லை உங்கள் ஓசையிலே தாருங்கள் கேட்போம். திறந்து விட்டது பெட்டி. அழகாக அற்புதமான மந்திரத்தை அழகாக உச்சரித்தீர்கள், சரியாக உச்சரித்தீர்கள். எங்கே அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் உங்களுக்காக காத்திருக்கின்றது என்று உங்களால் எண்ணி பார்க்க முடிகின்றதா, நினைத்து பார்க்க முடிகிறதா, சிந்திக்க முடிகின்றதா?
2: 3.
0: வா, அந்த மாதிரி கூறியிருக்கள், 3 என்று. ஆனால் இங்கே 2லே தான் இருக்கின்றது. தருவோமா விடுவோமா? தாருங்கள். தாராள மனப்பான்மை. அந்த 2 பத எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவென்று நாங்கள் தகவல் தரவுகளை தருகின்றேன். அந்த 2 எழுத்துக்களை கொண்டது அது வந்து ஒரு பதம். மிக மிக பெருமதியையும் பெருமதி இல்லாததையும் அது குறிக்கும். இந்த உலகம் உருண்டோடுவது அதனுடைய ஆட்சியிலே தான் என்று. மன்னிக்க வேண்டும் ஐயா என்றால், வெளியாலே நல்ல காலையில் ஆனால் உள்ளே வெப்பமாக இருக்கும். நான் கலையத்துக்குள்ளே எல்லாம் மூடிக்கொண்டிருக்கின்றபடியால் சுவாசத்து கடினமாக இருக்கணும், கொஞ்சம் வெப்பமான காற்று தான் வந்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த உலகம் என்று உருண்டோடுவதற்கு இதுதான் மூலகானது. எப்படித்தான் கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லையே ஐயா. இடத்துக்கு இடம், மனிதனுக்கு மனிதன், மாறி மாறி மாறி பிறகு இது திரைப்படமும் வந்தது, பாடல்களும் வந்திருக்கின்றது. 2 எழுத்தை கொண்டது. உலக நாடு, உலக நாடெல்லாம் இருக்கின்றது. காசுதான், காசேதான் கடவுளடா. என்னையா காசா? லேசா? காசாலே சா, பாருங்க அந்த கருத்து. காசா லேசா, அது லேசு இல்லை அதை சேர்ப்பது. ஆனா காசாலே சா, காசாலே தான் சாபம் நடக்கின்றது. காசு என்ற சரியான 2 எழுத்தை கண்டுபிடித்து கூறிய கிருஷ்ணா உங்களுக்கு மேலும் 2 புள்ளிகளை உங்கள் பையிலே நான் சேர்த்துக் கொள்ளுகின்றேன். கெட்டிக்காரன் என்றும் கூறிக்கொள்ளப்படுகின்றது உங்களை. அப்படியென்றால் இரண்டாவது பெட்டியை நீங்கள் திறக்கும் பாக்கியமும் பெற்றிருக்கின்றீர்கள். எந்த எண் வேண்டும்? 13. எண் 13. நாங்கள் மேலை நாடுகளில் 13 யாரும் விரும்ப மாட்டார்கள். அதிகம் 13
2: விரும்ப மாட்டார்.
0: 13வது எண்ணை இங்கே அங்கேயும் விரும்ப மாட்டார்களா? சரி,
2: ஆமாம் ஐயா, 8, 13 விரும்ப மாட்டார்கள்.
0: ஓ, என்ன காரணம் ஐயா?
2: அது என்னமோ ராசி இல்ல.

0: என்று என்னால் கூற முடியாது. நீங்கள் கூறியது போல் அது 13 பொருத்தமில்லாத என்று தான் கூறுகிறார். ஆனால் எனக்கு ஒரு மகள் 13வது தேதியிலே பிறந்து மிகவும் சிறப்பாக இருக்கின்றார். இங்கே என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கின்றார், கலை உலகிலே சிறந்து விளங்குகின்றார். அதைவிட எனக்கு நெருங்கிய உறவுகள் 13 இருக்கின்றார்கள். அதை ஒன்றும் தள்ளவில்லை, அழித்து அனைத்து தானே வாழ்த்து வளர்க்கின்றோம். 13 சும்மா பேச்சு வழக்கில் சொல்வதை நாங்கள் கேட்டு பின்பற்றி கொண்டு வரோம். எண்கள் எல்லாம் சிறந்ததுதான், எண்கள் எல்லாம் சிறந்தது. மூட நம்பிக்கை, கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், மூட நம்பிக்கை ஒரு தடவை வரத்தான் போகின்றது. பொக்கிஷத்துக்குள்ளே பார்ப்போம் இப்பொழுது. சரி, இப்பொழுது உங்களுடைய எண் 13 உங்களுக்காக கொண்டு வந்து வைத்தவர்களை நீங்கள் மந்திரம் கூறிவிட்டீர்களா?
1: கொடுப்போம்
0: விருப்பம் தானே? 5 உங்களுக்கு உங்களுடைய ராசி நம்பர் தானே, ராசி எண் தானே. சரி, இந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவென்றால், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வாக்குக்கு ஒப்பாக வாழ்ந்து காட்டி சென்ற ஒரு ஞானி, ஒரு யோகி, ஒரு மிகவும் இரக்கமுள்ள இதயமுள்ளவர். அவருடைய பெயர் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது ஆலயங்கள் இருக்கின்றது அவருக்கு, அவருடைய நெறி கழகங்கள் உண்டு. அவர் கூறி சென்ற சைவ நெறிகளை எல்லாம் பின்பற்றுகிறார்கள். வெள்ளை உடுப்பு உடுத்திருப்பார் அவர்தான், உங்களுக்கு தெரியும். வள்ளலார், வாழ்த்துக்கள். கற்புற புத்திய நண்புறவுகளுக்கெல்லாம் வள்ளலார், வள்ளலார். நான் கூற இருந்தேன் அப்படி என்றால், வாடிய வயிறையெல்லாம் கண்டம் போது வாடுகின்றது என் நெஞ்சம் என்று கூறியவர் என்று சொல்ல வாய் எடுப்பதற்கு முதல் வள்ளலார் என்று கூறிவிட்டீர்கள். எவ்வளவு கெட்டிக்காரன், அற்புதம், அற்புதம். சிறப்பாக இயங்கி கெட்டித்தனமாக புலிகளை பெற்ற உங்களுக்கு ஒரு களைப்பு ஏற்படும் அல்லவா? அதனால் ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் பெற வேண்டும். அடுத்த உறவாக வந்துவிட்டார் தானாக வந்த சந்தனம். வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா.
0: மீண்டும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே இப்பொழுது இருக்கின்ற பெட்டிகள் 2, 4, 7, 11, 12 பின்பு 14 இருந்து 20 வரைக்கும் உண்டு. நீங்கள் 9, 10 2க்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். இந்த 2
2: ஒரு பக்கமா கிளியர் பண்ணுவோம்.
0: ஆமா, மேலிருந்துகளே அப்படியே கொண்டு வருவோம், பார்ப்போம். சரி, இப்ப மந்திரத்தை கூறுங்கள். உங்கள் மந்திரத்தை
2: திறந்து
0: சபாஸ், திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. சரி, உங்களுடைய ஊகத்திலே அதற்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: ஒரு மூன்று.
0: அதில் ஒருவை விட்டால் 2 தானே வரும். அப்ப 2 எழுத்திலே தான் கிடைக்கின்றது. நல்லதுதானே, எது வரலும் வரட்டுமா. சரி, இந்த 2 எழுத்து பதங்கள், 2 எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவாக இருக்கும் என்றால், போதை தரும் ஒரு பானம். அவசரப்பட வேண்டாம், இது வந்து இயற்கையாக கிடைக்கும் ஒன்று. அதை நாங்கள் பேசும் பொழுது சிலர் வந்து 3 எழுத்தாலும் கூறுவார்கள், ஆனால் சரியான பதம் 2 எழுத்து தான். அதற்கு அது அநேகமாக உயர்ந்து நீண்ட காலம் வாழக்கூடிய மரங்களிலிருந்து பெறப்படுகின்றது. பெரிய மரங்களிலிருந்தும் கிடைக்கும் அது மருந்தாகவும். 2 எழுத்தை கொண்டது, வெள்ளை நிறமாக இருக்கும். அதை வாழ்த்துக்கள். சரியான பதத்தை சரியாக கூறிவிட்டார். மதுவோடு சேர்ந்தது கள் என்பது பனங்கள், தென்னங்கள். எங்கள் நாட்டிலே ஏன்னா இன்னும் ஒன்று இருக்கின்றது, ஒரு அது உடனே அந்த பேர் வருது இல்லை, கித்தூள், கித்தூள் என்ற மரம். அதை விட இந்த வேப்ப மரம், முது வேம்பு என்று கூறுவார், நன்றாக முதிர்ந்த வேம்பிலே ஒரு பருவத்திலே

0: அந்த பட்டை வெடித்து அங்கிருந்து ஊறி ஒழுகும் அந்த கல். அந்த கல்லை வந்து மிகவும் சிறந்த ஒரு வைத்திய குணம் உள்ளது. அது தேடி எடுப்பார், அது கிடைப்பது மிகவும் அருமை. தண்ணீராக கள்ளாக வரும் வேப்பங்கள் என்று கூறுவார். அது மிகவும் சிறந்த ஒரு வைத்திய பானம். அதுல கசப்பு குறைவாக இருக்கும் என்று நானும் எடுக்கவில்லை. அவற்றையும் கள் என்றுதான் கூறுவது. அதே போல இங்கே பெருமரமான மேப்பிள் என்ற மரத்தில் இருந்து வடிகின்றது. அது தேன் என்றும் கூற முடியாது. பிசின்றது கண்போர்னு தான் பெறும், அதுவும் ஒரு நீராகத்தான் பெறும். அதிலே தான் மேப்பிள் சிறப்பு எல்லாம் செய்வார்கள். இனி மிகவும் இனிமையானது. ஆனால் மது போதையோடு வருவது கள். வெப்பம் இது குடித்தால் கள், அது குடிக்கும் பொழுது அநேகமான அந்த காமாலை என்ற ஒரு வருத்தம் இருக்கின்றது. நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா காமாலை? காமாலை நோய் உள்ளவர்கள் இழைத்து அழகு குறைந்து பொலிபுலந்தெல்லாம் காண்பார்கள். அவர்களுக்கு அந்த வேப்பம் கள் மிகவும் ஒரு அருமருந்தாக இருக்குமாம். அது கிடைப்பது அரிது. எங்கள் நாட்டில் நான் கண்டிருக்கின்றேன். ஒரு ஒரு ஒரு வயது வந்த வேப்ப மரம் முதிர்ந்து வரும் பொழுது அங்கே மேலிருந்து பட்டையிலிருந்து சொட்டு சொட்டாக ஒழுகும். சார்
1: இங்க வந்து அந்த கீழா நெல்லி தலையை தான் தருவாங்க.
0: அப்புறம் அது அதுக்கும் கொடுப்பார், கிளா நெல்லி கொடுப்பார்கள். இது பெருமரத்திலிருந்து கிடைக்கின்றது. சிறப்பான முன்பு இருந்த மக்கள் இந்த, அதனால் தான் கனடாவினுடைய தேசிய மரம் மேப்பிள், MAPLE மேப்பிள், ஐந்து இதழ் கொண்ட ஒரு இலை உண்டு. எங்களுடைய முன்றியல் தமிழ் வானொலியினுடைய லோகோ அதுதான் அதில் இருக்கின்றது அந்த இதில். சரி, கள் என்ற சரியான பதத்தை நாகப்பன் தந்து இரண்டு புள்ளிகளை தன்னுடைய வயிறே சேர்த்து கொண்டீர்கள். இன்னும் ஒரு பெட்டிக்கு நீங்கள் செல்லலாம் தானே. வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் அதை கொண்டு வந்து வைத்து விட்டோம் மேடையிலே. நாகப்பன் அவர்களுடைய பெயரோடு அவர் தன்னுடைய கடவு சீட்டு கடவு மந்திரத்தை சொல்லாக கூற போகின்றார். கூறுங்கள். எவ்வளவு தாராளமா மனப்பான்மையோடு கூறுகிறீர்கள். அழகாக திறந்து இப்பொழுது மேலிருந்து அப்படியே வரிசையாக கொண்டு வந்து நிரப்புகிறீர்கள் கெட்டிக்காரன். சரி, ஊகித்து பாருங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று. ஒரு நாளிலே ஒரு எடுத்து விட்டால் மூன்று தான் இருக்கும். மூன்று எழுத்திலே வருகின்றது. சரியா கெட்டிக்கா கிட்டத்தட்ட கெட்டிக்காரன். எப்படி கிட்டத்தட்ட கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கிட்டத்தட்ட. சரி, தகவலை தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். சரியான பதில் பெறப்போகிறது உங்கள் வாயிலிருந்து கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம். இப்பொழுது இது எங்கள் நாட்டில் இதை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்தோம். நீண்ட காலம் காணாமல் இப்பொழுதுதான் கண்டோம். மரங்கள் செடிகள் பூ மரங்கள் எல்லாம் அது வந்து எங்களை மகிழ்விப்பதாக மலர்வதற்கு முன்பு இருக்கும் ஒரு நிலை. மலர்கள் மலர்வதற்கு முதல் இருக்கும் நிலை. மூன்று எழுத்துக்களை கொண்டு பாடல்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கின்றது. அந்த அதை இந்த தாமரைகளிலே பார்த்தா இன்னும் அழகாக கூறுங்கள். வாழ்த்துக்கள். மொட்டு சிறப்பான பதத்தை சரியாக கூறியிருக்கின்றீர்கள். இவையெல்லாம் எங்கள் தமிழ் பதங்கள் அவ்வளவு அரும்பதங்களாக இருக்கின்றது. அற்புதமான பதத்தை நாங்கள் அறையும் பொழுது இவ்வளவு ஆவலாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றது. மேலும் இரண்டு புள்ளிகள் உங்களுக்காக சேர்க்கப்படுகின்றது. இரண்டு பெட்டிகளையும் அழகாக திறந்து கடவுச்சொல்லை சொல்லி அதில் உள்ள பதத்தை கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்ற உங்களுக்கு மகிழ்ச்சியோடு ஒரு கட்டாய லீவு கொடுக்கட்டுமா? பாருங்கள், சென்று பாருங்கள். முன்னையில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடாவிலிருந்து ஒளிபரப்பாகும். கண்டுபிடி பாடலோடு வரும் பொக்கிசத்துக்கு வந்து விட்டார் மீண்டும் தகடூர் தர்மபுரி சாந்தி அவர்கள். வணக்கம் சாந்தி, வணக்கம். பார்த்தீர்களா, நீங்கள் முதல் தொட்டுவிட்டு விட்ட பதம் விட்டு அதிலே காசு என்ற பதம் அற்புதமான பதத்தை கிருஷ்ணன் கூறியிருந்தார். நீங்களும் கூறியிருப்பீர்கள் கட்டிக்காரியா நீங்கள். இப்பொழுது எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேணும்? இங்கே இடையிலே 1, 2, 3, 4, 5, 6 தாண்டி 8, 9, 10 தாண்டி தாண்டி 14 என்று போகின்றது. உங்களுக்கு எந்த எண் வேண்டும்?
2: 8
0: தானே. இப்பொழுது நீங்கள் தொட்டுவிட்டு சென்றதை கிருஷ்ணா வந்து தொட்டு காசு என்ற பதத்தை கண்டுபிடித்தார். 6 8 இடையில் 7 இருக்கின்றது. பத்தை கடந்து பதினொன்று பன்னெண்டு இருக்கின்றது, அதன் பின்பு பதினொன்றை கடந்து பதினாலு பதினைந்து என்று அப்படியே போகின்றது.
2: பன்னிரண்டு
0: பன்னிரெண்டாவது பதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக சாந்தியின் பெயரில் அந்த பெட்டியை பெற்று கொண்டு வந்து கலையகத்துக்குள்ளே வைத்துவிட்டு மந்திரத்தை தேடுகின்றது. இங்கே ஆறுதலாக அமைதியாக விட்டு சொன்னாலும் அதை தட்டு தடங்கள் இல்லாமல் திறந்து விட்டது அம்மா. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: நான்கு.
0: நான்கு கூட்டல் மூன்று எத்தனை? ஏழு. பதத்தில் வந்து ஏழு சுரங்களுக்கு இத்தனை பாவம். ஏழு என்றுடன் பயப்பட வேண்டாம், ஒரு சாதாரணமான பதம் இது. வந்து எங்கள் ஒரு ஒரு பாலத்தை குறிக்கிறது அம்மா. ஒரு பாலத்தின் பெயர், பிரபல்யமான பெயர், அன்று தொட்டு இன்று வரை பேசி கொண்டு வருகிறது. இது இலங்கை இந்தியாவை இணைக்கின்ற ஒரு பாலம். அதில் வாகனங்கள் அதாவது தொடர்ந்து செல்லும் பேருந்து செல்லும் மிகவும் பிரபல்யம் பெற்றது. அது எந்த பாலம்?
2: அடிக்கடி
0: பேசுவோம். இந்த ஊர்ந்து செல்லும் ஒரு உயிரினத்தை குறிக்கும் அது. முதல் ஊர்ந்து செல்லும் ஒரு உயிரினத்தை குறிக்க கூடிய பதம் தான் முதல் இருக்கும் அந்த பாலம் என்பதற்கு. விஷமுள்ள ஒரு உயிரினம் நிலத்திலே ஊர்ந்து ஊர்ந்து ஊர்ந்துதான் செல்வாங்க கால்கள் இல்லை, அதன் குறிக்கும் ஒரு சொல்லுத்தான் ஆரம்ப சொல்லாக இருக்கும் இந்த பாலத்துக்கு. கண்டுபிடித்து விட்டீர்களா?
2: மனசுக்குள்ள இருக்கு,
0: ஒரு தடவை தொங்குங்கள், மனதை துள்ள வையுங்கள், துள்ளி அதை மேலே கொண்டு வாருங்கள். தங் தங்கன்னு சொல்லினா அது மேலே வரும் என்று சொல்லு. ஊர்ந்து செல்வது எது? ஊர்ந்து செல்வது விஷம் உள்ளது. விஷம் உள்ளது மனதுக்குள்ள இருந்ததை நான் துள்ள சொன்னேன், இல்லை ஊர்ந்து பார்ப்போம் என்று ஊர்ந்தீர்கள் வந்துவிட்டது. பாம்பன் பாலம் சிறப்பான பதம், கெட்டிக்காரி. உங்களுக்கான இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்த்து விடுகிறேன். இரண்டாவது பெட்டிக்கும் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. எந்த எண் பெட்டி வேண்டும்? பாம்பன் பாலம் என்ற பிரசித்தி பெற்ற வரலாறு சிறப்பு பெற்ற பாலம் பாம்பன் பாலம். சரி, அடுத்து உங்களுக்கு
2: ஐயா முதல்ல நீங்க இந்த கல்லு பத்தி சொன்னீங்க இல்லீங்க ஐயா, வேப்பங்க.
0: ஆமா ஆமா மரம்.
2: அது இங்க கோயில் பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருந்ததுங்க ஐயா, அதுல வடிஞ்சது.
0: வேப்ப
2: மரத்துல பால் வடிதுன்னு ஒரு அஞ்சாறு வருடத்திற்கு முன்னாடி.
0: அது எப்பொழுதும் கிடைக்காது அப்படியா நேரத்தில், அது ஒரு முதிர்நிலைக்கு வரும் பொழுது அது அதுல இருந்து வெடித்து அந்த சாரங்கள் கல்லாக வெடிக்கும்.
2: தெரியலங்க ஐயா, நீங்க சொன்னது தெரியல, அந்த விஷயம் யாருக்குமே தெரியல.
0: இல்லை, அது மிகவும் அருமருந்தம். அருமருந்து, ஆஹா, அருமருந்தாக அது. அருமருந்தானோ அது இத்தனையும் வருத்தங்கள் நோய்களுக்கு குணமான ஆயுர்வேத வைத்தியர்கள் அதை அறிந்தால் விட மாட்டார்கள். சரி, கெட்டிக்காரி. ஒரு ஒரு
2: எல்லாரும் அதை வந்து லேடிக்கு பார்த்து எல்லாம் பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க. ஆனா வேப்ப மரத்துல பால் வருது அப்படின்னு
0: தான் போடுவாங்க. அது கல், அது
2: இவர்கள் சொல்லல, யாருக்குமே இந்த விஷயம்
0: தெரியாமல் போய்விட்டது. இப்பொழுது இனிமேல் வந்தால் நீங்கள் உடனே எல்லோருக்கும் பகிரங்கமாக கூறுங்கள், அதை பெற்றுக்கொண்டு வந்து உண்மையில் சிறப்பான சாமி. நாங்கள் சாதாரண மக்களும் அதை நாங்கள் அருந்தலாம். எவ்வளவோ மருத்துவத்தன்மை உள்ளது, எவ்வளவோ மருத்துவத்தன்மை உள்ளது. அறிந்து கொஞ்சமாகத்தான் நிரமம்மா, இப்படி ஊத்தாது, கல்லு படிந்த மாதிரி படியாது கணக்கு, கொஞ்சமாகத்தான். அதை இவர்கள் கண்டுபிட்டு ஊடகத்திலே அவங்க அந்த நேற்று ஒரு ஊடகத்திலே பார்த்தேன், வாழை மரத்தின் நடுவிலே இந்த குலை தாறு வந்திருக்கின்றது. அது தாறுவார குறித்து எழும்பும் பொழுது அதில் இடவெளி இருந்தால் அதுக்குள்ளே புட்டுக்கொண்டு வந்து விட்டது. அது எது பெரிய அதிசயம், உலக அதிசயம் மாதிரி. அது எத்தனையோ பேர் அது ஒன்று இந்த ஊடகங்களும் ஏமாற்றுவதுதான்ங்களே. அதை ஏதோ பெரிதாக கூறுவார். இப்பொழுது நாங்கள் விடயத்தை கவனிப்போம். வியாபாரத்தில் இருக்கின்றோம், மற்ற கொள்வனவுகாரர்கள் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்? இடையில் இப்பொழுது 7-11 தங்கி இருக்கின்றது, அதன் பிறகு 14-20 வரைக்கும் செல்கின்றது. 7 வேணுமா? நான் சொன்னதுக்காக இல்லை, உங்களுக்கு விருப்பமா அந்த 7? உங்களுக்கு விருப்பமான 7 இருக்கிறது, 11 இருக்கிறது, 14, 15, 16, 17, 18, 19, 20. நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக் கொள்ளலாம். நன்றி கட்டிக்காரி, அதான் உங்களுக்கு புள்ளி தர வேண்டும் என்றால் தருகின்றேன். எங்க மந்திரத்தை கொண்டு வாருங்கள். அவசரமாகத்தான் கூறுகிறீர்கள். ஆனால் அந்த பெட்டியும் அவசரமாக பெரிய சந்தத்தோடு திறந்தது, சந்தத்தோடு திறக்கின்றது. வாழ்த்துக்கள். அப்படி என்றால் இசையோடு சம்பந்தப்பட்ட ஒரு எத்தனை மதமாக இருக்கும், எழுத்தாக இருக்கும்?
2: ஐந்தெழுத்து.
0: கெட்டிக்காரி தான் அதிலே 7 வந்து 5 வந்து விட்டீர்கள். இன்னும் 7 2 குறைத்து 5 வந்தீர்கள். உங்களுக்கு 5 ஒரு 2 குறைத்து 3 தருகின்றோம். இது 3 கொண்ட பதம். இது வந்து இந்த இசைக்கருவிகளுக்கு ஒன்று. மங்கள இசைகளுக்கு முக்கியமாக பாவிப்பார்கள். திருமண மண்டபம், ஆலயங்களில், திருவிழா காலங்களெல்லாம் மிக மிக சிறப்பாக கச்சேரியெல்லாம் வைப்பார்கள் கூட்டம் கூட்டமாக வந்து. அதிலே தில்லானா மோகனாம்பாளிலே நீண்ட ஒரு இசைக்கருவியும் ஒரு வட்டமான வச்சு கொண்டு அடிக்கிற கருவியும் இருந்தது. அதுக்கு தான் பெயர் கேட்கிறார்கள். 3 அதை சொல்லுவார். மேளம் என்று கூறுவது எல்லா விதமான சத்தம் டும் டும்னு அடிக்கிற எல்லாவற்றுக்கும் மேளம் தான் பெயர். அவைக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. இந்த மங்கள வாத்தியத்திலே வருகின்ற அந்த மிருதங்கத்தோடு வருகின்ற என்ன அந்த நாதஸ்வரத்தோடு இணைந்த வாத்தியம், அதுக்கு என்ன பெயர்? திரைப்படங்களில் வந்திருக்கின்றது. அங்கே பார்த்துட்டு பாலையால அந்த மாதிரி அடிப்பார் போட்டு இல்ல நம்ம நம்பாள் குழுங்க குழுங்க உடம்பு குழுங்க, அதுக்கு பேர் என்ன பேர்? 3 அல்ல அல்ல அல்ல அல்ல, அது எங்களுடைய பதவும் அல்ல. நாதஸ்வரம் போலே வந்த பாடலே வந்த பதம் வருகின்றது என்று எண்ணுகிறேன். நாதஸ்வரத்துக்கு இணையாக ஒருவர் நாதஸ்வரத்தை வாசித்தால் அங்காரே இதை இசைப்பார். மிகவும் மங்களமா திருமண நேரத்தில் கட்டி மேளம் என்று கூறுகின்றது அதை இல்லையா? ஆனால் திருமணத்தில் அடிக்கப்படும் அந்த இசை கட்டி மேளம் அல்ல, அந்த ஓசையின் பெயர் தான் கட்டி மேளம். அந்த மேள அந்த சத்தத்தை தருகின்ற அந்த கருவியின் பெயர் உங்களுக்கு தெரியும். வித்வான்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் இந்தியாவில். அது ஊதுறதம்மா, நான் கூட அடிக்கிறது உங்களை காட்சி கூறினேன் இல்லவாடா. அந்த தில்லானம்மோகன் அம்பாள் திரைப்படம் பார்த்தீர்களா? ஆமா, அதுலயே நாதஸ்வரத்தை சுவாஜி கணேசன், ஏ.பி.எம். ராஜன் அவர்கள் நாதஸ்வரத்தை நீட்டி வச்சு ஊதுகிறார்கள். அருகில இருந்தாண்டு சகசனாம இவர் சக்கரபாணியும் இவர் மற்ற தவில் அவர் அது அவர் எங்களோட எங்களுடைய பாலையா இருந்தாண்டு எல்லாம் உடம்ப அசைத்து ஆட்டுவர் டெண்டர் கேட்டு நான் கூறிவிட்டேன் தவறு என்றாலும் பிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டி தவில் என்று கூறுவது தமிழ் வித்துவான்களுக்கு அது பிடிச்சு விட்டீர்கள், பிடிச்சு விட்டீர்கள். அது உங்களுக்கு சேர வேண்டும் என்று என்ன நீங்க கண்டுபிடிச்சு விட்டீர்கள். தரவு தர பொழுது நான் தவறுதலாக தெரியாமல் அங்கால செல்வோம் என்று கடந்து வேறு வார்த்தைகளை கொண்டு வந்தேன். பிடிச்சு விட்டாள் மகள், பிடிச்சு விட்டாள் கெட்டிக்காரி. தமிழ் என்றுதான் அம்மா அதுக்கு பேர். மேளம் வந்து எல்லா விதமானது மேளம். மற்ற தபோலா வந்து அது ஒரு இசைக்கருவி, ஆனால் அது தமிழ் பதம் அல்ல. தபோலா அது தமிழ் பதம் இல்ல, மேற்கிந்திய
2: மொழி.
0: தமிழ் என்பது சரியானது. தமிழ் வித்துவான் தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஈழத்திலிருந்து வந்து காரைக்குறிச்சி அருணாசலம் ஐயா அவர்களுக்கு தமிழ் படித்த அந்த பெருமைகள் எல்லாம் இருக்குது. அந்த தமிழை எப்படி வாசிப்பதென்று பல தடவை சென்று நேரே பார்த்து கற்று வந்தார் பாலையா அவர்கள். அற்புதமாக அதில் நடித்திருந்தார். அதற்கு பெயர் தமிழ். 3 கொண்டது கெட்டிக்காரி. அந்த தமிழ் அதை ஒரு வித்தியாசமான வகையிலே அந்த மேளம் அமைந்திருக்கும் இல்லையா? அந்த அதனுடைய உருவம் ஒவ்வொரு மேளம் தோல் கருவிக்கும் வித்தியாசமான உருவங்கள் இருக்கின்றது. நீண்டு இரண்டு பக்கம் தட்டக்கூடிய, ஒரு பக்கம் மேலே தட்டக்கூடிய எல்லாம் இருக்கின்றது. இது வந்து முக்கியமாக அது என்ன மரத்தில் செய்யப்படும் என்று தெரியுமா? முக்கியமாக 99% பலா மரத்தில் கெட்டிக்காரை திறந்து வைத்திருக்கின்றனர். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். இவையெல்லாம் எங்கள் தமிழ் பதங்கள், தமிழ் அற்புதமான பதங்கள், அதனுடைய சரித்திரங்கள், அதெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம். வாழ்த்துக்களை கூறி உங்களுக்கு ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கட்டுமா?
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது கிருஷ்ணன் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள், நாகப்பன் அவர்களும் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே, நீங்கள் முந்தி விட்டீர்கள், கொண்டு வாருங்கள். சரி, இப்பொழுது நாகப்பன் 11, 14, 15, 16, 17, 18, 19, 20 ஆகிய பெட்டிகள் காத்து கொண்டிருக்கின்றன உங்களுக்காக. இணைத்து விட்டேன் நாகப்பன். ஓ, உங்களோட இணைப்பு துல்லியமாக எனக்கு கிடைக்கவில்லையே. இருக்கு, இப்பொழுது வருகின்றோம். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம்.
0: மீண்டும் ஒரு பகல் நேர வணக்கம், மீண்டும் ஒரு இரவு நேர வணக்கம். இங்கே 11, 14, 15, 16, 17, 18, 19, 20 பெண் கொண்ட பெட்டிகள் உண்டு. நாகப்பன் அவர்களுடைய பெயரை பதிந்து தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். இங்கே இப்பொழுது கடவுள் சொல்லை மந்திரமாக நீங்கள் உச்சரிக்க வேண்டும். சரி, திறந்து விட்டது பெட்டி கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: ஒரு 5.
0: அப்படியா? இதுல வந்து 5 இல்லை 7 எழுத்துக்களாக காணப்படுகின்றது. தனி பெயர் சரியா? அந்த 7 எழுத்துக்கள் அவ்வளவு பெரிய ஒருவருடைய பெயர் தானே. இது ஒரு எங்களுடைய பாண்டிய மன்னர்களில் ஒரு மன்னனின் பெயர். அந்த பாண்டிய மன்னனுக்கு என்ன வரலாறு என்றால், அவன்தான் கோவலனுக்கு மரண தண்டனை கொடுத்தவர், மதுரையை ஆண்டவர். சிலம்பு கொண்டு வந்து விற்க வந்து அது களவு தன்னுடைய மனைவியின் காய்ச்சலம் என்று தவறுதலான தகவல்களை கொண்டு கருதி உடனடியாக தீர்ப்பு வழங்கிவிட்டார், கொலை தண்டனை. அவர் யார்? அவருடைய பெயர் எல்லோருக்கும் தெரியும்.
1: முன்னாள் முதல்வர் ஒருத்தர் இருந்திருக்கிறார்.
0: ஆமாம், ஆமாம், சரியாக சொல்லுங்கள், கூறுங்கள்.
1: நெடுஞ்செழியன்.
0: சிறப்பு, நான் சொன்னேன் தானே, இவையெல்லாம் ஒரு சின்ன விடயம் உங்களுக்கு என்று. நெடுஞ்செழிய பாண்டியன், நெடுஞ்செழியன், சிறப்பான பதில், நல்ல உதாரணமும் தந்து கூறினீர்கள். உங்களை பெருமளத்தண்ட நாகப்பனுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன விடயமா இருக்கும் இல்லையா? கெட்டிக்காரன் என்ற பெயரை பெற்று நெடுஞ்செழியன் என்றவுடன் எங்களுக்கு கோவலன் சரித்திரமே வந்து பிறந்துவிடும், சிலப்பதிகாரமே எங்களுக்கு தெரிந்துவிடும். வாழ்த்துக்கள் நெடுஞ்செழியன், சிறப்பான பதிலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறும் வேளையிலே இப்பொழுது நீங்கள் 13 வரை
1: 11 கொண்டு வந்திருக்கலாம் ஐயா, பாண்டிய நெடுஞ்செழியன்.
0: அதையும் சேர்த்து அதை தான் கண்டுபிடிச்சு விடுவீர்கள் அல்லவா? நெடுஞ்செழியன் பாண்டியன் இல்ல, குலோத்துங்க பாண்டியன், அந்த அதிவீதி ராம பாண்டியன் எல்லாம் இருக்குது. நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னன் கூறிவிட்டேன் முதல், பாண்டிய மன்னர்களுக்கு ஒருவன் நெடுஞ்செழியன். அதேவேளை 13 இலக்கம் வரை பக்குவமாக அப்படியே கொண்டு வந்து சேர்த்து விட்டோம். இப்பொழுது 14 இருந்து 20 வரைக்கும் இருக்கின்றது. உங்களுக்கான அடுத்த பட்டி எதுவாக இருக்கும்? சரி, வந்து விட்டோம். 20வது பெட்டியை நாகப்பனின் பெயரில் தாருங்கள். தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். நீங்கள் உங்களுடைய கடமையை புரியுங்கள்.
1: இருபதிலே 2
0: நீங்கள் சொன்ன 2 சேர்த்து 4 எழுத்தாக்குவோம். 4 எழுத்துக்கள் கொண்ட பதம் நாகப்பன் உங்கள் பெட்டி. அதற்குள்ளே இருக்கிற பதத்தை கண்டுபிடிப்பதற்காக ஊகித்து சொல்லிவிட்டு நாலு எழுத்தில் வந்து என்று தீர்மானித்து கொண்டோம். அது என்ன பொருளாக இருக்கும், என்ன விடயமாக இருக்கும் என்று எண்ணுவதற்காக தகவல்களை தருகின்றனர். இது ஒரு இடம்தான், இடங்கள் பல உண்டு, இயற்கை வளங்களை சேர்ந்தது. இந்த இயற்கை வளங்களை உள்ள மலைகளுக்கு மிகவும் அருமை பெருமையான ஒரு மலை. ஆனால் இந்த மலை எங்களுக்கு பயன்படாத மலை. இந்த மலையின் அடிவாரத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் ஆபத்தை மடியிலே கட்டி கொண்டிருப்பார்கள். அது எந்த மலை? மக்களுக்குள்ளும் இப்படி மலை போன்று இருக்கின்றார்கள் சில சம்பவங்களை செய்வதற்கு.
1: மலைப்பகுதி
0: மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு மலை. அந்த மலை அடிவாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள், அது பொங்கி எழும். அது என்ன மலை, எந்த மலை?
1: அந்த மலை வந்து எரிமலை.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு, சிறப்பான பதில், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். எரிமலை என்ற சரியான பதிலை கூறி மீண்டும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்க்க வைத்தீர்கள், வைத்துவிட்டேன். சிறப்பாக விளையாட உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால் உங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கின்றேன். சென்று மீண்டும் பாருங்கள், வென்று விடுவோம். இந்த வேளையிலே எங்கள் அன்பு கிருஷ்ணன் அழைக்கின்றார், அழைக்கின்றார். அவரால் இணைய முடியாமல் இருக்கின்றார் சொல்கிறது. கிருஷ்ணா பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில். இப்பொழுது நேரம் சரியாக 12:41 நண்பகல் என்று காட்டும் இந்த வேளையில் உங்களுக்கும் 10:10 என்று காட்டுகின்றது. இப்பொழுது எங்கே வந்துவிட்டார் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம், வணக்கம், வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: கீழிருந்து மேல்
0: 19 வந்து விட்டீர்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன் கிருஷ்ணா. எங்கே மந்திரம்?
1: அண்டகாகசம் அபுகாக்கும் திறந்து விடுசி.
0: ஓ, சிறப்பாக திறந்திருக்கின்றது. சரி, அதன் உள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: 5.
0: அதோடைய ஒரு ஒன்றை குறைந்து விட்டால்
1: 4
0: போதும் தானே? 4 வேணும் ஐயா, 4 நல்லவராக நடக்கணும் ஐயா. சரியா, 4 நிலத்தை கொண்டது ஐயா. நான் மறை உள்ள ஐயா, 4 சிறப்பாக எண்தான். சரி, அதற்குள்ளே இருக்கும் பதம் எப்படி இருக்கும் என்று நான் கூறுகின்றேன். இந்த பதம் அண்மையிலே தமிழில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பதம். ஆனால் அதனுடைய ஆங்கில பதமோ, அதனுடைய ஆங்கில ஆக்கமோ எல்லோராலும் வாய் நிறைய கூறப்படுவது. சரியா, யூடியூப் என்று கூறுகிறார்கள் எல்லோரும். அது என்ன வந்து தமிழ் சொல்ல தெரியுமா? அந்த தமிழ் பதம் தான் இங்கே கேட்கப்படுகின்றது. யூடியூப் என்பதன் தமிழ் பதம் என்ன?
1: சொல்லியிருக்கேங்க, எனக்கு நினைவில்லையே.
0: ஐயையோ, நீங்கள் விரும்பி கேட்டப்பட்டிதானே ஐயா. நீ மந்திரத்தை கூறினீர்கள் தானே? இல்லை, கூறினபடியே தான் திறந்தது. சரி, இது வந்து யூ வலைத்தளம் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கு. அந்த வலை என்றதை சேர்த்து தான் வரும். எப்படி அந்த தளம் வருகிறது உங்களுக்கு? அதுக்கு வெளிச்சம் இருந்தால் தானே வரும் இல்லையா? அது அப்போ ஒளி எங்கே தேவைப்படுகிறது? அப்போ இது வலை பின்னலுக்குள் எல்லாம் தான் வருகின்றது. அப்போ இரண்டையும் சேர்த்து பாருங்கள், என்ன ஒளி என்று? வலை என்ன செய்யும்? எல்லாவற்றையும் வளைத்து பிடித்து ஒன்றாக்கி கொண்டு வருவதுதான் வலை. ஆற்றிலே வீசினால் அங்கே இருக்கிற மீன்களை சுருட்டி அடித்து கொண்டு வந்து இழுக்கும் போது ஒன்றாக வரும். அதே போன்று உலகத்திலே உள்ள விடயங்களை நாங்கள், இல்லை வீட்டிலே தானும் ஒரு பொருளை நாங்கள் மூடி வைக்கணும், ஒரு வலையாலே மூடிவிட்டு அடக்க ஒடுக்கமாக அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா? அதே போன்று இது ஒளியாக எங்களுக்கு விடயங்களை கொண்டு வந்து தருகின்றது ஒரு பின்னலாக. அதுக்கு என்ன பதத்தை போடலாம் 4
1: ஒளி அலை.
0: ஒலி அலை என்பதை விட வலை என்று கூறினேன் அல்லவா, அதுதான் இதுக்கு முக்கியம். வலை ஒளி, அது எனக்கு தெரியும் உங்களுக்கு இது கொஞ்சம் கடினமான பதம் என்று. அதனால் உதவி செய்தேன், மற்றவர்களும் பொறுத்துக் கொள்வார்கள். வலை ஒளி என்று கூறப்படுவது. யூடியூப் என்றால் வலை ஒளி. இது முன்பும் ஒரு தடவை வந்து இது சாந்தி இதுக்கு பதில் தந்திருக்க வேண்டும், ஞாபகம் இருக்கின்றது. வலை ஒளி என்பது யூடியூப் என்பதற்கு சரியான தமிழ் வலையொளி கற்றுக்கொண்டோம் பெற்றுக்கொண்டோம் உங்களால் என்று உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்க்கப்படுகின்றது. சரி, அடுத்து எந்த பெட்டி வேண்டும்?
3: சரவணன் பெட்டி 16.
0: சரவணன் பெட்டியை என்று நீங்கள் பிடித்து விட்டீர்களா? கெட்டிக்காரன் கிருஷ்ணா கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். சரவணன் கேட்டுக்கொண்டிருப்பார் என்ன நேரம் இப்பொழுது. சரி,
3: தெரியவில்லை,
0: மந்திரத்தை கூறுங்கள்.
3: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விடு சிசி.
0: ஆமாம், கெட்டிக்காரன். எத்தனை எடுத்துக்கள் இருக்கும்?
3: நான்கு
0: தான், மீண்டும் நான்கு தான் அப்படி என்று கூறுவீர்கள். சரி, இந்த நான்கும் வருவதற்கு தரவை தருகின்றேன். இந்த உலகத்துக்கு இயக்கம் ஆக்கம் வளர்ச்சி எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு ஆண்களின் உச்சரிப்பிலே பெயரை கூறுவார்கள், ஆனால் அவருக்கு பல பெயர் உண்டு. நான்கிடத்திலே இன்று வருகின்றார் எங்களுக்கு. இன்று எங்களுக்கு அவர் நீண்ட நேரம் எங்களுக்கு காட்சி தருகின்றார். அவர் யார்? நான்கிடத்திலே கூற வேண்டும்.
3: சூரியன்.
0: வாழ்த்துக்கள். கட்டிக்காரன் கிருஷ்ணன், கட்டிக்காரன் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டிருக்கின்றார். எங்களுடைய காற்றலையில் வந்து என்று நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். இல்லையா கிருஷ்ணன்? கட்டிக்காரன் ஐயா, வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்கின்றது. சூரியன் என அவருக்கு பல பெயர்கள் உண்டு. அநேகமாக பல பெயர்ல ஒவ்வொரு பெயரோட வருவார் பொக்கிஷத்துக்கு. இன்று 16வது எண்ணிலே இருந்திருக்கார் பெட்டிக்குள்ளே. 16வது நிலையிலே வந்த கிரகம் சூரியன். ரெண்டு பெட்டிகளையும் கண்டு புள்ளிகளையும் பெற்று உங்களுக்கு வாழ்த்து கூறி ஒரு விடுமுறை ஒன்று எடுப்போமா?
3: மீண்டும்
0: வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். போட்டி பலமாக இருக்கின்றது. எங்கள் நாகப்பன் வந்து விட்டார். வாருங்கள் நாகப்பன், உங்கள் பதத்தை கொண்டு வாருங்க. எந்த பெட்டி இலக்கம், எந்த எண் பெட்டி வேண்டும் உங்களுக்கு? 14, 15, 17, 18, நான்கு பெட்டிகள் உண்டு.
3: பதினேழு.
0: வாழ்த்துக்கள். சரி, 17க்கு நான் கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்களேன் நாகப்பன். திறந்து விட்டது அழகாக தரவுகளை தருகின்ற நித்தின எழுத்துக்களை தந்தால் நன்றாக இருக்கும். ஒரு நான்கையே தந்து விடுவேன் கேட்டபடி. அவருக்கு நான்கு, உங்களுக்கு நான்கு, முதலில் நான்கு, இப்பொழுது நான்கு. சரி, அந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் எங்கள் நாட்டை முன்பு ஆண்டவர்களை ஒன்றாக இணைத்து கூறும் ஒரு பதம். இப்போ நீங்கள் பாண்டியனை கூறினீர்கள், சேரன் இருந்திருக்கின்றார், மற்றவரார் சோழன் இருந்திருக்கின்றார். இவர்களை மூவரையும் சேர்த்து அழைக்கும் ஒரு பெயர், நான்கு எழுத்து இல்லை, மன்னிக்க வேண்டும், ஐந்து எழுத்து, ஐந்து எழுத்து, மன்னிக்க வேண்டும்,
1: நாலு எழுத்துன்னு உடனே சொல்லியிருப்பேன்.
0: இது நான்கு. மீண்டும் இருக்க சரி செய்கிறேன். 1, 2, 3, 4, 5 ஐயா.
1: இந்த
0: இப்பொழுது இது நடைபெறுவது வழக்கு. ஒன்றிலே ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒன்று, ஒரு வித்தியாசத்திலே புரிய மாட்டேன். ஒரு வித்தியாசத்திலேயும் வெற்றி பெறுவது உண்டுதானே உங்களுக்கு? 4க்கு 5க்கு ஒன்றுதானே வித்தியாசம்.
1: ரஜினி நடிச்ச உடனே சொல்ல நினைச்சேன், அதுக்குள்ள
0: நீங்க. இது 3 குல அரசர்களையும் இணைத்து சொல்லும் ஒரு பதம். அப்படி சொன்னால் இவர்கள் யார் யார் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம்.
1: அப்ப நம்ம சரத்குமார் நடிச்ச படத்தை சொல்லிட வேண்டியது.
0: அதுதான் குருங்கள்
1: மூவேந்தர்.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் புள்ளிகளை முதலில் உங்கள் பையிலே போட்டுக் கொள்ளுங்கள். அப்ப ரஜினி நடித்த படம் எது?
1: மன்னனுக்கே
0: பொதுவாக எல்லாரும் வருகின்றது. என்ன இது மூவேந்தர் என்ற சரியான 3 வந்தான்னு 4 ஒரு எழுத்துல, ஒரு எழுத்திலே கொண்டு விட்டீர்கள், ஒன்றிலே கொண்டு விட்டீர்கள்.
1: நீங்க முதல்ல சொன்னது 4 எழுத்துன்னு சொன்னீங்க.
0: ஆமா,
1: நம்மளோட ஞாபகம் முறை 4 சுத்தியே வரும், என்ன எழுத்து வரும், என்ன எழுத்து வரும். அதுதானே தவிர உடனே
0: மாத்தலாம், உடனே அப்படியே மூளை சக்கரத்தை சுத்தி எடுக்க வேண்டும். மூவேந்தர், மூவேந்தர் அதுக்கு அதுக்கெல்லாம் உதாரணங்களை அழகா வைத்திருக்கின்றீர்களோ சான்றுகளை கட்டிக்காரன். உங்கள் பையிலே உங்கள் புள்ளி சேர்ந்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பட்டிக்கு போக போகின்றீர்களா? இரண்டும் சரி, எந்த
1: பதினஞ்சு
0: பதினைந்துக்கு போவோமா? ஓகே சரி, பெண் பதினைந்துக்கு நாகப்பன் வந்து விட்டார். அவருடைய பெட்டியோடு இங்கே அமர்ந்திருக்கின்றேன். எங்க நீங்கள் மந்திரத்தை கூற வேண்டும்? திறந்து விட்டது அழகாக அந்த பெட்டி. இப்பொழுது அந்த பெட்டிக்குள்ளே இருப்பதும் ஒரு சின்ன பொருள். எது சொல்லுங்க? சின்ன பொருள், நாங்கள் உலகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டு வருகின்றோம் கையிலே வைத்து. எத்தனை எழுத்து இருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஐந்து எழுத்து.
1: ஒரு மூணு
0: இல்ல, இன்னொரு ரெண்டு சேர்த்து ஐந்திலே கொடுப்போம். என்ன உங்களுக்கு ஐந்து எழுத்து ஒரு சின்ன விடயம் தானே? இந்த ஐந்து எழுத்தும் கூறுகிறது ஒரு சின்ன ஒரு பொருளை, ஒரு சின்னன் விரலாலே தான் அதை அலைய தூக்கலாம். கையாலேயும் தூக்கத்தவில்லை, ரெண்டு விரல் போதும் அதற்கு. இது வந்து இந்த உலகத்தை ஆளுகின்றது. இந்த உலகத்தை நாங்கள் ஆளுவதற்கு உபயோகிக்கப்படும் கருவி கைபேசி. அது மட்டுமல்லாமல் வேறு இலத்திரவியல் உபகரணங்கள் உபயோகிக்கின்றோம். இவற்றையெல்லாம் அதுக்குள்ளே ஞாபகப்படுத்தி பரவி உருவி எல்லாம் செய்வதற்கு ஒரு சின்ன ஒரு அட்டை, சிம் கார்ட் என்று கூறுகின்றோம் அல்லவா? அந்த சிம் கார்ட் என்பதற்கு என்ன தமிழாக்கம் கண்டுபிடிப்பீர்களா? கார்டுக்கு அட்டை என்று தெரியும் இல்லையா? அதுக்கு முன்னே அந்த அந்த சிம் அதுக்கு என்ன? கிட்டத்தட்ட சரி, செறிவட்டை என்று கூறுகின்றது. செறிவு, செறிவு என்ற உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உருவி அடித்து செறிவாக கொண்டு உள்ளே அடக்கி வெளியே எங்களுக்கு தருகிறது. செறிவு, செறிவட்டை நீங்கள் சொன்னதும் கிட்டத்தட்ட சரி. சரி, நீங்கள் சொன்னதும் சரி. நான் திறன் அட்டை என்று கூறுவதோடு கூட செறிவட்டை என்று தெரியப்படுகின்றது. அதனால் ரெண்டும் சரிதான்,
1: சரியான
0: இருக்கலாம். அதனால் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு புள்ளி, இரண்டு புள்ளியை செய்து கொள்வோம். இதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் இதை கொண்டு நாங்கள் சிம் கார்டை கொடு, சிம் கார்டை கொடுனு எல்லோரும் சொல்லுகிறார்கள். யூடியூப், யூடியூப் எல்லோரும் சொல்லுகிறார்கள்.
1: ஓ, யூடியூபுக்கு தமிழ் பதம் கேட்டீங்க. யூடியூபுங்கிறதே எங்களுக்கு தமிழ் தானே?
0: யூடியூபா, அதுதான் எங்கட தமிழ். ஆனால் உண்மையான தமிழ் இது. நாங்கள் உபயோகிக்கின்ற பேச்சு தமிழ்ல யூடியூப் என்றால்தான் விற்கிறவருக்கும் புரியும், வாங்குறவருக்கும் புரியும், எல்லோருக்கும் தெரியும்.
1: வலை ஒளின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஏதோ எங்கேயோ யாருக்கோ சொல்றாங்கன்னு
0: நினைச்சுக்கோங்க. தரிப்பிடம் என்ற மாதிரிதான் வரும், பேருந்து நிலையம் என்பது போன்றதான் வரும். அதான் சாப்பிட போய் உட்கார்ந்திருந்தார் ஒருவர் ஒரு உணவு சாலையிலே. அந்த உணவுக்கு உப்பு பற்றாக்குறையாக இருந்தவர், உப்பு உடைப்பு, அந்த உப்பு அவருக்கு சுவைக்கவில்லை, காணாது. அப்போ அவர் இந்த அதை அந்த விநியோகஸ்தர் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஆளிடம் கூறினார், ஐயா சாம்பாருக்கு உப்பு பற்றாது, கொஞ்சம் உப்பு கொண்டு வாயான்னு அவர் சிந்தித்து கொண்டே போகின்றார். அவருக்கு தெரியவில்லை. திரும்ப திரும்ப கூறினார், ஒன்றுமே கூறுறார். அப்படின்னா என்ன ஐயான்னு கூறின போது இவர் சொன்னார், ஐயா சோல்ட் ஐயான்னு. உடனே அவர் சொன்னார், சால்ட் என்று தமிழ்ல பேசுங்களேன் ஐயா, உங்களுக்கு என்ன அவர் கேட்டாராம். சரியா,
1: அப்படி நிறைய சொல்லு வந்துருச்சு,
0: அப்படி பல இருக்கின்றது. எங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் என்ன, நாங்கள் இந்த எவ்வளவு தூரம் இந்த ஆங்கில பதம் யூடியூப், சிம் கார்டு, என்ன வாட்ஸ்அப், அதெல்லாம் வருகின்றது. எல்லோருடைய வாயிலையும் அந்த பெயர் வந்து விட்டது. கைபேசி என்றது விட செல் என்று தான் கூறுவார்கள் எல்லாம். அதனால் எங்களுடைய அருஞ்சொற்கள் மறைந்து விட்டன, மறைக்கப்பட்டு விட்டன என்றுதான் கூறணும். யாரால் என்றால் எங்களால் மறக்கப்பட்டு விட்டன. அதை புதுப்பிக்க வேண்டும். இது எங்கள் தொண்டு, எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் நாங்கள் கொஞ்சம் நீண்ட நேரம் இந்த விடயத்துக்கு வலையொடி என்பதற்கும் சிறுபட்டை என்பதற்கும் சிறிது நேரம் எடுத்தோம். மற்றவர்களுக்கும் புரியும் வண்ணம் அதற்கு ஒத்துழைத்த உங்களுக்கும் கிருஷ்ணாவுக்கும் நன்றி நன்றி நன்றி. நான் அவர்களே வாழ்த்துக்கள் மீண்டும் பெறுவோம். வந்துவிட்டால் மகள் சாந்தி போட்டி பலமாகத்தான் இருக்கின்றது. இங்கே வணக்கம் சாந்தி. சாந்தி வணக்கம். ஓ ராசனம் பெறப்போகின்றாராமா? சாந்தி என்னம்மா? என்ன ராசன் பெறப்போறாரா? ராசனும் போட்டிக்கு வரப்போகின்றாரா? ஓசை கொடுக்கின்றார். சரி, இப்பொழுது சாந்தி வருக வருக என்று வரவேற்று உங்களுக்கு இரண்டு பெட்டிகள் இங்கே காத்து கொண்டிருக்கின்றன. 14, 18 இதிலே எந்த எண் 14 உங்களுக்கு வேண்டும்? சரி, வாழ்த்துக்கள். 14 கொண்டு வருகின்றேன். வைத்து விட்டேன் சாந்தி. மூன்று எழுத்தில் இருப்பது என்ன பதம் என்று கண்டுபிடிப்போமா? தரவுகளை தருகிறேன். இது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் ஒன்று. ஒருவர் எங்களுடைய தாரக மந்திரத்திலே இருக்கின்றது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று. அதைக்கு அடுத்தவராக இருக்கிற அன்னையும் பிதாவுமானால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவர் இந்த உலகறிய எங்களுக்கு தமிழோ மொழியையோ போதித்து அறிவியல் தருபவர். இவரை இரண்டு எழுத்திலே குருவெண்டும் கூறலாம். ஆனால் இங்கே மூன்று எழுத்திலே இருக்கின்றது. எப்படி அழைக்கலாம் அவரை? மூன்று எழுத்திலே ஆணை குறிக்கும். ஆண்பாலில் சொல்ல வேண்டும். பாடசாலைகள் எல்லாம் இருப்பார். குறுநாள் இரண்டு புள்ளிகள் சாந்தி.
2: ஐந்து எழுத்து வருது.
0: மூன்று எழுத்துல வரும். அகர வரிசையிலே இருக்கும். நான் உதவி செய்கிறேன், உதவி செய்கிறேன். வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. ஆசான் என்பது அற்புதமான பதம் தந்துவிட்டீர்கள். உங்களுக்கான இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டியிலே சேர்த்து கொண்டேன். இப்பொழுது இறுதியாக ஒரு பெட்டி இருக்கின்றது. அந்த பெட்டி 18 பகடை 18 வெற்றியிலே சூதாட்டத்திலே 18 மிகவும் முக்கியமான இலக்கம். 18 படிகளை கொண்ட ஐயப்பன் சுவாமியிடம் செல்லுங்களும் 18 படி வேண்டும். பாரத போர் கூட 18 நாள் தான் நடைபெற்றது. சாரி, இந்த 18வது எண் பெட்டியை உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டால் மந்திரம் கேட்கின்றது. திறந்து விட்டது பெட்டி. சிறப்பு சிறப்பு. இது உங்களை தான் அதனுடைய கருத்து. எத்தனை எழுத்தாக இருக்கும்?
2: 4.
0: கெட்டிக்காரை மீண்டும் புகுந்து பார்த்து விட்டாள் சூரத்திலிருந்து. கெட்டிக்காரை சரியாக 4 எழுத்து தான் இருக்கின்றது. மகளே, இந்த 4 எழுத்திலே வரும் பதம் உங்களையே குறிக்கின்றது. உங்களை என்றால் பெண்களையே தான் குறிக்கின்றது. ஒரு பதம் பகர பகர வரிசையிலே வரும், நெடிலே வரும். அதுதான் அப்படித்தான் ஆரம்பிக்கும். பாடல்கள் கூட இருக்கின்றது. பாடல்கள் பல இருக்கின்றது. பாவிலே ஆரம்பிக்கும், பூ அண்ணாவிலே ஆரம்பிக்கும். ஆனா இங்கே பாவண்ணாவிலே ஆரம்பிக்கின்றது. 4 எழுத்துக்களை கொண்ட பதம்
2: பாவையர்.
0: வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி பாவையர் என்ற பதம் சரியான. பாவையர், பாவையர்கள், பூவையர், பூவையர்கள் என்றெல்லாம் கூறுவார்கள் இல்லையா? பாவை விளக்கு, பாவையர் என்றெல்லாம் வரும். பாவை என்றது பெண்களை குறிக்கும் அற்புதமான பதம். 4 எழுத்துக்களை கொண்டது என்று கண்டுபிடித்து விட்டீர்கள். 2 புள்ளிகள் உங்களுக்கு சேர்த்து இன்றைய பெட்டிகள் அத்தனையும் நாங்கள் பிரித்து பார்த்து விட்டோம். எனக்கும் வியாபாரம் நன்றாக நடந்தது என்ற மகிழ்ச்சியோடு உங்கள் புள்ளிகளை கூறுவதற்கு முன்பு நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி மகளே. இணைந்து சிறப்பித்த கிருஷ்ணன், நாகப்பன், சாந்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி அம்மா, சென்று பாருங்கள். பாடல் உங்கள் பாடல் ஒளிபரப்பும் கேட்டு மகிழுங்கள். புள்ளிகள் கூறுவதற்கு முன்பு பாடல்களை கேட்போம். அதற்கு முன்பு மூவரும் வந்து இணைந்த வேளை என்று முக்கியமான உறவு மகள் ரேவதி வரவேற்பு தந்திருந்தார். சியாமலா, வரவேற்பு தந்திருந்தீர்கள். இரண்டு மகளைக்கும் வருவதற்கு வலைத்தளம் சதி செய்து விட்டது என்பதை நான் உணர்வேன். இங்கே இவர் என்ன பதில்கள் பல எழுதியிருக்கின்றார்கள். பாடல்கள் இப்பொழுது பொக்கிஷத்தின் ஒரு இசையை கேட்போம்.

0: ஃபோக்கஸம் நிகழ்வு வாரத்திலே அறிவன் கிழவை ஆகிய புதன்கிழமைகளில் நிகழ்வது வழக்கம். அந்த வகையில் இன்றும் பலர் வரவேற்று தந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். காற்றலையை கேட்டுக்கொண்டு அந்த வழியிலே அவர்கள் தங்கள் அற்புதமான பதில்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தளத்திலே எல்லோரும் ஆவலோடு இருக்கும் வேளையிலே ஒவ்வொருவருக்கும் சில சில தடைகள் ஏற்படுவதால் தொடர்ந்து இணைந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கின்றார்கள் என்று தெரிய வரும் வேளையிலே வளமையாக வருவது போன்று என்று வாக்கிய வசதியாக இருந்தவர்கள் மூவர் வந்து இணைந்து கொண்டார்கள். முழுமையாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கு இந்த மூவரும் நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். உங்களுக்கு நன்றி. கிருஷ்ணன், நாகப்பன், சாந்தி, உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்து எங்களுக்கு ஊக்கம் தந்து கொண்டிருந்த என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்ளும். இந்த வேளையில் இப்பொழுது ஒரு பாடல் ஒன்றை கேட்போம். கிருஷ்ணன் அவர்கள் முதலில் வந்து புள்ளிகளை சேர்த்துவிட்டு பெட்டிகளை திறந்துவிட்டு பதங்களை கண்டுபிடித்து கூறிவிட்டு ஒரு பாடலை கேட்டிருந்தார். ராஜதுரை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஊசி மலை காட்டு என்ற ஒரு ஊசி மலை காடு உள்ளே வந்து என்றது ஒரு பாடல். இப்பொழுது அந்த பாடல் ஒளிபரப்பாக்குவோம். கட்டு மகிழ்வோமி.
1: என்ன சார், உங்க கல்யாணம்னால எங்க காலனியே கொண்டாடுன்னு ஆச்சரியமா இருக்கா? இன்னையோட இந்த காலனி ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆச்சு. உங்களுக்கும் வெளி விழா, இந்த காலனிக்கும் வெளி விழா. எங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருங்க சார். வாங்க சார், வாங்கம்மா.

இனிமையான அந்த பாடல் ஊசுபேல காடு உள்ளே வந்து பாரு என்று பாடி சென்ற வேளையிலே தனிமையிலே இருக்கும் கிருஷ்ணாவுக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்கும், எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது, நல்ல பாடல் என்று கூறிக்கொள்ளுகின்றோம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பொக்கிசம் புதன்கிழமை தோறும் அறிவியன் கிழமைகளிலே மலரும் பொக்கிசம். பொக்கிசத்தை அலங்கரித்து வந்து பாடல்களை தந்து மகள வைத்தவர்கள் அவர்கள் தங்களுடைய திறமையை கொண்டு பொக்கிசத்தில் வந்த பெட்டிகளை திறந்து அதன் உள்ளே உள்ள பதத்தை கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்றிருக்கும் வேளையிலே இரண்டாவது பாடலை அன்பு மகள் சாந்திக்காக ஒலிக்கின்றேன். சாந்தியும் இருந்து அந்த பாடலை கேட்டு மகள வேண்டும் என்ற ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் விஷ்ணு திரைப்படத்திலிருந்து எனக்கு தெரிய தந்திருக்கின்றீர்கள், தந்தவருக்கு நன்றி கூறிக்கொண்டு பாடலை கேட்போம். தொட்ட பொட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா, இதுதான் அந்த பாடல், கேட்போமா?

எளிமையான அந்த பாடல் சிறப்பாக பாடியது அல்லவா கற்றலையிலே? இது மிகவும் சிறப்பான பாடலில் சிறப்பான செய்தியும் ஒன்று அங்கே இருக்கின்றது. இந்த பாடல் விஷ்ணு திரைப்படத்தில் ஒழித்த வேளையிலே, விஷ்ணு என்ற திரைப்படத்தில் ஒழித்த வேளையிலே இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர்கள் என்று நட்சத்திர நாயகனாக தோன்றி தமிழ்நாட்டிலே முன்னணி இடம் வகித்து இன்று தமிழகத்தின் முதல்வராக வந்திருக்கும் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் என்ற குரலில் அவருடைய நடிப்பிலும், அவருடைய அன்னை சோபா சந்திரசேகரம்மா அவர்களுடைய குரலிலும் ஒலித்ததென்றால் ஆச்சரியமாக இல்லையா? சிறப்பான செய்தி அந்த பாடலுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இந்த வேளையிலே இன்று நடைபெற்ற இந்த பொக்கிஷம் நிகழ்வில் வந்து இணைந்து சிறப்பித்த உறவுகளாக கே.எஸ். கிருஷ்ணன், எங்களுடைய

வேலையே இல்லை. இரண்டாவது இடத்தை பெற்றார்கள், சம புள்ளிகளை பெற்று. அப்படி என்றால் முதலாவது யார் என்று புரியத்தானே வேண்டும். 16 புள்ளிகளை பெற்று நாகப்பன் அவர்கள் முதலாவது இடத்தில் இருக்கின்றார். கிடைத்த சந்தர்ப்பம், அதில் ஒரு அதிர்ஷ்டமும் உண்டு. என்னவென்றால், கிடைத்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் பெட்டு இரண்டும் தெரிந்துவிட்டால் சிறப்பாக கூறிவிடலாம், இல்லையென்றால் திண்டாட வேண்டி வரும். இருப்பினும் உங்களுடைய விவேக புத்தியினாலே கூறுவதை கேட்டு அதை எப்படியும் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று மிகவும் சிறப்பாக இயங்கினீர்கள். உங்கள் புள்ளிகளின் விவரத்தை தந்து நான் மகிழ்ந்தேன். எங்களுக்கு மொத்தத்தில் 40 புள்ளிகளையும் பெற்றாலும் 20 பெட்டிகளும் திறந்து வியாபாரமாகிவிட்டது. இன்று நாங்கள் கண்டுகொண்ட புள்ளிகள் பதங்கள் காதல், கள், கரும்பு, மொட்டு, பிரிவு, துணை, தவில், காசு, தலைப்பாகை, சம்சாரி, நெடுஞ்செழியன், பாம்பன் பாலம், வள்ளலார், ஆசான், செறிவட்டை, சூரியன், மூவேந்தர், பாவையர், வலையொளி, எரிமலை ஆகிய பதங்களை அழகாக கண்டுபிடித்து தமிழ் சொற்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றது தானே, நாங்கள் இதை அதிகமாக உபயோகிப்பதில்லையே என்றெல்லாம் எண்ணும்படி அறிஞ்சொற்கள், புதிதாக வந்த தமிழ் சொற்கள் என்று நாங்கள் கண்டுபிடிக்கும் வாய்ப்பு ஒன்றினை ஒன்றியல் தமிழ் வானொலி பொக்கிஷத்திலே கொடுத்தது. அதை தேடி எடுத்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று கூறும் பொழுது இனிமையான பாடல்களையும் தந்து சென்றார்கள். அவர்களுடைய பாடல்களை ஒலிபரப்பிய வேளையில் இறுதியாக தாருங்கள் ஒரு பாடலை என்று அன்புடன் வந்து கேட்டார் எங்களுடைய அன்பு நாகப்பன் அவர்கள். இன்றைய நாகப்பன் பணியும் மிகவும் சிறப்பாக இருந்து அவர் வந்துவிட்டார் அள்ளிக்கொண்டு செல்வார்தான். ரேவதி, ஷியாமலா இவர்களும் இணைவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அவர்களுடைய வலைத்தளம் பிழையாக இருந்தாலும் வரவேற்று நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். விஜயராகவன் உட்பட எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருந்தீர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்த முறை நீங்கள் வரலாம் தானே, உங்களுக்கு வலைத்தளம் இணையதளம் சரியாக இருந்தால் வந்து இணைவீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டு இன்று வந்து இணைந்த உங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து அன்னை தமிழுக்கு சமர்ப்பித்து கொண்டு இறுதியாக ஒரு பாடலை தாருங்கள் என்று கேட்டால் நேரம் சரியாக 1:18 எங்களுக்கு இன்று காட்டிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு 10:48 காட்டிக் கொண்டிருக்கும் வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடல் கொண்டாட்டம் என்று கூறியிருந்தார். கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று அது பல கொண்டாட்டங்கள் இருக்கிறது. எனது கருத்துக்கு இப்பொழுது கிடைக்கின்றது மனிதன் என்ற ஒரு திரைப்படம் என்றும் அதிலே இந்த பாடல் வந்தது என்றும். பாடகர் உடைய பெயர் வித்தியாசமாக இருக்கின்றது. இருப்பினும் அந்த கொண்டாட்டத்தை கேட்டு பார்ப்போம் ஒரு தடவை என்று எண்ணிக்கொண்டு பிள்ளையென்றால் மீண்டும் நாங்கள் சரிப்படுத்திக் கொள்வோம். தருகின்றேன் அந்த பாடலை. கொண்டாட்டம் என்று ஆரம்பிக்கின்றது.

இந்த பாடல் அல்ல நீங்கள் கேட்ட பாடல் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். நாகப்பன் திரைப்படம் எது வேண்டது என்றால் துணிந்துடன் கொண்டாட்டம் என்ற பெயரை தந்தவுடன் இந்த பாடலெல்லாம் ஓடி வருகிறது. முந்திக் கொண்டு யூ வலைத்தளத்திலே உரிமை கொண்டாட்டம், அந்த கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டம் என்று வருகின்றதே. எந்த கொண்டாட்டமாக கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்றுதான் நீங்கள் கூறினீர்கள். நான் கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்றுதான் தேடுகின்றேன். அது தேடலில் எனக்கு அது கிடைக்க தாமதப்படுகின்றது. எங்கே பார்ப்போம், எங்கே பார்ப்போம், எங்கே போவது, வரத்தானே வேணும். அதனால் நாங்கள் கண்டுபிடி கண்டுபிடி பாட்டை கேட்டுக்கொண்டிருங்கள். நான் பாடலை தேடி எடுத்து உங்களுக்காக ஒளிபரப்புகிறேன். உங்கள் பொறுமைக்கு நன்றி என் அன்பு உறவுகளே. முன்னர் தமிழ் வானொலி நாங்கள் யூ வலைத்தளத்தில் தான் பாடல்களை தெரிவு செய்ய வேண்டும். அன்று அப்படி இல்லை. இந்த மகள் ஆரம்பித்த காலத்திலே மகளிடம் 10,000, 15,000 என்று இருவெட்டுக்கள் இருக்கும். அதிலே எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் பாடல்கள், படங்கள் என்றெல்லாம் அப்படியே வரிசையாக அடங்கி இங்கே 10க்கும் மேற்பட்ட கருவிகள் இருக்கும் பாடல்களை அடுக்கி வைத்து நாங்கள் தருவதற்கு உங்கள் பாடல்களை தெரிவு செய்து

அதனுள்ளே போட்டு விட்டால் சரியான நேரத்தில் இந்த பாடல் கண்டுபிடி கண்டுபிடி பாடலை கேட்போம். கண்டுபிடி கண்டுபிடி பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். நான் அதற்குள்ளே கொண்டாட்டம் கொண்டாட்டம் பாடல் பூங்கா நகரம் நல்லது அவர் கூடிய பூங்கா நகரம் வந்து

பாடல் கிடைத்திருக்கின்றது. அது தூங்கா நகரம் திரைப்படம் என்று கூறியிருந்தார். நான் அதை தேடிய போது இப்பொழுது தான் கிடைச்சிருக்கு. அது முதல் பதம், அதை நாங்கள் குறைக்க மறந்து விட்டோம். கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று எழுதிவிட்டோம். அதுக்கு முதல் இரண்டு பதங்கள் இருக்கின்றது. கண்டுபிடித்து விட்டோம் நாகப்பன் அவர்களே, உங்கள் உதவியும் எனக்கு கிடைத்திருந்தது. நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். இதோ அந்த பழம். இந்த வழியில் எங்கள் அன்பு உறவு ரமணி ராஜேஷ் அவர்களும் முதலிலிருந்து இறுதி வரை கேட்டுக்கொண்டிருந்து சிறப்பாக கருத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். நல்ல நிகழ்ச்சி என்று வாழ்த்தி கொண்டு இதோ பாடல்.

சிறப்பு சிறப்பு சிறப்பு. பாடலை கேட்டவுடன் கொண்டாட்டம் தான் எங்களுக்கும். பாடலை கேட்டா கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று குறிக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பொக்கிஷம் நிகழ்விலே கலந்து நாங்கள் 20 பெட்டிகளை கொண்ட பொக்கிஷத்துக்குள் இருந்த சொற்களை கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்று வெற்றிகளையும் பெற்ற வேளையிலே நாங்கள் எல்லோருக்கும் அறியும் வண்ணம் இந்த தமிழ் சொற்களை பிரபலமாக காற்றலை மூலம் பரவவிட்டோம். இந்த தமிழ் தொண்டுக்கு எல்லோருக்கும் நன்றி. ஏனென்றால் நாங்கள் இணைந்து சிறப்பித்தவர்களை விட இருந்து கலந்து சிறப்பித்து எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். இறுதி நேரத்திலே கொண்டாட்டம் என்றது நீ சிரிச்சா கொண்டாட்டம் என்ற பாடலை கேட்டு நாங்கள் எல்லோரும் சிரிச்சு மகிழக்கூடிய ஒரு பாடலையும் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுவது போன்ற ஒரு கொண்டாட்டத்தை கண்டு 20 பதங்களை கண்டுகொண்டோம் என்ற மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கலாம் என்ற ஒரு நல்ல கருத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறலாம் என்று எண்ணிக்கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, அற்புதமாக நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்தவர்கள் கருத்துக்களை பகிர்ந்தவர்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் நாளைய தினத்திலே என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர் தாழ் பணிந்து எங்களுக்கு வல்லமை தந்து நிகழ்ச்சியை சீராக்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நல்லாசி வேண்டும் என்று கருணை கூர்ந்து தர வேண்டும் என்று கேட்கும் இந்த வேளையில் அன்னை தந்தை ஆசான் அவர்களோடு இறைவனுக்கும் நன்றி கூறிக்கொண்டு என் அன்பு உறவுகளே உங்களுக்கு நன்றி கூறி இன்றைய சிறப்பான நிகழ்வை தந்த முன்னியல் தமிழ் வானொலிக்கும் நன்றியை கூறிக்கொள்வோம். எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை செய்வதற்கு நேர காலத்தை ஒதுக்கி கொடுத்து இந்த தமிழுக்கு தொண்டு செய்யும் பாங்கினை கிடைக்கச் செய்தவங்க நன்றி கூறிக்கொண்டு உங்கள் அனைவருமிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து இங்கிதமான ஒரு நல்ல அற்புதமான நாள் காலத்தில் கிடைக்காத ஒரு நாளை இன்று நாங்கள் கண்டிருக்கின்றோம் கனடாவிலே. அதை வெளியே சென்று அனுபவிக்கலாம் என்றும் எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன். பார்ப்போம் அவருடைய கடாட்சம் எப்படி இருக்கின்றது என்று. இப்பொழுது நேரம் சரியாக நண்பகல் 1:29 நிமிடத்தை காட்டிக் கொள்ளுகின்றது. உங்களுக்கும் 11 மணியை தொடப்போகின்றேன் என்று காட்டும் வேளையிலே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 20வது நாள் பொக்கிஷம் நிகழ்வினை அறிவன் கிழமையிலே மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலிருந்து விடைபெற்று செல்லும் வேளையிலே என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்லும் நிறைவு பெற்றது பொக்கிஷம் என்று கூறி வாழ்வோம் தமிழோடு அன்போடு என்று கூறிக்கொண்டு விடைபெற்று செல்வோம். நன்றியும் வணக்கமும் என்னால் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலியகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே இணைகின்றோம். நேரம் சரியாக 11:37 நிமிடத்தை கன்னடாவில் காட்டுகின்றது. ஈழ மணித்திரு நாட்டிலும் தென்னகத்தின் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:07 என்று காட்டுகின்றது. சற்று தாமதித்து வந்தாலும் நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகின்றோம். இன்றைய கதம்பத்திலே நாங்கள் கேட்க இருப்பது வழமை போல இன்று 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 16வது நாள் காரிக்கிழமை. காரிக்கிழமை என்றவுடன் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ன நிகழ்ச்சியாக இருக்கும். இதுதான்

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலை கேட்டவுடன் இது பாட்டுக்கு பதில் பாட்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அன்பு உறவுகளே, எல்லாவற்றிற்கு முதல் அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் உமக்கு அளித்து வாழ வைத்த தெய்வம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் எல்லோருடனும் இணைந்து வணக்கமும் நன்றியும் கூறி எங்கள் காற்றலையில் வந்து எங்களுக்கு வல்லமை தர வேண்டும் என்ற நிகழ்வுக்கென்று கேட்டுக்கொண்டு உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்தவர்களே தெரியாதவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று மனமுவந்து வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய கதம்பத்திற்கு 6478746415 என்ற வளமையான எண் காத்து கொண்டிருக்கின்றது. உங்களை அழைத்து என்னோடு இணைத்து இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நிகழ்த்துவதற்கு நீங்கள் ஆயத்தம் தானா என்று கேட்கும் இந்த வேளையில் நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்கின்றேன். இது முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி, கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகும் 24 மணி நேர தமிழ் சேவையிலே இன்று காரிக்கிழமை தோறும் எங்களுக்கு வரும் பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற நிகழ்வை முதல்லே இந்த இசை கூறிவிட்டது அல்லவா? அதனால் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு கேட்கும் இந்த உற்சாகமான வேளையிலே மிகவும் ஒரு கனகனப்பான, விறுவிறுப்பான, சுறுசுறுப்பான, வேகம் விவேகமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி செய்வதற்கு தனிப்பட்ட பலம் வேண்டும், மக்களுக்கு இறைவா அதை தர வேண்டும் என்று கேட்டுக்கணும். உங்கள் ஆதரவோடு இன்றும் அந்த நிகழ்ச்சியை தரலாம். கடந்த வாரமும் இந்த நிகழ்ச்சி இறுதியிலே நான் சற்று சோர்வடைந்து விட்டேன். அதனால் ஏற்பட்ட தடைகள் உங்களுக்கு புரியும். இருப்பினும் மனம் சோர்வடையவில்லை, மீண்டும் வந்துவிட்டேன். உங்களோடு நான் இணைந்து பாட்டுக்கு பதில் பாட்டை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது 21 பாகையே எங்களுக்கு காட்டுகின்றது. அன்புறவுகளை நேற்றைய தினம் கூறினேன், இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று. எங்கள் கலையகத்தின் திரை மூடியை நான் மூடி வைத்து விட்டேன், திறந்து விடவில்லை. அந்த திரை சீலையை நான் திறந்து விட்டால் வெளியே இருக்கின்ற ஒளி என் கண்களை பறித்து கொண்டு செல்வது போன்று ஒளி மிகவும் விறுவிறுப்பாக 11:40 கண்டுவிட்டோம் என்றால் நண்பகலை எட்டுகின்ற வேளை சூரிய பகவான் என்று உற்சாகமாக இருக்கின்றார், துல்லியமாக தந்து கொண்டிருக்கின்றார். வெளியே நாங்கள் சாதாரண உடையோடு செல்வது போன்று ஒரு பிரமை, ஒரு எண்ணம் எங்களுக்கு, அது பிரமை அல்ல, அது உண்மை நிஜம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடியவரையில் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைக்கு 11:45 மேலே நாங்கள் கிட்டத்தட்ட 15 மணி தியாகத்தை நெருங்குவது போன்ற ஒரு பகலை நாங்கள் காண இருக்கின்றோம். இது எங்கள் இறைவன் கொடுத்த வரமாக எண்ணிக்கொண்டு எல்லோரும் மிக மிக மகிழ்ச்சியாக நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே நான் உங்களோடு இணைந்து இன்று காற்றலையிலே பாட்டுக்கு பதில் பாட்டு தர வந்திருக்கும் வேளை நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம் என்று கூறும் இந்த வேளையில் வளமை போல அன்புடன் எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்களும் ஜெகபிரசாதிக் அவர்களும் நிகழ்ச்சியை வரவேற்று வாழ்த்து கூறி எழுதியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களையும் வரவேற்றுக் கொண்டு யார் யார் வர இருக்கின்றீர்களோ பார்ப்போம். ரமணி ராஜேஷ் அவர்கள் நேரலியில் வருவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லாத என்றாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். கேட்டுக்கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் அவ்வப்போது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கருத்துக்களை தந்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் சிறப்புகள் ரமணி ராஜேஷ் உங்களுடைய உற்சாகத்திற்கு. மீண்டும் மற்றவர்களும் வருவதற்கு இருக்கின்றீர்கள். ஜெகவர் சாதிக் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை பற்றி எழுவதோடு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் இணைந்திருங்கள் என்றும் எழுதியிருக்கின்றார். எல்லோரும் இணைவார்கள் என்று எண்ணிக்கொண்டு முதலில் யார் வரப்போகின்றீர்கள், ஆனால் யார் வருவதாயிருந்தாலும் முதலில் ஒரு பாடல் வேண்டும் அல்லவா? அதற்கு என்ன பாடல் நாங்கள் தரலாம் என்று எண்ணும் இந்த வேளையிலே என்ன பாடலை தர வேண்டும் உங்களுக்கு? அதிலே தான் நீங்கள் முதல் வரியிலே வரும் பதத்தை கொண்டு பாடலை கொண்டு வந்து தரப்போகின்றீர்கள் அல்லவா? அப்போ அதற்கான பாடலை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதை கொடுப்பதற்காக நான் ஒரு பாடலை தேர்வு செய்யலாம் என்று எண்ணும் வேளையிலே மகள் ஷியாமலா அழைத்து கொண்டிருக்கின்றார். இணைவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் அவர். ஆதலால் நாங்கள் இந்த பாடலை தருகின்ற இந்த பாடலுக்கு நீங்கள் உங்கள் முதல் வரியை எடுத்துக்கொண்டு வரலாம் என்று கூறிக்கொண்டு பாடலை தருவதற்கு ஆயத்தமாகின்றேன். இதோ அந்த பாடல்.

ஆயிரம் நிலவே வா, ஓர் ஆயிரம் நிலவே வா என்ற வரிகளிலே பாடல் முதல் ஆரம்பித்திருக்கின்றது என்ப உறவுகளே. அந்த வரியிலே எந்த பதம் உங்களுக்கு பிடித்தது, எந்த பதத்துக்கு பாடல் உங்களுக்கு லாபகமாக உங்கள் சிந்தையிலே தட்டுகின்றதோ அந்த பாடலோடு இணைந்திருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு ஒன்றியல் தமிழ் வானொலி பாடலை மீண்டும் ஒலிபரப்பி பாடல் தொடர்கின்றது. கேட்டுக்கொண்டு அழையுங்கள் இந்த இலக்கத்தில் இந்த எண்ணில்.

வந்து இணைந்திருக்கின்றீர்கள், புலனத்தில் எழுதியிருக்கின்றீர்கள். ஜெகபர் ஷாதிக் அவர்கள், ரமணி ராஜேஷ் அவர்கள் மட்டுமல்ல, அன்பு மகள் ஷியாமலா நீங்களும் அங்கே உங்கள் வரவை எதிர்பார்க்கணும். அலையுங்கள், அழைத்துவிட்டு உங்களுக்கு பலமாக இதமாக லாபகமாக எண்ணத்தில் வரும் பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். முதல் பாடலை தாருங்கள், தொடர்ந்து எல்லோரும் பாடல் தர இருக்கின்றார்கள். வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றது பாடல்கள்.

0: நிகழ்ச்சிக்கு முதலாவது நேராக இணைந்திருக்கின்றார் அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா. வணக்கம்
1: அப்பா. வணக்கம்.
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லமா இருக்கேப்பா.
0: பேர்த்தி எப்படி இருக்கின்றார்? உங்களுடைய ஆதரவுகளாலும் அன்பாலும் அவ சுரந்து வளர வேண்டும், விரைவில் அவ குணமாக வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கின்றோம். சரி,
1: அங்கே நன்றி சொல்றேன்.
0: நன்றி நன்றி அம்மா, நன்றி. நாங்களும் இது ஒருவரை ஒருவர் தாங்கி நடப்பதுதான் உறவுகள் என்பது, மனித நேயம் அதிலே தான் இருக்கின்றது. இது அறம். சரி, இன்று நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு வந்து விட்டோம். அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது மழை பொழிகிறதா? பொழிந்து ஓய்ந்து விட்டதா?
1: இன்னைக்கு வெயிலா இருந்து இங்க சென்னையில இல்ல, வெயில் இல்ல. நேற்று இருந்துச்சு கொஞ்சம் மழை, பெஞ்சது மழை இல்ல.
0: நாங்களும் 20 பாகையில சிறப்பான, ஓ 20 பாகையுடன் சிறப்பாக இருக்கின்றோம். சரி, இப்பொழுது நீங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பிக்கிறது வைக்க போகிறீர்கள். கடந்த வாரம் போல் நீங்கள் ஆயிரம்
1: கோட்டைகள் கட்டி வைத்தேன் நான் அன்பை, அந்த பாட்டுப்பா.
0: அற்புதமான பாடல், ஆயிரம் கோட்டைகள் கட்டி வைத்தேன் என்ற இனிமையான பாடல் முதல் பாடலாக தொடர்ந்திருக்கின்றீர்கள். பார்ப்போம் மற்றவருடைய பாடலை. ஓடி வாருங்கள், மீண்டும் அடுத்த பாடலை தருவதற்காக இங்கே இணைத்திருந்தார் கே கிருஷ்ணா. இங்கே மீண்டும் அழைக்க வேண்டும் உங்களுடைய இணைப்பை தாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. உற்சாகத்தோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. இன்று பார்ப்போம் எத்தனை பாடலை காணுகின்றோம், யார் எத்தனை பாடலை தரப்போ ஒன்றீர்கள் என்று. இங்கே அட்டப்பணைகள் எல்லாம் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது பாடலை இரண்டாவது முறையும் ஷியாமலா தான் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ஷியாமலா.
1: என்ன
0: பாடல்? அற்புதமான பாடல் நிலவி என்னிடம் நெருங்காதே என்ற வேளையில எங்க இப்பொழுது கிருஷ்ணன் வரப்போன. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
2: எப்படி
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமா இருக்கின்றீர்கள். அனுஷா அப்படி இருக்கின்றார். அனுஷா அப்படி இப்பொழுது என்ன அவசரமா பேசுவது போல் தெரிகின்றது, காரணம் பாட்டுக்கு பதில் பாட்டு என்றபடியா? சரி, இவர்கள் நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
2: ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும்
0: அழகுக்கு ஒருவன் துணை இருப்பான். சிறப்பான பாடல், மீண்டும் கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை கேட்போம், எழுதுவோம். நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே மகளே ஷியாமலா, உங்கள் இணைப்பு தாருங்கள். இணைத்தீர்கள், நின்று விட்டது உங்களுடைய இணைப்பு. கொண்டு ஓடி வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு. மீண்டும் கிருஷ்ணனுடைய இணைப்பு தான் கிடைக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் அழைப்பை.
2: ஆயிரத்தில் ஒரு சியம்மா நீ, உலகில் அறிந்திடாத சிறவியம்மா நீ.
0: சிறப்பு சிறப்பான பாடல், ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது சென்று வாருங்கள், மீண்டும் வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஷியாமலா வருகின்றார். ஷியாமலா, உங்களுடைய இணைப்பு தடையாகின்றது, என்ன காரணம்? எங்கே மீண்டும் அழையுங்கள் ஷியாமலா, உங்களுடைய இணைப்பை நான் எதிர்பார்க்கின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. மீண்டும் எங்கே ஷியாமலா, உங்கள் இணைப்பை காணவில்லை, கொண்டு வர வேண்டும். ஷியாமலா நின்று விட்டீர்களா? உங்கள் இணைப்பு எனக்கு ரெண்டு தடவை அழைத்தீர்கள், உங்களுடைய என்ன நடந்தது உங்களுடைய இணைப்புக்கு என்று தெரியவில்லை. அழைப்பை விடாமல் அழைத்து கொண்டிருந்தால்தான் உங்களுக்கு கிடைக்கும் வழி.

0: இணைப்பு வரவில்லை. இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாய் கொண்டிருக்கின்றது. எங்கே யார் வரப்போகின்றீர்கள், வர வேண்டும். வணக்கம். வணக்கம் ஷியாமலா, என்ன நடந்தது உங்கள் தொலைபேசிக்கு, என்ன நடந்தது? இனிமையான பாடல். மீண்டும் சந்திப்போம், வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார். இப்பொழுது யாராக இருக்கலாம்? ஓ, இது கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய இணைப்பு வருகின்ற கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் உங்களை இணைத்து
1: மறைத்திருந்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை.
0: ஆயிரம் கைகள் அரச கட்டளை. வாழ்த்துக்கள், மீண்டும் மீண்டும் வர வேண்டும். ஒன்றில் தமிழ் வானொலி. இப்பொழுது ஷியாமலா அவர்கள் வருகின்றார்கள். ஷியாமலா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஷியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள். எங்கே ஷியாமலா, உங்கள் இணைப்பு வந்து கொண்டிருக்கிறது, இணைக்க முடியாமல் இருக்கிறது, என்ன காரணம் உங்களுடைய தொலைபேசிக்கு? இல்லை இல்லை இல்லை, கிடைக்கவில்லை, வாருங்கள். வணக்கம். வணக்கம் ஷியாமலா. வணக்கம். என்ன நடந்தது உங்களோட தொலைபேசி? நிலாமல் வா. வாழ்த்துக்கள். நிலாவே வா, நிலாமலே வா. வாழ்த்துக்கள், நிலவே வா என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில மீண்டும் யார் அழைக்கப் போகின்றீர்கள்? அழைப்பை பெற வேண்டும். மீண்டும் அழைப்பது யாராக இருக்கலாம்? இருவர் தான் வந்திருக்கின்றீர்கள், மற்றவர்களும் வருவார்கள் என்று எண்ணுகின்றேன். மூன்றேழு தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியின் பாட்டுக்கு பதில் பாட்டு. ஒரு பாடலை கேட்டுவிட்டு அதன் முதல் வரியிலே என்ன பதம் இருக்கின்றதோ, அந்த பதத்தில் என்ன பாடல் உங்கள் உள்ளத்துக்கு, உங்கள் எண்ணத்துக்கு தட்டுப்படுகிறதோ, அந்த பாடலை உடனே பதிவு செய்து விடலாம். ஓடி வாருங்கள். தொலைபேசி இணைப்பில் பல தொல்லைகள் இருப்பது போல் தெரிகின்றது, உணர்கின்றேன். அடுத்த அழைப்பை காணவில்லை. எங்கே? இது மூன்றேழு தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது. கிருஷ்ணா வர வேண்டும். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன், கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. என்ன நடந்தது உங்களோட தொலைபேசிக்கு, கூறுங்கள்.
2: நிலவுக்கு தாளாட்டு.
0: நிலவுக்கு தாளாட்டு. வாழ்த்துக்கள். தாளாட்டி விட்டு சென்று மீண்டும் வாருங்கள். நிலவுக்கு தாளாட்டு என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். நிலவுக்கு பாலாட்டு என்ற பாடலை நீங்கள் தந்தவில்லை. அடுத்த பாடலை தருவதற்கு ஷியாமலா முயற்சிக்கின்றார், இணைப்பு வருவதில்லை. மீண்டும் கிருஷ்ணா, உங்கள் இணைப்பு தான் கிடைக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
2: ஆயிரம் மலர்களே, ஆயிரம் மலர்களே மலருங்கள்.
0: ஓ, அப்படி ஒரு பாடல் இருக்கோ. நிறம் மாறாத பூக்கள் தானே? நிறம் மாறாத பூக்கள்,
2: நிறம் மாறாத பூக்கள்.
0: வாழ்த்துக்கள், மீண்டும் கொண்டு வாருங்கள். ஆயிரம் மலர்களே மலருங்களோ, 2000 ரூபாய் மலர்ந்தால் மலிவாக இருக்கும். ஆயிரம் மலிவில்லை. எங்கே கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் என்று தாமதமாக வருகின்றீர்கள். உங்களுடைய இணைப்பு சரியாக துல்லியமாகத்தான் இருக்கின்றது எனக்கு. கொண்டு வாருங்கள்.

0: மீண்டும் கிருஷ்ணா உங்களுடைய இணைப்பு கிடைத்திருக்கின்றது.
1: ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி.
0: வாழ்த்துக்கள் கர்ணன், வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, கர்ணன் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் ஷியாமலா, எங்கே உங்களை காணவில்லை, என்ன நடந்தது உங்களுடைய இணைப்புக்கு? மீண்டும் கிருஷ்ணனுடைய இணைப்பு தான் வருகின்றது, மற்றவருடைய அழைப்புகளை காணவில்லை, என்ன நடந்தது? கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே.
0: ஆயிரத்திலே தான் நிற்கின்றீர்கள், ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே, ஆயிரத்திலே தான் நிற்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே. மீண்டும் பாருங்கள். முன்றில் தமிழ் வானொலி ஒருவருடைய இணைப்பு மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. ஷியாமலா, உங்களுடைய இணைப்புக்கு தடை இருந்தது தான், இப்பொழுது தடை நீங்கி நீங்கள் பாடல்களை தந்திருந்தீர்கள், தொடர்ந்து தரலாம் என்று எண்ணுகிறேன். அடுத்த உறவுகள் விரைவாக வர வேண்டும், வருபவர்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும் நிகழ்ச்சிக்கு. எங்கே கொண்டு வாருங்கள், அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று பார்ப்போம். ஆயிரம் நிலவிவா என்ற பாடலோடு ஆரம்பித்தது இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு. 2026 ஆண்டு 5வது மாதத்தின் 16வது நாள் காரிக்கிழமை. பாட்டுக்கு பதில் பாட்டு, மொன்றியல் தமிழ் வானொலி.

0: கிருஷ்ணா, மீண்டும் நீங்கள் தான் வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. இதுதான் சந்தர்ப்பம்.
1: ஓராயிரம் கற்பனையிரம் கற்பனை நூறாண்டு
0: நன்றி.

0: என் ஆசை பாராயோ.
1: சிறப்போடு ஆறு வாரத்தோடு ஓடி வந்தார் என் அன்பு மகள் சியாமலா. உங்களுக்கு என்ன நடந்தது மகளே? உங்களோட தொலைபேசி தொல்லைபேசி ஆகிவிட்டதா? இல்லை என்று எண்ணுகிறேன். சரியான இடம் பார்த்து இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடம் மாறி நின்று பாருங்கள், உங்களுக்கு இணைப்பு கிடைக்கும் என்று எண்ணுகின்றேன். போட்டி ஆரம்பித்து சிறப்பாக செல்ல எண்ணுகிறேன். கிருஷ்ணனும் சியாமலாவும் போட்டியில் வந்தீர்கள். இப்பொழுது கிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கின்றார் போல் தெரிகின்றது. ஏனியோரை காணவில்லை. எங்கே அவர்கள் காலம் தாமதித்து வருவார்களோ? எப்படியும் வருவார்கள். ஒரு பாடல் என்றாலும் தருவார்கள். தங்களுக்கு பாடலும் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும். சிரமங்கள் பல இருந்தும் அதில் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்த வேண்டும் என்று நான் தடைகள் இருந்தபோதும் ஓடி வந்தேன். வருவீர்கள், இணைவீர்கள், கலகலப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லும் என்றால் நேயர்கள் அதை விரும்பி கேட்கின்றார்கள். வேறு வானொலிகளில் இல்லாத ஒரு புதுமையான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. கொண்டு வாருங்கள் என்று எங்கே ஓடி பெற வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு இது கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நேரம் சரியாக 11:55 முற்பகல். உங்களுக்கு நேரம் 9:25 தென்னகத்திலும் ஈழமணி திருநாட்டிலும் காட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நாங்களும் இணைந்திருக்கின்றோம். இவர்களுக்கு இன்று வலைத்தளம் சீராக இல்லை போல் தெரிகின்றது. பார்ப்போம்.

0: சியாமளாவின் பதில் தொலைபேசி தொல்லைபேசி ஆகிவிட்டது அப்பா என்று எழுதியிருக்கின்றார். காரியமில்லை, அவர் தொலைபேசி சீராக இருந்தால் அவர் சிறப்பாக இயங்கிக் கொள்ளி இருக்கக்கூடிய ஒருவர். அவருடைய தொலைபேசி அலைபேசி தானே பிழை பெறுகின்றது. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. முயற்சியுங்கள், அலைபேசி சரியாக வந்தால் தொடருங்கள் உங்களுடைய பணியை. கிருஷ்ணன் வந்துவிட்டார் மீண்டும். கிருஷ்ணா, உங்களுக்கு தான் உங்கள் காற்றில் மழை பொழிகிறது, உங்களை இணைக்க முடியாமல் இருக்கிறது. என்ன காரணம்? கிருஷ்ணன் உங்களை இணைக்க முடியாமல் இருக்கிறது, உங்களுடைய இணைப்பு எனக்கு சரியாக கிடைக்கவில்லை. ஆ, இப்பொழுது வந்துவிட்டது. கொண்டு பாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
1: நிலவே என்னிடம் நெருங்காதே, இணைக்கும் இடத்தில் நான் இல்லையா.
0: இந்த பாடலில் தான் இரண்டாவது பாடலாக சியாமளா கொடுத்திருந்தார். வேற ஒரு பாடல்.
1: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்,
0: என்னுடைய சிந்தியை அளவிடுகிறீர்கள். நான் அப்படித்தான் நினைத்தேன், உடனே நீங்க
1: பாடுகிறீர்கள்.
0: நன்றி ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள். மறுநாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை நீங்கள் வந்து தரும் பாடலை கொண்டு அந்த சந்தர்ப்பத்திலே நான் சில நகைச்சுவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல, மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த நகைச்சுவை தருகிறேன். வாழ்க்கையிலே நகைச்சுவை என்பது மிகவும் சிறப்பானது. அருமருந்து ஒருவரை சிரிக்க வைக்கிறது சாதாரணமான விடயமில்லை. நாங்கள் சிரித்து கொள்வதும் சாதாரணமான விடயமில்லை. சிரிக்க வைத்து சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் மற்றவர்கள் பார்த்து சிரித்து நகையாண்டி ஆட வைக்கக்கூடாது. அவர் நகைத்து கொள்ள வைக்காமல் சிரித்து கொள்ள வைக்க வேண்டும். எங்கே பார்ப்போம், இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு தடைகள் இருக்கின்றபடியால் நாங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டை ஒரு ஓரங்கட்டத்தான் வேண்டும் போல் இருக்கின்றது. அதை நேர் நீரமாக எடுத்து பாடலை கேட்டு நிகழ்ச்சியை சுருக்கமாக முடிக்கலாமோ என்று முன்ன தோன்றுகிற கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். சக்கை போடு போடு ராஜா, கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள், நல்ல பாடல், நல்ல பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். காதல் இன்பம், என் காதல் இன்பம் இதுதானா, அது இதுதானா என்று எண்ணக்கூடிய வகையில் நல்ல ஒரு பாடல். தாய்க்கு பின் தாரம், தாய்க்கு பின் தாரம் தானே வாழ்க்கைக்கு ஆதாரம். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் காரிக்கிழமைகளில் தோன்றும் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலோடு ஆரம்பிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு.
2: உன் மௌனம் என்ன மொழி,
0: இரண்டு நிமிடங்கள் பார்ப்போம். இரண்டு நிமிடங்களுக்குள்ளே தொடர்ந்து ஒருவர் தான் பங்கு பெறுபவராக இருந்தால் அதை நிறுத்தவும், அவருக்கும் சலிப்பு தட்டிவிடும், எங்களுக்கும் கேட்பதற்கு நகைப்பாக இருக்கும். நேர் நேரமாக பாடலை கேட்டு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது பார்ப்போம். இப்போ வந்தவருக்கு அடுத்தவருக்கும் சக்தி குறைந்து விட்டது போல் இருக்கு. அவருடைய தொலைபேசிக்கு இணைப்பிலே தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் இதுவரை நேரமும் நாங்கள் கேட்ட பாடலோடு இருவரை காணவில்லை. அவர்களுக்கு தொல்லைகள் அதிகமாக இருக்கலாம், வருவதற்கு சந்தர்ப்பங்கள் சீரில்லாமல் இருக்கலாம். சிறப்பாக சவாரி செய்யக்கூடிய குதிரைகள் பல உண்டு. இந்த பாட்டுக்கு பதில் பாட்டிலே அவர்களை காணவில்லை. அதனால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு அல்ல, நிகழ்ச்சியை அல்ல, இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை முடித்து கொண்டு அடுத்த வாரத்துக்கு ஆயத்தமாகலாம். ஏனென்றால் இரண்டு பேர் வந்தார்கள், அதில் ஒருவர் தொடர்ந்தார், மற்றவர் விழுந்தார். விழுந்தவரும் மீண்டும் தொடர்ந்தவரும் விழுந்து போகும் வாய்ப்பில் இருக்கும்படியால் இறுதியாக கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணா,
1: நிலவோடுவான் முகில் விளையாடுதே, அந்த நிலை கண்டு எனதுள்ளம். மற்றவர் வருவாங்க, எண்ணி பார்த்துட்டு
0: என்னதுள்ளம்
1: பாட்டுக்குதான் பதில் பாட்டு தர வேண்டும்.
0: என்னதுள்ளம் தடுமாறுது, அப்படி அவர் அந்த பாடலை பாடுங்கள். இப்ப சந்தர்ப்பம் முடிவு.
1: நிலவோடு வான்முகில், நிலவோடு வான்முகில் விளையாடுதே, அந்த நிலை கண்டு எனதுள்ளம் அப்படின்னு பாடினாங்க.
0: எனதுள்ளம்
1: நிலவோடு வான்முகில்,
0: இல்ல
1: நிலவோடு வான்முகில்.
0: அந்த கடைசியில் எனதுள்ளம் என்ன செய்த ஐயா? தடுமாறுது, நிலது உள்ளம் தடுமாறுது என்று அற்புதமான பாடல் வரியல்லவா, மறக்க கூடாது. சரி, சிறப்பான பாடல் கிருஷ்ணா, ஒரு வேண்டுகோள், நீங்களும் இப்பொழுது வந்துவிட்டார் மூட வேண்டாம் நான் வருகின்றேன் என்று வந்துவிட்டார் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே. தந்திருக்கின்றார் சந்தன்ராஜ் அவர்கள். அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை தருவதற்காக கிருஷ்ணன் மட்டும்தான் இருந்தார். சேமலாவுக்கு கொஞ்சம் தொலைபேசி சரியில்லை, நாங்கள் நிறுத்துவோமா என்று கேட்கும் பொழுதே சந்தன்ராஜ் தொட்டு விட்டார், எங்கே தொடருங்கள், அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். ஒன்றையும் காணவில்லை, ஒன்றையும் காணவில்லை. என்ன நடந்தது? என்னுடைய தொலைபேசிக்கு அழைப்புக்கு கடுமையாக உங்களுக்கு முடியாமல் இருக்கின்றதா? புரியவில்லையே.

0: வந்து விட்டார் அவருடைய கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள், நிலவோடு வான்முதல் துள்ளி விளையாடும் பொழுது இப்பொழுது என்ன செய்கின்றது, கொண்டு வாருங்கள்.
1: நிலவே என்னிடம் இல்லை, நிலவே சாட்சி,
0: நிலவே நீ சாட்சி, அந்த பாடல. ஓ, நிலவே நீ சாட்சி. அப்ப இரவிலே தான் நிம்மதி வேண்டும் போல் இருக்கு. நிலவு வந்து சாட்சி சொல்றது, நிலவே நீ இன்று அமாவாசை இல்லவா, அப்படி பெற மாட்டாது நிலவு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் வந்து விட்டார், அணைத்து விடுவோம். வணக்கம் சந்தன்ராஜ், தாருங்கள் உங்கள் பாடலை.
2: பாபா அன்பே பூஜை உண்டு.
0: வாழ்த்துக்கள். பூஜை இருந்தா வரத்தான் வேணும். பாபா அன்பே பூஜை உண்டு. வாழ்த்துக்கள். திருவுறுப்பாக ஓடிவாருங்கள். பாபா அன்பே பூஜை உண்டு. சிறந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை தந்தவுடன் அடுத்த பாடலை தருவது யார் என்று நான் எண்ணி பார்த்து எதிர்பார்க்கின்றேன். யாரும் அழைப்பதாக தெரியவில்லை. என்ன நடந்தது? ஓடிவாருங்கள். இன்று கணகணப்பாக, பொறுபொறுப்பாக, சுறுசுறுப்பாக, வேகமாக, விவேகமாக நடைபெறும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இங்கே பதில்கள் வந்து கொண்டிருக்கு. எல்லோரும் ஓய்ந்து கொண்டு ஓய்ந்து விட்டார்களோ என்று கேட்கின்றார்கள். இங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல். கிருஷ்ணா
1: வணக்கம் ஐயா. பூஜை கேட்ட பூவிது, நேற்று தானே பூத்தது.
0: அது இன்றைக்கு பூத்தால் பூஜை கேட்பதா வராதா?
1: நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கழுவி போடும். அப்ப முந்தா நேத்து பூட்டா பூத்தா? வாழ்த்துக்கள். நேத்து பூத்தா பூ. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். முன்னிகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒவ்வொரு பாடல்களும் எங்களுக்கு உரியது என்று எண்ணிக்கொண்டு தொடுக்கின்றார்கள். சந்தன்ராஜ் அவர்களே கொண்டு வாருங்கள்.
2: அன்பே ஒரு ஆசை கீதம் காதில் கேட்ட.
0: அன்பே ஒரு ஆசை கீதம். அடே அப்பா, இவ்வளவு கீதமா இருக்கு. அன்பே ஒரு ஆசை கீதம். எங்கே அடுத்த ஆசை கீதத்தை யார் தரப்போம் என்று பார்ப்போம். அன்பே மீண்டும் சந்தன்ராஜ், உங்கள் இணைப்பு தான் கிடைத்திருக்கின்றது. வாருங்கள்.
2: பூத்த மல்லிகை காத்து நிற்குது.
0: ஆட்டேங்க அப்பா, பூத்த மல்லிகை காத்து நிற்குது. நன்றி நன்றி. பூத்த மல்லிகை காத்து நிற்கின்றது. ஓடி வாருங்கள். அடுத்த பாலுக்காக மீண்டும் சந்தன்ராஜ், உங்கள் வரிதான் கிடைக்கின்றது. கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். மல்லிகை பூவழகில் என்ற பாடலை சந்தன்ராஜுக்கு கிடைத்திருக்கின்றது. அடுத்த பாடல் யாருக்கு கிடைக்கின்றது? அழைப்பு யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று பார்ப்போம். இருவரும் அமைதியாகி விட்டார்கள். பார்ப்போம். சியாமலா, முயற்சி பண்ணுங்கள். உங்கள் தொலைபேசியை கொண்டு சென்று சரிபார்த்து ஒரு தடவை ரீபூட் பண்ணுங்கள். அதை முற்றாக அதை நிறுத்திவிட்டு மீண்டும் ஆரம்பியுங்கள். சில சமயம் இந்த ரீஸ்டார்ட் பட்டன் உங்களுக்கு உதவி செய்யும். ரீஸ்டார்ட்டை போட்டு திருப்பி ஒரு தடவை செய்தால் உதவி செய்யும் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்களுடைய இணைப்பு தான் தோன்றுகின்றது, ஆனால் இணைக்க முடியவில்லை. எங்கள் உங்களோட அணைப்பை பார்ப்போம். மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் 2026 ஆண்டிலே இருக்கின்றோம். 30 ஆண்டை தொடுவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றது. இப்பொழுது 29 ஆண்டில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் மூன்றில் தமிழ் வானொலியில் உலகளாவ கேட்டு மக்களும் ஓர் மற்ற ஊடகங்களில் இல்லாத ஒரு நிகழ்வாக இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி கடந்த பல வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார் பாடலை. கிருஷ்ணா.
1: அன்பே அமுதா, அன்பே அமுதா, அன்பே நீ பாலம்.
0: ஐயா, அன்பே அமுதான்றது அன்பே அனுஷியான்னு பாடலாம் தானே. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே சந்தன்ராஜ், உங்கள் அழைப்பு நிற்கின்றது. மீண்டும் அழைக்க வேண்டும் சந்தன்ராஜ். சந்தன்ராஜினுடைய இணைப்பு இன்னும் தடை இருக்கின்றதோ தெரியவில்லை. யாருக்கு தடை இருக்கின்றதோ தெரியவில்லை. மொன்றியல் தமிழ் வானொலியில் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்த்தும் வேளையிலே வலைத்தளம் அலைவரிசை சீராக இல்லை என்றால் அத்தனையும் தவறாகத்தான் ஏற்படும், இடையூறாகத்தான் இருக்கும். பார்ப்போம். கொண்டு வாருங்கள். 100 பாடலுக்கு குறைவாக வந்தால் அது போட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் தொகையான பாடல்கள் தர வேண்டும். இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார். கிருஷ்ணா வாருங்கள்.
1: அன்பே அமுதே அருங்கனியே.
0: என்னல்ல அன்பே அமுதே அருங்கனியில் இருக்கின்றீர்கள். அன்பே அமுதே அருங்கனியே. அடுத்த வரி ஆனந்த வாழ்வே. நாம் இனியே. அருமையான பாடல். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வருவதற்காக சந்தன்ராஜ் அவர்கள் முயற்சி செய்கின்றார். அவருடைய இணைப்பு எனக்கு தாமதமாக கிடைக்கிறது போல் தெரிகிறது. இப்படித்தான் முதலில் சியாமலாவுக்கு இருந்தது. பிறகு வலைத்தளம் தொலைபேசி ஆகிவிட்டதப்பா என்று முறைப்பாடு செய்தார் அப்பாவிடம் வந்து. நான் என்ன செய்ய மகளே, இப்போ நான் உங்கள் தொலைபேசியை சீர்திருத்த முடியாது. நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய அழைப்பு வந்தது, அதுவும் நின்று விட்டது. அதனால் இன்று எங்களுக்கு இடையூறு நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து செல்வது அழகற்றது, அது முறையற்றது, செயல் சரியா. வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: அமுதமலை பொழியும் ஒரு நிலவிலையா?
0: ஆஹா ஆஹா,
2: நன்றி வணக்கமே.
0: அமுதமலை பொழியும் ஒரு இனிய இரவில். அமுதமலை, அமுதமலை பொழிந்தால் எப்படி ஐயா இருக்கும்? ஆஹா, அடுத்த பாடலும் சந்தன்ராஜ் உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது, கொண்டு வாருங்கள்.
2: மழை பொழிந்து கொண்டே இருக்கும் ஐயா,
0: மழை பொழிந்து கொண்டே இருக்கும், உடல் நனைந்து கொண்டே இருக்கும். கிருஷ்ணா உங்களை காணவில்லையே, கிருஷ்ணா உன்னை காணவில்லையே நேற்று, எங்கேயே காணவில்லை. வாருங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் ஓரளவு ஓட்டிக்கொண்டு போகின்றேன். ஆனால் முற்றாக எங்களுக்கு கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
1: அமுதே பொழியும் நிலவே.
0: ஐயா எத்தனை பாடலை தொடுத்து பாக்குற, அத்தனை பாடலும் உங்களுக்கு வந்து முட்டி கொண்டு நிக்கின்றது, எந்த பாடலை தருவதுன்னு தெரியாமல். இப்பொழுது இந்த பாடல் அமுதை பொழியும் நிலவே. அடே அப்பா, அற்புதமான பாடல் ஐயா. அமுதை பொழியும் நிலவே, நீ அருகில் வராமல் இருக்குது என்று தெரியவில்லை. அதுதான் உங்களை எத்தனை பாடல்கள். இந்த அமுதை பொழியும் நிலவே அருகிலே வராமல் இருந்து ஓரளவு எட்டி பிடித்து கொண்டு வந்து விட்டீர்கள், விட்டுடாதீர்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் வரப்போகின்றீர்கள் என்று தெரியவில்லை. உங்கள் பாடல்களை நாங்கள் தெரிவு செய்து வெற்றியாளரை கண்டுபிடிக்க இன்று கடினமாகத்தான் இருக்கின்றது. பார்ப்போம் போட்டி எப்படி செல்கின்றது என்று. அடுத்த பாடலை தருவதற்காக ஷியாமலா முயற்சிக்கின்றார். அங்கே அவருடைய முயற்சி பலனளிக்க வேண்டும். எப்படியும் வந்து விடுவார் என்று எண்ணுகிறேன். எங்களுடைய சரவணனை காணவில்லை, ரேவதியை காணவில்லை. விஜயராகவனரும் அழகாக ஒரு பழமொன்றை அனுப்பியிருக்கின்றார். அதிகமான ஆட்டம் குறுகிய காலமே என்று உணர்த்தும் சுற்றும் பம்பரம் என்ற ஒரு படத்தை போட்டு எழுத்தை எழுதி விட்டிருக்கின்றார். இப்படி அது யாருக்கு அந்த சேர்முதலியாக இன்று இல்லை, அது அதை நேற்று போட்டிருக்கிறார் போல் தெரிகின்றது. இன்று அவர் போடவில்லை, அது ஒரு ஒருவர். இருப்பினும் அவருடைய பதிலும் நேற்று கிடைத்திருக்கு, நீங்கள் படித்திருப்பீர்கள். பிளத்தில் எழுதியிருக்கிறார், நல்லதோர் பதம்தான். அதிகமாக ஆடும் ஆட்டம் நினைச்சு விரைவில் நின்று விடுவது பம்பரத்தை தான் போட்டிருக்காரு. வேறு பம்பரத்தை விட இயந்திரங்கள் எல்லாம் முடுக்கிவிட்டால் எவ்வளவு நேரம் நின்று ஆடும். இப்பொழுதெல்லாம் இயந்திரத்திலே ஆடுகிற பம்பரம் வந்துவிட்டது, விடிய விடிய ஆடிக்கொண்டிருக்கும். இருப்பினும் பழையது பழையது தான், அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அது வாழ்க்கையின் அர்த்தத்தோடு வந்தது. கடுமையாக தொல்லி குதித்து நாங்கள் ஆட்டம் போட்டு அசம்பாவிதம் செய்தால் அது இறுதியிலே நின்றுவிடும் என்றுதான் நான் இணைக்கின்றேன். எங்களுடைய போட்டியை நிறுத்துவதாக எண்ணுகின்றேன். அடித்து விட்டார் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: மழைக்கால மேகம் ஒன்றியா, மடி ஊஞ்சல் ஆடி
0: அட்ரா சாக்கின்றார். மழைக்கால மேகம் ஒன்று, மழைக்கால மேகம் ஒன்று என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலும் சந்தன்ராஜ் உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது, கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. ஊஞ்சல் மனம் உலா வரும் நாள் இல்லையா?
0: ஓ, அந்த பாடல் இன்றைக்கு கிடைத்து விட்டதா? ஊஞ்சல் மனம் உலா வரும் உங்களுக்கு விருப்பமான பாடல், ஊஞ்சல் மனம் உலா வரும் என்ற பாடல் உங்களுக்கு கிடைத்த பாடல். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? இன்னும் ஒரு பாடல், ரெண்டு நாள் பாடலை ஒரு ஓர் இரு நிமிடம் பார்ப்போம். நான் 12 மணியோடு நிறுத்தலாம், வேறு நிகழ்ச்சியை கொண்டு வரலாம். பாடல்களை தந்து மகளலாம், கேட்டு மகளலாம், வியாக்கியானங்கள் செல்லலாம், விவரங்கள் சார எண்ணினேன். இது பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு பதமான இதமான முறையான நிகழ்ச்சியாக செய்ய முடியவில்லை என்று உறவுகளே. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தருகின்றீர்கள், தாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: சங்கீத மேகம்,
0: சங்கீத மேகம் தேர்ந்தும் பானம், சங்கீத மேகம் தேர்ந்தும் பானம். ஒவ்வொரு பாடலுக்கு இப்படி நேரம் எடுத்துக் கொண்டிருக்கின்றபடியால் அடுத்த பாடலும் அவருக்கு தான் கிடைக்கிறது. வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: சங்கீதமே ஒரு பெண்ணானது ஐயா. நன்றி.
0: சங்கீதமே ஒரு பெண்ணோடுதான், சங்கீதமே ஒரு பெண்ணோடு தான் என்று வந்துவிட்டு சென்று விட்டார். நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கு. அதனால் நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். அதில் தவறில்லை என்று எண்ணிக்கொண்டு முழுமையான ஒரு நிகழ்வாக சுவாரஸ்யமாக கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு உறவுகள் தேவை, நேயர்கள் பற்றாக்குறை. மூவர் வந்து ஒருவர் நின்று விட்டார், இருவர் வந்தார்கள், அதிலே இரண்டாவதாக அவரும் நின்று விடுவார் போல் தெரிகின்றது என்று அவருடைய இணைப்பில் ஏதோ பிழை இருக்கின்றது போல் தெரிகிறது. மீண்டும் சந்தன்ராஜ் உங்கள்
2: இணைப்பு.
0: என்ன பாடல்?
2: நிலவோடு மலரோடும் பாடினியா?
0: ஓ, நிலவோடும் மரலோடும் அவரும் பணியோடும் மிகவும் சிரமமாகத்தான் வந்தணிந்து கொண்டிருக்கார். நிலவோடும் பணியோடும் என்ற பாடல், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணன் தரப்போன்ற கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும் ஐயா.
0: சங்கீதம் பாட இப்ப கேள்வி ஞானம் போதும் ஐயா, அப்படின்னா நாங்க எல்லோரும் பாடுவோம் பாருங்கள். சங்கீதம் பாட கேள்வி ஞானம் போதும். நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் இது இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தயவு செய்து குறைய வந்தவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து தொடர்போ நிகழ்ச்சியை பாடல்களை கேட்டுமோ நீங்கள் வந்து பாடல்களை தாருங்கள். நான் இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன்.

மொத்தம் 3 உறவினர்கள் பங்கு பற்றி 33 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். இந்த 33 பாடல்களும் யார் யார் அதிகமான பாடலை தந்தது இப்பொழுது நான் கணக்கிட்டு சொல்லுவேன். அது வரைக்கும் பாடலை கேட்போம். நாங்கள் அடுத்த வாரத்துக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக கொண்டு செலுத்துவது கடினமாக இருக்கின்றபடியால் தொடர்ந்து நாங்கள் பாடல்களை கேட்டும் போது உங்களுக்கு விருப்பம் வந்து இணையக்கூடியவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வந்து கேளுங்கள்.

0: ஒலித்து ஓய்ந்தது. மூன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பாதல் பாட்டின் முதல் பாட்டாக மூன்றியல் தமிழ் வானொலி தந்த பாடல். இந்த பாடலுக்கு வரி எடுத்து பாடல்களை தொடர்ந்து கொண்டு போவோம் என்று உற்சாகத்தோடு ஓடி வந்தவர்களுக்கு இந்த வலைத்தளத்தின் இடையூறு காரணமாக அவர்கள் தொடர்ந்து விறுவிறுப்பாக தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி வருகின்ற அந்த அந்த அந்த வளமையான காலங்களில் இந்த அந்த அந்த அந்த வரிசை இல்லாமல் இருக்கின்றது. அதனால் இணைந்தவர்கள் மூவர் தான் வந்து இணைந்தார்கள். அதிலே ஒருவர் நான்கு பாடல்களுடன் அவரால் தொடர முடியவில்லை, வலைத்தளம் சதி செய்து விட்டது என்று எழுதியிருக்கின்றார். அடுத்தவர் தனிய ஒருவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று அவர் எண்ணாமல் தன்னுடைய கடமையை கொண்டு வந்து செய்யும் பொழுது அவருக்கும் இடையூறுகள் ஏற்பட்டு கடினமான ஒரு நிலையிலே தான் அவர் வந்து கொண்டிருக்கின்றார். இது சோர்ந்து போகக்கூடாது என்று கரம் கொடுப்போம் என்று ஓடி வந்திருந்தார் ஒருவர். அவருக்கும் தொடர்வதற்கு கடினமாக இருப்பது என்பதை நான் அவர் அந்த அழைப்புகளிலிருந்து உணர்ந்து கொண்டேன். அந்த வகையில் மூன்று உறவினர்களும் 33 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். அந்த 33 பாடல்களையும் ஷியாமலா 2 தடவைகள் வந்தார், வந்து 3 தடவை தான் அழைத்திருந்தார். 3 தடவை 4 பாடலை கொடுத்திருக்கின்றார். அந்த 4 பாடலை தந்துவிட்டு அவருக்கு அதற்கு பின்பு தொடர முடியாமல் இருந்த வேளையிலே கிருஷ்ணன் தொடர்ந்து கொண்டே இருந்தார். பின்பு சந்தன்ராஜ் அவர்கள் வந்திருந்தார். சந்தன்ராஜ் அவர்கள் வந்து 12 பாடல்களை தரக்கூடியதாக இருந்தது. இடையிலே இருந்து பின்னோக்கி வந்தாலும் அவர் வந்தது 16வது பாடலில் தான் அவர் வந்தார். நான் மூடுவோம் என்று எண்ணும் வேளையிலே வந்துவிட்டார். அவரால் 12 பாடல்களை கொடுக்க முடிந்தது. ஆனால் விடாமல் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தாமதித்து தாமதித்து வந்தாலும் 17 பாடல்களை கிருஷ்ணன் தந்திருக்கின்றார். மொத்தம் 33 பாடல் மூவர்கள் வந்த இடத்திலே இன்றைய இதுவரை வந்த 33 பாடல்களும் முதல் நிலையிலே கிருஷ்ணனும், இரண்டாவது நிலையிலே சந்தன்ராஜும், மூன்றாவது நிலையிலே ஷியாமலாவும் இருக்கின்றார். ஷியாமலா நான் நினைத்தேன் தொடர்ந்து நல்ல போட்டியாக இருக்கப் போகின்றது என்று. ஷியாமலாவுக்கு தெய்வாதீனமாக அந்த வலைத்தளம் அவருக்கு இடையூறு கொடுத்து விட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வலைத்தளம் துல்லியமாக இல்லை என்றால் நிகழ்ச்சி சோபிக்காது. அந்த வகையிலே நான் இடை நிறுத்தி கொண்டேன். அவர்களுக்கும் சிரமம் இல்லை, இவர் ஆரம்பித்து விட்டாரே இது எப்படி என்று ஓடி வந்து இணைந்து கரம் கொடுக்க பார்க்கின்றார்கள், முடியாமல் இருக்கின்றது. அந்த வகையில் மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நீங்கள் இது ஒரு நேயர் நிருப்பமாக எண்ணி நாங்கள் பாடலை கேட்டு மகிழ்வோம். பாடலுக்கு பதில்கள் கருத்துக்களை கூறலாம். நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிந்த கருத்தை கூறலாம். இவர் மூவர் தானே இருக்கின்றீர்கள், அதிலே ஒருவருக்கு முடியாத நிலையில் இருக்கின்றார். சில சமயத்திலே அவருடைய வலைத்தளம் சீராக வந்தால் அவர் வரலாம். இப்பொழுது நாங்கள் அடுத்த ஒரு பாடலை தெரிவு செய்து கேட்டு பார்ப்போம். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தொடர்ந்து பாடல்களை நான் ஒலிபரப்பை செய்ய முயற்சிக்கின்றேன். அன்பு உறவுகளே, இதில் காழ்ப்புணர்வு எதுவும் இல்லை, அல்லது வெறுப்புணர்வு எதுவும் இல்லை, அல்லது முற்றுப்புள்ளி வைப்பதாக இல்லை. உலகளாவில் இருந்து எங்களுக்கு ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்று தான் நீங்களும் நானும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு குதூகலமாக கொண்டு வருவோம். அது இன்றைக்கு சாத்தியமில்லாமல் இருக்கின்றது. இணைந்து எங்களுக்கு உறவுகளோடு உறவாக வலைத்தளத்தில் இணைந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரமணி ராஜேஷ் அவர்களுக்கும் நிலைமை புரியும், ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது கிருஷ்ணா உங்களை அழைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம் கிருஷ்ணா, வணக்கம், பாருங்கள் கிருஷ்ணன், வணக்கம்.
1: வணக்கம்,
0: கூறுங்கள்.
1: வணக்கம், வணக்கம். நான் மற்ற நேயர்கள் வருவார்கள்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். வேற ஒண்ணு
0: அதான் எனக்கு தெரியும், மற்ற நேயர்கள் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு இடையூறாக உங்களுக்கும் வலைத்தளம் அவ்வளவு சிறப்பாக இல்லை மற்ற நாட்கள் போல். சந்தன்ராஜ் அவர்களுடைய இணைப்பும் தாமதமாக வருகின்றது. ஷியாமலா நின்று விட்டார், அவரால் முடியவில்லை, தொடர முடியாமல் இருக்கின்றது. அதெல்லாம் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். உங்களுக்கு கூறினேன் தானே, முதலில் நிறுத்த பார்த்தேன், அதுக்குள்ளே சந்தன்ராஜும் வந்திருந்தார். அந்த நான் இப்போ கூறியது கேட்டது அவங்களுக்கு முடிவு கூறியிருந்தேன். எத்தனை பேர் வந்தது எத்தனை? அந்த வகையிலே கிருஷ்ணா கட்டி காரன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். சரியா, சரி. அந்த இந்த வகையில் ஏனால் இந்த நிகழ்ச்சி கிருஷ்ணா ஒரு இருவர் வந்தாலும் சுவாரஸ்யமாக நாங்கள் கொண்டு சென்று இருக்கின்றோம்.

0: அதனால் இப்படியே நிலையிலே நாங்கள் ஒரு ஒரு போட்டி மாதிரி இதை செய்வது அழகல்ல. அதனால் அப்படி இருந்தும் கூடுதலான பாடலை இந்த குறுகிய நிறுத்த கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஆனால் எல்லோரும் கொடுக்க ஆயத்தமாகத்தான் வந்தார்கள். வலைத்தளம் அதனால் தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கும் உலகளாவே இருக்கும் அன்புறவுகளின் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நல்லது, நீங்கள் நிறுத்தி வைத்தது. அவர்களுக்கு பாடல் யார் கொண்டு வர, உங்கள் எல்லோரையும் தெரியும், யார் நன்றாக கூடுவார், யார் அதிகமாக, அவர்கள் தங்களுக்களே கணக்கு போட்டு கொண்டு வந்துட்டு எனக்கு எழுதுவார்கள் என்று இவர் கூட சொல்வார், அவர் கூட வருமென்னெல்லாம் போட்டு என்னோட பேசிக்கொண்டிருப்பார்கள் இந்த எழுத்து மூலங்களில். அதனால் நாங்கள் அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு, எனக்கும் இன்று இயலாத நிலை இருந்தும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் விடக்கூடாது, செய்ய வேண்டும் என்று தான் ஓடி வந்தேன். வந்தோம், வந்த இடத்துல நாங்கள் செய்தோம், இவ்வளவாவது கொடுத்து விட்டோமே என்ன. அந்த வகையில் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கு என்ன பாடலை இன்று நாங்கள் ஒளிபரப்புவோம்?
1: படம் வந்து தேன் கிண்ணம்.
0: தேன் கிண்ணம் என்ற திரைப்படத்தில் அது என்ன பாடலாக இருக்கும்?
1: உத்தரவின்றி உள்ளே வா, உன்னிடம் ஆசை கொண்டேன் வா. இது ஒரு நகைச்சுவை பாடலையே.
0: ஓ, உத்தரவின்றி உள்ளே வாண்ட பாடல். உத்தரவின்றி உள்ளே வா, நல்ல இந்த பாடல். உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து என்ன காரணம்?
1: இன்னைக்கு பாட்டுக்கு பதில் பாட்டு தொடர முடியலங்கும் போது இதுல ஒரு பத்து பாட்டு கேட்கலாமே.
0: அப்படியா? இங்கே நாங்கள் யாருக்கும் உத்தரவு கொடுக்கவில்லை. உத்தரவு இல்லாமல் எல்லோரும் உள்ளே வரலாம் இந்த நிகழ்ச்சிக்கு. ஏனென்றால் இதில் எங்கிருந்து யாரும் கேட்டுக்கொள்ள தங்கள் மனதிலே தோன்றுகின்ற பாடலை தந்து மகளலாம். அந்த வகையிலே அது மட்டுமில்லாமல் வந்த இணைபவர்களுக்கு ஒரு பாட்டுமில்லாமல் நான் ஒளிபரப்பது உண்டு. அந்த இன்றைக்கு என்ன, இந்த வழியில் ஒரு நகைச்சுவையான பாடலை தருவோம் என்று எண்ணி எங்கள் எல்லோரையும் நகைச்சுவையாக வைத்திருப்பதற்காக அந்த பாடலை தருகின்றீர்கள். சரி, அந்த பாடலை கேட்டுவிட்டு நிற்க வேண்டாம். இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியை நான் முழுமையான நேரத்துக்கு நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். விருப்பமான பாடல்களை வந்து கேட்பவர்கள் சிலருக்கு காலதாமதமாகவும் வலைத்தளம் பணி இயங்கும். அடுத்தது ஒரு தடவை சிறிய நேரம் பேசுவதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம், நீண்ட நேரம் தொடர்ந்து கேட்பதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கின்றது அவர்களுக்கு. அது வந்து உத்தரவில்லாமல் அவர்களுக்கு வந்து உறுதி இல்லாமல் இருக்கின்றது. என்ன தொடர்ந்து இந்த வலைத்தளம் இருக்குமா, அது எங்களுக்கு கிடைக்குமா? பேசும்பொழுது உங்கள் வலைத்தளம் கூட, உங்களுடைய இணைப்பு கூட எனக்கு தொடர்ந்து இடையிடையே தான் வந்து போகின்றது. சரியாக வர எங்கள் இணைப்பில் ஏதாவது பிழை இருக்குமோன்னு நான் எண்ணி பார்த்து எல்லா வயர், அதாவது எல்லா இணைய இலைகளை எல்லாம் பார்க்கின்ற தொடர் பிழைகளை, அது எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது போல் எனக்கு தெரிகின்றது. அலைவரிசை அல்லவா அலைக்க வைக்கும் மக்களை, இல்லையா? சரி, இந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்போம். கேட்டுவிட்டு இன்னமும் நல்ல பாடலை நினைத்து கொண்டு வாருங்களா, இல்லை அனுஷியா வந்து கேட்கலாம் பாடல. அவள் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வருவதில்லை, முடியாதில்லை. ஆனால் பாடல் கேட்க வரலாம் தானே, முடிந்தால் அவ
1: கண்டிப்பாக வருவாங்க. இன்னொரு பாடல் தர்றதுன்னா ஒரு சீர்காழி கவிஞரதன் ஐயா, சித்தூர் ராணி பத்மினி என்ற ஒரு படம்.
0: சித்தூர் ராணி பத்மினி அத்மிதம், அற்புதமான படம் சித்தூர் ராணி பத்மினி. அது என்ன பாடல்?
1: பாடல் கொஞ்சம் நீண்டதா இருக்குன்னு தான் பாட்டேன்.
0: நீண்ட பாடல் தர முடியாது தானே. உங்களுக்கு முன்பு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறேன். நாங்கள் நீண்ட நேர பாடல்களை ஒரு நிகழ்ச்சியாக எடுத்து வரலாம், தாருங்கள் என்று. அதற்கு புறம்பாக எத்தனை பாடல் இருக்கின்றது என்று எழுதி அதுகளை தந்திருந்தால் நான் உங்களோட பெயரிலே அல்லது நீங்கள் நான் அதை தயாரித்து வைத்திருக்கின்றேன் தருவதற்கு. நானே எல்லா நிகழ்ச்சிகளையும் தயாரித்து கொண்டு வருவதா என்ற ஒரு எண்ணம். நீங்கள் நேயர்கள் எங்களுடைய உறவுகளுக்குள்ளே அந்த யுக்தி இருக்க வேண்டும். இந்த பாடலை இப்படி என்ன அதற்குரிய நன்மை தீமைகளை சொல்லி இப்போ நான் உங்களுக்கு தொகுத்து வழங்குவது போல் அந்த பாடலை என்ன திரைப்படம், அதனுடைய சில பின்னணி வரலாறுகளை தேடி எடுத்து தரலாம். அது மட்டுமல்லாமல் திரைக்கு வராத பாடல்கள், அதை மலர்ந்தும் மலராத பல பாடல்கள் இருக்கின்றன. அப்படியான பாடல்கள் நான் அன்றும் என்னுடைய நேர் நேரம் சர்வதேச நேர்வத்திலே ஒருவர் கேட்டிருந்தேன். இந்த ரெண்டு பாடலையும் நான் கேட்டிருந்தேன், அவர்கள் எழுதியிருந்தார்கள். இந்த பாடல் தயாரித்தும் திரைக்கு வராத பாடல் என்று, ஆனால் கேட்ட பாடலாக இருக்கின்றது எங்களுக்கு. அது திரைக்கு வரவில்லையாம். பின்புதான் நான் சென்று பார்த்தேன், அது திரைக்கு வரவில்லை தான் அந்த பாடல். அப்படியெல்லாம் இருக்கிறது. நீங்கள் எழுதுவீர்கள் இரண்டு பாடல்கள் ஒரு திரைப்படத்திலே ஒரே வரியிலே வரும், அல்ல ஒரே பாடல் இரண்டு திரைப்படங்களிலே வந்ததெல்லாம் தந்திருக்கு. அப்படியான மாற்றங்களை நீங்கள் ஒரு நிகழ்ச்சியாகவே தரலாம். அந்த வல்லமை உங்களுக்கு வேணும், அதிலே வருகின்ற அதை நீங்கள் தயாரித்து எனக்கு

0: அதை உங்களுடைய வடிவத்தை அதிலே என்ன வடிவத்திலே தரப்போகின்றீர்களோ அதை தந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது சித்தூர் ராணி பத்மினி, அது நீண்ட நேர பாடல். என்ன பாடல்? அந்த பாடலை நீங்கள் சொன்னீர்கள்,
1: பார்த்து கொண்டிருந்தாலே போதுன்னு. அருமையா இருக்கேன்
0: அந்த பாடல். நல்ல பாடல்கள், அருமையான பாடல் தான் கிருஷ்ணா. அது வந்து நியதியை மீறி நான் போக முடியாது அல்லவா? நான் பல தடவை உங்களுக்கு
1: கூறியிருக்கேன், எங்கள் விருப்பம் வேண்டாம் ஐயா, உங்கள் விருப்பமாக.
0: இல்லை, என்ன என்னுடைய விருப்பமாக நான் தர முடியாது ஐயா. என்ன இது, உங்களோட விருப்பம் பெற, என்னுடைய விருப்பம் பெற. உங்களோட விருப்பம் தான் எங்கள் விருப்பம். அது வந்து நீங்கள் அதை நீங்கள் தனியாக அது ஒரு நிகழ்வாக தந்தால் தருவேன். அது தருவதாக இருந்தால் வழக்கமாக 10-12 பாடல் கொடுக்குற நேரத்துக்கு இந்த நீண்ட நேர பாடல் 5-6 பாடல் தான் கொடுக்க முடியும். அடுத்தது எல்லா பாடலும் எல்லோருக்கும் நீண்ட பாடல் பிடிக்கும் என்று அது ஒரு நிகழ்வாக தான். நான் வந்து என்றோ கேட்டவை என்று பழைய பாடல்கள் அப்போ வந்த பாடல்கள்லாம் தந்திருந்தேன். ராக என்னென்ன ராகத்திலே வந்த பாடல்கின்றது ஒரு தனி நிகழ்வாக தந்திருந்தேன். தனி ஒருவருடைய பாடலாக நிகழ்ச்சிகள் தந்திருக்கின்றேன். அதே போன்று நீண்ட நேரம் சரி, உங்களோட நீங்கள் என்னென்று இந்த பாடலின் பதில் கூறினீர்கள்,
1: பார்த்து கொண்டிருந்தாலே போதும்.
0: பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்ற பாடல், அந்த பாடல் நீண்ட அது நீண்ட பாடல்களிலே வருகிறார். அது ஒரு நிகழ்வாக கொண்டு வருகிறேன். சரி, உங்களுடைய இறுதி கோரிக்கையாக நான் அந்த பாடலை நீண்ட நேரம் நிகழ்வாக ஒரு நிகழ்வே கொண்டு வந்து தருகின்றேன். இந்த பாடலே அங்கே பாடல்கள் எடுத்து வைத்திருக்கின்றேன். பார்த்து கொண்டே இருந்தால் என்ற பாடல் அதில் இருக்கின்றது. ஆனால் இன்று எனக்கு நியதியை மீறி தர முடியாது ஐயா, அதுதான் அங்கே உள்ளது. சரியா, ஒரு பாடல் நீங்கள் இந்த பாடலை கேட்டு முடிந்து வந்து இந்த பாடல் சில கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு பாடலை நீங்கள் தந்து செல்லலாம். இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த பாடலுக்கு முதல் ஒரு பாடல் என் கருத்தில் கிடைத்து அதை ஒரு கேட்டுவிட்டு அந்த உங்கள் பாடலை தருகின்றேன். உத்தரவன்றி உள்ளதாக தருகின்றேன். இந்த பாடலை கேட்போம் இப்பொழுது. நன்றி கிருஷ்ணா, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும், கவலைப்பட வேண்டாம் என்றல்ல. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடல் வந்து உரிமை குரல் திரைப்படத்தில் என்று எழுதியிருக்கின்றார்கள். எப்படி வருகின்றது என்று பாரு, ஒரு ஊடல் பாடலாகத்தான் வருகின்றது. அந்த பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்டு மகளும் இப்பொழுது சரவணன் வருகின்றார். இப்பொழுதுதான் வருகின்றார் சரவணன். அங்கே இணைத்து விடுவோம். அவர் இணைக்கலாம் என்று பார்த்தால் அவருடைய இணைப்பு அதுவும் கடினமாக. வணக்கம் வணக்கம் சரவணா. வணக்கம்
2: வணக்கம்.
0: எங்கே இருந்தீர்கள் இவ்வளவு நேரம்? நீங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வரவில்லை. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: வாழ்த்துக்கள். பாட்டு உங்களுடைய வலைத்தளம் அப்படி இருக்கின்றது இப்பொழுது?
2: இப்போ கொஞ்ச நேரம் சரியில்லாம.
0: ஓ, நான் கவனித்தேன் என்றால் வரவில்லை. யார் என்ன நடந்த என்று யோசித்தேன். நினைப்பு சரவணன் பாட்டுக்கு பதில் போல் ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ இல்லை, பல பாடல் தரக்கூடியவர் நினைத்தேன். எல்லாவற்றுக்கும் காரணம் இணைப்பு தான். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி? எங்களுக்கு 20 பகையில இருக்கின்றோம். நெஞ்சை நிமித்தி கொண்டு
2: கூறுவோமாக. மேகமூட்டமாகவே இருந்து 28 பகையில இருந்தோம். நீங்க முழுக்க பகல் முழுக்க
0: ஒரு 8 பகதனையா கூட நீங்கள், நாங்கள் 20. இந்த வாரம் பூராவும் நல்ல வாரம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கின்றது. இடையிடையே சில மழை ஏற்பட்டு சில தூரல் ஏற்பட்டாலும் 20-22 அப்படி காட்டிக்கொண்டு மிகவும் சிறப்பான ஒரு காலநிலை இந்த காலநிலை. 20-22 என்றால் மக்கள் எல்லோரும் கண்ணை உயர்த்தி பார்த்து ஒருவர்கள் பார்த்து மகிழ்வார்கள். எங்கே பார்த்தால் தெரிகிறது, வயோதிபர்கள் எல்லாரும் முதியவர்கள் எல்லாம் நாயையும் பிடித்து கொண்டு அதில் தள்ளுவாண்டியை தள்ளிக்கொண்டு எல்லாம் நடக்கின்றார்கள். நான் கூட வெளியே 2-3 தடவை வெளியே சென்று உள்ளே வந்தேன். சாதாரண உடையோடு உடனே உள்ளுக்கு ஓடி வந்துவிட்டேன். ஆனால் நன்றாக இருந்தது. சரி, இப்பொழுது நீங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டை கேட்டுக்கொண்டு வந்தீர்களா?
2: இல்லை, கேட்கவில்லை. எங்களுக்கு நிகழ்ச்சியே கேட்க முடியாது.
0: நிகழ்ச்சியே கேட்க முடியும், பாட்டுக்கு பாட எங்கே கேட்போம். இதற்கு வந்து காற்றலை தான் எங்களுக்கு தெரியும். காற்றலை எங்களை கலைத்து கொண்டு செல்லும். இப்பொழுது வலைத்தளத்தில் வரும் இந்த இணையதள அலை கூட எங்களை அலைக்கின்றது. சரி, அதனால தான் அதுக்கு பேர் அலை. சரியா, அலைக்கின்றபடியால் தான் அலை என்று கூறுகின்றார்கள். சரி, இந்த வேளையிலே உங்களோட கருத்துக்களை பரிமாற இருந்தால் பரிமாறுங்கள், அல்லது பாடலை கேளுங்கள். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: மேகம் கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து.
0: அடங்க
2: பாடல் இந்த காலநிலைக்கு ஏற்ற பாடலாக இருக்கும் அந்த பாடல்.
0: இது என்ன குஷி திரைப்படத்திலயா?
2: குஷி திரைப்படம் இல்லை, இது சோடிபராகம் நினைக்கிறான்.
0: மேகம் கருக்குது மழை வர ஜானகியும் ஜெயசாசம் பாடியது இல்லையா? அதுல முதல்வர் வாசனம் உண்டு பெரு நல்ல பாடல் இந்த படம். மேகம் கறுக்குது மலை வர பாக்குது. சரி, ராதா சிவகுமார் இருவரும் இணைந்து நடித்த ஒரு திரைப்படமாக இருக்கலாம். அந்த பாடலை நீங்கள் இன்று இந்த காலநிலையை கண்டவுடன் கேட்கின்றீர்கள் என்று கூறுகிறீர்கள். சரி, அப்படி மேகம் கருத்து மழை வந்தால் உங்களுக்கு குதூகலமாக இருக்குமா?
2: இல்லை, இப்ப இப்போது எங்களுக்கு எப்படி இருக்கட்டும். அந்த அந்த இப்ப அறுவடை அறுவடை என்ன, ஒரு வாரத்துல எங்களுக்கு ஒரு வாரத்துல ரெண்டு வாரங்கள்ல முடிஞ்சிடும், முடிந்த தருவாயில இருக்கு.
0: அதற்கிடையில இது வர பாக்குது
2: அந்த மழை. ஆனா ஒரு ரெண்டு நாள் மழை பெய்யுது, அது மழை கொஞ்சம் ஏதுவான மழையா இருந்து திரும்ப திரும்ப மேல மழை பெய்யுது. அந்த முந்திரி கொட்டெல்லாம் அப்படி கொஞ்சம் பெருசா அது அப்படின்னா அப்படி தண்ணியில போட்டு இப்படி ஊறி போனா இப்படி இருக்கும் அப்படி ஆயிட்டு.
0: அப்படி வந்து
2: அது எங்களுக்கு சிரமமா, அந்த காய வைக்கிறதுக்கு சிரமமா இருக்கு, அது காய வைக்க சிரமம். மழை வேணும், வெயில் வேணும்
0: எங்களுக்கு.
2: அது ரொம்ப எங்க பகுதியில் முழுக்க ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த மழையால.
0: அப்படியா?
2: இரண்டு வாரம் முடிஞ்சிட்டுதான் எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடும், அந்த சீசனே முடிஞ்சிடும்.
0: இதுதான் இந்த காலம், இதெல்லாம் மழை. அந்த இது மழை அது அப்படி பெருமழையாக வராமல் தூறலாக இருந்தாலும் அவ்வளவு உகந்தது இல்லையென்னு நினைத்து விடும் இல்ல. வெளியே தானே காய வைப்பார்கள் இல்லையா?
2: அப்படியே ஊறி ஊறி போயிடும். எப்படின்னா நம்ம அரிசி வேற வேற ஏதோ ஒரு ஊற வைக்கும் போது இப்படி ஆயிடுமா?
0: அது போல அது.
2: அது திரும்ப சில இலங்கையில வந்து அப்படி ஊறி முளைச்சு அந்த கொட்டை வந்து முளைச்சி வந்துடும்.
0: முளைக்கிறதுல பதம் மாறிப்போம். அந்த விதையை உண்ணும் இருக்கிற சுவை கூட இருக்காது, அதில் உள்ள சத்துக்கள் இழந்துவிடும். ஓ, உங்களுக்கு இயந்திரங்கள் கொண்டு உள்ளே கொண்டு சென்று உலர வைக்க முடியாது, வெளியே சூரியனில்தான் வைக்க வேண்டும். என்ன
2: சூரியன், ஆமாம் சூரியனில் மட்டும்தான். அது மூன்று நாளைக்கு, மூன்று நாளைக்கு உலர வைத்தால் போதும்.
0: ஓ, மூன்று நாட்களுக்கு இருந்தால் போதும். அப்போ இப்போ அதை பறிக்காமல் மரத்திலேயே வைத்திருந்து மழை முடிந்த பின்பு பறிக்க முடியாதா?
2: இல்ல, அது பழுத்த பழம் பழுத்த உடனே அது கீழே விழுந்துடும்,
0: விழுந்து போயிடும். ஆமா, பழம் விழுந்து விடும்,
2: கீழே விழுந்துடும். அது பூமியில விழும்போது ஈரம் அது ஊர் அப்படின்னா நனைஞ்சு நனைஞ்சிட்டு தான் முளைக்க ஆரம்பிச்சிடும். அது
0: அதை கலைக்கவும் முடியாது இப்பொழுது நீங்கள் உங்களால். ஏன்னா விஞ்ஞான வசதிகள் உண்டு மழை பெறாமல் அந்த கருக்கட்ட மிருகத்தை கலைத்து விடுவதற்கு. மேல நாடுகளில் இருக்கின்றது வசதிகள், ஆனால் இந்தியாவிலும் இருக்கின்றது. சிறு தொகைக்காக அவர்கள் செய்ய மாட்டார்கள் தான். ஐயே,
2: அது இப்போதைக்கு ஒரு இரண்டு வாரத்துக்கு மழை இல்லாமல் இருந்தது தான் போதும். அது ரொம்ப அதிகமான இப்படியான விவசாயிகளுக்கும் பயனடைவாங்க.
0: இதுதான் மானாவரி விவசாயத்தில் உள்ள நன்மைகள் பல, அதில் தீமைகளும் உண்டு. அது சரியான நேரத்தில் மழை வராமல் ஒரு மாதிரி பயிர் கஷ்டப்பட்டு நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி அதை வளர்த்து கொண்டு வந்து விட்டு அதனுடைய பிரயோஜனம் உற்பத்திகளை பறித்து அனுபவிக்கும் வேளையிலே மழை வந்து விட்டால் அது தொல்லையாகத்தான் மாறிவிடும்.
2: நேற்று பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் அப்படி முழுக்க முழுக்க அந்த மழையில்
0: நனைஞ்சிக்கிட்டே
2: அப்படியே நனைஞ்சி நனைஞ்சிக்கிட்டே அந்த எங்கள் துணிகள்லாம் சீரும் சகதியும் ஆகி அந்த வேலை செஞ்சு வந்து வந்தால் இன்னைக்கு ஆனால் மழை கிடையாது, ஆனால் ஈரம் ஈரமாக இருந்தது.
0: அதுக்கு என்ன செய்யலாம்?
2: இன்னைக்கு பரவாயில்ல, நாளைக்கும் மழை இருக்காதுன்னு நினைக்கிறான்.
0: இது இதுக்கு என்ன செய்யலாம் என்றாலும் ஒரே ஒன்று ஒன்று தான் செய்யலாம். மன வருத்தத்தோடு பொறுமை காக்கலாம், செய்யலாம். மன வருத்தத்தோடு,
2: மன வருத்தம்
0: இல்ல, வேதனையா இருக்கு தானே. எவ்வளவு பணம், எவ்வளவு பணம், உடல் உழைப்பு,
2: அது வந்து இயற்கை.
0: அதுதான் ஐயா,
2: இயற்கை
0: இயற்கை எங்களுக்கு சுதந்திர கூடிய வகையில் இருக்கணும். எவ்வளவு பணம், எவ்வளவு உடல் உழைப்பு, எவ்வளவு நேரத்தை செலவழித்து
2: எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமான சூழல் இருந்தால் சிலருக்கு வந்து இது நன்மையான சூழலாக தான் அமையுது. எப்படின்னு கேட்டால் இப்போ அக்னியை அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் விருக்கம் பண்ணாங்க, அது அந்த வெயிலின் தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சி போய் தானே இருக்கு. சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அது.
0: இருப்பினும் பெருநட்டம் ஏற்படாமல் ஓரளவு இந்த வந்த மழை இப்பொழுது தானே கறுக்குது மேகம், அது கறுக்காமல் கலைந்து விட்டால் சிறப்பாக இருக்கும்.
2: இன்னைக்கு மதியம் அவங்க நினைவு தான் வந்து, நேத்து முன்தினம் பேசினபோது கருமேகம் மேகம் வந்து கருமேகமா இருந்தது அப்படின்னு கேட்டீங்க. மேகமோட்டமா இருக்குன்னு சொல்லும் போது கருமேகமா இருந்தது அப்படின்னு கேட்டீங்க. இந்த கருமேகம் இன்னைக்கு தான் அதிகப்படியான கருமேகமா இருந்தது. அப்படி இருந்தாலும் மழைக்கு வாய்ப்பு இல்லை எங்க ஊர்ல.
0: ஒரு
2: 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி அப்பா அந்த பறம் தான் மழை பெஞ்சிட்டு இருந்து. எங்க ஊர்ல மழை இல்லாம இருந்தது. இன்னைக்கு மட்டும்
0: ஒரு மாதிரி லஞ்சம் கொடுத்து அந்த மலையை நிப்பாட்ட முடியாத ஐயா. அப்படி செய்ய முடியாது. சரி பார்ப்போம். ஆனால்
2: நாம் யாருக்கு வேண்டாமல் கைவிட்டு லஞ்சம் கொடுக்கலாம். ஆனால் இயற்கைக்கு மட்டும் கொடுக்க முடியாது.
0: முடியவே முடியாது. அதுதான் இயற்கை இல்லையா?
2: முடியவே
0: முடியாது.
2: ஆமா,
0: இயற்கையை மீறி அதை செய்துதானே எல்லோரும் மிகவும் கடினப்படுகிறார்கள். அது ஒரு புறம் இருக்க. சரி பார்ப்போம். இந்த மிருகம் கருத்த மிருகம் மழை தருகின்றதா தரவில்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால் தான் சொன்னோம் மன வருத்தத்தோடு பொறுமையை காத்து கொள்ளுங்கள். அது அந்த மேகம் கலைந்து விட்டால் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஒரு
2: ஆமாமா, நீங்க அப்படி அந்த கருமேகம் வரும்போது உங்க நினைவு தான் வந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அப்புறம் கருமேகம் கலைஞ்சி போயிட்டு. நாளைக்கும் போகணும்.
0: 2-3 நாட்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும். பெரிய ஒரு அதை பார்க்கும் பொழுதெல்லாம் திக்கி திக்கணும் இல்லையா? அடி மழை வரப்போகுது என்ன செய்யறது? அடுத்த மழை வந்தால் மரத்திலே இருக்கிற பழங்களும் மழை வந்தால் உதிர்ந்து விடும் இல்லையா?
2: ஆமா, அது வேலை செய்யற வராங்க அவங்களும் என்ன சொல்றாங்க, மழை வருது மழை வருதுன்னு அவங்க மேகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
0: ஆனால் அதை நீங்கள் பறித்ததை கொண்டு சென்று வீட்டின் உள்ளே குமித்து வைக்க முடியாதா? பின்பு வெயில் வரும் பொழுது வெளியே எடுத்து போட முடியாதா?
2: வீட்டுல கீழே பரப்பி விட்டு ஃபேன் போட்டுறோம்.
0: ஃபேன் போட்டு ஒரு அளவு
2: போட்டு கொஞ்சம் உலர்ந்துட்டுதானே அப்புறம் ஒண்ணு.
0: ஆமாம், அப்புறம் நல்ல வெயில் வரும்போது
2: நாளைக்கு காய வச்சு அப்புறம் ஒரு மாதத்துக்கு கூட காய வச்சு.
0: நீங்கள் இப்பொழுது வந்து அப்படியே விதை வந்து கோசுடன் தானே காய வைப்பீர்கள்?
2: இல்ல, அந்த பழத்திலிருந்து கொட்டையை மட்டும் தனியே பிரிச்சு எடுத்துரும்.
0: பிரிச்சு எடுத்து அந்த விதைகளை காய வைக்கின்றீர்கள் அப்படித்தானே?
2: ஆமா, விதைகளை காய வைக்கணும்.
0: ஆமா, அது வந்து நாளைக்கு அந்த அதன் பின்புதான் அதை பிரித்து உள்ளே உள்ள அந்த
2: அது காய்ந்த பிறகுதான். 3 நாளைக்கு காய்ந்த
0: காய்ந்த பின்புதான் அதை செய்ய
2: அது ப்ராசஸிங் போகும். அது
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. அது வரைக்கும் அதை வீட்டின் உள்ளே வைத்து பாதுகாக்க முடியாதா சரவணன்?
2: வீட்டுக்குள்ள வைக்கலாம். வீட்டுக்குள்ள வந்தா ஒண்ணு பண்ண ஒண்ணு செய்ய ஒன்னாகாது. ஏன்னா ஃபேன் போட்டு விட்டுரும் நாங்க.
0: ஆமா ஆமா, காய கொஞ்சம்
2: வந்து உழந்துட்டுனா கொஞ்சம்.
0: ஆனா சிறு தொகை என்றால் காரியம் இல்லை, பெருந்தொகை என்றால் போடுவதற்கு இடமும் வேண்டும் ஏன்னு.
2: ஆமா, எங்களுக்கு பேனாக்கு அந்த விலை கொஞ்சம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம்
0: மனச்சாட்சி உள்ள மலை என்றால் நல்லா இருக்கும்.
2: அதோட இன்னொரு வருத்தமான செய்தின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த மா பலா முந்திரி மூன்றுமே வந்து அதிகமான இந்த ஆண்டு மகசூல், எல்லாருக்கும் அதிகமான மகசூல். அந்த பழம் வந்து வாங்கறதுக்கு வியாபாரிகளை வரல. அவ்வளவு தேக்கம் ஆயிட்டு எங்க பகுதியில்.
0: என்ன விலை வாசி கூடி விட்டதா அல்லது மக்கள் பாவனையை குறைத்து விட்டார்களா என்ன காரணம்?
2: அதிகம் மகசூல் அதிகமாயிட்டது. யாரும் வியாபாரிகள் வந்து வாங்கலாம். ஒரு 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு கொடுத்த பலாக்காய் 50 ரூபாய்க்கு கூட வாங்கறதுக்கு ஆள் இல்லாம
0: இருக்காங்க.
2: பலாவுக்கு புகழ்பெற்ற பண்ருட்டிலயே வந்து வாங்கறதுக்கு ஆள் இல்லாம அந்த குடோன் எல்லாம் தேங்கி போய் பலாப்பழம் அப்படி.
0: பண்ருட்டி என்ற இடத்திலே பலாப்பழம் அதிகமோ?
2: அது பலாவுக்கு புகழ் பெற்ற ஊர் தானே பண்ருட்டி.
0: பண்ருட்டியா? பன்னுருட்டி. பன்னுருட்டியா? பன்னுருட்டி. சிறப்பு.
2: ஒரு பாடல்ல கூட வரும்ல, பன்ருட்டி பலாப்பழம்.
0: பன்ருட்டி
2: பலாப்பழம்
0: ஒவ்வொரு பெருமை உண்டு. ஏதோ இறைவன் அருளால் இது மனச்சாட்சி உள்ள மலை கலைந்தோடும் கருமுகமாக இருந்தால் சிறப்பு, இல்லை என்றால் கொஞ்சம் மன வருத்தத்தோடு பொறுமையை கடைபிடிங்கள். இரவு நேரத்தில் வந்தால் என்ன செய்வது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நீங்கள் அந்த உலர வைப்பது தோட்டத்திலே, உங்களுடைய தோட்டத்துக்குள்ளேயே உலர வைத்து விடுவீர்கள்? அங்க இடங்கள் இருக்குன்னு பரவி காய விடுவது?
2: வீட்டுக்கு கொண்டு வந்தான்
0: செய்வீர்களா? வண்டி மூலம்
2: வீட்டுக்கு கொண்டு வந்து, மழை இல்லைன்னா மாடி மேல காய வச்சிருவோம்.
0: பழத்திலிருந்து விதையை உடைத்து எடுக்கும் பொழுது அதிலே ஒரு பால் ஒன்று வடியும் அல்லவா, அந்த நீர் அது பட்டால் அதெல்லாம் தோலிலே அவியல் ஏற்படும், என்ன வெந்து போகும்.
2: ஆமா ஆமா, அது ஒரு ஆசிட் மாதிரி தான் அந்த.
0: ஆமா ஆமா, அது அந்த எரிவுத்தன்மை அந்த மேனியை கருக்கி சுட்டுவிடும்.
2: பட்டாலே அப்படியே.
0: அப்ப நீங்கள் அது கையுறை போட்டுக்கொண்டுதான் அதை பறிப்பீர்கள்?
2: இல்ல, நாங்க பறிக்கும் போதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது உடைக்கும் போதுதான். அது உடைக்கும்.
0: ஆமா, அந்த பழத்திலிருந்து, பழத்திலிருந்து அந்த விதை, முந்தி முந்திரி முந்தி ஓடிக்கொண்டு வந்து முத்துகின்ற அந்த விதை, அவரை நீங்கள் உடைக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு சாறு வடியும், ஒரு சாறு. அந்த சாறு மேனியிலே பட்டால் வெந்து விடும் அந்த மேனி.
2: அந்த பழச்சாறு ஒன்று, பழச்சாறு இந்த துணியெல்லாம் பட்டது அப்படி கரையாயிடும்.
0: ஆமா, முந்திரி பழச்சாறு கரைப்பட்டு விடும். சரி, வாழைக்கரை தான் அதிகமான கரை என்று கூறுவார்கள் முன்பு. முந்திரி பழத்திலும்
2: வாழைக்கரை மாதிரியே தான் அந்த முந்திரி கரையும் இருக்கும். எங்க சட்டையெல்லாம் அப்படி பார்த்தா புள்ளி புள்ளி புள்ளி.
0: ஓ, அப்படியா?
2: அது புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கும்.
0: அதற்கண்டு நீங்கள் வேற சீருடை வச்சிருப்பீர்கள், யூனிஃபார்ம்.
2: அதுக்கு ஆமா, அதுக்கு அங்க தோப்பு மட்டும் பயன்படுத்துறது
0: சிறப்பு. அவ்வளவு கயறேன். அந்த பழத்தை சாப்பிடும் போது உள்ளுக்கு ஒரு சாரம் ஒன்று வரும், அப்படி கட்டிக்கும் போது உள்ளுக்கு அந்த இது வரும், அது தொண்டைக்குள்ளே அரித்து கொண்டு போகும் இல்லையா?
2: அது காய் காய் சாப்பிடும் போது அப்படி இருக்கும், பழம் சாப்பிடும் போது கொஞ்சம்
0: கரிப்பு இருக்கும்,
2: கொஞ்சம்
0: இனிப்பும் ஒரு விதமான புளிப்பும் கலந்திருக்கும் சில பழத்தில். உள்ளே அந்த சாரத்தை, அதனுடைய சாரை விழுங்கும் முழுங்கும் பொழுது தொண்டைக்குள்ளே கரித்து கொண்டிருக்கும். அப்படி செய்ய வேண்டும். நான் அனுபவித்திருக்கின்றேன் அது, எங்கள் அக்காவினுடைய தோட்டத்தில் இருந்தது. அவர்கள் வந்து பேசுவார்கள், இதெல்லாம் பறிக்கக்கூடாது என்று சொல்லி, அதுக்கு பாம்பு இருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் அது வந்து தொங்கும் போது ஒரு அழகு, தனி அழகு. விதம் விதமான கா நிறத்திலே, அது வண்ணத்திலே வெயில் படும் பொழுது அதனுடைய ஒளிக்கு ஒரு நிறம், நிழலுக்கு ஒரு நிறமாக தந்து தொங்கி கொண்டு அப்படி லேசாக காற்றில் ஆடுவது. அந்த பூக்கள் வித்தியாசமான பூக்கள் இல்லையா? மலர்ந்த பெரிய இதழ் உள்ள பூக்களாக இருக்காது. நான் பார்த்துருக்கிறேன் சிறப்பு. எதற்கும் உங்களோடு நானும் இணைந்து இறைவனை வேண்டுகிறேன். இந்த மலை கலைந்து போகட்டும், மேகமே மேகமே மேகமே கலைந்து போ இப்பொழுது வாராதே என்று பாடுவோம். நன்றி சரவணா, நலமாக நலம்புற வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. இப்பொழுது நாங்கள் உரிமைக்குரல் திரைப்படத்தை எடுத்து வைத்திருந்தேன், கேட்போம் என்று அந்த பாடலை கேட்போமா? அந்த பாடலை இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது, கேட்டு மகிழ்வோம்.

மனம் தொடாமல் போவேனோ. கள்ளம் நிலாத பிள்ளை நிலாவை கண்ணம் தொடாமல் போவேனோ. கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து வாழ்

மன்னிக்க வேண்டும், நீங்கள் கேட்க முடியாத நிலையில் இருக்கும் வேளையில் கூட என்னுடைய வலைத்தளத்தில் நான் செய்த விளையாலே அந்த ஒரு உடல்கூறு அறு அசௌகரியம் ஏற்பட்ட வேளையில் ஆளியை பதைத்து விட்டேன். ஒளிபெறும் ஆளி அதை உயர்த்தாமலே இதுவரை நீண்ட பேச்சை பேசிவிட்டேன். உங்களுக்கு கேட்கவில்லை என்னடா, முற்றாக வலைத்தளத்திலிருந்து ஒரு வரியும் வரவில்லை என்று நீங்கள் எண்ணக்கூடியதாக இருந்தது. சந்தன்ராஜ் ஐயா அவர்கள் தந்த பாடல் கொம்பேறி மூக்கன் திரைப்படத்திலிருந்து அவருக்காக ஒளிபரப்பப்பட்ட பாடல், நீங்கள் கேட்டு மணந்திருப்பீர்கள், ஊஞ்சல் மனம் உலாவரும் என்ற பாடல். அந்த பாடலை பி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களோடு இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவும் பிரபல பின்னணி பாடகர்களின் குரலிலே கேட்டு மகிழ்ந்தோம். வாலி ஐயாவின் வரியிலே, எங்களுடைய இசைஞானியின் இசையிலே. திரு தியாகராஜன் ஐயா அவர்களோடு சரிதா அம்மாவும் இணைந்து நடித்த அந்த திரைப்படம் நல்லதோர் திரைப்படமாக நாங்கள் பார்த்து மகிழ்ந்த வேளையிலே அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஒலி, உங்களுக்கு முதலில் இதைத்தான் நான் கூறினேன், ஆளியை பதைத்து விட்டு அது உங்களுக்கு கேட்கவில்லை அல்லவா, இப்பொழுது அதை கேட்டிருப்பீர்கள். அதைத் தொடர்ந்து நான் பேசியது வளமையாக எங்களுடைய காரியக்கிழமைகளிலே வரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, இவர்கள் விரும்பி தராது விட்டாலும் விரும்பாமல் தராது விட்டாலும் ஒரு பாடலை கொடுத்து விட்டால் அதில் வரும் வரிகளுக்கு விரைவாக ஒரு பாடலை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த முதல் பதத்திலே அவர்களுக்கு அங்கே எண்ண கரு தட்டிவிடும் ஒரு பாடலை, அந்த பாடலை உடனே தந்து விடுவார். அது எப்படி ஏது என்று அவர்களுக்கு தெரியாது. இது அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் அல்ல. ஆனாலும் அவர் தந்த பாடல்களை நான் ஒரு பாடல் நீண்ட நாள் காற்றலைக்கு வராத பாடலாகவும் ஒரு நல்ல பாடலாக எனக்கும் பட்டபடியால் அந்த பாடலை தெரிவு செய்து சந்தன்ராஜ் உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்து நீங்கள் அதை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் சோர்ந்து போகின்றதே நிகழ்ச்சி தூக்கிவிட வேண்டும் என்று பல இடையூறு நேரத்திலும் நீங்கள் ஓடி வந்து இணைந்ததை நான் அறிவேன், உணர்ந்து கொண்டேன். இருப்பினும் அதற்கு உங்களை நான் மகிழ்ச்சியோடு அதற்கு பாராட்டுக்களை தந்து அதில் ஒரு உறவு சுட்டி காட்டியிருந்தார் எனக்கு. அது உங்களுக்கு தெரியாதவர்கள், எங்கள் காற்றலையில் இந்த காற்றலையில் திறமும் கேட்டு மகளும் தூர இடத்து உறவுகள், அதில் ஒருவர் சுட்டி காட்டியிருந்த அந்த சந்தன்ராஜ் என்பவர்கள் பல தொல்லையில் இருப்பது எங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு எப்படி தெரிந்தது எனக்கு தெரியாது. அவர் அப்படி இருந்து தூக்கி விடுவதற்காக ஓடி வந்து கை கொடுக்க வந்தார். அவருடைய வலைத்தளமும் இல்லாமல் இருக்கின்றது என்று நகைச்சுவையோடு தந்திருந்தார். உண்மையும் அதுதான். ஆனால் எந்த நிலை வந்தாலும் நாங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளை சோர்வடையக்கூடாது என்று ஓடி வந்து தோள் கொடுப்பீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு உங்களுக்காக அந்த பாடலை ஒளிபரப்பினேன். அன்பு சந்தன்ராஜ், தொடரும் பாடல்களை நாங்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே இன்று வந்து பங்கு பெற்ற மூன்று உறவினர்களும் 33 பாடல்களை தான் தந்தார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் அண்ணளவாக 200 பாடலை முன் பின்னாக கண்டுகொள்வோம். சில வேளை 200 பாடலுக்கு 2-3 பாடல் குறையும், அல்லது 4-5 பாடல் கூடும். 210-212 பாடல்கள் கூட தந்திருக்கின்றீர்கள். 7-8 உறவுகளும் வந்திருக்கின்றீர்கள். ஆனால் இன்று வந்த மூன்று உறவுகளும் சிறப்பாக கொண்டு சென்றீர்கள், விறுவிறுப்பாக கொண்டு சென்றீர்கள். ஆனால் உங்களுடைய இணையதளம், உங்களுடைய வலைத்தளம், ஒலித்தளம், ஒரு தொலைபேசி, மகள் ஷியாமலா கூறியது போல தொலைபேசி ஆகிவிட்டது என்று எழுதியது கவலையாக இருந்தது. இருப்பினும் உங்கள் பாடல்களை நான் இங்கே, எனக்கு அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் ஒரு மஞ்சள் கடதாசி அனுப்பிவிட்டார், பேசும் ஒலி கேட்கவில்லை, பாடல் மட்டுமே வருகின்றது என்று. அடுத்து கிருஷ்ணனும் தருவதற்கு அழைத்தார், நான் அதை தூக்கவில்லை. தொலைபேசியை புரிந்து கொண்டுதான் நான் மீண்டும் இதை உங்களுக்கு திரும்ப தருகிறேன். இதைத்தான் நான் முன்பு கூறினேன். நன்றி சரவணா உங்களுக்கு, நன்றி கிருஷ்ணா உங்களுக்கும். சரி, இப்பொழுது ஷியாமலா அவர்களும் வந்து 4 பாடல்களை தந்திருந்தார். அவர் வந்தது 3 தடவை தான், முதலில் 2 பாடலும் அதன் பின்பு 3 பாடலையும் கொடுத்திருக்கின்றார். அதிலேயும் நான் ஒரு பாடலை தெரிவு செய்து அவருக்காக ஒளிபரப்ப இருக்கின்றேன். அவர் வந்து பங்கு பெற்று எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருந்தார். மிகவும் ஆதங்கத்தோடு ஓடி வந்தார். அப்பா வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் என்று. பின்பு தந்தையிடம் மகள் முறைப்பாடு தருவது போல, அப்பா தொலைபேசி தொல்லைபேசி ஆகிவிட்டதப்பா என்று தந்திருந்தார். கவலை வேண்டாம், உங்களோட இணைப்பு எனக்கு கிடைத்து நீங்கள் தந்த பாடலை திருப்தி. நாங்கள் பாதி அளவு நிறுத்தினாலும் ஒரு முழுமையான நிகழ்ச்சியை முடித்து கொண்டு உங்கள் பாடல்களை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்காக இந்த பாடலை தருகின்றேன், நீங்கள் விரும்புவீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இது நீங்கள் வரிக்காக எடுத்து வந்த பாடல்தான். இருப்பினும் அந்த பாடலை ஒளிபரப்பலாம் என்று உங்களுக்காக இதை ஒளிபரப்பும் முறை எல்லோரும் கேட்பார்கள் என்ற எண்ணத்தோடு ஒளிபரப்புகிறேன். நீங்கள் தந்த அந்த பாடல் ராமு திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா, இதோ அந்த பாடல் மகளே ஷியாமலா.

சிறப்பான இந்த பாடலை ஷியாமளா, தான் கேட்டேன் அப்பா என்று நன்றியோடு எழுதியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. பாடலை கேட்கக்கூடிய அளவுக்காவது வலைத்தளம் உங்களுக்கு உதவி செய்கின்றது. இந்த வழியில் இந்த பாடலுக்கான கருத்து ஒன்றினை எங்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே வருவார் என்னவள் என்ற ஒரு உறவு ஐரோப்பிய மண்ணிலிருந்து அவர் கூறியிருக்கின்றார். சமுதாய வாழ்க்கை பயணத்தில் மனிதரின் மன ஓட்டத்தை கணக்கிட்டு எழுதக்கூடிய வல்லமை கொண்டவர் கவியரசர் கண்ணதாசன் என்று பார்ப்போம். அவர்தான் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார். அதற்காக மெல்லிசை மன்னர் இசை கொடுத்திருக்கும் வேளையிலே இனிமையான குரலில் பாட கேட்டோம் அந்த பாடலை. இது ஸ்ரீனிவாச ஐயாவின் குரலே. அவர் எழுதியிருக்கின்றார், சமுதாய கண்ணோட்டம் உள்ளவர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் என்றும் எழுதியிருக்கின்றார். அற்புதமான பாடல், அழியாத காவிய பாடல் தான் என்று கூறும் வேளையிலே இந்த பாடலை பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் அவர் நினைத்து தந்த பாடலாக அல்ல, போட்டிக்காக யார் கூடுதலான பாடலை தருகின்றோன்னு பெருபுரு என்று மலமளமென்று எண்ணிக்கொண்டு போகும் பொழுதே அந்த நிலவு என்ற பதத்தை கண்டவுடன் இந்த பாடலை அவர் தர வேண்டும் என்று எண்ணி தந்துவிட்டார். வாழ்த்துக்கள் அன்பு மகளே. இது மூன்றுகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

இனிமையான பாடல் தான். இந்த பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது வந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே நாங்கள் தொடர்ந்து பாடலை கேட்கும் வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது. பார்ப்போம், அடுத்த வாரம் சிறப்பாக நடக்கும் என்றுதான் எண்ணுகின்றேன். காலநிலை தானே எல்லாவற்றுக்கும் காரணம். அந்த வகையிலே பாடல்கள் தொடர்கின்றன கேட்டு மகளும் வண்ணம். நாங்கள் இசைக்க விட்டு கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த பாடல், ஒரு பாடலை தந்திருந்தார் அன்பு சரவணா. தன்னுடைய நிகழ்ச்சியை நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை, இருப்பினும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்றும், தங்களால் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சிக்கு வரும் அளவுக்கு வலைத்தளம் சிறப்பாக இதுவரை இருக்கவில்லை என்று இப்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றது என்று கூறினார். நாங்கள் பாடல் முடிவடையும் வேளையிலே, அது மட்டுமல்லாமல் அவருடைய பிரபலமாக, அதாவது பிரதானமான பணி விவசாயம், அதிலே அவர்கள் உற்பத்தி செய்யும் உற்பத்திக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலே இந்த மேகம் கருத்து கொண்டு வருகின்றதே என்று எண்ணிக்கொண்டு ஒரு பாடலை தந்தார். அந்த பாடலை கேட்பதற்காக நான் இப்பொழுது முயற்சி செய்கிறேன். அந்த பாடலை ஒரு தடவை கேட்டு பார்ப்போம், சரவணனுடைய பாடலை. அது என்ன பாடலாக இருக்கும்? மேகம் கறுக்குது என்று கூறியிருந்தார், மழை வர பார்க்குது என்றும் கூறியிருந்தார் அல்லவா. சரி, மேகம் கறுக்குது மழை வர பார்க்குது என்ற பாடலை நான் தேடுகிறேன். இங்கே கறுத்து விட்டது எல்லாம். இதற்காக இந்த நிகழ்ச்சியை விரைவாக தர வேண்டும், சரியாக தர வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே மேகம் கறுக்குது மழை வர பார்க்குது, அதுதானே அவர் சொன்ன பாடல். என்ன திரைப்படத்திலே அந்த பாடல்? சரி பார்ப்போம். மேகம் கறுக்குது என்று கேட்டேன், தரவில்லை. மின்னல் சிறக்குது என்று சிரிக்குது என்று வருகிறது, அது ஆக இருக்காது. மேகம் கறுக்குது மழை வர பார்க்குது அவருக்கு அங்கே என்று எங்கு பார்ப்போம் அந்த பாடல் எப்படி வருகின்றது என்று. மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருப்பவருக்கு சலிப்பாகவும் தான் இருக்கும், என்ன செய்வது. இப்பொழுது அந்த பாடல் வந்து மேகம் கறக்குது மழை வர பார்க்குது, அந்த பாடல் ஆனந்த ராகம் திரைப்படத்தில் என்று கூறினார். அதே போன்று ஆனந்த ராகத்தில் உரையோடு வருகின்றது அந்த பாடல்.

0: மேகம் கறுப்பது மட்டுமல்லாமல் வீசி அடித்திருக்கின்றது. காத்து எப்படியாகுமோ சரவணா நன்மையாக வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இது முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. காரைக்கிழமைகளில் தோன்றும் மதுரமான பாடல்களை தேடி எடுத்துக்கொண்டு ஓடி வந்து குவித்து விடுவார்கள் பல பாடல்களை. ஆனால் இன்று இணைந்த வரையிலும் குவித்திருக்கின்றார்கள் பாடல்களை. கொஞ்சம் சுவாரஸ்யம் பற்றாது என வலைத்தளம் எங்களுக்கு ஒவ்வாத நிலையில் இருக்கின்றது என்பதை அறிந்துதான் நாங்கள் நிறுத்தி பாடல்களை தர மகிழ்ந்தோம். அந்த வகையிலே பாடல்களை ஒவ்வொருவராக கேட்டு மகிழ்ந்தோண்டு ஒவ்வொருத்தருடைய பாடல்களையும் நான் கொடுத்த வேளையிலே ஒரு குறை ஒன்று ஏற்படுகின்றது. அதற்கு முன்பு அன்பு மகள் எழுதியிருக்கின்ற ஷியாமலா, தான் வலைத்தளத்தில் வந்து போட்டிக்கு வரும்பொழுது இணையதளம் சரியாக செய்யவில்லை, இப்பொழுது தன்னுடைய பாடல் ஒளிபரப்பும் வேலை மட்டும் சரியாக வேலை செய்து விட்டதப்பா என்று எழுதியிருந்தார். இதை சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வேளையில் ஒரு குறை வந்திருக்கின்றது எங்கள் அன்பு உறவுகளுக்கு. ஒரு உறவுக்கு என்னவென்றால், நான் பாடல் ஒன்றை மாற்றி தந்துவிட்டேன். உத்தரவன்றி உள்ளே வா தேன் கண்ணம் திரைப்படத்து பாடல் என்று கிருஷ்ணா கூறியிருந்ததாகவும் உண்மை அவர் அப்படித்தான் கூறினார். நான் உத்தரவன்றி உள்ளே வா என்று கேட்டவுடன் வலைத்தளம் ஒரு பாடலை தந்தது. அதுவும் உத்தரவன்றி உள்ளே வா என்று தான் பாடியது. நகைச்சுவையாக இருக்கும் என்று கூடியபோலே அங்கே நகைச்சுவையும் இருந்தது. அதுதான் என்று எண்ணினேன் என்று மீண்டும் எண்ணினேன் ஒலிபரப்பி விட்டேன். மீண்டும் அதை சுட்டிக்காட்டி எழுதியிருக்கின்றேன். பார்ப்போம் இப்பொழுது அவர் தந்தபடி தேன்கண்ணத்தில் உத்தரவன்றி உள்ளே வா எப்படி பாடுகிறது. கிருஷ்ணா ஆயத்தமாக இருங்கள், பாடல் வருகின்றது உங்கள் பாடல் இறுதி பாடலாக இன்றைய நிகழ்ச்சியிலே.
1: ஓ கட்ட மாட்டேன்.

0: பாட்டு சத்தம்லாம் கேக்குது.
1: அட, இந்த ரேடியோல தேங்குன நேரங்க, இப்ப அதனால சினிமா பாட்டா வைப்பாங்க.
2: என்னதான் சினிமா பாட்டா இருந்தாலும் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம துண்டு துண்டா உள்ள வருது.
1: இப்ப போய் இதெல்லாம் யாருங்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியும், நீங்க வேற.

0: எப்படி இங்க வந்த? ஐயோ, நீ இங்க வந்தது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா?
1: சொல்லாதே மாமன் கேட்டார், சொன்னாலே தாங்க மாட்டார். சொல்லாதே மாமன் கேட்டார், சொன்னாலே தாங்க மாட்டார்.
0: நான் ஏண்டா நீ நான் சொல்ல போறேன். அதோ அதோ மாமனார் இருக்கிறார், அங்க போ.

0: ஐயோ என்ன மாமான்றானே, அடே அடே, நான் யார் தெரியுமா?
1: அடன்னு புராண சத்தியமானி காவல்காரே, நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நீ காவல்காரே.
0: நானா காவல்காரே? ஐயோ கையோச்சானே, கையிடறோம் கையிடறோம். இந்த ஜென்மத்தில் அவளை கட்டிக்க நான் விட மாட்டேன். ஆமா.

0: கட்ட மண்டுகளா போட்டு போட்டு வந்திகளா, புத்தி கட்ட மண்டுகளா போட்டி போட்டு வந்திகளா.
1: சிறப்பான இந்த பாடல் ஒலியோடு ஒளியோடு பார்த்தால் சிறப்பாக இருக்கும், அதாவது வந்து காட்சியோடு இந்த பாடலை கேட்டால் மேலும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கவலை தீர்ந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் கிருஷ்ணா. நாங்கள் முடிந்தவுடன் ஓடி வந்து ஒரு பாடலை தந்து நிறைய வைத்தீர்கள், எல்லோருடைய பாடலையும் கொடுத்திருக்கின்றேன். இங்கே சந்தன்ராஜ் அவர்களும் தன்னுடைய பாடலை நான் கேட்டேன் என்று நன்றி கூறி எழுதியிருக்கின்றார், அவருக்கு நன்றியை கூறும். இந்த வேளையிலும் ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒருவருப்பாகிய பாட்டுக்கு பதில் பாடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி ஓரளவு முற்று பெற்று 2-3 விடயத்தை கண்டுகொண்டோம். ஒன்று வந்து பாட்டுக்கு பதில் பாட்டை கேட்டோம் மகிழ்ந்தோம். இரண்டாவது நீங்கள் கேட்ட பாடலையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வந்து இணைய முடியாமல் இருந்துவிட்டு ஓடி வந்து கதைத்து பேசி பல கருத்துக்களை பரிமாறி சொந்தமாக ஒரு பாடலை கேட்ட சரவணனின் பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒரு கலந்த ஒரு நிகழ்ச்சியாக இன்று கதம்பம் நிகழ்ந்தது பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வோடு. இறுதி வரை என்னோடு இணைந்திருந்த பல உறவுகள் இருக்கின்றார்கள், அதிலே குறிப்பாக எங்கள் தளத்துக்குள்ளே எங்கள் எல்லோருக்கும் தெரியக்கூடியதாக ரமணி ராஜேஷ் அவர்களும் ஆரம்பத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் உலகளாவே இருந்து எனக்கெஞ்சே பதில்களையும் எழுதி கொண்டு என்னோடு பயணித்து எனக்கு ஊக்கம் தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இது மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கழகத்திலிருந்து காரிக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு இனிது நிறைவேறுகிறது என்று. இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை வல்லமையாக நாங்கள் புத்திசாலித்தனமாக அதை கொண்டு சென்று முடித்து நிறைவு காண்பதை வைத்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கூறும். இந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களை மறக்காமல் அன்பு தமிழை மறக்காமல் அவர்களுக்கும் தாழ்பணிந்து வணங்கி உலகளாவை இருந்து இணைந்து இணையாத என் அன்பு நேயர்களை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் கூறி மீண்டும் ஒரு நிகழ்வு நாளை பாடுவோர் பாடலாம் என்று எண்ணுகின்றேன். பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நாங்கள் வருவதற்கு இறைவன் மீண்டும் வல்லமை தர வேண்டும் என்று கேட்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்து தாழ்பணிந்து வணங்கி உங்களோடு நான் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வந்த மகிழ்ச்சியோடு உடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். இது மூன்றியல் தமிழ் வானொலி 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 16வது நாள் கதம்பம் பாட்டுக்கு பாடல் பாட்டுக்கு பதில் பாட்டு இனிது நிறைவேறுகின்றது. மீண்டும் சந்திப்போம் அன்பு உறவுகளே. என்றென்றும் உங்கள் அன்புக்குரிய சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்போடு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து வந்து உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன்.

2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 18வது நாள் திங்கட்கிழமை.

திங்கட்கிழமை தோறும் வாரத்திலே மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நிகழ்வு எதுவாக இருக்கலாம் என்று நீங்களும் எண்ணுகிறீர்கள், நானும் நினைக்கின்றேன். இது கதம்பம். கதம்பத்திலே இன்று திங்கட்கிழமை

ஆமாம், சந்தோஷம் தரும் சவாரி போவோம் ஜலோ சலோ என்ற பாடலோடு இசை வரும் வேளையிலே நாங்கள் இது பாட்டு சவாரி என்பதை நாங்கள் எண்ணிக்கொள்ளலாம். வழமை போல இன்று நாங்கள் 149 பாட்டு சவாரியை கண்ட வேளையிலே இன்று 150 பாட்டு சவாரியில் இணைகின்றோம். பாட்டு சவாரி என்பதை நான் வந்து ஆரம்பித்து உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு முன்பு அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் நீண்டகால உறவல்லவா, அவர் இங்கே அழகான படம் வரைந்து வரவேற்றும் உங்களுக்கு வாருங்கள் என்றும் அழைப்பும் வணக்கமும் கூறிவிட்டிருக்கும் வேளை அவரை நாங்கள் வரவேற்று வணக்கம் கூறும் வேளையிலே திருப்புவனம் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்களும் அந்த படத்தை முன்னிறுத்தி தானும் வருக ஆயத்தமாக இருக்கின்றேன், எல்லோரும் இணைவோம் என்று அன்போடு எழுதியிருக்கின்றார்கள், அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். முன்னர் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 5வது நாளின் 18வது நாள் என்று கூறியிருந்தேன். நேரம் இப்பொழுது 11:37 நிமிடத்தை தொட்டுவிட்டு சிறிது தாமதமாக வந்திருக்கின்றேன் நான் உணர்வு எனக்கு கூறுகின்றது என்பவர்களே. இருப்பினும் வந்து இணைவதற்கு முன்பு உங்களை எல்லாம் ஆயத்தமாக்கி விட்டார் ஜெகபிரசாதிக் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும். இந்த முன்னிலை தமிழ் வானொலியில் இன்று காலநிலையை நாங்கள் எடுத்து பார்த்தால் இப்பொழுது நல்லதோர் வாரத்திலே நாங்கள் இங்கே இருந்திருக்கின்றோம். ஷியாமலா அவர்களும் வருவதற்கு ஆயத்தமாக வரவேற்பு கூறிக்கொண்டிருக்கின்றார். வருக வருக ஷியாமலா அவர்களே, உங்களையும் வரவேற்கின்றேன். இன்று காலநிலையை நாங்கள் இங்கே எதிர்பார்த்தால் இப்பொழுது மகிழ்வான செய்தியை தருகின்றேன். 14 பாகை நாங்கள் இருக்கின்றோம். இது 19 பாகை வரை சென்று 27 பாகையை தொடப்போகின்றது என்று எண்ணும் பொழுது அகா 27 பாகை அதிவெப்பமாக இருக்க போகின்றதே என்று நாங்கள் நினைத்தால் அப்படி இருக்காது. ஒரு சில மணி நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 30 நிமிடம் அல்லது 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் வெப்பமாக தோன்றும், அது பெரிய வெப்பமாக இருக்காது. மிகவும் கோலாகலமாக மக்கள் இன்றைய நாளை கொண்டாட இருக்கின்றார்கள் கனடா மக்கள். காரணம், இன்று இங்கு விடுமுறை நாள். அந்த விடுமுறை நாள் விக்டோரியா மகாராணியுடைய நாளை எண்ணி அவன் பிறந்த நாள் என்று கூறி ஆண்டுதோறும் அந்த வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமையே விடுமுறை நாளாக்கி முழு நாள் விடுமுறையாக்கி மக்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பார்கள். அந்த விடுமுறை நாளிலே எல்லோரும் கோலாகலமாக இந்த வாரம் முழுவதும் இங்கு வான வேடிக்கைகள் கோலாகலங்கள் நிகழும். அங்கங்கு உள்ள மக்கள் அதை கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். உலகத்திலே இருந்த அந்த அரசர் காலங்களிலே ஆங்கிலேய அரசாட்சிகளே நீண்ட காலம் மகாராணியாக இருந்த விக்டோரியா மகாராணியின் பெருநாள் இந்த நாள். அதை கொண்டாடுவதற்காக இங்குள்ள மாநிலங்கள் அத்தனை பேரும் இதை விடுமுறை நாளாக்கி கொண்டாடுவார்கள். இந்த வேளையிலே காலமும் கோடை காலத்தை தொட்டுவிடும். பாருங்கள், நின்று 27 பாகை வரை நாங்கள் செல்ல இருக்கின்றோம் என்று கூறினேன் அல்லவா. அந்த வேளையிலே இவர்கள் எல்லோரும் கோலாகலமாக இந்த நாளை கொண்டாடும் இந்த நாளிலே ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து இங்கே குடிவந்து இங்கே இந்த கனேடிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டாலும் கனடா மக்களின் சட்டத்திட்டத்துக்காமே கனடா ஒரு கனடிய பிரஜையாக நாங்கள் உருவெடுத்திருந்தாலும் கூட உள்ளத்திலே எங்கள் நாட்டின் எண்ணங்கள் தான் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் உலகளாவ இருக்கும் தமிழ் இனம் ஈழமணி திருநாட்டு பிறந்த மண்ணாக இருந்தாலும் சென்ற இடமெங்கும் வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல தமிழ் மொழி பேசும் தமிழனாக பிறந்த ஒவ்வொருதருக்கும் துன்பமான நாள், துயரமான நாள் தமிழர் என்ற ரீதியிலே உங்களுக்கு நன்றாக தெரியும். உலகளாவ பெரிதாக அதை அனுஷ்டித்துக் கொண்டு வருகின்றார்கள். தமிழ் இன அழிப்பு நாள் அதை எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். கொண்டாடுவதல்ல, அதை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான். பெரிய கொண்டாட்டம் கேளிக்கையாக இருக்காது. இன்று அன்னை தம்முடைய இந்த வாரத்தில் ஈழப்படுகொலைகள் நடைபெற்று இன விடுதலை போராட்டத்துக்காக போராடிய காலத்தில் முற்று முழுதாக பலாத்காரமாக பல நாடுகளின் ஒற்றுமையோடு காட்டி கொடுக்கும் குழுக்களோடு துரோகிகளால் அழிக்கப்பட்ட நாள் இந்த இன அழிப்பு நாளை
உலகளாவ கொண்டாடும் வேளையிலே அதை எப்படி கொண்டாடுகின்றார்கள் என்றால், உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் வேண்டும், காற்று வேண்டும், உணவு வேண்டும். இந்த மூன்றோடு தான் இந்த உயிரினங்கள் எல்லாம் உலாவுகின்றன. அந்த நேரத்திலே நாளுக்கு நாள் பிணக்குவியலின் மத்தியிலே தடம் புரண்டு கொண்டு உயிர் பிச்சை கேட்டுக்கொண்டு உலகளாவ கை நீட்டி இருந்தபோது அண்டைய நாடுகள் கூட உலகளாவ அது ஒரு இன அழிப்புத்தான் என்று ஏற்றுக்கொள் ஆதரவு கொடுக்காத இந்த நாளிலே அநாதைகளாக விடப்பட்டவர்கள் அங்கே உண்ணுவதற்கு எதுவும் இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, சுவாசிக்கிற காற்று கூட இல்லாமல் பதுங்கு குழிகளிலே பதுங்கப்பட்டிருந்தார்கள். தங்களை காத்துக்கொண்டு குழந்தையிலிருந்து முதியவர் வரைக்கும் அல்லோல கல்லோலப்பட்ட வேளையிலே குடிப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற வேளையிலே அங்கு உள்ளவர்கள் ஒரு சிலர் தங்களிடம் இருந்த அரிசியை கிடைத்த தண்ணீரை கொண்டு மெதுவாக அவித்து அதை கஞ்சியாக உப்பு கூட விடாமல் கஞ்சியாக குடிப்பதற்கு தேங்காய் அந்த கொட்டாங்கச்சி என்று கூறுவீர்கள் அந்த சிரட்டை அதிலே வைத்து ஒரு ஒரு முடர் இரண்டு முடரண்டு ஒவ்வொருதரும் பகிர்ந்து குடித்து உயிரை கையில் பிடித்த நாள் தினம் இந்த வாரம் இது இப்பொழுது அதை அனுஷ்டிக்கின்றார்கள். எங்களுக்கு விடுதலை தாருங்கள், தனி நிலம் பெற்றுத்தாருங்கள், எங்களுக்கு அதை செய்யுங்கள் இது செய்யுங்கள் என்று அல்ல. ஆக குறைந்தது இனம் அழிப்பு நடைபெற்றது. அங்கே இன அழிப்பு நடைபெற்றது, அதுவும் தமிழ் இன அழிப்பு வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டது. அந்த படுகொலை எல்லாம் அநியாயமானது என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்ட குரல் கொடுத்த வேளையிலே உலகளாக இருக்கின்ற தமிழினங்கள் எல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை மையமாக வைத்து இதை காரணமாக வைத்து தங்கள் அரசியல் பிழைப்பை நடத்துகின்ற பெரும் தலைவர்கள் இருக்கின்றார்கள். தமிழனாக இருந்து கொண்டு தமிழனுடைய அல்லோல கல்லோலத்தை எடுத்து கூறி தங்களுக்கு பெயர் சேர்க்கிறவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் உலகில் யார் வந்தாலும் எந்த தலைவர்கள் வந்தாலும் எங்களுக்கு அந்த விமோசனத்தை பெற்றுக் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, நீதியை நிலைநாட்டுவதற்கு குரல் கொடுங்கள், கரம் கொடுங்கள் என்றுதான் கேட்கின்றார்கள். இந்த நீதி, இந்த அநீதி நடைபெற்றிருக்கின்றது, அதிலே நீதியை நிலைநாட்ட வேண்டும். சர்வதேச அரங்கிலே, சர்வதேச நீதிமன்றத்திலே, மன்றிலே இலங்கையில் இன அழிப்பு போராட்டம் நடைபெற்றதற்கென்று எண்ணற்ற ஆதாரங்கள் இருந்தும் நாடுகளுடைய அனுசரணைகள் தேவை. அந்த வேளையிலே ஐக்கிய நாடுகள் சபையிலே எத்தனை தடவை இதை கொண்டு சென்று முறைப்பாடு விட்டபோது எத்தனையோ நாடுகள், அந்நிய நாடுகள், அயல் நாடுகள், மேல நாடுகள் கையுயர்த்தி ஆதரவு தெரிவித்த வேளையிலே அருகில் இருக்கிற நாடுகள் கூட எங்களுக்கு கை கொடுக்கவில்லை, நம்பின நாடுகள் கூட கை விரித்து விட்டன. அவற்றையெல்லாம் எண்ணி வெதும்பி வேதனைப்பட்டு நாங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தாங்கள் விழிப்புணர்வோடு இன்றும் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை இப்பொழுது இளைய தலைமுறைகள் கரம் பிடித்திருக்கின்றார்கள். என்றோ ஒரு நாள் நீதி கிடைக்கும், எங்கள் கைதான் அதுக்கு உதவும், அந்நியவர்கள் எங்களால், அதாவது எங்களுடன் பிறந்தவர்கள் என்று நாங்கள் நினைப்பவர்கள் நாடகங்கள் பல ஆடினார்கள், காட்டி கொடுத்தார்கள். அழிப்புக்கு அழித்தல் தொழிலுக்கு எத்தனை விஞ்ஞான உதவிகளை காட்டினார்கள். இதெல்லாம் உலகம் அறிந்த உண்மைகள். நான் அரசியல் பேசவில்லை, எங்களுடைய ஆதங்கத்தை தான் கூறுகின்றேன். அதனால் விக்டோரியா மகாராணி தினம் கொண்டாடும் இந்த நாட்டில் நாங்கள் வந்திருந்தாலும் இன்று கோலாகலமாக உலகளாவ இந்த கனடாவை உள்ள மாநிலங்கள் அத்தனையும் மகிழ்வோடு கொண்டாடும் இந்த வேளையிலே எங்கள் உள்ளம் நிகழ்வோடு தான் இருக்கின்றது. அந்த வகையில் இன்று நாங்கள் எங்களுடைய கலையகம் இருக்கும் கோன்வால் பகுதியிலும் இன்று மாலை 6 மணிக்கு 6 to 7 மணி வரும் பிரபல்யமான ஒரு புதிய பூங்காவிலே இந்த கஞ்சி குடிக்கும் நிகழ்வு இருக்கும். நாங்களும் கலந்து கொள்வோம். அங்கு சென்று ஒவ்வொருவரும் குழந்தைகளிலிருந்து பெரியவர்களும் இந்த கொட்டாங்கச்சி சிரட்டையிலே அவர்கள் ஆக்கிய அந்த கஞ்சியை நாங்கள் அறிந்தோம். உலகளாவ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, நீங்கள் மறைந்திருப்பீர்கள். அதை நாங்கள் செய்கிற நோக்கம் எங்களுடைய சிறார்கள் எதிர்கால சந்ததியினர் அதை உணர வேண்டும். இங்கே வாழும் எங்கள் குழந்தைகளுக்கு சிரட்டை அதாவது கொட்டாங்கச்சி என்றால் என்னவென்று தெரியாது. கொட்டாங்கச்சிக்கு கஞ்சி என்றால் தெரியுமா? தெரியாது. ஆனால் அங்கே வந்து கலந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அதை உணர்கிறார்கள்.
ஏனைய மொழிக்காரர்கள், இன மொழி மதக்காரர்கள் வருகின்றார்கள். அங்கே கிட்டத்தட்ட 130 நாட்டு மக்கள் வாழும் இந்த பூமியிலே அவர்களெல்லாம் இந்த பூங்காவுக்கு வந்து செல்வார்கள். அங்கே வைத்து கொடுக்கும்போது அவர்களும் வரிசையிலே வந்து நின்று இதை வாங்கும் பொழுது எங்கள் சரித்திரத்தை அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றார்கள். இப்படியாக நடந்தது. உலகத்தில் எத்தனையோ விடுதலை வீரர்கள் சென்றிருக்கின்றார்கள், விடுதலைக்காக மக்கள் போராடி இருக்கின்றார்கள், பஞ்சம் பசியில் இருந்திருக்கிறார்கள் தான். ஆனால் இதை போல ஒரு கொடிய பஞ்சம் இல்லை. திரும்பி பார்க்கும் இடமெல்லாம் பிணக்குவியல், வானமழுது, அது எரித்த நிலவுகள் கூட கண்ணீர் நிலவாக இருந்தது. சென்ற உயிர் சென்ற உடலை எடுத்து புதைக்க முடியாத நிலை இருந்தது. தள்ளி படுக்க அந்த குணக்குவியலுக்குள்ளே தான் பதுங்கி இருந்திருக்கிறார்கள். பிணத்தோடு பிணமாக பிணம் போல் படுத்திருந்தார்கள். மூச்சு அடக்கி கொண்டு இத்தனை பேர் உயிர் பாதுகாப்புக்காக உயிருக்காக போராடி இருந்தார்கள். இதை நான் இப்பொழுது கூறுவது ஏனென்றால் என்னுடைய ஆதங்கத்தில் தான் கூறினேன். அப்படி என்று உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் வாழும் பகுதிகளிலே, ஈழத்தமிழர்கள் வாழும் பகுதியிலே இதை முன்னெடுத்து செய்யும் வேளையில் ஏனைய தமிழ் இனங்களும், சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா போன்ற எங்களுடைய அயல் நாடுகளிலே இருக்கின்ற தமிழர்களும் இந்த நிகழ்ச்சியை உணர்வோடு கொண்டாடுகின்றார்கள். இங்கு எங்களுடைய அரசாங்கம் கூட அதை அனுமதிச்சிருக்கின்றது. அதனால் அந்த நாளில் எங்களை விட்டு துப்பாக்கிக்கு இரையாகினவர், குண்டுகளுக்கு இரையாகினவர் கூட பட்டினியால் இறந்தவர்கள் பல்லாயிரம் பேர், பல பேர் அல்ல பல்லாயிரக்கணக்கான பேர். அவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்தி கொண்டு அந்த கஞ்சியை நாங்கள் அருந்தும் வேளை அந்த உணர்வு பூர்வமாக அந்த ஆன்மாக்களுக்கு கூறுவது நாங்கள் மறக்கவில்லை என்றோ, ஒரு நாள் எங்களுக்கு நீதி கிடைக்கும், உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு சரியான நீதி கொடுக்கப்படும் என்று வேண்டிக்கொள்வோம். அந்த வகையில் மொன்றியல் தமிழ் பானலியும் அவர்களுக்காக இதே அஞ்சலியை செலுத்துவதற்காக ஒரு நிமிடம் மௌனத்தை கடைப்பிடிப்போம். அன்பு உறவுகளே,

நன்றி உறவுகளே. என்னோடு இணைந்து நீங்களும் உங்களுடைய மௌனத்தின் மூலம் அஞ்சலியை செலுத்தி அவர்களின் எண்ணங்களை எங்கள் மனதிலிருந்து ஆற்ற பார்ப்போம். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது பாட்டு சவாரியை ஆரம்பிப்போம். அன்பு உறவுகளே, பாட்டு சவாரி நிகழ்வுகளை நாங்கள் கலந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அங்கே 5 பாடல்களை கேட்க வேண்டும். முதலில் இதுதானே வழக்கமாக வருவது. ஒன்றொன்றின் நின்றாக 5 பாடல்களை கேட்டு அந்த 5 பாடல்களுக்கும், இன்று நாங்கள் கேட்கும் இந்த 5 பாடல்களுக்கும் உங்களுக்கு பிடித்தது எந்த பாடல் என்று எண்ணி அதற்கு வாக்கினை அளித்து மொத்தம் எத்தனை வாக்குகளை எந்த பாடல் பெறுகின்றதோ அந்த பாடல் இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டு பதிவாக்கப்படும். இங்கே அன்பு மகள் ஷியாமலா கூட வீர வணக்கம் என்று எழுதிய வேளை ஏறிவரும் அந்த அனுதாபத்துக்கான வீர வணக்கத்தை தந்திருக்கிறீர்கள். சாந்தி, மகாலிங்கம் எல்லோரும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அவர்கள் ஆன்மா சாந்தி பெறட்டும். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்கு வருவோம். இங்கே இன்று நாங்கள் 5 பாடல்களை ஒன்றன்பின் ஒன்றாக கேட்கலாம் என்று, திடீரென்று மனம் என்பது மிகவும் பொல்லாதது மக்கள். அந்த மனத்திலே ஒரு எண்ணம் வந்து உணர்வு பூர்வமாக ஒன்று விட்டால் அதை ஆற்றிக்கொள்வது கடினம். காலங்காலமாக அந்த உயிருள்ள வரை அந்த சில ரணங்களாக பதிந்து வேதனையை கொடுத்து கொண்டிருக்கும். மாற்றுவதற்கு என்னதான் முயன்றாலும் அது கொஞ்சம் கடினம்தான். இருப்பினும் இறைவன் விட்ட வழி அரசன் அன்றறுப்பான், தெய்வம் நின்றறுக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்றதை நம்புகிறோம். எப்படியோ நீதி ஒருபொழுதும் அழியாதது, உண்மை அழியாது. மெதுவாக நகர்ந்தாலும் அது நீதியை கொடுக்கும். நீதி ஒருபோதும் வளவது அறம். சரி, இன்று 5 பாடல்களையும் கேட்க இருக்கும் இந்த வேளையில் இப்பொழுது நாங்கள் என்ன பாடல் வரும், 5 பாடல் எதுவாக இருக்கும் என்ற ஒரு சின்ன பரீட்சை வைப்பது உண்டுதானே. நான் கூறுகின்ற தரவுகளை வைத்து இன்று பாட்டு சவாரி 5 பாடல், பாட்டு சவாரி 150 ஒலிபரப்பை இருக்கும் 5 பாடல்களும் இப்படிப்பட்ட பதமாக இருக்கும் என்று கண்டுபிடித்து ஒரு நிமிடத்திற்குள் முதல் பதிவு யார் விடுகிறாரோ, சரியான பதிவு என்றால் அவருக்கான ஒரு வெற்றி பாடல் பிரத்யேகமாக கிடைக்கும். நீங்கள் இன்று வந்து நிகழ்ச்சியிலே கலந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்பீர்கள். அந்த வகையில் இந்த பதத்தை கண்டுபிடிப்பவர்களுக்கு ஒரு பாடல் கிடைக்கும் மேலதிகமாக. எங்கே இன்று எங்களுடைய பாட்டு சவாரி 150 அலங்கரிக்கும் அந்த பாடல் 3 எழுத்துக்களால் ஆரம்பிக்கப்பட்டது. 3 எழுத்துக்களால் ஆரம்பிக்கப்பட்ட பதம் 5 பாடல்களை முதல் பதமாக தாங்கி ஒலிக்க இருக்கின்றது. அந்த 3 எழுத்துக்களிலும் வருகின்ற அந்த பதத்துக்கான பொருள் நாங்கள் இந்த அழைப்பது என்று ஒன்று இருக்கின்றது அல்வா. ஒருவரை நாங்கள் அழைப்போம், எப்படி அழைப்போம், பெயர் சொல்லி அழைப்போம், ஊர் சொல்லி அழைப்போம், அவருக்கு புனை பெயர் இருந்தால் அதை கூறி அழைப்போம், அல்லது அவருடைய சிறப்பு இருந்தால் சிறப்பு பெயரை சொல்லி அழைப்போம். ஆனால் பொதுவாக அழைத்தல் என்பதற்கு ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம் தான் இன்று வருகின்ற பதம். அன்றிலிருந்து இன்று வரை அந்த பதம் பாடல்களுக்குள்ளே திரைப்படத்திலே புகுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி தெரிவு செய்து வந்த பாடல்களுக்குள் பல பாடல்களுக்குள் 5 பாடல் இன்று ஒலிக்க இருக்கின்றது. 3 எழுத்துக்களை கொண்டது. எங்கே பார்ப்போம் யார். இது அழைப்பதை குறிக்கின்றது. அழைக்கும் போது உபயோகிக்கப்படும் ஒரு சொல். குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் நாங்கள் அதை உபயோகிப்போம் அந்த பதத்தை. 3 எழுத்துக்களை கொண்ட சொல். எங்கே பார்ப்போம் யார் தரப்போகின்றீர்கள் என்று. இருவர் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். யாருடைய பதில் முதலில் வருகின்றதோ தெரியவில்லை. எங்கே பார்ப்போம் யாராக இருக்கும் என்று. ஒருவர் எழுதிய ஜெகபர் சாதிக் அவர்களும் ஷியாமலா. அடுத்தது யார், இன்னொருவர் எழுதுகின்றார்.
பதம் நீங்கள் பொருள் சரியாக எழுதினாலும் அந்த அந்த வார்த்தை அது கிருஷ்ணன் அவர்களும் எழுதியிருக்கின்றார். இன்னும் சில நொடிகள் இருக்கின்றன, அதற்குள் நீங்கள் தெரிந்து கொள்ள மூவரும் எழுதியிருக்கின்றீர்கள், அது பொருந்தவில்லை. ஆனால் கருத்து அதுதான், அதில் ஒரு வார்த்தை ஒரு பதம் இருக்கின்றது. பாடலோட வர முதல் பதம் முதல் வரியாக எங்கே பார்ப்போம்? இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கின்றேன். ஜெகபிரசாதி ஸ்யாமலா கிருஷ்ணன், நீங்கள் எழுதியது பதம் பொருள் சரி, ஆனால் அந்த பதம் எங்கள் பாடல் எப்படி வரும்? அதிலே எங்கே பார்ப்போம்? யாருக்கு இன்று வெற்றி பாடல் கிடைக்க இருக்கின்றது? மாலிங்கம் அவரும் எழுதியிருக்கின்றீர்கள், கருத்து சரி ஆனால் பதம் பொருந்தவில்லை. இறுதியாக யார் ஒருவர் இன்னொருவர் எழுதுகின்றார் பார்ப்போம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையிலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. பாட்டு சவாரி 150, எங்கே பார்ப்போம்? யார் தரப்போகின்றீர்கள்? சாந்தியும் முயற்சி பண்ணியிருக்கின்றார், அவர் வணக்கம் போட்டு அனுப்பியிருக்கார். சரி, நேரம் சரியாக வந்துவிட்டது, யாரும் குறிப்பிடவில்லை. ஆனால் நீங்கள் இதிலே வந்து ஜெகபர் சாதிக், ஷியாமலா, கிருஷ்ணன், மகாலிங்கம், உங்களுடைய பதம் ஒவ்வொரு வாங்க வருக வா வா வா என்றெல்லாம் எழுதியிருக்கிறீர்கள். எல்லாம் வரவேற்புக்கு வர அழைப்பது தான், ஆனால் பாடலோ அப்படி வரவில்லை. அந்த மூன்று எழுத்தும் உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய நன்றி. அந்த பாடல் வாராய் என்று ஆரம்ப பாடல், ஆதலால் வெற்றி பாடல் யாருக்கும் கொடுக்க முடியாதில்லை இருக்கின்றோம். ஆனால் கிருஷ்ணன் தொட்டிருக்கின்றார், நான் பதம் கூறுவதற்கு முன் திருத்தி எழுத சொல்ல வாரா என்று கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, உங்களுக்கு தான் வெற்றி பாடல் கிடைக்க இருக்கின்றது. ஏதேவர்களுக்கும் மற்ற பாடலை நான் கொடுப்பேன். வாராய் என்ற பதத்தில் தான் இன்று ஆரம்பிக்க இருக்கின்றது 5 பதங்களும். அப்படி எப்படி என்னென்ன பாடல் என்று இப்பொழுதே உங்களுக்கு புரிந்திருக்கும். நீங்கள் கூறிய கருத்துக்கள் சரி, நான் சொன்ன தரவை கொண்டு நீங்கள் கூறிய கருத்துக்கள் சரி. ஷியாமலா அதுக்கு மகிழ்ச்சியோடு ஒரு படம் போட்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க என்று அழைக்கலாம், பாபா என்று அழைக்கலாம், வருக வருக என்று அழைக்கலாம், ஆனால் வாராய் என்றும் அழைக்கலாம் தானே, வாராய் என்று. சரி, பாடல்கள் என்னென்ன பாடல் வரப்போகின்றது என்று நாங்கள் அன்று தொட்டு இன்று வரை வாராய் என்ற பதத்தை முதலில் தாங்கிய 5 பாடல்களை இன்று கேட்போம். நன்றியை கூறி வாழ்த்தினையும் கூறிக்கொண்டு கிருஷ்ணா உங்களுக்கான பாடலை தருவேன் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது பாடல்களை ஆரம்பிப்போம். முதல் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த முதல் பாடல் என்ன பாடலாக இருக்கும் என்று பாடலை தந்துவிட்டு விவரத்தை கூறுகின்றேன். கேட்போமா பாடலை?

இனிமையான அந்த பாடல் அற்புதமாக ஆரம்ப பாடலாக ஒலித்து ஓய்ந்தது. எங்கு என்று கேட்டாலும் எங்கு சென்றாலும் மங்கள காரியங்கள் திருமண வைபவங்களில் கேட்கும் ஒரு பாடல். பாசமலர் திரைப்படத்திலே பல்குரல் அரசி, வினோத குரல் அரசி எல் ஆர் ஈஸ்வரி அம்மா அவர்களின் குழுவினர்களோடு பாடிய பாடல். மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், வி கே ராமமூர்த்தி இருவரும் இசையமைத்து கொடுத்த ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் பாராய் என் தோழி பாராயோ என்று பாடிய வேளையிலே இரண்டாவது பாடல் எப்படி பாடும் என்று எண்ணி பார்ப்போம். அந்த பாடல் கூட நீங்கள் அதிகம் கேட்ட பாடல். மந்திரி குமாரி என்ற திரைப்படத்தில் முதல் முதல் ஆண்களுக்கு, ஆண் நட்சத்திரங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்த பிரபல்யம் வாய்ந்த ஒரு சிறந்த பாடகர் திருச்சி லோகநாதன் ஐயா அவர்களும் ஜிக்கி அம்மா இணைந்து பாட வேண்டும் என்று நான் வணங்கும் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுத்த பாடல். இங்கே அந்த பாடல் வாராய் என்ற பதம் தாங்கி எப்படி பாடுகின்றது கேட்போம். அந்த பாடலையும்

வாராய் நீ வாராய் என்று அழகாக பாதத்தை அற்புதமாக பாடி சென்ற அந்த பாடல் மந்திரி குமாரி திரைப்படத்திலிருந்து திருச்சி லோகநாதன் ஐயா அவர்களும் ஜி கி அம்மாவும் பாட வேண்டும் என்று ஜி வெங்கட் ராமநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுத்த பாடல் இரண்டாவது வரிசையிலே நின்று சவாரியிலே ஓடி சென்றது இசையோடு. அப்படி என்றால் மூன்றாவது சவாரி எந்த பாடலாக செய்ய எந்த பாடல் வந்து செய்ய இருக்கின்றது? அந்த பாடல் போகன் என்ற ஒரு திரைப்படத்தில் சங்கர் மகாதேவன் ஷெரியா கோஷால் இருவரோடு இணைந்து பாடிய டி இமான் இசையிலே ஒலிக்க இருக்கின்றது போகன் திரைப்படத்திலிருந்து. அது எப்படி கூறுகின்றது வாராய் என்ற பதத்தை ஆரம்பித்து என்று கேட்போம்.

0: வாராய்.
1: போகன் திரைப்படத்திலிருந்து வாராய், நீ வாராய் என்ற பதத்தை தாங்கி டி இமான் அவர்களின் இசையிலே சங்கர் மகாதேவன், ஸ்ரீயா கோஷல் இருவரும் பாடியதையும் மூன்றாவது பாடலாக கேட்கின்றோம். கேட்டு மகிழ்ந்தோம். பாட்டு சவாரி வரிசையிலே ஐந்து பாடல்களை தொடர்ந்து கேட்கும் ஒரே பதத்தில் வரும் பாடலாக நினைவலைகளை ஊட்டிக்கொண்டு மகிழ்ச்சியோடு கேட்கும் வண்ணம் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கின்றது. அப்படி என்றால் நாலாவது வரிசையில் எந்த பாடல் நிற்கின்றது, எந்த திரைப்படுத்து பாடல் என்று பார்த்தால் அந்த பாடலை ஹரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைத்து கொடுக்க பிரபல பின்னணி பாடகர்கள் உன்னி கிருஷ்ணன் ஐயா அவர்களோடு மேகா அவரும் இணைந்து பாடிய ஆதவன் என்ற திரைப்படத்திலிருந்து இப்படி பாடுகின்றது. கேட்போமா?

வாராய் என்ற பதத்தோடு கருத்தோடு வந்த பாடல்கள் நான்காவது பாடலும் பாடி சென்றதை கேட்டு மகிழ்ந்தோம். ஆதவன் திரைப்படத்திலிருந்து பிரபல பின்னணி பாடகர் உன்னி கிருஷ்ணன் அவர்களோடு மேகா இருவரும் இணைந்து ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையிலே பாடி தந்தார்கள். இறுதியாக ஒரு பதம் வருகின்றது. எந்த பாடல் வரப்போகின்றதோ என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். பழமை புதுமை என்றெல்லாம் வந்து கொண்டிருக்கும் வேளையிலே இந்த வாராய் எப்படியெல்லாம் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக ராஜேஸ்வர் ராவ் என்ற ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் இசையமைத்து கொடுத்த ஒரு பாடலை பிரபல பின்னணி பாடகரும் இசையமைப்பாளருமான ஏ எம் ராஜா அவர்களோடு இணைந்து பிரபல பின்னணி பாடகி பி லீலா அம்மாவும் பாடிய ஒரு பாடல் இப்பொழுது ஐந்தாவது பாடலாக எங்கள் காதோரம் இசைக்க வருகின்றது. அது இந்த பாடல் புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். கேட்போமா அந்த பாடலையும்? ஐந்தாவது வரியிலே ஐந்தாவது இலக்கத்தை தொடுத்து பாட வருகின்றது. இவை வந்து பாடல் வரிசைகள், அது எழுத்து வரியின்படி ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்றதை தவிர நீங்கள்தான் இதற்குள்ளே எது முதலாவது பாடல் எது இரண்டாவது பாடல் என்று தெரிவு செய்யப் போகின்றீர்கள். இதோ ஐந்தாவது பாடல்.

மெஸ்ஸியம்மா திரைப்படத்து பாடல் ஐந்தாவதாக ஓடி வந்து எங்கள் காதோரம் பாடி இன்றைய பாட்டு சவாரியில் நாங்கள் எத்தனை பேர் குதித்துள்ளோம், எங்களுள் யார் சிறந்தவர்கள் என்று நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று நீதி நிலையை நிலட்ட நாட்டுங்கள் என்று உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். சிந்தையிலே நன்றாக தாங்கி இந்த பாடல்களுள் எந்த பாடல் உங்களை கவர்ந்த பாடல்,

0: வெளிநாட்டவர்கள் எங்கெங்கு இருந்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டு இங்கே எழுதி கொண்டிருப்பார்கள், என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். விஞ்ஞான வளர்ச்சியில் நாங்கள் அதை பார்த்துக்கொள்ள உங்களோடு நான் பேசுகிறேன், இப்போ தரவுகளை தருகிறேன், பாடல்களை ஒளிபரப்புகிறேன், அந்த போலே அவர்கள் தருகின்ற கருத்துக்களையும் செவிமடுக்கக்கூடிய வகையில் புலனங்கள் இருக்கின்றன. அதில் இந்த ஐந்து பாடல்களும் இப்பொழுது எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் அன்பு உறவுகள் புலனத்துக்குள்ளே அன்பு உறவுகள் தளத்திலே பதியப்பட்டிருக்கின்றது. வளமை போல வரிகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டோம். இப்பொழுது பலர் தீர்மானித்திருப்பீர்கள் என்று பண்ணுகிறேன், நான் பலர் திண்டாடி கொண்டிருப்பீர்கள் என்று பண்ணுகின்றேன். எங்கே பார்ப்போம், யார் முதலில் வந்து அழைத்து இன்றைய வியாபாரத்தை ஆரம்பிக்க வைக்கின்றீர்கள்? வர வேண்டும் நீங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான எண்களோடு இணைந்து விட்டார் மலியம் மகாலிங்கம் அவர்கள் போல் தெரிகின்றது. துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் இணைவார் என்று எண்ணுகின்றேன். ஒரே நியதியில் தான் எங்கே பார்ப்போம், விரைவாக வந்து வாக்கினை அளித்து இன்றைய வெற்றி பாடல் எது என்று தெரிவு செய்து பதிய வையுங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கையா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலம், நலமாக இருக்கின்றோம். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா? நாங்களும் மகிழ்வாகவும் நெகிழ்வாம ஒரே நாளில் மகிழ்வும் நெகிழும் இணைந்து எங்கள் மனதை ஆட்டி கொண்டிருக்கின்றது. எதற்கு முதலிடம் கொடுப்பதன் விக்டோரியா மகாராணியினுடைய பிறந்த நாளை ஒட்டி உலகளாக கனடா முழுவதும் உள்ள இந்த கோலாகலமான நிகழ்வில் கலந்து கொள்வதா? காலங்காலமாக எங்களை இந்த நாட்டுக்கும் வந்து வாழவை என்று செய்த சம்பவங்களே ஒன்றான அந்த முள்ளி வாய்க்கால் தமிழர் படு கொலை இன அழிப்பு அந்த அதை எண்ணி வருந்துவதா என்று அந்த நிலையில் இருக்கின்றோம். மகளும் நிகழ்வும் கலந்த நிலைகளே. காலநிலை சிறப்பாகத்தான் இருக்கின்றது. அங்கே உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது மகாலிங்கம்?
1: இதாதான்யா இருக்கு, உஷ்ணமாதான்யா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக தான்யா இருந்தது, இதனால கொஞ்சம் மழை மூட்டமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து வெயில்.
0: ஓ அப்படியா, மழை வருவதற்கு ஏதாவது சான்றுகள் அப்படி ஒன்றும் இல்லை என்ன? உங்களுக்கு வந்தால் நல்லது. எங்களுடைய அரசடி குப்பம் சரவணர்களுக்கு வராவிட்டால் நல்லது. இப்படி மழை தேவையும் இருக்கின்றது, தேவை ஏற்படாமலும் இருக்கின்றது. அது இயற்கை, இயற்கை தரும் வரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது. சரி, இப்போ நாங்கள் வந்த விடயத்துக்கு ஐந்து பாடலையும் அழகாக கேட்டு மகிழ்ந்து ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோமா? சரி, அந்த வகையில் எங்களுடைய பாடல்கள் பல்லவி சரணங்கள் ஒலிக்கும், அதை கேட்டுக்கொண்டிருங்கள். நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று பெறப்போகின்றோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. மகாலிங்கம், மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கமும் நானும் நல்லதொரு பாடலை தெரிவு செய்து வந்திருக்கீங்களா? அந்த பாடல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்களும் இங்கே போட்டியில் வரியை கேட்டவுடன் எழுதி இருந்தீர்கள். அது பொருந்த கிட்டத்தட்ட பதம் பொருந்தவில்லை, கருத்துக்கள் சரியாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்கள் முயற்சிக்கு நன்றி. என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று நான் ஒலிபரப்ப வேண்டும்?
1: மோனிசா இன் மோனிலிசா அப்படின்னு ஒரு பாடல் வரும் அந்த ரஜினிகாந்த் படத்துல.
0: ஆமா, மோனிசா இன் மோனிலிசாண்டா.
1: ஆமாயா,
0: அந்த பாடல் உங்களுக்கு விருப்பம்?
1: ஆமாயா,
0: மோனிசா இன் மோனிசா, மோனிசாவும் மோனிலிசா, அந்த பாடல் ரஜினிகாந்தோட திரைப்பட பாடல். அதை கேட்டு மகிழ்வோம் நாங்கள். இன்றைய பாடல் ஐந்தும் அப்படி இருந்தது. பாடல்களின் பெயர்களை கூறுவதில்லை, பாடல்கள் அப்படி இருந்தது.
1: மிக மிக சிறப்பான ஒரு அறிவுபூர்வமான பாடலா இருந்தது.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த பாடல் பல தடவை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் போலும் தோன்றுகின்றது இல்லையா? சிறப்பு.
1: ஆமா,
0: சிறப்பு.
1: பதிவுகளை அந்த பதிவுகளா வந்திருக்கிறது வந்து மிகச்சிறப்பாக படத்துல இதுல இருந்து அந்த ஐந்து பாடலுமே முத்தான பாடலா இடம்பெற செய்ததுக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி. உங்களுடைய தெரிவு, உங்களுடைய அந்த முயற்சி, நீங்கள் ஆதங்கத்தோடு ஓடி வந்து பங்கு பற்றியது எல்லாவற்றுக்கும் நன்றி. பார்ப்போம் எந்த பாடல் முதலிடத்துக்கு வருகின்றது, அடுத்த உறவுகளையும் எதிர்பார்ப்போம். நன்றி மகாலிங்கம் அவர்களே, வாழ்த்துக்களோடு. நன்றி, மீண்டும்
1: நன்றியா.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பெண் சபையில் எங்களுடைய பாட்டு சவாரியில் வந்து முதல் நேயர் வந்து சென்றவுடன் அடுத்த நேயர் வருகின்றார். நினைத்து விடுவோம், வாருங்கள் அன்பு மகளே. அங்கே உங்களுடைய இணைப்பு கிடைக்கவில்லையம்மா, மூன்று மலையங்கள் சாமலா, வாருங்கள். இது மூன்று தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கதம்பத்திலே வளமை போல திங்கட்கிழமை தோறும் தோன்றுவது பாட்டு சவாரி 150.

0: வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா, நீங்கள் தான் இருவரும் அழைத்த வழியில உங்கள் இணைப்பு முதல் கிடைத்திருக்கின்றது. வருக வருக கிருஷ்ணன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் என்றுதான் கூறிக்கொள்ளுவோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நலமாக மகிழ்வாக
0: இருக்கின்றேன். வாழ்த்துக்கள். சரி, என்று பாடல்களை எல்லாம் கேட்டீர்கள். வருகை என்ற அந்த மூன்று எழுத்து தரவுகளை தந்தவுடன் கொஞ்சம் கருத்து சரி பதம் வரவில்லை என்றவுடன் பிடித்து விட்டீர்கள். வாரா என்ற பாடல், வாரா என்ற பாடலாக தந்திருக்கணும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த வழியிலே உங்களுக்கு வெற்றி பாடல் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. அது என்ன பாடலாக இருக்கும்?
1: படம் இரத்த திலகம்.
0: ஆமாம். அதில்
1: பனி படர்ந்த மலையின் மேலே.
0: ஓ, பனி படர்ந்த மலையின் மேலே என்ன பாடலா? பனி படர்ந்த மலையின் மேலே. அந்த பாடல் உங்களுக்கு வெற்றி பாடலாக கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோம். பாதாளை பற்றி பேசுவோம். பாருங்கள், வாக்குச்சாவடிக்கு போவோம்.

0: எனது உனது எனது உனது என
1: வந்துவிட்டோம். காற்றலை கிருஷ்ணா, நல்லது ஒரு பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் வளமை போல கிடைக்கும். இன்று நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல் இதுவாக இருக்கு. உங்களுக்கு இரண்டு பாடல்கள் இடம் இருக்கு, ஒன்று தந்துவிட்டீர்கள், அடுத்து என்ன பாடல் நீங்கள் விரும்பி கேட்பீர்கள் நிகழ்ச்சிக்காக?
2: நிகழ்ச்சிக்காக வாராயோ வான்மதி. வாராயோ வான்மதி,
1: ஓ
2: அந்த பாடல்,
1: அந்த பாடல் போட்டிக்கு இது வந்ததுதான் நான் இடம் கிடைக்கவில்லை. ஏதோ புள்ளிகளோட போயிட்டு வாராயோ வான்மதி என்ற பாடல் என்ன திரைப்படத்தில் அது? வாராயோ வான்மதி என்ற பாடலை நீங்கள் கேட்டு மகள விரும்புகிறீர்கள். இன்றைய பதங்களோடு ஒட்டி ஒரு பாடல். சரி, இன்றைய கேட்ட பாடல்கள் ஐந்து பாடல்கள் அப்படி இருந்தது கேட்கும் பொழுது.
2: அருமை ஐயா,
1: அருமை
2: 50வது பாட்டு சவாரி அருமையாக வந்தது.
1: 150க்கு ஒரு போடு போட்டு விட்டது இல்லையா? அவர் சரித்திரம் படைக்கிறது சிறப்பாக இருக்கிறது. சிறப்பான பாடல், நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வாக்குச்சாவடிக்கு நீங்கள் இணையரோடு வந்தீர்களா, தனியாக வந்தீர்களா?
2: இல்லையா, நான் மட்டும்தான் ஐயா வந்தேன்.
1: அப்படியா? என்ன இப்பொழுது அவருடைய வருகை குறைவாக இருக்கிறது, பணி அதிகமோ? சரி சரி,
2: மகள் வீட்டுக்கு
1: நலமாக இருக்கின்றா தானே? மகள் நலமாக இருந்தால் மகள் அப்பாவுக்கு சந்தோஷம், சந்தோஷம். பார்ப்போம் இன்று எந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் பார்ப்போம். இணைந்து சிறப்பித்தமைக்கும், போட்டி பாடலை அந்த பாடலின் வரியை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா,
2: நன்றி, நன்றி,
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. அன்புடனே வந்துவிட்டார் ஷியாமலா அவர்கள். வணக்கம் மகளே. வணக்கம்.
3: வணக்கம்ப்பா.
1: எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நல்லா இருக்கீங்களா?
1: நான் இருக்கின்றேன்ப்பா.
3: நல்லா இருக்கேன்.
1: நலமாக இருக்கின்றேன். பேர்த்தி எப்படி இருக்கின்றார்?
3: எப்பொழுதும்
1: அருள் புரிந்து கொண்டிருப்பார், வர வேண்டும். சரி, இன்றைய ஆரம்பத்திலிருந்து வரவேற்று தந்ததிலிருந்து மிகவும் முத்தி முத்தாய்ப்பா இருக்கின்ற இன்று வலைத்தளம் சிறப்பா இருக்கிறது போல் தெரிகிறது. நீங்கள் இணையலாம், வந்து வந்து காட்டி
3: விட்டீர்கள்.
1: பாடல்களை கேட்டு மகிழ்ந்த போலே போட்டியில் என்ன பாடல் வருகின்றது கண்டுபிடிப்பதற்கு ஆதங்கத்தோடு எழுதியிருந்தீர்கள். நல்ல நல்ல கண்டுபிடிக்கும், நல்ல வருக வருகன்னு. சரி, அந்த பதம் சரியாக அந்த ஒரு எழுத்து தானே மாறினது. கட்டிக்காரி நீங்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆதங்கம் அந்த உங்களுடைய முயற்சி, அதற்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இந்த வேளையில் எங்களுடைய நினைவு நாளுக்கும் நீங்கள் வீர வணக்கம் செலுத்தி இருக்கின்றீர்கள் அவர்களுக்கு. உண்மையில் அதை நினைக்க மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான். சரி, இப்போ நாங்கள் ஒரு தடவை காட்டு வாக்குச்சாவடி போவோம் மகளே, பாருங்கள் போகலாம்ப்பா.

0: உட்கார்ந்து விட்டோம் காட்டலைக்கு. மகள் வந்து தனக்கு விருப்பமான பாடலை தந்திருக்கின்றார். உங்கள் வாக்கு அங்கே பதியப்பட்டு அந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று அப்பாவின் வாழ்த்துக்கள் வளமை போல கிடைக்கின்றது. பார்ப்போம் முடிவிலே, பார்ப்போம் முடிவிலே எப்படி இருக்கின்றது என்று. இந்த மூணு ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? குழப்பம் இல்லாமல் ஒரு பாடல் தர இருக்குன்னு, என்ன பாடல் வேண்டும்?
1: மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் படம்பா, தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை.
0: அற்புதம், அற்புதம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, இனிமையான பாடல்களா. தாயகத்தின் இனிமையான அந்த பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம். உங்களோடு இணைந்து நல்லதொரு பாடலை தெரிவு செய்து அந்த வழியில் மீண்டும் என் வாழ்த்தை தருகின்றேன். நன்றி அம்மா, இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் மகளே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 12:38 நண்பகல். சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். வர இருப்பவர்கள் விரைவாக வந்து வாக்கினை தர வேண்டும். பார்ப்போம் இன்று எந்த பாடல் அதிக புள்ளிகளை பெற்று முதலிடம் பெறுகின்றது என்பதை நாங்கள் அறிய இருக்கின்றோம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இத்தனை தடவைகள் இத்தனையும் இடங்களிலே எங்கெங்கு சென்றாலும் இசை எங்களை விட்டு பிரிவதில்லை. இசையோடு இணைந்து வாழும் இந்த இசை தமிழிலே வருகின்ற பாடலை புனைந்து அவர்கள் எவ்வளவு பிரயத்தனம் எடுத்து திரைப்படங்களை தந்திருக்கின்றார்கள். கோடானு கோடி பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு சில நிமிடங்கள் இதற்காக செலவழிப்போம். உறவு வந்துவிட்டார் ஜோர்ஜ் மென்னர் அவர்கள், குவைத் நாட்டிலிருந்து. வணக்கம், வணக்கம் அன்பு ஜோர்ஜ் அவர்களே.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்களும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். அங்கே உங்களுடைய பணி எல்லாம் எப்படி செல்கின்றது? தனித்தவில் தானா அல்லது உதவிகள் இருக்கின்றதா? தனித்தவில்
2: தான்
0: இருக்கின்றார்கள். என்றாலும் பணிச்சுமை நீங்கள் அதன் மேலாளர் அல்லவா, சிறப்பாக அமைய வேண்டும். நாங்கள் இப்பொழுது வாக்குச்சாவடிக்கு போகும் பாருங்கள்.

0: கட்டளைக்கு வந்துவிட்டோம். ஜோஜ் அவர்களை நீங்கள் நலம் பெற வேண்டும். பலம் பெற ஊரிலே அனைவரும் நலமாக இருக்கின்றார்களா? சரி, அங்கே கூட காலநிலை ஒரு புறம் இருக்கு. இப்பொழுது போர்ச்சூழல்கள் உங்களுக்கு ஏதாவது பயங்கரமாக வாழ்த்துக்கள். அமைதி பெற வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இணைந்தே சிறப்பித்தமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கிருந்தாலும் வாக்களிப்பதற்கு ஓடி வந்து விடுவீர்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெறின் வாழ்த்துக்கள். அந்த வழியில் என்ன பாடலை விரும்பி கேட்க இருக்கின்றீர்கள் என்று?
1: எங்கு ரோஜா திரைப்படத்திலிருந்து தமிழா தமிழா நாளை நன்னாளே அந்த பாடல்.
0: ஓ, தமிழா தமிழா வாழ்வு நன்னாள். வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பும் போலே நாங்கள் இணைந்து கேட்டு மகிழ்கின்றோம் பாட்டு சவாரியிலே. நன்றி ஜோஜ். அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

இனிமையான ஐந்து பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வாராய் என் தோழி வாராயோ என்றும், வாராய் நீ வாராய் என்றும், வாராய் நீ வாராய் நீ என்றும், வாராயோ வாராயோ என்றும், வாராயோ வெண்ணிலாவே என்றும் எங்களை கேட்க வைத்தன அந்த ஐந்து பாடல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக. அந்த வகையில் இது பாசமலர் திரைப்படம், மந்திரிகுமாரி திரைப்படம், போகன் என்ற திரைப்படம், ஆதவன் என்ற திரைப்படம், மிஸ் அம்மா என்ற திரைப்படம். இதில் மூன்று திரைப்படங்கள் பழைய திரைப்படங்களாக என்று நாங்கள் கருதி கொண்டாலும், புதிய திரைப்படங்கள் என்று எண்ணிக்கொள்ளும் வகையில் இரண்டு பாடல்களும் வந்து மொத்தம் மெல்லிசை மன்னர்களாகவும் இருந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள், பிரபல பின்னணி இசையமைப்பாளர் திலகமாக ஜி ராமநாதன் ஐயா, இன்றைய இசையமைப்பாளர்களுக்களே டி இம்மான் அவர்களும் ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களும், பழைய திரை இசை கலைஞர்களாக இருந்தவர்களுள் ராஜேஸ்வர் ராவ் அவர்களுடைய இசையிலையும் பாடிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். பிரபல பின்னணி பாடகர்கள் தான் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். கோடானுகோடி ரூபாய்களை கொட்டி திரைப்படத்தை தயாரித்து சமூகத்தை கொண்டு வந்து சமுதாயத்தின் இதயத்தை துளைக்கக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய வகையிலான பாடல்களைத்தான் தந்திருக்கின்றார்கள் எங்களுடைய தென்னகத்து திரைப்படத்துறையிலே. அவற்றுக்குள்ளே சில பாடல்கள் ஒரே வரியில் வருவதாக இருக்கிறது. வித்தியாசமான கருத்துக்களை களங்களை கொண்டாலும் முதல் பதம் ஒரே பதமாக இருக்கும் பாடல்களாக தெரிவு செய்து கொண்டு வந்து பல பாடல்கள் குவிந்த வேளையிலே இந்த ஐந்து பாடல்களும் இன்றைய குழுவினரால் தெரிவு செய்யப்பட்டு சிபாரிசு பண்ணப்பட்டு உங்களின் காதோரம் ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றன. பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், கேட்கின்றீர்கள். கேட்டு முடிந்தவுடன் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் ஒதுக்கி ஓடி வந்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை அழுத்தி உங்கள் வாக்கினை இரகசியமாக பதிவிடுங்கள். பார்ப்போம் முடிவிலே எந்த பாடல் முதல் பாடலாக வருகின்றது என்று. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி பாட்டு சவாரி 150.

விரைவாக நாங்கள் செல்ல வேண்டும் என்று அந்த பாடல் கூட ஜல்தி போவோம் என்றுதான் கூறுகின்றது அந்த பாடல். எங்கே அங்கேயே ஓடி பாருங்கள், அடுத்து வருவது யாராக இருக்கும் என்று என்னும் வேளையில் அழைத்து விட்டு நின்று விட்டார்கள். இங்கே ஓரிருவர் ஏனைய தளத்திலே எனக்கு பதிவிட்டிருக்க என்றார்கள். என்னுடைய பாடல்களை பற்றியும் தங்களுடைய வாக்கினை அவர்களும் தருவார்கள், ஆனால் அதை நாங்கள் இங்கே சேர்த்து கொள்வதில்லை. இருப்பினும் இன்றைய பாடல்கள் வரிகளை நான் இங்கே நான் பதிவிட்டிருக்கின்றேன். 5 பாடல்களும் எண்ணியும் பார்க்கலாம். இடையிடையே பல்லவியோடு சரணங்களும் பாடிக்கொண்டிருக்கும் வேளையில் அன்பு கிருஷ்ணன் தான் கேட்ட பாடல் வாராயோ வான்மதி என்ற பாடல், பகல் நிலவு என்ற திரைப்படம் என்று பதிவிட்டிருக்கின்றார். திரைப்படத்தை கண்டுபிடித்து உடனே எழுதிவிட்டார். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா உங்களுக்கு, அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வெற்றி பாடலும் கிடைக்கும் தானே. நாங்கள் கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலையும். ஒன்றிய தமிழ் வானொலியின் 5 பாடலையும் கேட்கும் பாக்கியம் பெற்ற எங்களுக்கு தொடர்ந்து எங்களை ஞாபகம் ஊட்டும் வகையிலே சரணங்கள் பல்லவிகள் இடையிடையே ஒலிக்கின்றன.

இனிமையான பாடல்கள் வரிசையாக வந்து எங்கள் காதோரம் இசை தந்து செல்லும் வேளையிலே, மகிழ்ச்சியான இந்த வேளையில் நீங்கள் ஒரு தடவை 6478746415 என்ற எண்ணை அழுத்தி உங்கள் வாக்கினைத்தார்கள். வாக்கினை தந்தவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இனிய உறவுகளை சரியான நேரம் வந்தவுடன் அங்கே ஒளி எங்களுக்கு பாய்ச்சப்பட்டு நிகழ்ச்சியை அவர்கள் முடித்து விடுவார்கள், வாக்குச்சாவடியே மூடி விடுவார்கள். அதனால் வாக்களிக்க விரும்புபவர்கள் விரைவாக வந்தால் மிகவும் நலமாக இருக்கும். நாங்களும் நிகழ்ச்சியை சரியாக கொண்டு செல்லலாம். எத்தனையோ பாடல்களை எத்தனையோ தடவைகள் எங்கிருந்தோ எல்லாம் கேட்கின்றோம். இருந்த இடத்திலும் சென்ற இடத்திலும் நாங்கள் கேட்கும் வாய்ப்புள்ள இந்த காலத்திலே வாக்களிக்க வருவதற்கு அதிக நேரம் உங்களுக்கு பிடிக்காது. எந்த பாடலும் பிடிக்காத பாடல் என்று ஒன்று இல்லை. பழைய புதிய பாடல்கள் வந்தாலும் நாங்கள் அதை கேட்காமல் விடுவதில்லை. அதனால் ஓடி வாருங்கள், உங்களுடைய வாக்கினை தாருங்கள். இன்று வந்த இந்த 5 பாடல்களுக்கிலேயும் எது சிறந்தது என்பதுதான் கேள்வி. பாடல்கள் எல்லாவற்றுக்குள்ளேயும் சிறந்ததென்றோ அல்லது திரைப்படத்திற்குள்ளே எந்த பாடல் சிறந்ததென்றோ உங்களை கேட்கவில்லை. ஒரு 5 பாடல்களை ஒலிக்க வைத்து இந்த 5 பாடலும் உங்களை எந்த பாடல் கவர்ந்தது என்பதுதான் அந்த கேள்வி. அதிலே நீங்கள் ஓடி வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை பதிவு செய்யுங்கள். அதுவும் உங்கள் வாக்கு இரகசிய வாக்கெடுப்பாகத்தான் இருக்கின்றது. எங்கே வர வேண்டும், எதிர்பார்க்கின்றோம். நிகழ்ச்சி நாங்கள் வரவை கொண்டுதான் நிகழ்ச்சியும் பிரபல்யமாக ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டும் என்று கருதி கொள்கின்றோம்.

ஷியாமலா கூறியது போல வாக்களிக்கும் இடம் வெகு தூரமில்லை என்று வாக்காளர்களுக்கு அறிய தருகின்றார் உறவுகளுக்கு. உண்மைதான், இருந்த இடத்திலிருந்தே வாக்களிக்கும் சந்தர்ப்பத்தை மொன்றியல் தமிழ் வானொலி உங்கள் கருத்து தருகின்றது. நன்றி நன்றி நன்றி.

இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வாக்களிக்க வருவதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சியை பற்றி சிறப்பாக எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். வரவேற்பு தந்தார்கள், கண்டுபிடிப்பை கண்டார்கள். ஆனால் ஓடி வந்து ஒரு நிமிடம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்கள் வாக்குறுதி தர வேண்டும். வாக்களிப்பது மிகவும் அத்தியாவசியமானது. இது இங்கே சாக்குப்போக்கு சொல்வதற்கு அவ்வளவு தூரம் தடை இல்லை, அவ்வளவு தூரம் கடினம் இல்லை என்றது ஷியாமலா கூறியது போல, வாக்களிக்கும் வாக்குச்சாவடி தூரம் இல்லை என்று இருந்த வீட்டிலிருந்து நீங்கள் எங்கிருந்தாலும் எங்கிருந்த வேளையிலும் வாக்களிக்கலாம். அதுக்கு உதாரணமாக எங்கள் கிருஷ்ணன் எடுத்துக்கொண்டார். அவர் பேருந்து தொடருந்துகள் செல்லும் பொழுது இரவில் கூட நள்ளிரவு பயணம் செய்யும் வேளையிலும் கூட எங்களோடு தொடர்பு கொண்டு இருப்பார். நீங்கள் வந்து தொடர்பு கொள்வதற்கு ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த வேளையில் நீங்கள் வேறு இடத்தில் ஈடுபாடாக இருந்தால் உங்களால் வர முடியாது என்றால் அதை விட்டுட்டு வர முடியாது. இது பெரிய இது இல்லை. நீங்கள் உண்மையிலே இசை தமிழுக்கு இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மொன்றியல் தமிழ் வானொலி நீங்கள் வர வேளையிலே கேட்கும் பாடல்களில் ஒளிபரப்புவது மொன்றியல் தமிழ் வானொலி. அந்த வகையில் உங்களுக்கான பாடல்கள் வந்த வேளையிலே அதில் ஒரு பாடலை நீங்கள் வாக்களிப்பது சிறப்பென்று எண்ணுகின்றேன். எங்கே பார்ப்போம், இன்னும் ஒரு உறவு அழைக்கின்றார், இணைத்து விடுவோம் அவரை என்றால் அவர் சென்று விட்டார், மீண்டும் வருவார். ஓடி வாருங்கள், இணையுங்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நேரம் 12:55. எங்கே வாருங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள்.

நேற்றைய தினம் முதலாக வந்திணைந்த அற்புதமான பாடகர் எங்களுடைய கஸ்தூரி சயந்தன் அவர்கள் என்றும் வாக்களிக்க அழைத்து விட்டார். அங்கிருந்து இங்கிலாந்திலிருந்து அந்த வாக்கு அந்த இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. மகளே கஸ்தூரி, நீங்கள் இணையலாம். வழக்கமான தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு புரிகின்றது. அந்த இலக்கத்தோடு மீண்டும் அழையுங்கள். உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம்.

0: நிகழ்ச்சியை நிறைவதற்கு சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன. வாக்குச்சாவடியிலிருந்து ஒளி எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. உறவுல வர இருப்பவர்கள் விரைந்து வாருங்கள். இப்பொழுது கஸ்தூரி, நீங்கள் மீண்டும் அழைக்கலாம். உங்கள் அழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்கள் அழைப்பு வந்தால் உங்களிடமிருந்தும் ஒரு வாக்கு கிடைக்கும் அல்லவா? 5 பாடல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஒலிபரப்பாகி கொண்டிருந்தன. அவற்றை கேட்டு அந்த 5 பாடல்களும் இந்த பாடல் உங்களுக்கு நன்றாக பிடித்த பாடல் என்பதை வந்து எங்களுக்கு வாக்காக தர வேண்டும். அது இரகசியமான வாக்கெடுப்பாக இருக்கும், கவலைப்படுத்தவில்லை. ஓடி வாருங்கள். 647-8744-1515 என்ற எண்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்ற. இன்னும் சில நிமிடங்களில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. அதன் பின்பு எத்தனை வாக்குகள் எந்த பாடலில் கிடைத்திருக்கின்றன என்பதை எண்ணி வாக்கின் எண்ணிக்கையை பொறுத்து வெற்றி பாடல் அறிவிக்கப்படும். வணக்கம். வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: அப்படி நலமாக இருக்கின்றீர்களா? அழகி ராசா அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்றால் அவர்களும் வந்து வாக்களிக்கலாம். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது மகளே?
1: வெயில்.
0: வெயில் தான். மழை இல்லை. என்ன இடி இடித்து மழை பொழுது எல்லாம் நின்னாச்சு. தொடர்ந்து மழை பெய்தாலும் அது எங்களுக்கு விருப்பம் இல்லை தானே. இடையிடையே தான் பெய்ய வேண்டும். இப்படி வெயில் நன்றாக அடித்தா தான் மழையின் அருமை எங்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா? சரி, நிறத்தை கவனித்துக் கொண்டு நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம். பாருங்கள், வாக்களிப்பதற்காக.

வாக்களித்து விட்டு சென்று விட்டீர்களா சாந்தி? நீங்கள் பாடல் தெரிவு பாடல் தரவில்லை. என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் என்ற பாடல் தரவில்லை. இருப்பினும் மீண்டும் அழையுங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். இங்கே முதலாவது ஒளி பாய்ச்சப்பட்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, நாங்கள் தொடர்வோம். இன்னும் 2 ஒளி இருக்கின்றது, அதற்கிடையிலே வருபவர்கள் வரலாம்.

0: இடையோ உனது இடையோ.
1: சாந்தி வாக்களித்து விட்டு உங்களுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டதால் தொடர முடியவில்லை போல் இருக்கின்றது. உங்களுக்கு விருப்ப பாடலை தரவில்லை. உங்களுக்கு வலைத்தளத்தில் வருவது கடினமாக இருந்தால் பாடலை எழுதிவிடுங்கள் மகளே. தளத்தில் நான் உங்கள் பாடல் ஒளிபரப்புவேன். உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்பதற்கு ஒளிபரப்ப வேண்டும் அல்லவா? நேயர் விருப்பத்திலே அந்த பாடலை தாருங்கள். இப்போ இன்று அந்த பாடல்கள் ஒளிபரப்பாகின்றன. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள்.
0: எனது இதயம் உனது மார்பு எனது உனது எனது உனது எனது உனது எனது உனது எனது

மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி இப்பொழுது இரண்டாவது ஒளி கிடைத்திருக்கின்றது. இன்னும் ஒரு ஒளி மட்டும்தான் கிடைக்க இருக்கின்றது. அதற்கிடையிலே வந்து இணைபவர்கள் இணைந்து கொள்ளலாம். 647-8746-415 காத்து கொண்டிருக்கின்றது. சாந்தி அவர்கள் வந்து பாடல் தராது விட்டாலும் வாக்கினை தந்து விட்டது பெருந்தன்மை. எழுதிவிடுங்கள் சாந்தி, உங்களுக்கு விருப்பமான பாடலை நாங்கள் ஒலிபரப்புகிறோம்.

ஒவ்வொருவரும் வந்து இணைந்து பேசி அதன் பின்பு வாக்குச்சாவடிக்கு சென்று இரகசியமான வாக்கினை பதிந்துவிட்டு மீண்டும் காற்றலைக்கு வந்து பேசி உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் பதிவு செய்து சென்றால் உங்கள் பாடலும் இந்த நிகழ்ச்சியிலேயே உடனடியாக நேரடியாக ஒளிபரப்பப்படும்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பல்லவி சரணங்களை தொடர்ந்து இன்னும் சில வினாடிகளில் மூடுவதற்கு ஆயத்தம் ஆவார்கள். ஏனென்றால் எனக்கு ஒரு மஞ்சள் வெளிச்சம் கிடைத்திருக்கின்றது அங்கிருந்து. இன்னும் ஒரு ஒளி வந்தால் நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் என்று, நம் நிகழ்ச்சியில் வாக்குச்சாவடி மூடப்படும் என்று தெரிந்து கொள்வோம். வாருங்கள், 6 4 7 8 7 4 6 4 7

மூன்றாவது ஒளி கிடைத்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, அவர்கள் வாக்குச்சாவடியை சாத்திக் கொள்ளுகின்றார்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. திங்கள் தோறும் மலரும் கதம்பத்திலே ஒளிபரப்பாகும் பாட்டு சவாரி இன்று 150வது பாட்டு சவாரியாக ஒலித்துக் கொண்டிருந்து உறவுகள் வந்து வாக்களித்து வாக்குச்சாவடியும் இப்பொழுது அடைக்கப்பட்டு வாக்குகள் எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள். வாக்கு எண்ணிக்கை செய்யும் வேளையிலே நாங்கள் பேசி மகிழ்ந்தபடி இன்று பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கோம். வெகு விரைவில் உங்களுக்கு எந்த பாடல் அதிக புள்ளியை பெற்று வெற்றி பெறுகின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். இணைந்து கொண்ட உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்து இன்றைய பதத்தை கண்டுபிடித்து வெற்றியாளராக இருக்கின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். இரத்தத்திலகம் பாடல் ஒன்று கேட்டீர்கள் அல்லவா? உங்களுடைய வெற்றி பாடலை இப்பொழுது உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

உண்மையான அந்த பாடல் இரத்து திலகம் திரைப்படத்திலிருந்து அன்று பாடிய பாடல். அந்த பாடலை இன்று கேட்டு மகிழ வேண்டும் என்ற எண்ணம் வந்த அன்பு கிருஷ்ணன் அவர்கள் வெற்றிப்பா இந்த பாடலின் முதல் வரியை கண்டுபிடித்து வரியை தெரிவித்து வெற்றியை பெற்ற வேளையிலே இந்த பாடல் வெற்றி பாடலாக தருங்கள் என்று கேட்ட வகையில் ஒலித்த வேளை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே திங்கள் தோறும் ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி என்று 150வது பாட்டு சவாரியாக ஒலிக்கின்றன. அந்த வேளையிலே அன்புடன் மகாலிங்கம், நீங்களும் வந்து ஒரு பாடல் தந்திருந்தீர்கள். இன்னும் எனது கருத்துக்கு வாக்குகளின் முடிவு கிடைக்கவில்லை. இந்த பாடலையும் கேடுவார் நீங்கள் மோனிகா என்று மோனிதா என்று வரிகளை சரியாக கூறாது விட்டாலும் பாடலை பிடித்துவிட்டேன். ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் என்று கூறுகிறீர்கள். இதோ அந்த பாடல் கூலி என்ற திரைப்படத்தில் நீங்கள் கேட்ட வரியோடு ஆரம்பிக்கும் போல் தெரிகின்றது. கேட்போமா அந்த பாடலை?

ஜாக்கு. ஒவ்வொரு உறவினர்களும் வித்தியாசமான வகையிலே இசையை கேட்டு மதிப்பது ரசிப்பதில் வல்லவர்கள். இந்த நேரத்தில் எந்த இசை வேண்டுமோ அந்த இசைக்கான பாடலை மனோநிலைக்கு ஏற்ப வகையிலே கேட்டு மகிழும் வேளையில் நீங்கள் கேட்கும் பாடல்களை முடிந்தவரை உங்கள் திருப்திக்காக நாங்கள் தந்து மகிழ்வதுண்டு. அந்த வகையிலே ஒழித்து கொண்டிருக்கும் பாட்டு சவாரியிலும் நாங்கள் கேட்ட பாடல்கள் மறவாத பாடல்கள், நினைவில் நின்ற பாடல்கள் என்று வரிகளை தொடுத்து ஒரு புதுவிய விதத்திலே இந்த நிகழ்ச்சி முன்பு இசை தேடல் என்ற ஒரு தலைப்பில் வானரசி மீரா அவர்கள் எடுத்து வந்திருப்பார்கள் முன்பு. அது உருமாறு என்னுடைய படைப்பிலே பாட்டு சவாரி என்ற தலைப்பிலே முதல் வரி ஒரே வரியாக ஒரே பதமாக இருக்கும். அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடல்கள் பல படங்களில் இருந்து கிடைக்கும். பழைய புதிய படங்கள், இடைக்கால திரைப்படங்கள் இருந்து எங்களுக்கு கிடைக்கும். அவற்றுள்ளே எங்கள் ரசனை எங்கள் அந்த பாடலில் வரும் வரிகள், இசைகள், பாடகர்களின் குரல்கள், பாட்டின் கலங்கள், தளங்கள், இசையமைப்பாளர்கள் என்று பல அமைப்புகளை வைத்துத்தான் பல காரணிகளை வைத்து தெரிவு செய்வோம். அந்த வகையில் பாடல்களை கேட்டு ரசிக்கும் ரசிகர்களாகிய நீங்கள் பல குணாதிசயங்களை கொண்ட பாடல்களை கேட்டு மகிழ்வது உண்டு. அதிலே உங்களை கவர்ந்த பாடல் அழியாத காவிய பாடல்கள் வரிசையிலே பல உண்டு. அவற்றுள்ளே வரும் வேளையில் நீங்கள் அவற்றுக்கு தெரிவு அளித்து வாக்களித்து தெரிய வைக்கின்றீர்கள். அந்த வகையில் தான் இன்றும் ஐந்து பாடல்கள் தான் வளமை போல ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஐந்து உறவினர்களும் வந்து வாக்கினை தந்தீர்கள். அந்த ஐந்து உறவினர்களும் தந்த வாக்குகளை கொண்டு இன்று நாங்கள் பார்க்கப் போகின்றோம். 20-23 உறவுகளும் வந்து வாக்களித்த காலம் ஒன்று உண்டு. இன்று அவர்கள் எங்கே என்று ஒரு கேள்வி பிறக்கின்றது. மாற்றங்கள் பல உண்டு, வாய்ப்புகள் பல உண்டு. வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டியது எங்கள் கடமை. அந்த வகையில் இன்னும் ஒரு பாடலை கேட்டுவிட்டு உங்களுக்கு விடை கிடைக்கும் என்று வெற்றி பாடல் எதுவென்று அறிய தரும் என்று எண்ணுகின்றேன். அவர்கள் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கும் வேளையிலே மீண்டும் எங்களுடைய கிருஷ்ணனுடைய பாடல் தான் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து வாராயோ வான்மதி என்று ஆரம்பிக்கின்றது. வாராயோ வாராய் என்ற பதத்தோடு பாடலை கேட்டவளே அவருக்கு இந்த பாடல் நினைவுக்கு வந்திருக்கின்றது. கிருஷ்ணா உங்கள் அடுத்த பாடல்

0: ஆராயோ வான்மதி என்ற வரி கொண்ட பாடலை பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணா நீங்கள் கேட்ட வேளையில் உங்களுக்காக ஒளிபரப்பப்பட்டது. இந்த பாடலும் போட்டிக்கு வந்து வந்த பாடல்கள் தெளிவுக்கு வரவில்லை. இன்னும் மீண்டும் ஒரு வாராயோ நிகழ்வு வந்தால் வரலாம் என்றும் எண்ணுகின்றேன். சரி, இப்பொழுது நாங்கள் கருத்தில் கிடைத்த விடைகளை பார்த்து வாக்கு எண்ணிக்கையின்படி எந்த பாடல் இன்று முதலிடத்தை பெற்றிருக்கின்றது என்பதை அறியக்கூடிய வகையிலே மிகவும் பலமான ஒரு போட்டி, ஐவர்கள் வந்தாலும் சிறப்பான போட்டி தான். அந்த ஐவர்களும் தந்த பாடல்களுக்குள் ஐந்து பாடல்களும் வாராய் என் தோழி வாராயோ என்ற பாசமலர் திரைப்படத்து பாடல், அதைத் தொடர்ந்து வாராய் நீ வாராய் என்ற மந்திரி குமாரி திரைப்படத்து பாடல், மீண்டும் வாராய் நீ என்று பாடும் போகன் திரைப்படத்து பாடலும், அதைத் தொடர்ந்து வாராயோ வாராயோ காதல் சொல்ல என்ற பாடலும், வாராயோ வெண்ணிலாவே என்ற இனிமையான அந்த மிஷியம்மா திரைப்படத்து பாடலும் போட்டிக்கு நின்றன. அந்த வகையிலே ஐவர் வந்து மகாலிங்கம், கிருஷ்ணன், ஷியாமலா, ஜோர்ஜ், சாந்தி ஆகியோர் இணைப்பு கிடைத்து வாக்கினை தந்தார்கள். பலருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை என்பது எனக்கு தெரிகின்றது. வாக்களிக்கும் வேளையிலே வாக்குச்சாவடியோடு ஒருவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவருக்கு தொல்லைபேசியாக மாறிவிட்டது. அவர் பாடல் எழுதி அனுப்புவார் என்று எண்ணிந்து அவர் அனுப்பவில்லை. பார்ப்போம், இன்னும் முடியவில்லை தானே. இப்பொழுது இடையிலே நான் உங்களுடைய வாக்கின் எண்ணிக்கையை கொண்டு இன்று எந்த பாடல் வெற்றி பாடல் என்று தெரிவிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். மிகவும் அற்புதம்தான் வந்த பாடல்கள் அத்தனையும் சிறப்பான பாடல்கள். பழைய புதிய பாடல்கள் இருந்தாலும் அந்த மூன்று பாடல்களுக்கு கடுமையான போட்டி இருந்தது. வாராய் என் தோழி வாராயோ என்ற பாசமலர் பாடலும், வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் இல்லை என்ற மந்திரி குமாரி திரைப்படத்து பாடலும், வாராயோ வெண்ணிலாவே என்ற மிஸ்யம்மா திரைப்படத்து பாடலும் போட்டியில் நிற்கின்றன. ஏனைய இரண்டு பாடல்களும், வாராய் வாராய் நீ வாராய் வாராய் என்ற ஒரு பாடலும், வாராயோ வாராயோ காதல் சொல்ல என்ற பாடலும் கட்டுப்பணத்தை இழக்கின்றன. தேர்தலில் அவர்களுக்கு முதலிடத்தையோ ரெண்டாவது இடத்தையோ பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை அவர்களுக்கு. அதனால் ஏனைய மூன்று பாடல்களும் போட்டியில் நிற்கின்றன. இப்பொழுது கேள்வி, இந்த மூன்று பாடல்களும் இத்தனை இடத்தை எது முதல், இது ரெண்டு, இது மூன்று என்று தெரிவு செய்ய வேண்டி இருக்கின்றது. வந்த உறவினர்களோ குறைவாக இருந்தாலும் சிறந்த பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கின்றார்கள். இங்கே முதலாவது இடத்தையும் இரண்டாவது இடத்தையும் மூன்று பாடல்கள் பெற்றிருக்கின்றன. முதலாவது இடத்தையும் மூன்றாவது இடத்தையும் மூன்று பாடல்கள் பெற்றிருக்கின்றன என்றால் எப்படி நீங்கள் கணித்துக் கொள்ளுகிறீர்கள், நினைத்துக் கொள்ளுகிறீர்கள், கற்பனை பண்ணி பார்க்கின்றீர்கள்? சரி, அப்படி பார்க்கும்போது முதலாவது இடத்தையும் இரண்டு பாடல்களும் இரண்டாவது இடத்தை ஒரு பாடலும் பெற்றிருக்கின்றது. அப்படி என்றால் முதலாவது இடத்தை பெற்றது எந்த பாடல், இரண்டாவது இடத்தை பெற்றது எந்த பாடல், மூன்றாவது நான்காவது இடத்துக்கு இல்லை. இங்கே இரண்டாவது ஒரு புள்ளியை பெற்று ஒருவருடைய இதயத்தை கவர்ந்த ஒரு அற்புதமான பாடல், ஐந்தாவது வரிசையிலே நின்று பாடிய ஒரு குடும்ப பாங்கான ஒரு பாடல், வாராயோ வெண்ணிலாவே என்ற மிஷியம்மா திரைப்படுத்து பாடல் ஒருவருடைய இதயத்தை தொட்டு இரண்டாவது நிலையை பெற்றிருக்கின்றது. ஏனைய பாடல்களுக்குள்ளே இரண்டு பாடல்கள் இருக்கின்றது. முதலாவது வரிசையில் நின்று பாடிய பாசமலர் திரைப்படுத்து பாடல், அந்த பாடல் வாராய் என் தோழி வாராயோ என்ற பாடலும், இரண்டாவது நிலையிலிருந்து பாடிய பாடல் வாராய் நீ வாராய் என்ற மந்திரி குமாரி திரைப்படுத்து பாடலும் சரிவர புள்ளிகளை, இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் நிற்கின்றன. அத்தொல்லை மொத்தத்தில் இந்த மூன்று பாடலும் சிறந்த பாடல்கள் தான். சரி, இந்த முதல் இரண்டு பாடல் வாராய் என் தோழி வாராயோ என்ற பாடலை மகாலிங்கம் அவர்களும் எங்களுடைய ஜோர்ஜ் அவர்களும் வாக்களித்து முதலிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அதேவேளை கிருஷ்ணன், ஷியாமலா இருவரும் வாராய் நீ வாராய் என்ற பாடலுக்கு வாக்களித்து அதையும் முதலிடத்துக்கு கொண்டு வந்து தந்திருக்கின்றீர்கள். அதனால் இந்த இரண்டு பாடல்களும் இன்றைய பதிவிலே முதலாவது இடத்தை பெற்றதாக பதிவு செய்யப்பட்டு கலைக்குழுவினருக்கு அறிவிக்கப்படும். இரண்டாவது பாடல் இரண்டாவது இடத்தை பெற்ற வாராயன் தோழி வாராயோ வெண்ணிலாவே என்ற பாடலும் சலைத்த பாடல் அல்ல, அற்புதமான பாடல். பாடகர்களோ மிகவும் சிறந்த பாடல்கள் தான் அவர்களும். வித்தியாசத்தை உணர்வீர்கள். அந்த பாடலும் சிறந்த பாடல். இன்றைய தெருவுக்கு வந்த மூன்று பாடல்களும் புள்ளிகளை பெற்றிருக்கின்றன. என இரண்டு பாடல்களும் கூடாதென்றால் இல்லை, இன்றைய பாட இணைந்த உறவுகளின் உள்ளத்தை தொடவில்லை என்றுதான் கூற வேண்டும். அதனால் இந்த பாடல்களை படைத்துவிட்ட கலை குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் ஓடி வந்து வாக்களிப்பது எங்கள் உரிமை கடமை என்று வாக்களித்து சென்ற உங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து கொள்கின்றேன். சியாமலாக்கு பெருமகிழ்ச்சி. நான் கூறிய ஒவ்வொருவருக்கும் கூறுவேன், நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று. அதே போன்று நீங்கள் வாக்களித்த பாடல்கள் வெற்றி பெற்றிருக்கின்றதானே ஐந்து பாடல்களும். சிறப்பு மக்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ சாந்தி அவருடைய பாடல் வரும் வரைக்கும் அடுத்ததாக வருகின்றது. இப்போ மகிழ்ச்சியில் இருக்கின்றார் சியாமலா போல் தெரிகின்றது. இந்த சிறந்த பாடலை தெரிவித்த உங்களுக்கு வாழ்த்தை தெரிவித்து கொண்டு, சிறப்பான ஒரு பாடல் என்ற என்னுடைய உள்ளமும் கவர்ந்த பாடலாக இருக்கின்ற ஒரு பாடல், சுதந்திரத்தின் தாயகத்தின் சுதந்திரமே என்ற பாடல், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து சியாமலா நீங்கள் கேட்ட வழி ஒலிக்கின்றது பாடல்.
1: சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதா எங்கள் செல்வம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதா எங்கள் செல்வம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பானே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். ஒற்றுமையால் பகைவர்களை

அன்னை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும், புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் வளர்ந்திட வேண்டும், புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் வளர்ந்திட வேண்டும். கண் கவரும் கலைகளெல்லாம் வளர்ந்தது இங்கே, களங்கமுள்ள பகைவர்

0: காரியம்.
1: வீரத்தில் சிறந்த வீரம் மனோவீரம், மனத்தில் உள்ள வீரம்தான். களத்துக்கு நிலைக்கேற்ற மனநிலை கேட்டு வரிகள் தாங்கிய பாடலை தந்த மகளே ஷியாமலா, நன்றி அம்மா. உங்களுக்கு சிறந்த ஒரு பாடல், நல்லது ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். வந்தவர்கள் ஏனைய பாடல்களும் சிறந்த பாடலை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் தெரிவுகளில் நீங்கள் தந்த பாடல்களை நாங்கள் கேட்கும் வேளையில் மகள் சாந்தியும் தனது பாடலையும் தந்து விட்டார். எழுத்து மூலம் அவருக்கான பாடலும் கிடைக்கும். அடுத்து வரும் பாடல் எங்கள் நீண்ட கால உறவு. நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு இருந்தாலும் நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று இல்லா கொண்ட ஒருவர் இல்லாது அது இல்லாது வாழ முடியாது என்ற எண்ணம் கொண்டவர் எங்களோடு இணைந்து கொள்ளும் வேளையில் தான் தமிழ்நாட்டில் இருப்பதாகவும் தமிழர்களோடு இணைந்து கொள்கின்றேன் உணர்வையும் தரக்கூடிய மொன்றியல் தமிழ் வானொலியில் நீண்ட கால உறவாக இருக்கின்றார் அன்பு மகன் ஜோர்ஜ். அவர் குவைத் நாட்டில் இருந்தாலும் இந்த அல்லோல கல்லோல காலங்களில் கூட அவர் அவதி நிலை உறாமல் இருப்பதற்கு ஆண்டவன் அருள் என்றும் அவருக்கு உண்டு. அவர் ஒரு பாடலை தந்திருக்கின்றார் இன்றைய நிகழ்ச்சிக்காக. தமிழா தமிழா என்ற ஒரு பாடலை ரோஜா திரைப்படத்திலிருந்து கேட்போமா ஜோர்ஜ்?

சிறப்பான ஒரு பாடல் கருத்தாளத்தோடு வந்து சென்றது அன்பு உறவுகளே. உலகெல்லாம் பறந்து இந்த பிரபஞ்சத்தில் வாழும் தமிழர்கள் தாங்கள் வாழும் நாட்டிலே எந்த இடத்திலும் தனக்கென தனி சுதந்திரம் இல்லாமல் இன்னொருவனுக்கு கீழேதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அன்று தொட்டு இன்று வரை வந்த பாடல்கள் கூறுகின்றது என்னவென்றால், தமிழா தமிழா நாளை உனது நாளை என்று. அந்த நாளைத்தான் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். அந்த நாளுக்காக நாங்கள் போராடும் பொழுது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு தமிழனென்ற வகையிலே அரசியல் சட்ட ரீதியாக உதவி செய்ய முடியாத கையாலாகாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எந்த நாடு இந்த உலகத்திலே தனக்கென்று ஒரு தனி நாட்டை வைத்து தன் அரசாங்கத்தை செய்கின்றது? முடியவே முடியாது. அதற்குத்தான் எல்லோரும் போராடுகின்றார்கள். பார்ப்போம், ஏதோ ஒரு நாள் விடியத்தான். ஆண்ட தமிழன் தானே அன்று ஒரு கொடியின் கீழ், ஒரு குடையின் கீழ், ஒரு நிழலின் கீழ் எத்தனை வேந்தர்களாக காலங்காலமாக ஆண்டு வந்தார்கள். காரணம் இந்த காட்டி கொடுப்பு, தனக்கென்று வாழ்வது, பிரஜைகள் எதிர்பாராமல் இருப்பது, சுரண்டல்கள். இதனால் தான் தமிழன் கீழே சென்று விட்டார். ஏனென்றால் வேலியே பயிரை மேய்வது போன்ற அரசுகளைத்தான் நாங்கள் அண்மையிலே கண்டோம். அன்று தனியாட்சியாக தனி பேரரசராக எத்தனை நாடுகளை வென்று, மேலை நாடுகளை கூட வென்று நிலைநாட்டி ஆண்ட அரசர்கள் வாழ்ந்த பரம்பரையில் வாழும் நாங்கள் இன்று எங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியாத கையாலாகாத அதிகாரங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களாகத்தான் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள். இது இன்று மாறும், நாளை மாறும் என்று இந்த பாடலும் கூறுகின்றது. நன்றி ஜோஜ். இது ஒரு நல்லதொரு பாடல், நினைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வேளையிலே தனக்கு வலைத்தளம் பலதாகி விட்டதால் இருப்பினும் எங்களுக்கு வாக்கினை தந்துவிட்டு வீடு சென்ற வேளையிலே மீண்டும் அவர் தன்னுடைய பாடலை தந்திருக்கின்றார். அன்பு மகள் சாந்தி, உங்களுடைய பாடலை தருகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு அந்த பாடல் ஒலிக்கின்றது. நீங்கள் தந்த பாடல் தலைவன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். நீராளி மண்டபத்தில் என்ற முதல் வரியை கொண்ட பாடல். இதோ அந்த பாடல்.

இனிமையான அந்த பாடலும் ஒலித்து ஓய்ந்தது. அன்பு உறவுகளே, பாட்டு சவாரி 150 இந்த 150வது நிகழ்வை அலங்கரிக்க வேண்டும் என்று வந்து இணைந்த மகாலிங்கம், கிருஷ்ணன், சியாமலா, ஜோர்ஜ், சாந்தி, நீங்கள் கரம் கொடுத்து வந்து இணைந்து உங்கள் கருத்தை கூறியதோடு அல்லாமல் உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களை தெரிவு செய்த வேளையிலே சிறந்த பாடல்களையும் தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியை வலுவோடு கொண்டு வந்து நிறைவேற்ற உதவியாக இருந்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நீடித்து நேரத்தை மணி நிமிடங்களை நீடித்து கொடுத்த அன்பு வானொலிக்கு வானரசி மீரா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வேண்டும் என்று ஓடி வந்தவர்களுள் அன்பு உறவு காயத்ரி அவர்கள் இணைந்து விட்டு அவருக்கு கிடைக்கவில்லையோ என்னவோ, அவர் மீண்டும் தொடரவில்லை. ஆனால் புதிய நிகழ்ச்சி அல்லவா, அதனால் அவர் தடுமாறிவிட்டாரோ தெரியவில்லை. ஆனால் வந்திருந்தால் அவர் மூலம் நல்லதொரு பாடலையும் கேட்டிருக்கலாம் சொந்த குரலில். நன்றி அவர்களுக்கு கூறுவோம். இணைவதற்கு முயன்றதற்கு எங்கள் நன்றியை கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்ச்சிக்கு வர முடியாதவர்கள் பலர் இருக்கின்றீர்கள், காரணங்கள் பல இருக்கலாம், இருப்பினும் வாக்களிப்பது எங்கள் கடமை என்ற ஒரு உணர்வு வேண்டும். அதை நாங்கள் எங்கள் சொந்த வாழ்க்கையில், எங்களுடைய அரசியலில் கூட நாங்கள் அதனுடைய நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்திருக்கின்றோம். இப்பொழுது சாந்தி அவர்கள் தன்னுடைய நன்றியை எழுதியிருக்கின்றார். பாடலை தந்ததுக்கு நன்றி என்று எல்லோரும் நீங்கள் எழுதிய வேளையிலே உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி இன்றைய நிகழ்ச்சியில் சிறந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்று அமைவதற்கு வல்லமை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு உங்களோடு இணைந்து நானும் இருகரம் கூப்பி கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் வணங்கி அவருக்கு நன்றி கூறி பணிவு கூறும் வேளையிலே, அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் காண வைத்த அன்னை தமிழ் இவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு, முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே உங்களுக்கும் என்ன வணக்கத்தை நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனிடம் இருந்த கரம் கூப்பிய வேளையிலே அமைதியும் சாந்தியும் வேண்டும். அல்லலுற விட வேண்டாம், தொல்லைகள் வேண்டாம், மனித நேயம், ஜீவகாருண்யம், அறம் காத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது இன்றைய பாட்டு சவாரி 150. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறும் வேளையிலே வாழ்வோம் தமிழோடு சுதந்திரம் பெற்று என்று கூறி விடைபெற்று செல்லுகின்றேன். நன்றி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

வளமை போல இன்று ஒலிக்கும் நேயர் நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் லட்சுமி கல்யாணம் திரைப்படத்து பாடல். ராமன் எத்தனை ராமனடி என்று அடியெடுத்து பாடுகின்றது அந்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்பு மகளே சியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். வளமை போல உங்களோடு இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் கேட்கும் வேளையில் நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது முதல் பாடல்.

அவரை தொடர்ந்து ஒரு பாடல். மீண்டும் மறைந்த பாரதி ராஜா அவர்கள் இயக்குநரின் எண்ணத்தை நாங்கள் நினைக்கும் வண்ணம் ஒரு பாடல் ஜென்சி அவர்களால் பாடப்பட்டிருக்கிறது. இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து போகுதே போகுதே என்று வரியெடுத்து அந்த பாடலை உணர்வோடு கேட்டிருக்கின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

தொடர்ந்து வரும் பாடல் இந்த நிலைமையை நான் பார்த்தால் அது எனக்கென வந்தது போல் என்று கூறும் முதல் வரியை கொண்ட பாடல் பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள் வேலூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கின்றார்கள். மகளே மஞ்சுளா, உங்கள் பாடல் பவானி திரைப்படத்தில் ஒலித்தது, இன்று இங்கும் ஒலிக்கின்றது.

தொடரும் பாடல்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தந்த பாடல். இந்த பாடலை ஆஷா போஸ்லி அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். 1987 ஆண்டு எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலே என்றும் என்னோடு இணைந்து என்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் நண்பர்களும் கேட்கின்றார்கள். பாடல் பட்டுப்பூச்சி போல எத்தனையோ வண்ணம் என்று கூறி செண்பகமே செண்பகமே என்று பாடுகின்றது.

0: தொடரும் பாடலும் எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து. பிரபல பின்னணி பாடகர் மனோ அவர்களினால் பாடப்பட்ட பட்டுப்பூச்சி போல எத்தனை வண்ணம் என்று கூறி செண்பகமே செண்பகமே என்று தொடர்ந்து பாடுகின்றது தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்காக. அவர் இந்த பாடலை தன்னுடைய நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்கின்றார்.
1: பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும்.
2: பால் கரகத்துக்கு ஏற்பாடு பண்றா, பாட்டு பாட ஆரம்பிச்ச.
3: படிய வைக்கும் போது குறுக்க பேசக்கூடாது.
2: பாட்டு பாடி படிய வைக்க போறீங்களோ? நடத்து நடத்து.
1: நட்டு வச்சு நாம் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச வாசவரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

அடுத்து வரும் பாடல் நாள் ஒரு பாட்டு பால்நிலாவில் நீற்று. இனிமையான பல்லவி அல்லவா, தொடர்ந்து சரணங்களையும் கேட்பதற்காக ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். நீண்ட கால உறவு, நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். பழமை போல அந்த பாடலை அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா.

ஒலிக்கும் பாடலுடன் தான் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தந்த பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்று கூறி இன்றைய தின வாழ்த்துக்களை எங்களுக்கு கூறிக்கொண்டு இவரோடு இணைந்து கேட்கின்றார்கள் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் கேட்கும் வேளையில் பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்துள்ளார்கள். நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை இது ஒன்றில் தமிழ் வாணொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேர் நேரத்திற்கான பாடல் வரிசையிலே அடுத்து வரும் ஒரு பாடல் வெத்தல போட்ட பத்தினி பொண்ணு என்று வரியெடுத்து வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் உங்களுக்காக.

காவல் கடந்து போக வந்தவ சங்கதி நல்லாலே, இப்ப கடந்து போக நேரம் வந்தது உங்கதி நல்லாலே. காவல் கடந்து போக வந்தவ சங்கதி நல்லாலே, இப்ப கடந்து போக நேரம் வந்தது.

இனிமையான இதமான தித்திக்கும் தேனான பாடல்களாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலி நேரத்தில் அடுத்து ஒரு பாடல் பாட வருகின்றது. நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் இருந்து தேவன் கோவில் தீபம் ஒன்று என்று பல்லவியோடு சரணங்கள்.